நேயர்கள் அனைவருக்கும் எமது இனிய காலை வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் மத்திய அலை 936 கிலோஹெர்ட்ஸிலும், டிஆர்எம் எண்ம ஒலிபரப்பு 927 கிலோஹெர்ட்ஸிலும், ரெயின்போ பண்பலை 102.1 இன்றைய நமது ஒலிபரப்பு இனிதே தொடங்குகிறது. இன்று சகாண்டு 1948, வைசாக மாதம் 13 தேதி, திருவள்ளுவர் ஆண்டு 2057, சித்திரை மாதம் 20 நாள், 2026 ஆண்டு மே மாதம் 3 தேதி ஞாயிற்றுக்கிழமை. இனி கேட்கலாம் பிலஹரி ராகத்தில் அமைந்த மங்கள இசை.

0: குரல் அமுதம்.
1: இதுவரை பிலஹரி ராகத்தில் அமைந்த மங்கள இசை கேட்டோம். இனி
0: முதம்
2: துறவு 35 அதிகாரத்தில் இடம்பெற்றுள்ள 6 குரட்பா.

உடலை யான் எனவும் பொருட்களை எனது எனவும் நினைக்கின்ற மயக்கத்தை அறுத்து விடுகிறவர் வானோர்க்கும் உயர்ந்த உலகம் சேர்வார். யா

திருச்சிராப்பள்ளி வானொலியின் இனிய அலைவரிசைகளில் இன்றைய நிகழ்ச்சிகளாய் திருச்சி எஃப் எம் ரெயின்போ 102.1 இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் அம்மன் டி ஆர்ஒய் டி எம் டி கம்பிகள். காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் க மதுரமணி அவர்கள். 6:15 தெய்வீக கீதங்களின் சங்கமமாய் ஆனந்தராகம். 6:35 வணிக வேளாண்மை, தொடர்ந்து உழவர்களுக்கான அறிவிப்புகள். காலை 6:45 மாநில செய்திகள். 6:55 நாள் மலர். 7 மலரும் காலை மலர், இதில் வாமா மின்னலு. அறிவியல் தகவல்களை தாங்கி வரும் சேவை செய்திகள். திருச்சி நுரையீரல் சிறப்பு மருத்துவர் டாக்டர் கே ராமசுப்ரமணியம் அவர்கள் வழங்கும் மருத்துவ நேரம் ஆகியன இடம்பெறும். எழுத்தாளர் சுஜாதா அவர்களின் நகரம் சிறுகதை, வழங்குபவர் கவிஞர் நந்தலாலா அவர்கள். 8:30 இதயராகம். 8:50 சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இன்று காலை 9 திருச்சி சேலம் மங்களன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் பர்னிச்சர் மற்றும் எலக்ட்ரானிக் ஷோரூமின் வசந்த் அழைப்பு, குழந்தைகளின் குதூகல பங்கேற்பில். காலை 9:30 அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் வழங்கும் வசந்த் அழைப்பு. 10 சர்வரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் நகைச்சுவை விருந்து, உலக நகைச்சுவை நாள் சிறப்பு நிகழ்ச்சி. காலை 10:30 களத்திலிருந்து இல்லத்திற்கு, பாரதியை படிப்பது சுகம். எழுத்தாளர் கடற்கரை மத்தவிலாச அங்கதம் அவர்கள் ஆற்றிய உரையிலிருந்து சில பகுதிகள் கேட்கலாம். முற்பகல் 11 உங்களோடு நாங்க, பகல் 12:10 சூரியகாந்தி நிகழ்ச்சியில் எப்போதும் உன்னோடு நாடகம் கேட்கலாம். எழுதியவர் பட்டுக்கோட்டை ராஜேஷ் அவர்கள். தொடர்ந்து கனவு சொர்க்கம் நாடகம், எழுதியவர் மனமில்குடி கவிவெண்ணிலவன் அவர்கள். 12:50 பாப்கார்னர். பிற்பகல் 1 அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் வழங்கும் மதுர கீதம். 1:45 மாநில செய்திகள். பிற்பகல் 2:15 வேளாண் அரங்கத்தில் மலர் சாகுபடியில் ஒருங்கிணைந்த நோய் மேலாண்மை நேர்முகத்தில் பங்கேற்கிறார் திருச்சி நவலூர் குட்டப்பட்டு வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் டாக்டர் வி கே சத்யா அவர்கள். 2:30 செய்தி மலர். 3:00 அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகளின் இசைத்தூரல். 4:00 கேட்கலாம் வசந்தன் கோவின் வண்ண கோலங்கள். இடைக்கால கீதங்களோடு இதமாய் வரும் பொன் மாலை மாலை 5:00. 6:00 ஆரவாரம். 6:15 உணவு மற்றும் ஊட்டச்சத்து நிபுணர் மீரா முரளிதரன் அவர்கள் வழங்கும் உணவை மருந்து. 6:30 மாநில செய்திகள். இரவு 7:00 முதல் அலைவரிசையில் காலை 10:45 சிறுகதை நேரம். சுஜாதா அவர்களின் வழி தெரியவில்லை சிறுகதை கேட்கலாம். 7:25 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் வாழை சாகுபடி நேர்முகத்தில் பங்கேற்கிறார் திருச்சி சிறுகமணி கே வேல்முருகன் அவர்கள். இரவு 8:05 இரவு இசை இனிமை. 9:15 இசைந்து வரும் இனிய ராகம். இரவு 10:00 ஞாபகம் வருதே. இனி முதல் அலைவரிசையில் பண்பலை நிகழ்ச்சிகளுக்கிடையே காலை 8:00 ஜனரஞ்சக படைப்புகளின் நாயகன் எழுத்தாளர் சுஜாதா அவர்களின் பிறந்த தின உரை வழங்குகிறார் முனைவர் ஜே அருள்தாசன் அவர்கள். 8:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி. காலை 9:00 இசைப்பெட்டகம் வைகல் எஸ் ஞானஸ்கந்தன் அவர்கள் பாடியுள்ள பாட்டு, கோயம்புத்தூர் பி தட்சிணாமூர்த்தி வயலின், ஸ்ரீமுஷ்ணம் வி ராஜாராவ் மிருதங்கம், ஜி ஹரிசங்கர் கஞ்சிரா, என் கோவிந்தராஜன் கடம். பிற்பகல் 11:00 போஸ்ட் பாக்ஸ் நம்பர் 111. பிற்பகல் 3:00 வசந்தம் கிரியேஷன்ஸின் நான் பேச நினைப்பதெல்லாம் திரைப்பட ஒளிச்சித்திரம் கேட்கலாம். மாலை 4:00 ஆட்கொண்டார் நாடகம், எழுதியவர் முனைவர் பி ஆறுமுகம் அவர்கள், அமைப்பு வி சக்கரவர்த்தி அவர்கள், நடிப்பு கம்பர் ஜெயராமன், ஹெரான் ராமசாமி, செந்தாமரை, மன்னை ஜெயராமன், டி எஸ் லலிதா, ஏ ராமசாமி, வி வீராமால், எஸ் சந்தானம், டி என் மங்களம் ஆகியோர், பாடல்கள் எஸ் சித்ரா, நெல்லை ஏ சுப்பிரமணியன் ஆகியோர். இரவு 7:10 மயிலாடுதுறை மாவட்ட செய்திமடல். இரவு 10:00 ரவிவாசரி அகில பாரதிய சங்கீத் சபாவில் நீரஜ் மிஸ்ரா அவர்கள் சிதாரிசை. இதுவரை நாம் கேட்டது

0: நாள்தோறும் நல்ல நிகழ்ச்சிகளை வழங்கிக் கொண்டிருக்கும் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு இணைந்தே இருங்கள்.
1: நேரம் 6 மணி, தொடர்வது செய்திச் சுருக்கம்.
2: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் முகமது. நித்தி ஆயோக்கின் முழு நேர உறுப்பினர்களாக நியமிக்கப்பட்டுள்ள டாக்டர் ஆர் பாலசுப்பிரமணியன் மற்றும் டாக்டர் ஆர் ஜோரம் அனியா ஆகியோருக்கு பிரதமர் திரு நரேந்திரமோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். போர்க்களத்தில் மட்டுமின்றி பேரிடர் காலங்களில் மக்களுக்கு உதவிகளை வழங்குவதிலும் ஆயுதப்படையினரின் வீரம் போற்றத்தக்கதாக உள்ளது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் அரசுமுறை பயணமாக ஜமைக்கா, சூரினாம், ட்ரினாத் ஆகிய நாடுகளுக்கு சென்றுள்ளார். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்று நல்லாட்சி அமையும் என்று பிஜேபி மூத்த தலைவர்களில் ஒருவரும் மத்திய அமைச்சருமான திரு பியூஷ் கோயல் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு, கேரளம், அசாம், மேற்கு வங்கம் மற்றும் புதுச்சேரி சட்டப்பேரவைகளுக்கு நடைபெற்ற தேர்தலில் பதிவான வாக்குகளை எண்ணுவதற்கான அனைத்து முன்னேற்பாடுகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் பதிவான வாக்குகள் எண்ணும் பணிகளுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளதாக மாநில தலைமை தேர்தல் அதிகாரி திருமதி அர்ச்சனா பட்நாயக் தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி பெருவாரியான தொகுதிகளில் வெற்றி பெறும் என்று காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் திரு செல்வப்பெருந்தகை தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் இளநிலை மருத்துவ பட்டப்படிப்புக்கான நீட் நுழைவுத் தேர்வு இன்று நடைபெறுகிறது. மேற்காசியாவில் பதற்றமான சூழல் இருந்தபோதிலும் மக்கள் பயன்பாட்டிற்கான சமையல் எரிவாயு சிலிண்டர் விநியோகம் சீராக நடைபெற்று வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. சத்தீஸ்கரில் காங்கர், நாராயண்பூர் மாவட்டங்களை ஒட்டிய எல்லைப்பகுதியில் நேற்று நிகழ்ந்த குண்டுவெடிப்பில் 4 பாதுகாப்பு படை வீரர்கள் மரணமடைந்தனர். வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக தமிழகத்தில் அடுத்த 2 நாட்களுக்கு ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தெற்கு லெபனானில் இஸ்ரேல் விமானப்படை நடத்திய தாக்குதலில் 4 பெண்கள், 1 குழந்தை உட்பட 13 பேர் உயிரிழந்தனர். IPL கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி 8 விக்கெட் வித்தியாசத்தில் மும்பை அணியை வென்றது. தாமஸ் கோப்பை பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா வெண்கலப்பதக்கம் வென்றுள்ளது. ISL கால்பந்து போட்டியில் குவஹாத்தியில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் ஒருங்கிணைந்த வடகிழக்கு அணி 3-2 என்ற கோல் கணக்கில் காசி அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
0: காவிரியின் வானம் பாடி இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு. ஒலிக்கிறது பாரதி பண்.

0: Stadium in Chennai last night. Mumbai Indians had set a target of 160 runs for Chennai Super Kings. Chasing the target, Chennai Super Kings scored 160 for the loss of 2 wickets in 18.1 overs. Earlier, Mumbai Indians made 159 runs for 7 in stipulated 20 overs. The India Meteorological Department has forecast heavy rainfall over Arunachal Pradesh, Assam, Meghalaya, Kerala, Mahi, Nagaland, Manipur, Mizoram, Tripura, Sub-Himalayan West Bengal, Sikkim, Tamil Nadu, Puducherry and Karaikal today. And that is the end of this news bulletin.
1: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில். நேரம் 6:10.
2: ஆகாஷ்வாணி எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் க. மதுரமணி அவர்கள்.
3: மனித வாழ்க்கையில் கல்வி மட்டுமல்ல, நல்ல பழக்கங்களும் ஒழுக்கமும் மிக முக்கியமானவை. இதையே ஆச்சாரக்கோவை தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. நன்றியறிதல், பொறையுடைமை, இன்சொல் கூறல், எந்நாளும் தீமை செய்யாமை, இந்நான்கும் மனிதருக்கு அழகாம். இந்த பாடல் மனித வாழ்க்கைக்கு தேவையான 4 நல்ல பண்புகளை கூறுகிறது. நன்றியறிதல், நமக்கு உதவி செய்தவர்களை நாம் மறக்காமல் நினைவில் கொள்ள வேண்டும். நன்றி உணர்வு மனிதனின் மிக உயர்ந்த குணங்களில் ஒன்றாகும். பொறுமை, பொறுமை மனிதனை உயர்த்தும், கோபம் வாழ்க்கையை கெடுக்கும். அதனால் பொறுமையும் அமைதியும் மகிழ்ச்சியை தரும். ஒழுக்கம் மற்றும் மரியாதை மனிதனுக்கு அழகு. ஒரு முறை ஒரு பெரிய தமிழ் புலவர் ஒரு அரசனின் அரண்மனைக்கு சென்றார். அங்கு பல புலவர்கள் இருந்தனர். அவர்களில் ஒருவர் அந்த புலவரை பார்த்து பொறாமை கொண்டார். அவர் முன் அனைவரும் இருக்கும் பொழுது அவரை அவமதிக்க முயன்றார். உங்கள் கவிதைகள் மிக எளிமையாக இருக்கின்றன, அதில் பெரிய சிறப்பென்ன என்று கேலி செய்தார். அந்த புலவர் கோபப்படவில்லை. அவர் அமைதியாக பதில் கூறினார், கவிதை உயரமாக இருக்க வேண்டியதில்லை, அது உண்மையாக இருக்க வேண்டும். என்ன ஒரு ஆழமான பதில்! அந்த அமைதியும் பணிவும் அனைவரையும் கவர்ந்தது. அவமதித்த புலவரே பின்னர் அவரிடம் மன்னிப்பு கேட்டார். பணிவுதான் உண்மையான ஒழுக்கத்தின் அடையாளம். இனிமையாக பேசுதல். நாம் பேசும் வார்த்தைகள் இனிமையாக இருக்க வேண்டும். நல்ல வார்த்தைகள் மனிதர்களை ஒன்றிணைக்கும். மற்றவர்களுக்கு தீங்கு செய்யாமல் நல்ல மனதுடன் வாழ்வதே நல்ல மனிதனின் அடையாளமாகும். இதனால் ஆச்சாரக்கோவை நமக்கு சொல்லும் முக்கியமான செய்தி நன்றி, பொறுமை, இனிய சொல், தீமை செய்யாமை. இவை மனித வாழ்க்கையின் அடிப்படை நெறிகள். இந்த நல்ல பண்புகளை நாம் வாழ்க்கையில் கடைபிடித்தால் நம் வாழ்க்கையும் சமுதாயமும் நல்லதாக மாறும். நல்லொழுக்கம் என்பது வாழ்வின் நன்னடத்தை. நேர்மை, வாய்மை, பொறுமை மற்றும் பிறரிடம் கனிவாக நடத்தல் போன்ற உயரிய பண்புகளை கடைபிடிப்பதாகும். இது இன்பமான நல்வாழ்க்கைக்கு வித்தாக அமைகிறது என்கிறது திருக்குறள். மேலும் வள்ளுவர் கூறுகிறார், இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய் கவர்ந்தற்று. ஆகவே இனிய சொல் பேசுவது என்பது எல்லோராலும் சொல்லப்பட வேண்டிய கருத்துக்களில் ஒன்று. இனிமை, மேன்மை, பெருமை, இனிமையான சொற்களையே நாம் பேச வேண்டும். இது நன்மை பயக்கும். பெருவாயின் முள்ளியார் ஆச்சாரத்தின் வித்துக்களாக நன்றியறிதல், பொறையுடைமை, இன்சொல் பேசுதல், எவ்வுயிருக்கும் தீங்கு செய்யாமை, கல்வியோடு வாழ்தல், அறிவுடைமை, ஒப்புரவு அற்ற அறிதல், நல் இனத்தாரோடு நட்டல் ஆகிய 8 பண்புகளையும் வாழ்க்கைக்கு மிக முக்கியம் என்கிறார். மேலும் இவை மனித வாழ்க்கைக்கு இன்றியமையாதவை என்றும் குறிப்பிடுகிறார். வள்ளுவரும் ஒழுக்கத்தை தான் ஒரு முக்கிய பண்பாக அறிவுறுத்துகிறார். ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். அதாவது ஒழுக்கம் எல்லோருக்கும் மேன்மையை தருவதால் அவ்வொழுக்கத்தை உயிரைவிட மேலானதாக கருதி போற்ற வேண்டும் என்பதே இதன் பொருள். இந்த ஒழுக்கம்தான் ஆச்சாரக்கோவை கூறும் நன்றியறிதல், பொறையுடைமை, இன்சொல் கூறுவது மற்றும் தீமை செய்யாது இருத்தல் என்று வரையறுக்கப்படுகிறது. நாம் கற்ற கல்வி நமக்கு பயனுள்ளதாக அமைய வேண்டும் என்றால் அறம் சார்ந்த கல்வியை பயில வேண்டும். கற்றதை பிடித்து ஒழுக வேண்டும். படித்த வழியே நூல் கூறும் நல்ல வழியில் நடப்பது நன்மை பயக்கும். மேலும் பெரியோர் சொல் மதித்து, பெற்றோர் பெயர் கெடாது, ஆசான் சொல் உண்மை.

0: கூறும் நல்ல வழியில் நடப்பது நன்மை பயக்கும். மேலும் பெரியோர் சொல் மதித்து பெற்றோர் பெயர் கெடாது ஆசான் சொல் உண்மை என்று வாழ்க்கையை மேற்கொண்டால் பேறு பெற்று பெருவாழ்வு வாழலாம்.
1: இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் முனைவர் க. மதுரமணி அவர்கள்.

இயற்கை நம்மிடைய கைகளில் ஒரு அழகான நாளை கொடுத்திருக்கிறது. இன்றைய பொழுதை கவலைகளால் வீணாக்காமல் நேற்றைய தோல்விகளை பாடமாகவும் நாளைய கனவுகளை இலக்காகவும் கொண்டு இன்றைய செயலை சிறப்பாக செய்வோம். திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் இது ஆனந்த ராகம். கேட்கலாம் சீர்காழி கோவிந்தராஜன் பாடியுள்ள பாடலை.

இனி சித்திரை திருவிழா நடைபெறும் ஆலயங்களும் நிகழ்வுகளும். திருவாரூர் மாவட்டம் திருநெல்லிக்காவல் நெல்லிவனநாத சுவாமி திருக்கோவிலில் இன்று முற்பகல் 11 மணிக்கு பிரயாஜிதாபிஷேகம், பஞ்சமூர்த்திகள் யாகஸ்தானம். கரூர் அபயபிரதான ரங்கநாத சுவாமி திருக்கோவிலில் இன்று ரங்கநாத சுவாமியுடன் கல்யாண வெங்கடரமண சுவாமிக்கும் ஊஞ்சல். தஞ்சாவூர் மாவட்டம் ஏந்தல் நீலகண்ட பிள்ளையார் திருக்கோவிலில் இன்று விடையாற்றி. லால்குடி வட்டம் கள்ளக்குடி கிராமம் மகாமாரியம்மன் கோவிலில் இன்று இரவு 7 மணிக்கு மகாமாரியம்மனுக்கு பூச்செறிதல். தஞ்சாவூர் மாவட்டம் புளியக்குடி நாககண்ணியம்மன் ஆலயத்தில் இன்று மாலை மணி 6:30 அம்மனுக்கு அபிஷேக ஆராதனைகள், மஞ்சள் காப்பு அலங்காரம். கும்பகோணம் சாரங்கபாணி சுவாமி ஆலயத்தில் சுவாமி அகோபில மடத்திற்கு எழுந்தருளல். திருவையாறு பஞ்சநதீஸ்வரர் சுவாமி ஆலயத்தில் இன்று தெய்வங்கள் பூச்செறிதல். கரூர் மாவட்டம் ரத்தனகிரீஸ்வரர் ஆலயத்தில் இரவு சுவாமி ரிஷப வாகனம், புஷ்ப பல்லக்கு. இனிமையான காலை வேளையில் இதம் தரும் பக்தி பாடல்களுடன் இணைந்திருக்கிறோம். திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் இது ஆனந்த ராகம். இனி கேட்கலாம் தேரெழுந்தூர் சகோதரிகள் பாடியுள்ள பாடலை.

0: கேட்ட இந்த பாடலோடு நிறைவு பெற்றது இன்றைய ஆனந்த ராகம். நாம் இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு.
1: வேளாண் பெருமக்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று பராபவ ஆண்டு சித்திரை திங்கள் 20 நாள் ஞாயிற்றுக்கிழமை. இப்போது கேட்கலாம் வணிக வேளாண்மை.
2: வணக்கம் நேயர்களே, இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறவர் தொழில் முனைவோர் சர்மிளா கவியரசன். இவங்க பார்த்தீங்க அப்படின்னா துறையூரில் தான் பிறந்திருக்காங்க, செங்குந்தர் பள்ளியில் படிச்சிருக்காங்க, பிறகு இமயம் கல்லூரியில் டிப்ளமோ படிச்சிருக்காங்க இசிஇ, பிறகு கேட்டரிங் டெக்னாலஜியும் படிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமேலே இங்கே காட்டூருக்கு கல்யாணம் ஆகி வர்றாங்க. எல்லாத்துக்கும் ஒரு திருப்பு முனை உண்டு அப்படின்னா அண்மையில் எல்லாத்துக்குமே கொரோனா தான். அந்த மாதிரி இவங்க கொரோனாவுக்கு அப்புறமேலாம் இந்த பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்காங்க, நியூட்ரி லைஃப் ஸ்டைல் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு அவங்க தன்னுடைய இந்த தொழில் அனுபவங்களை நம்மளோட பகிர்ந்துக்கிறாங்க. ரொம்ப வணக்கம்.
3: வணக்கம் சார்.
2: நீங்கள் கேட்டரிங் படிச்சிருக்கிறதுனால இந்த தொழில் ஸ்டார்ட் பண்ணலாம் ஆரம்பிச்சிங்கன்னா, இல்லை நல்ல உணவு மக்களுக்கு கொடுக்கணுங்கிற மோட்டிவோட ஆரம்பிச்சிங்களா?
3: கொரோனா டைம்ல எல்லாருக்கும் வந்து ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டை சாப்பிடணுங்கிற தேடுதல் இருந்துச்சு. அப்ப நாங்களுமே அதே தேடுதலோல இருக்கும் போது இந்த மில்லட் பேஸ்ட் ப்ராடக்ட வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணோம்.
2: ஃபர்ஸ்ட் வீட்லயே ட்ரை பண்ணி பாத்தீங்களா? இல்ல
3: வீட்ல ட்ரை பண்ணோம், நாங்க எல்லாரும் சாப்பிட்டோம். அதோட பெனிஃபிட்ஸை நாங்கள் வந்துட்டு நல்லா உணர்ந்ததுக்கு அப்புறம் இதை ஒரு பிஸ்னஸாக எடுத்துகிட்டு போகலாம் அப்படிங்கிறதுக்காக ஸ்டார்ட் பண்ண பிஸ்னஸ் தான் சார்.
2: சரிங்கம்மா, இதை வந்து ஒரு வியாபாரமாக எடுத்துகிட்டு போகும்போது ப்ராடக்ட்லாம் செய்கிறீங்கல்ல, பிஸ்கட்டாக செய்கிறீங்க இல்லைனா ஒரு அடை மிக்ஸாக செய்கிறீங்க, இது மாதிரி எல்லாம் செய்யும்போது அதுக்குன்னு ஒரு பயிற்சி வேணும். கேட்ரிங்லேயே இதெல்லாம் கற்றுக்கிட்டீங்களா இல்லை வேற எங்கேயும் கற்றுக்கிட்டீங்களா?
3: நம்மளை சுற்றி வந்துட்டு நிறைய ட்ரைனிங் சென்டர்ஸ் இருக்குது. தஞ்சாவூர் நெஃப்டம் இருக்குது, வாழை ஆராய்ச்சி மையம் இருக்குது, இங்கெல்லாம் வந்துட்டு ட்ரைனிங் நான் எடுத்திருக்கேன் சார்.
2: எத்தனை மாதமா எடுத்துக்கிட்டீங்க?
3: இது வந்துட்டு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்லயும் கோர்ஸ் இருக்கு, பே பண்ணி வந்துட்டு 1 month ஆஃப் கோர்ஸும் இருக்கு சார்.
2: அங்க வந்து உங்களுக்கு எப்படி எல்லாம் ட்ரைனிங் கொடுத்தாங்க? தயாரிக்கிறது மட்டும் கொடுத்தாங்களா இல்ல வியாபார வாய்ப்புகளை எப்படி தேடி போறது, அந்த கோர்ஸ்ல என்னென்னலாம் கத்து கொடுத்தாங்க?
3: நம்ம ப்ராடக்ட் செலக்ஷன்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி மேனுஃபேக்சர் எப்படி பண்றது, பேக்கிங் எப்படி பண்றது, அத வந்துட்டு எப்படி வந்து மார்க்கெட்டிங் பண்றதுங்கற வரைக்கும் சொல்லி கொடுப்பாங்க சார்.
2: சரி, இதுல வந்து உங்களுக்கு எதுமா கஷ்டமா இருக்கும், ப்ராடக்ட் செய்யறதா மார்க்கெட்டிங் பண்றதா?
3: கண்டிப்பா எல்லார்கிட்ட கேட்டாலும் இதே பதில் தான் சார், மார்க்கெட்டிங் தான் சார் இருக்கிறதுலயே வந்துட்டு கொஞ்சம் கஷ்டமான.
2: சரிம்மா, மார்க்கெட்டிங் பண்றதுல ஏமா கஷ்டமா இருக்கு? நம்ம மக்கள்கிட்ட தானமா போய் பேசுறோம், நம்ம நல்ல ப்ராடக்ட் தானமா கொடுக்குறோம்,
3: மக்கள்கிட்ட தான் பேசுறோம், புரிய வைக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குது சார். இப்போ ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டு இது அப்படின்னு சொன்னா அதை வந்து உடனே நம்ம ஏத்துக்க மாட்டோம், அதை சொல்லி கொடுக்கறதுக்கு தான் கொஞ்சம் டைம் எடுக்குது.
2: சரிங்க, இப்போ எல்லா வீட்லேயுமே வந்து கோதுமை சுண்டல் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு ஒரு மிக்ஸ் மாதிரி செஞ்சு செய்கிறாங்க. இப்போ உங்களுடைய ப்ராடக்ட்டுக்கும் இப்போ வீட்டில் செய்யக்கூடியதுக்கும் என்னம்மா வித்தியாசம்?
3: வீட்டில் செய்யும் போது வந்துட்டு என்ன ரேஷியோ சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ் இருக்காது. எல்லாரும் வந்துட்டு காமனாக ஏதோ அளவு கையளவுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை செய்வோம். ஆனால் இதை ஒரு ப்ரொடக்ஷனாக செய்யும் போது எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்கு. நம்ம கேள்விப்பட்டிருப்போம், அளவை மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு. அதனால இதுல மெயினா சொல்றது என்னன்னா இந்த ரேஷியோல வந்துட்டு சேர்க்கணுங்கிறது தான் சார்.
2: சரி, இந்த ரேஷியோலாம் சேர்க்கும் போது அது நீங்கள் வந்து மார்க்கெட்டுக்கு நீங்கள் கொண்டு போகிறீங்கன்னு வச்சிங்களேன், கொண்டு போகும்போது அதுக்கு ஒரு ப்ராடக்டாக அதாவது ஒரு லேபிள் மாதிரி ஒரு நல்ல டிசைனிங் பேக்கிங்லாம் இருக்கணும். அந்த பேக்கேஜிங்லாம் எப்படிமா செலக்ட் பண்ணுறீங்க? ஏன்னா உங்கள்கிட்ட போனீங்கன்னாவே பல டிசைன்ஸ் காமிப்பாங்க, ஒரு குழப்பம் ஏற்படும். எப்படி நீங்கள் இப்படி ஒரு நல்ல பேக்கிங் தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுறீங்க?
3: மார்க்கெட்டை அனலைஸ் பண்ணும் போதே இந்த ஐடியா நமக்கு வரும். ஏன்னா வந்துட்டு நம்மளை மாதிரி நிறைய மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க, ப்ராடக்ட் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க, நிறைய கவர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது அவங்கள விட நம்ம ஒரு விஷயம் யூனிக்காக பண்ணணுங்கிற ஒரு தேடுதலில் தான் சார் எங்களோட கவர்ஸ்.
2: உங்களோட டார்கெட்டட்

0: இவங்கதான் அப்படின்னு யாரை சொல்லுவீங்க?
1: என்கிட்ட வந்துட்டு 6 மாச குழந்தையிலிருந்து 60 வயசு பர்சன் வரைய சாப்பிட்ற அளவுக்கு ப்ராடக்ட்ஸ் இருக்கு சார்.
0: அப்படிங்களா?
1: ஆமா,
0: என்ன எத்தனை வகையான ப்ராடக்ட் நம்ம வச்சிருக்கீங்க?
1: என்கிட்ட வந்துட்டு 35 to 40 வகையான ப்ராடக்ட் இருக்கு சார்.
0: குழந்தைங்களுக்கு என்னென்ன மாதிரியான ப்ராடக்ட்லாம் வச்சிருக்கீங்க?
1: ஹெல்த் மிக்ஸ் இருக்கு, பனானா பவுடர் இருக்கு, ஏபிசி மால்ட் இருக்கு, அது மாதிரி போர்ச் மிக்சஸ் இருக்கு, நட்ஸ் பவுடர் இருக்கு. 6 மாச குழந்தையில வந்துட்டு முதல் உணவு ராகி கூழ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி 60 வயசு ஒரு சுகர் பேஷண்ட் எடுத்துக்கிற உணவு வரியே என்கிட்ட இருக்கு சார், சிறுதானியத்துல.
0: இப்போ நீங்கள் வந்து ஒரு ப்ராடக்டை கொண்டு கடையில் வைக்கணும் அப்படின்னாவே கட்டாயமாக FSSA சர்டிஃபிகேட்டு வாங்கணும். அதுக்கு என்ன ப்ராசஸ்மா, ஏன் அது வந்து முதல்ல முக்கியம் அப்படிங்கிறதையும் சொல்லுங்களேன்.
1: நம்ம ப்ராடக்ட் பண்ணுறது ஒரு குவாலிட்டி அப்படிங்கிறதுக்கு ஒரு அடையாளம் தான் அந்த FSSA சர்டிஃபிகேட். அதாவது நம்ம கவர்மெண்ட் மூலயமா அந்த நார்ம்ஸ் படி வந்துட்டு ப்ராடக்ட் ரெடி பண்ணுறோங்கிறதுக்கான ஒரு அடையாளம் தான்.
0: அது எப்படிமா வாங்குறது?
1: அது நம்ம ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணிக்கலாம் சார்,
0: ஆஃபீஸ்லாம் போய் அலைய வேண்டிய
1: போகணும்னு அவசியம் இல்லை. அதையும் தெரியாதவங்களுக்கு இ சேவை மையத்தில் அப்ளை பண்ணி கொடுப்பாங்க, ஒரு 2 நாளில் வந்து அது உங்களுக்கு கிடைச்சிடும்.
0: கிடைச்சிரும். விசிட்லாம் வருவாங்களா, வந்து பார்ப்பாங்களா?
1: கண்டிப்பா சார் வருவாங்க.
0: அந்த ஜிஎஸ்டி நம்பரும் எடுத்திருக்கேன்னு சொல்றீங்க உங்களுடைய கம்பெனிக்கு, அந்த ஜிஎஸ்டி நம்பர் எவ்வளவு பயனுள்ளது அப்படிங்கறத சொல்லுங்கம்மா. அதை ஏன் எடுக்கணுங்கிறதையும் சொல்லி.
1: இ காமர்ஸ்ல வந்துட்டு நீங்க சேல் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா ஜிஎஸ்டி நம்பர் முக்கியம், அதுக்காக தான் நாங்களும் எடுத்தோம். ஆனால் காலப்போக்கில் அது எப்படி ஆயிடுச்சுன்னா, நம்மளோட வரவு செலவை வந்துட்டு சரியாக கவர்மெண்ட்டுக்கு ஒரு டாக்ஸ் கட்டணும் அப்படின்னு நினைக்கிறோம்னா நம்ம ஜிஎஸ்டி நம்பர் எடுத்திருக்கணும்.
0: அதே போல MSME சர்டிஃபிகேட்,
1: நம்ம தொழில் முனைவோராக இருக்கோம் அப்படின்னா MSME சர்டிஃபிகேட் ரொம்ப ரொம்ப அவசியம். அது மூலியமா நம்மளோட பிசினஸ் வந்துட்டு லாங் டைமா எடுத்துட்டு போறதுக்கு அந்த MSME சர்டிபிகேட் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்.
0: சிறப்பு. இப்ப நீங்க இந்த தொழில் தொடங்கும் போது நிஃப்டத்துல கத்துக்கிட்டேன் அப்படின்னு சொன்னீங்க, அந்த ப்ராடக்ட செய்யறதுக்கு என்ன மாதிரியான மெஷினரிஸ் எல்லாம் தேவைப்பட்டுச்சு? அந்த ப்ராடக்ட் நீங்க உடனே மெஷினரி எல்லாம் வாங்கிட்டீங்களா, இல்ல வேற எங்கேயும் போய் ப்ராடக்ட் செஞ்சுக்கிட்டீங்களா? அந்த விவரங்கள்லாம் சொல்லுங்களேன்.
1: எங்க ட்ரைனிங் எடுக்கிறோமோ அந்த இடத்துலயே வந்துட்டு நமக்கு இன்குபேட்டி அப்படின்னு சொல்லிட்டு மினிமம் காஸ்ட்ல வந்துட்டு நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணிக்கலாம் சார், அந்த உதவி கிடைக்கும். அது மூலியமா நம்ம வந்து மார்க்கெட்டை ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு போய் நம்ம ப்ராடக்ட்டை சேல் பண்ணி பார்க்கலாம். அதெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் இது ஒரு லாபகரமான பிசினஸ் தான் அப்படின்னு ஒரு நம்பிக்கை வரும்போது நம்ம வந்து ப்ரொடக்ஷன் யூனிட் போட்டுக்கலாம். அது வரைக்கும் அந்த சப்போர்ட்ஸ் நமக்கு கிடைக்கும். நான் வாழை ஆராய்ச்சி மையத்தில் வந்துட்டு இன்குபேட்டியா தான் சார் ஸ்டார்ட் பண்ணேன். வீட்டில் செய்யும் போது ரொம்ப கம்மியான இன்வெஸ்ட்மெண்ட்ல ஸ்டார்ட் பண்ணேன்.
0: நீங்க நிஃப்டத்துல படிச்சீங்க, ஆனா வாழை ஆராய்ச்சி மையத்தில் இன்குபேட்டியா இருக்கலாமா?
1: இருக்கலாம் சார், நான் அங்கேயுமே சில பேபி ப்ராடக்ட வந்துட்டு ட்ரைனிங் எடுத்திருக்கேன், அதனால நான் அங்க வந்துட்டு எடுத்துக்கிட்டேன்.
0: சரி, அந்த மூலப்பொருட்கள்லாம் நீங்க எல்லாத்தையும் கொண்டு போயிருமா?
1: நமக்கு ரெண்டு விதமாவுமே சப்போர்ட் பண்றாங்க. நம்ம மூலப்பொருளை நம்மளே எடுத்துட்டு போனாலும் சரி, இல்ல கொள்முதல் வந்துட்டு நேரடியா நமக்கு விவசாயியோட கனெக்டும் கொடுப்பாங்க,
0: வாங்கிட்டு
1: அங்கேயே பண்ணிக்கலாம்.
0: அதுக்கு ஏதாவது இவ்வளவுதான் ப்ரொடக்ஷன் பண்ணிக்கணும் அப்படின்னு எதுவும் கட்டுப்பாடு உண்டா, இல்ல எவ்வளவு வேணாலும் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற?
1: எவ்வளவு வேணாலும் பண்ணிக்கலாம், அதுக்குன்னு ஒரு சம் சார்ஜஸ் போடுவாங்க கண்டிப்பா.
0: சரி, நீங்க ஃபர்ஸ்ட் இந்த பொருளை கொண்டு நான் இவர்கிட்ட வித்த என்னுடைய ப்ராடக்ட் இவங்க வாங்கினாங்க, அந்த விற்பனை அனுபவத்தை சொல்லுங்க.
1: முதல் முதல்ல வந்துட்டு என்னோட கடையில சத்து மாவை வந்து டிஸ்பிளே பண்ணியிருந்தேன், அதை வந்து பார்த்தாங்க சத்து மாவா அப்படின்னு தான் நிஜமா பார்த்தாங்க. ஏன்னா அது எல்லார் வீட்லயும் நம்ம ரெடி பண்ணி சாப்பிட்ற ஒரு பொருள், அந்த காலத்துல இருந்து இப்ப வரைக்கும் எல்லா மக்களும் என்ன வச்சிருக்காங்களோ சத்து மாவு வச்சிருப்பாங்க. அதை வந்து திருப்பி பார்த்துட்டு அவங்க என்கிட்ட கேட்டாங்க, இவ்வளோ பொருள் நீங்க ஆட் பண்றீங்களா? ஏன்னா நம்மளோட சத்து மாவுல 28 இன்கிரீடியன்ட் நம்ம ஆட் பண்றோம், பாரம்பரிய அரிசி, சிறுதானியம், நட்ஸ் வகைகள், கிரைன்ஸ் வகைகள் இதெல்லாம். அப்போ வந்து அதை அப்போதான் கேட்டாங்க, இவ்வளோ பேர் இருக்கு அப்படின்னு கேட்டு வாங்கின கஸ்டமர் தான் ஃபர்ஸ்ட் கஸ்டமர்.
0: இப்போ வாங்கிட்டு போறவங்க வாய்மொழியா சொல்லி வரும்போது இன்னும் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு எவ்வளோ ஹாப்பியா இருக்கு?
1: நேரடியா வந்துட்டு பார்த்து அதை சாப்பிட்டுட்டு பதில் சொல்லும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இது எனக்கு ஆன்லைன்லயே அதிகமா இப்ப நடந்துட்டு இருக்கு. ஏன்னா நான் நேரடி விற்பனையை விட ஆன்லைன்ல நிறைய சேல் பண்ணிட்டு இருக்கேன்.
0: ஆன்லைன் போறதுக்கு என்னென்ன மாதிரியான நடைமுறை எல்லாம் வேணும் அப்படிங்கறத சொல்லுவோம்.
1: நிறைய இ காமர்ஸ் தளங்கள் இருக்கு, அதுல உங்க பொருளை வந்துட்டு எடுத்துட்டு போய் விற்பனை செய்யலாம். அதுக்கு வந்துட்டு டாக்குமெண்ட் தான் உங்ககிட்ட கரெக்டா இருக்கணும். FSSA, MSME, GST, IT இது எல்லாம் நீங்க வச்சு நீங்களே ரெஜிஸ்டர் பண்ணலாம். இல்ல அப்படின்னா அதுக்கான ஆட்களும் இருக்காங்க இணையதளத்துல, நீங்க அவங்க மூலமாவும் ரெஜிஸ்டர் பண்ணி சேல் பண்ண ஆரம்பிக்கலாம். அது எல்லாமே சரியா நடந்துரும். உங்களுக்கு டெலிவரி பர்சன் வீட்டுக்கே வந்துட்டு உங்க கொரியரை எடுத்துப்பாங்க, உங்களுக்கு சிரமமே இல்ல. வீட்லயே இருந்துட்டு ரொம்ப ஈஸியா தொழில் பண்ணலாம் இ காமர்ஸ்ல.
0: ஆமா, இது வரைக்கும் நிறைய விஷயங்களை எங்களோட பகிர்ந்து கொண்டீங்க. இது சார்ந்து கேட்டு இருக்க நேயர்களுக்கு

0: நிறைய ஆலோசனை தேவைப்படலாம். உங்களை தொடர்பு கொள்ளணும்னா எந்த எண்ணை தொடர்பு கொள்ளலாம்?
1: என்னோட எண் வந்துட்டு 8087033154.
0: மறுபடியும் ஒரு தடவை சொல்லிடுறோம், குறிச்சிக்கங்க. 88 7 3 31 54.
2: நாமும் தொழில் முனைவோர் ஆகலாம் என சாதிக்க துடிக்கும் பல்வேறு தொழில் முனைவோர்களுக்கு இந்நிகழ்ச்சி மிகப்பெரிய எடுத்துக்காட்டாக அமையும். ஆம், தொழில் முனைவோருக்கான முக்கியமான ஆவணங்கள் எவை எவை, அவற்றை எவ்வாறு நாம் எளிமையாக பெறலாம், விற்பனை வாய்ப்பை பெருக்கிக் கொள்ள எவ்வாறு இணையதளத்தை பயன்படுத்திக் கொள்ளலாம் என தன்னுடைய அனுபவங்களை இதுவரை நம்மிடம் பகிர்ந்து கொண்டார் காட்டூர் ஷர்மிளா கவியரசன் அவர்கள்.
3: இணைந்திருங்கள் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு.
4: வணக்கம். மாநில செய்திகள், வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். போர்க்களம் மட்டுமின்றி பேரிடர் காலங்களில் மக்களுக்கு உதவிகளை வழங்குவதிலும் பாதுகாப்பு படையினரின் வீரம் போற்றத்தக்கது என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் பதிவான வாக்குகளை எண்ணுவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. வாக்கு எண்ணிக்கை சுமூகமாகவும் வெளிப்படையாகவும் நடைபெறுவதை உறுதி செய்யும் வகையில் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாநில தலைமை தேர்தல் அதிகாரி திருமதி அர்ச்சனா பட்நாயக் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் அடுத்த 2 நாட்களுக்கு ஒரு சில இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி 8 விக்கெட் வித்தியாசத்தில் மும்பை அணியை வென்றது. இனி விரிவான செய்திகள். போர்க்களத்தில் மட்டுமின்றி பேரிடர் காலங்களில் மக்களுக்கு உதவிகளை வழங்குவதிலும் ஆயுதப்படையினரின் வீரம் போற்றத்தக்கதாக உள்ளது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு ஓராண்டு நிறைவடைந்ததையொட்டி புதுதில்லியில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் பேசினார். இந்த நடவடிக்கை ராணுவ வீரர்களின் ஒப்பிட முடியாத துணிச்சலை எடுத்துக்காட்டுவதாக உள்ளது என்று அவர் குறிப்பிட்டார். பாதுகாப்பு படையினரின் அர்ப்பணிப்பு மிக்க சேவை மற்றும் நாட்டு பற்று ஆகியவை தேசமே முதன்மையானது என்ற கொள்கைக்கு உதாரணமாக திகழ்கிறது என்றும் திரு ராஜ்நாத் சிங் கூறினார். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் பதிவான வாக்குகள் எண்ணும் பணிக்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளதாக மாநில தலைமை தேர்தல் அதிகாரி திருமதி அர்ச்சனா பட்நாயக் தெரிவித்துள்ளார். மாநிலம் முழுவதிலும் மொத்தம் 62 வாக்கு எண்ணிக்கை மையங்களில் நாளை காலை 8 மணிக்கு தபால் வாக்குகள் எண்ணும் பணி தொடங்கும் என்றும், அதனைத் தொடர்ந்து காலை 8:30 மணிக்கு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் பதிவான வாக்குகள் எண்ணப்படும் என்றும் தேர்தல் ஆணையத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. வாக்கு எண்ணும் பணிகள் தேர்தல் நடத்தும் அலுவலர்கள் மற்றும் உதவி அலுவலர்கள் உதவியுடன் மேற்கொள்ளப்படும் என்று அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வாக்கு எண்ணும் பணிக்காக மொத்தம் 10,545 பணியாளர்கள் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். வாக்கு எண்ணிக்கை வெளிப்படையாகவும் நேர்மையாகவும் நடைபெறுவதை உறுதி செய்யும் வகையில் 4,624 நுண்பார்வையாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். வாக்கு எண்ணிக்கையை மேற்பார்வையிடுவதற்காக ஒவ்வொரு சட்டப்பேரவை தொகுதிக்கும் தலா ஒருவர் என 234 பார்வையாளர்களை தேர்தல் ஆணையம் நியமித்துள்ளது. வாக்கு எண்ணிக்கை எவ்வித இடையூறுமின்றி நேர்மையாக நடைபெறுவதை உறுதி செய்யும் வகையில் அனைத்து மையங்களிலும் 3 அடுக்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. வாக்கு எண்ணும் மையங்களில் அங்கீகரிக்கப்பட்ட நபர்களுக்கு மட்டுமே அனுமதி அளிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவர்களது அடையாள சான்றுகளை சரிபார்க்கவும் முறையான உடல் பரிசோதனை செய்வதற்கும் நுழைவு வாயில்களில் போதிய காவல்துறையினர் பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். பாதுகாப்பு பணிகளில் மாநில ஆயுதப்படையினரும் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். வாக்கு எண்ணும் மையங்களில் அலைபேசி மற்றும் பிற தகவல் தொடர்பு சாதனங்களை பயன்படுத்துவதற்காக ஒதுக்கப்பட்ட இடங்களில் மட்டுமே அனுமதி வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாதுகாப்பை வலுப்படுத்தும் வகையில் கூடுதலாக மத்திய ஆயுத காவல்படையின் 65 கம்பெனிகள் பணியமர்த்தப்பட்டுள்ளன. ECI நெட் செயலி வாயிலாக QR குறியீட்டுடன் கூடிய புகைப்பட அடையாள அட்டை வைத்துள்ள நபர்களுக்கு மட்டுமே வாக்கு எண்ணிக்கை மையங்களில் அனுமதி அளிக்கப்படும் என்ற நடைமுறை முதல் முறையாக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. தேர்தல் முடிவுகளை ஒவ்வொரு சுற்றின் முடிவில் உடனுக்குடன் அந்தந்த மையங்களில் சம்பந்தப்பட்ட தேர்தல் நடத்தும் அலுவலரால் அறிவிக்கப்படுவதுடன் தேர்தல் ஆணையத்தின் ECI நெட் செயலியிலும் results.eci.gov.in என்ற இணையதளத்திலும் பதிவேற்றம் செய்யப்படும் என்றும் அந்த செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது.

0: நித்தி ஆயோக்கின் முழு நேர உறுப்பினர்களாக நியமிக்கப்பட்டுள்ள டாக்டர் ஆர் பாலசுப்பிரமணியன் மற்றும் டாக்டர் ஆர் ஜோரம் அனியா ஆகியோருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் அவர் விடுத்துள்ள செய்தியில், பல்வேறு பிரச்சினைகள் தொடர்பான புரிதல்கள் மற்றும் அவர்களது அனுபவம் நிதிசார் கொள்கைகளை வகுப்பதில் வலு சேர்ப்பதாக அமையும் என்று குறிப்பிட்டுள்ளார். அனைத்து துறைகளிலும் வளர்ச்சி மற்றும் புதுமை கண்டுபிடிப்புகளை ஊக்குவிப்பதில் அவர்களது பங்களிப்பு பெரிதும் உதவிடும் என்று பிரதமர் கூறியுள்ளார். அவர்களது ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளுக்கு தாம் வாழ்த்து தெரிவித்துக் கொள்வதாக பிரதமர் தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: மக்கள் தீர்ப்பு நேயர்களே, சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளை உடனுக்குடன் வழங்கும் வகையில் எமது செய்தி பிரிவு வரும் 4ஆம் தேதி காலை 9 மணி முதல் மக்கள் தீர்ப்பு 2026 என்ற சிறப்பு கலந்துரையாடல் நிகழ்ச்சியை நடத்த உள்ளது. பத்திரிகையாளர்கள், அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் பங்கேற்று தேர்தல் முடிவுகள் குறித்தும், மாவட்டம் வாரியாக தொகுதிகளின் முன்னணி நிலவரம் குறித்தும் எமது செய்தியாளர்களுடன் விவாதிக்க உள்ளனர். இதேபோல் தேர்தல் முடிவுகள் குறித்த சிறப்பு செய்தி அறிக்கைகளும் மணிக்கு ஒருமுறை ஒலிபரப்பாக உள்ளன. சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளை உடனுக்குடன் அறிந்து கொள்வதற்கு ஏதுவாக ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சிகளை கேட்க தவறாதீர்கள்.
0: தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் அமைந்துள்ள குற்றாலத்தின் மையப்பகுதியில் பிரசித்தி பெற்ற பழமை வாய்ந்த செண்பகாதேவி அம்மன் திருக்கோவில் உள்ளது. இந்த திருக்கோவிலில் ஆண்டுதோறும் சித்ரா பௌர்ணமி தினத்திற்கு மறுநாள் சிறப்பு பூஜைகள் மற்றும் வழிபாடு நடத்தப்பட்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியான குற்றால மலைப்பகுதிகளில் அடர்ந்த வனப்பகுதிகளுக்கு நடுவே பிரசித்தி பெற்றதும் பழமை வாய்ந்த திருத்தலமான செண்பகாதேவி அம்மன் திருக்கோவிலில் உள்ளது. திருக்கோவிலில் ஆண்டுதோறும் சித்ரா பௌர்ணமிக்கு பிறகு இங்குள்ள அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் செய்யப்பட்டு ஆண்டுக்கு ஒருமுறை மஞ்சள் நீராட்டு விழா நடத்தப்படுவது வழக்கம். அந்த வகையில் செண்பகாதேவி அம்மன் திருக்கோவிலில் மஞ்சள் நீராட்டு விழா நடைபெற்றது. முன்னதாக சுவாமி அம்பாளுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் செய்யப்பட்டு தீபாதரணை நடத்தப்பட்டது. இந்த நிகழ்வில் ஏராளமான பக்தர்கள் சுமார் 5 கிலோமீட்டர் தொலைவிற்கு மலை மீது ஏறி இங்குள்ள அம்மனை வழிபாடு நடத்தி தரிசனம் செய்தனர். மேலும் அன்னதானம் உள்ளிட்டவைகள் எல்லாம் தடை செய்யப்பட்டிருந்ததால் பக்தர்கள் அதிருப்தி அடைந்தனர். தென்காசி மாவட்டத்திலிருந்து சா செந்தில்.
0: திண்டுக்கல் மாவட்டத்தில் நிலவி வரும் கடும் கோடை வெப்பம் காரணமாக எலுமிச்சை பழத்தின் விளைச்சல் குறைந்துள்ளது. இதன் காரணமாக எலுமிச்சையின் விலை உயர்ந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: திண்டுக்கல் மாவட்டத்தில் நிலவி வரும் கடும் கோடை வெயில் மற்றும் விளைச்சல் குறைவு காரணமாக எலுமிச்சை பழத்தின் விலையானது உயர்வை கண்டுள்ளது. ஒரு எலுமிச்சை 20 ரூபாய் முதல் 30 ரூபாய் வரையும், ஒரு கிலோ 300 ரூபாய் முதல் 400 ரூபாய் வரையிலும் விற்பனை செய்யப்படுகிறது. சிறுமலை, வெள்ளோடு, பழனி, தாண்டிக்குடி என சுமார் 2500 ஹெக்டேர் பரப்பளவில் எலுமிச்சையானது சாகுபடி செய்யப்படுகிறது. கடந்த சில நாட்களாக வெப்பநிலை அதிகரித்துள்ளதால் குளிர்பான கடைகள் மற்றும் உணவகங்களில் எலுமிச்சைக்கான தேவையும் பன்மடங்கு அதிகரித்துள்ளது. திருச்சி, சென்னை, மதுரை போன்ற நகரங்களில் இருந்து வியாபாரிகள் அதிகளவில் எலுமிச்சையை கோரினாலும் போதிய விளைச்சல் இல்லாததால் தட்டுப்பாடு நீடிப்பதாக வியாபாரிகள் கவலை தெரிவிக்கின்றனர். திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து ராஜசேகரன், சுப்பிரமணிய பாரதி.
0: வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக தமிழகத்தில் அடுத்த 2 நாட்களுக்கு ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நீலகிரி, கோவை, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், ஈரோடு, சேலம், நாமக்கல் ஆகிய 8 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் கூறியுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், அதிகபட்ச வெப்பநிலை 39 டிகிரி செல்சியஸ் முதல் 40 டிகிரி செல்சியஸாக இருக்கும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இருவரிச் செய்திகள். குறைந்த கட்டணத்துடன் கூடிய விமான சேவை தொடங்கப்பட்டுள்ளதாக அமெரிக்காவின் ஸ்பிரிட் விமான நிறுவனம் அறிவித்துள்ளது. ஜெர்மனியில் உள்ள பெருமளவிலான அமெரிக்க படைகள் விலக்கிக் கொள்ளப்படும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். தெற்கு லெபனானில் இஸ்ரேல் விமானப்படை நடத்திய தாக்குதலில் 4 பெண்கள், 1 குழந்தை உட்பட 13 பேர் உயிரிழந்தனர். ரிசர்வ் வங்கியின் துணை ஆளுநராக திரு ரோஹித் ஜெயின் நியமிக்கப்பட்டுள்ளார். திரிபுரா தலைநகர் அகர்தலாவில் அம்மாநில முதலமைச்சர் டாக்டர் மாணிக் சஹா தலைமையில் நகர்ப்புற மேம்பாடு மற்றும் நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளின் ஆய்வுக் கூட்டம் நேற்று நடைபெற்றது. தேர்தல்களின் போது பல்வேறு இடங்களில் சுவரொட்டிகள் மற்றும் பேனர்களை சட்டவிரோதமாக அமைப்பவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஹரியானா மாநில தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. வாக்கு எண்ணிக்கையின் போது பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் திருப்பத்தூர், தருமபுரி, ஈரோடு மாவட்டங்களில் காவல்துறையினர் சார்பில் கொடி அணிவகுப்பு நடத்தப்பட்டது. அரியலூர் மாவட்டம் மலத்தான்குளம் கிராமத்தைச் சேர்ந்த ஒருவர் மின்னல் தாக்கி உயிரிழந்தார். திருவண்ணாமலையில் உள்ள கிரிவலப்பாதையில் உணவுக்காக வனப்பகுதியில் இருந்து வரும் மான், மயில் போன்ற வன

0: விலங்குகளுக்கு பக்தர்கள் உணவளித்து வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி புனித சூசையப்பர் ஆலய திருவிழாவில் மத நல்லிணக்கத்தை வலியுறுத்தி புனித தேர்வு பணி நடைபெற்றது. தேனி மாவட்டம் கம்பம் அருகே வயல்வெளியில் மேய்ச்சலுக்காக சென்ற இரண்டு மாடுகள் மின்சாரம் தாக்கி உயிரிழந்தன. விளையாட்டுச் செய்தி. IPL கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி 8 விக்கெட் வித்தியாசத்தில் மும்பை அணியை வென்றது. சென்னையில் நேற்றிரவு நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் ஆடிய மும்பை அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 7 விக்கெட் இழப்புக்கு 159 ரன் எடுத்தது. இதனையடுத்து 160 எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய சென்னை அணி 18.1 ஓவரில் 2 விக்கெட் இழப்புக்கு 160 ரன் எடுத்தது. இன்று நடைபெறும் போட்டியில் ஹைதராபாத் அணி கொல்கத்தா அணியை எதிர்கொள்கிறது. மற்றொரு போட்டியில் குஜராத் அணி பஞ்சாப் அணியை எதிர்கொள்ள உள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். போர்க்களம் மட்டுமின்றி பேரிடர் காலங்களில் மக்களுக்கு உதவிகளை வழங்குவதிலும் பாதுகாப்பு படையினரின் வீரம் போற்றத்தக்கது என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் பதிவான வாக்குகளை எண்ணுவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. வாக்கு எண்ணிக்கை சுமூகமாகவும் வெளிப்படையாகவும் நடைபெறுவதை உறுதி செய்யும் வகையில் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாநில தலைமை தேர்தல் அதிகாரி திருமதி அர்ச்சனா பட்நாயக் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் அடுத்த 2 நாட்களுக்கு ஒரு சில இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி 8 விக்கெட் வித்தியாசத்தில் மும்பை அணியை வென்றது. இத்துடன் செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு.
2: மலர்கிறது நாள் மலர்.
3: பத்திரிகை சுதந்திரத்தின் முக்கியத்துவத்தை உணர்த்தும் வகையிலும் பத்திரிகையாளர்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் விளக்கும் நோக்கோடும் இந்நாள் ஐநாவினால் உலக பத்திரிகை சுதந்திர நாளாக அனுசரிக்கப்படுகிறது. அமைதியான எதிர்காலத்தை உருவாக்குதல் என்பதே இவ்வருடத்தின் மைய கருத்தாகும். நவீன அரசியல் கொள்கைகளின் தந்தை நிக்கோலா மாக்கியவெலியின் நினைவு தினம் இன்று. ஆண்டு 1496 இளம் வயதிலேயே பிளாட்டோ, அரிஸ்டாட்டில் போன்ற அறிஞர்களின் தத்துவங்களில் ஆழ்ந்து திளைத்தவர். இவரின் தி பிரின்ஸ் நூல் இத்தாலியின் அன்றைய அரசியல் ஆட்சி முறையில் பெரும் சலசலப்புகளை உருவாக்கியது. முன்னாள் குடியரசுத் தலைவரும் சிறந்த கல்வியாளருமான டாக்டர் சாகிர் ஹுசைனின் நினைவு தினம் இன்று. ஆண்டு 1969 ஆங்கிலம், ஹிந்தி, உருது மொழிகளில் புலமை பெற்ற இவர் பிளாட்டோவின் குடியரசு நூலை உருது மொழியில் மொழிபெயர்த்துள்ளார். எளிமையோடு கூடிய மேன்மையோடு நவீன இந்தியாவை வழிநடத்திய ஜாகிர் ஹுசைன் பாரத ரத்னா விருது வழங்கி சிறப்பிக்கப்பட்டார். தமிழ் சினிமாவின் முதல் சலனப்படத்தை தயாரித்த நடராஜ முதலியாரின் நினைவு தினம் இன்று. ஆண்டு 1971 பத்மஸ்ரீ விருது பெற்ற முதல் ஹிந்தி நடிகை நர்கீஸ் தத்தின் நினைவு தினம் இன்று. ஆண்டு 1981 குழந்தை நட்சத்திரமாக திரைத்துறையில் அறிமுகமான இவர் ஆக், அந்தாஸ், ஆவாரா உள்ளிட்ட படங்களின் மூலம் புகழின் உச்சியை அடைந்தார்.

நர்கிஸ் தத்தின் திரையுலக சாதனையை அங்கீகரிக்கும் வகையில் இவரது பெயரில் சிறந்த தேச ஒருமைப்பாட்டிற்கான தேசிய திரைப்பட விருது வழங்கப்பட்டு வருகிறது. சீன ஆக்கிரமிப்பின் போது பாதுகாப்பு அமைச்சராக இருந்த வி கே கிருஷ்ணமேனன் பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1896 மேற்கத்திய உலகில் நமது நாட்டின் பெருமையை முன்னிறுத்தியவர். ஐநா பாதுகாப்பு கவுன்சில் கூட்டத்தில் காஷ்மீர் பிரச்சினை குறித்து 8 மணி நேர உரை நிகழ்த்தி உலகத்தின் கவனத்தை ஈர்த்த வி கே கிருஷ்ணமேனன் காஷ்மீர் நாயகன் என்றே அழைக்கப்பட்டார். பேனா மன்னன் என்று இதழியல் உலகத்தால் அழைக்கப்பட்ட தினமணி இதழின் முதல் ஆசிரியர் TS சொக்கலிங்கம் பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1899. தனது எழுத்தால் எழுப்பிய கனல் சுதந்திர போராட்டத்தை நின்று கனன்றறிய செய்தது. மணிக்கூடி பத்திரிகையின் நிறுவனர்களுள் ஒருவரான இவர் புதுமைப்பித்தன் தமிழ் இலக்கிய உலகுக்கு கிடைக்க காரணமானவர். தலைவர்களின் வாழ்க்கை வரலாற்று நூல்கள், லியோ டால்ஸ்டாயின் போரும் அமைதியும் உள்ளிட்ட மொழிபெயர்ப்புகள் TS சொக்கலிங்கம் படைப்பிலக்கியவாதி என்பதையும் எடுத்து காட்டின. தன் எழுத்தால் வசீகரித்த தமிழின் தலைசிறந்த எழுத்து

எழுத்தாளர் சுஜாதா பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1935. சிறுகதைகள், நாவல்கள், நாடகங்கள், அறிவியல் நூல்கள், கட்டுரைகள், திரைக்கதை, வசனம் என பல துறைகளில் முத்திரை பதித்தவர். இளமை காலம் என்பது ஒளிக்கீற்றைப் போல மிகவும் குறைந்த காலம். அதை கியூ வரிசைகளிலும் குறைப்பட்ட தலைவர்களுக்காகவும் விரயம் செய்யாதீர்கள். 4 பக்கமாவது ஒரு நாளைக்கு பொது விஷயங்களை படியுங்கள். பொது விஷயங்கள் என்றால் கதை, சினிமா, காதல் இல்லாதவை. இவை இளையோர் அவசியம் கடைபிடிக்க வேண்டிய தனது அன்பு கட்டளைகள் என்கிறார் எழுத்துலக ஜாம்பவான் சுஜாதா.

0: நறுமணம் வீசி வந்தது நாள் மலர்.
1: நேரம் 7 மணி.

பூவின் மொட்டுக்கள் போல மௌனமாக இல்லாமல், மலர்ந்த பூக்கள் போல எப்போதும் சிரித்து கொண்டே இருப்போம். அனைத்தையும் அன்பால் வெல்வோம். திருச்சிராப்பள்ளி வானொலியில் நேயர்கள் இப்போது கேட்கலாம் காலை மலர்.

0: निखार। इफको नैनो उर्वरकों का कमाल, हर खेत किसान बने खुशहाल।
1: வணக்கம், வந்தனம், நமஸ்கார்.
2: வாமா மின்னல்,
1: வாமா மின்னல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன்.
3: நாம முதல்ல என்ன பார்க்க போறோம்?
4: நாம முதல்ல ரெட் மோட் AI மாடல் பத்தி தான் பார்க்க போறோம்.
3: அது என்ன ரெட் மோட் AI மாடல்?
4: நமக்கு பரிச்சயமான மாயோ கிளினிக் AI மாடல் அறிமுகம் பண்ணியது தான் இந்த ரெட் மோட். பொதுவா மேற்கொள்ற அப்டோமினல் வயிற்றிற்கான CT ஸ்கேன கொண்டு இந்த AI மாடல் 3 வருஷத்துக்கு முன்னாடியே செல்லின் மாறுபாடுகளை உத்து நோக்கி பான்க்ரியாடிக் கேன்சர் என்கின்ற கணைய புற்றுநோயை கண்டுபிடிச்சிருதாம். இந்த ஆய்வு முடிவு கத்துல பப்ளிஷ் ஆயிருக்கு.
3: அப்ப இந்த AI நம்மள பாதுகாக்க வந்திருக்குன்னு கூவிட்டு உற்சாகமா சொல்லிடலாம்,
5: வாமா மின்னலே.
3: அடுத்ததா என்ன பார்க்க போறோம்?
4: அடுத்ததா மேகாலயாவில கண்டுபிடிக்கப்பட்டு இருக்கிற புதிய பாம்பினம்
6: கலமரியா கேரோயன்சிஸ்.
4: இத பத்தி தான் பார்க்க போறோம்.
3: இருக்க பாம்பே முடியல, இதுல வேற புது பாம்பா?
4: ஆமா ஆமா, இந்த பாம்பு மேகாலயா மாநிலத்துல மலையில கண்டுபிடிச்சிருக்காங்க. இது சிறிய கரோ, நஞ்சு இல்லாத மண்ணை துளையிடக்கூடிய நாணல் பாம்பு. இந்த வகை பாம்பு சின்ன மென்மையான உடலுடைய முதுகெலும்பு இல்லாத உயிரினங்களை உணவா எடுத்துக்குமா?
3: அருமை அருமை. அப்ப அந்த புது வரவான கலமரியா கரோன்சியஸ் பாம்புக்கு சொல்லிடலாம்,
5: வாமா மின்னலு.
3: அடுத்து என்ன பார்க்க போறோம்?
4: அடுத்ததா லண்டன்ல உள்ள இம்பீரியல் கல்லூரியில மேற்கொண்ட கேன்சர் பற்றிய ஆய்வை பத்தி தான்.
3: அந்த ஆய்வு என்ன சொல்லுது?
4: மார்பக புற்றுநோய் மாதிரியான புற்றுநோய்கள் நுரையீரலுக்கு பரவாம தடுக்கணும்னா

0: அந்த பற்றுக்குளர் நுரையீரல்ல ஜலதோஷம் மாதிரியான தொற்றை ஏற்படுத்தினா நுரையீரல்ல உள்ள எதிர் உயிரிகளை எதிர்த்து போராடும் புரதங்கள் தூண்டப்படும். அதனால நுரையீரல்ல கேன்சர் பரவுறது கம்மியாகுதுன்னு எலிகளுக்கு மேற்கொண்ட ஆய்வு மூலமா உணர்த்துறாங்க. 23 எலிகளுக்கு RSV-ங்கிற
1: ரெஸ்பிரேட்டரி சென்சைசியல் வைரஸ்
0: செலுத்தி ஆய்வை மேற்கொண்டு இந்த முடிவுக்கு வந்திருக்காங்க.
2: எது எப்படியோ நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன்.
0: என்ன முடிவு அது?
2: அடுத்த பிறவின்னு ஒண்ணு இருந்தா அதுல எலியா மட்டும் பிறந்துடவே கூடாதுன்னா?
0: இரு இரு, இப்போ எலி மேல டெஸ்ட் முடிஞ்சிச்சு, அடுத்த டெஸ்ட் உன் மேலதான்.
2: உங்க மத்தியில உயிரை காப்பாத்துறது ரொம்ப கஷ்டமடா சாமி.

காலைமலர் கேட்டு நெஞ்சிருக்கும். இது திருச்சிராப்பள்ளி வானொலி. நேர்களை இன்று நண்பகல் 12:10 சூரியகாந்தி நிகழ்ச்சியில் எப்போதும் உன்னோடு நாடகம் கேட்கலாம். எழுதியவர் பட்டுக்கோட்டை ராஜேஷ் அவர்கள். தொடர்ந்து கனவு ஸ்வர்க்கம் எழுதியவர் மணமேல்குடி கவி வெண்ணிலவன் அவர்கள். காலமில்லை கேட்டு நெஞ்சிருக்கும். இது திருச்சிராப்பள்ளி வானொலி. இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம்.

0: காலமில் கேட்டிருக்கும் இது திருச்சிராப்பள்ளி வானொலி. நேர்களே, இன்று நண்பகல் 12:10 சூரியகாந்தி நிகழ்ச்சியில் எப்போதும் உன்னோடு நாடகம் கேட்கலாம். எழுதியவர் பட்டுக்கோட்டை ராஜேஷ் அவர்கள். தொடர்ந்து கனவு ஸ்வர்க்கம் எழுதியவர் மணமேல்குடி கவி வெண்ணிலவன் அவர்கள். காலமில்லை கேட்டிருக்கும் இது திருச்சிராப்பள்ளி வானொலி. இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் தமிழில் செய்திகள். சென்னை அஞ்சல்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி.

செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். மேற்காசியாவில் பதற்றமான சூழல் நிலவி வரும் போதிலும் மக்கள் பயன்பாட்டிற்கான சமையல் எரிவாயு சிலிண்டர் விநியோகம் சீராக நடைபெற்று வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மேற்கு வங்க ஃபால்டா சட்டப்பேரவை தொகுதியில் உள்ள 285 வாக்குச்சாவடிகளிலும் மறு வாக்குப்பதிவு நடத்த தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. நாடு முழுவதும் இளநிலை மருத்துவ பட்டப்படிப்புக்கான நீட் நுழைவுத் தேர்வு இன்று நடைபெறுகிறது. சத்தீஸ்கரில் கான்கர் நாராயண்பூர் மாவட்டங்களை ஒட்டிய எல்லைப்பகுதியில் நேற்று நிகழ்ந்த குண்டுவெடிப்பில் 4 பாதுகாப்பு படை வீரர்கள் வீரமரணம் அடைந்தனர். தாமஸ் கோப்பை பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றுள்ளது. இனி விரிவான செய்திகள். மேற்காசியாவில் பதற்றமான சூழல் இருந்த போதிலும் மக்கள் பயன்பாட்டிற்கான சமையல் எரிவாயு சிலிண்டர் விநியோகம் சீராக நடைபெற்று வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக மத்திய பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சமையல் எரிவாயு சிலிண்டருக்கான முன்பதிவு 99% உள்ளது என்றும் ஓடிபி அடிப்படையில் சிலிண்டர்கள் விநியோகிக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சமையல் எரிவாயு விநியோகஸ்தர்களிடம் சிலிண்டருக்கான பற்றாக்குறை இல்லை என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் நாடு முழுவதும் நடத்தப்பட்ட சோதனைகளின் போது 1700 அதிகமான சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் கள்ள சந்தையில் விற்பனை செய்யப்பட்டது கண்டறியப்பட்டு சட்டப்பூர்வ நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக அந்த அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஏப்ரல் மாதம் முதல் இதுவரை 200,000 மெட்ரிக் டன்னுக்கும் கூடுதலான வர்த்தக எரிவாயு சிலிண்டர்களும் 22.78 லட்சத்துக்கும் அதிகமான 5 கிலோ எடை கொண்ட எரிவாயு சிலிண்டர்களும் விற்பனை செய்யப்பட்டுள்ளதாக அந்த அமைச்சகம் கூறியுள்ளது. இதனிடையே இந்தியாவுக்கு சொந்தமான MT சர்வசக்தி வர்த்தக கப்பல் 46,313 மெட்ரிக் டன் சமையல் எரிவாயு மற்றும் 18 இந்திய மாலுமிகள் உட்பட மொத்தம் 20 மாலுமிகளுடன் நேற்று பாதுகாப்பாக ஹோர்முஸ் நீரிணையை கடந்துள்ளதாகவும் இந்த கப்பல் இம்மாதம் 13 விசாகப்பட்டினம் துறைமுகம் வந்தடையும் என்று எதிர்பார்க்கப்படுவதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் அரசுமுறை பயணமாக ஜமைக்கா, சூரினாம், ட்ரினிதாட் மற்றும் டொபாக்கோ ஆகிய நாடுகளுக்கு சென்றுள்ளார். இது தொடர்பாக வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த நாடுகளைச் சேர்ந்த தலைவர்களை சந்தித்து அவர் இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சு நடத்துவார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவரது இந்த பயணம் இருதரப்பு நட்புறவை மேலும் வலுப்படுத்துவதாக அமையும் என்று அந்த அறிக்கை மேலும் தெரிவிக்கிறது. தமிழ்நாடு, கேரளம், அசாம், மேற்கு வங்கம் மற்றும் புதுச்சேரி சட்டப்பேரவைகளுக்கு நடைபெற்ற தேர்தலில் பதிவான வாக்குகள் நாளை எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ளது. இதற்கென வாக்கு எண்ணிக்கை மையங்களில் அனைத்து முன்னேற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. வாக்கு எண்ணிக்கை சுமூகமாகவும் வெளிப்படைத்தன்மையுடனும் நடைபெறுவதை உறுதி செய்யும் வகையில் விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தமிழகத்தில் உள்ள 62 வாக்கு எண்ணும் மையங்களில் காலை 8 தபால் வாக்குகள் எண்ணும் பணி தொடங்கும் என்றும் அதனைத் தொடர்ந்து காலை 8:30 அளவில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் பதிவான வாக்குகள் எண்ணப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கேரளத்தில் மொத்தமுள்ள 140 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு நடைபெற்ற தேர்தலில் பதிவான வாக்குகளை எண்ணுவதற்காக அம்மாநிலம் முழுவதும் 43 வாக்கு எண்ணிக்கை மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. வாக்கு எண்ணும் பணியில் 15,465 பணியாளர்கள் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். அசாமில் உள்ள 126 சட்டப்பேரவை தொகுதிகளில் பதிவான வாக்குகளை எண்ணுவதற்கான முன்னேற்பாடுகள் அனைத்தும் தயார் நிலையில் உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். அம்மாநிலம் முழுவதும் 40 வாக்கு எண்ணும் மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் 5,981 அலுவலர்கள் இப்பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளதாகவும் அவர் தெரிவிக்கிறார். மேற்கு வங்கத்தில் வாக்கு எண்ணிக்கையை கண்காணிப்பதற்காக ஏற்கனவே நியமிக்கப்பட்டுள்ள பார்வையாளர்களுடன் கூடுதலாக 165 பார்வையாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாக தேர்தல்

0: ஆணையம் தெரிவித்துள்ளது. வாக்கு எண்ணிக்கை எவ்வித இடையூறும் இன்றி நடைபெறுவதற்கும் சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதற்கும் தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அந்த ஆணையம் கூறியுள்ளது. இசிஐ நெட் செயலி மூலமாக புகைப்படம் மற்றும் QR குறியீட்டுடன் கூடிய அடையாள அட்டை இருந்தால் மட்டுமே வாக்கு எண்ணும் மையங்களுக்குள் அனுமதிக்கப்படுவர் என்று தேர்தல் ஆணையம் தெளிவுபடுத்தியுள்ளது. இதனிடையே மேற்கு வங்கத்தில் 2 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு உட்பட்ட 15 வாக்குச்சாவடிகளில் மறு வாக்குப்பதிவு நேற்று அமைதியாக நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்த மறு வாக்குப்பதிவில் சுமார் 90% வாக்குகள் பதிவாகியுள்ளதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்நிலையில் ஃபால்டா சட்டப்பேரவை தொகுதியில் உள்ள 285 வாக்குச்சாவடிகளிலும் மறு வாக்குப்பதிவு நடத்த தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. இந்த தொகுதியில் உள்ள வாக்குச்சாவடிகளில் நடைபெற்ற வாக்குப்பதிவின் போது கடுமையான தேர்தல் விதிமுறை மீறல் மற்றும் ஜனநாயக நடைமுறைகளுக்கு எதிரான செயல்கள் காரணமாக மறு வாக்குப்பதிவுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாக அந்த ஆணையம் தெரிவித்துள்ளது. இந்த மறு வாக்குப்பதிவு இம்மாதம் 21 நடைபெறும் என்றும் வாக்கு எண்ணிக்கை 24 நடைபெறும் என்றும் தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: மக்கள் தீர்ப்பு. நேயர்களே, சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளை உடனுக்குடன் வழங்கும் வகையில் எமது செய்தி பிரிவு வரும் 4 காலை 9 முதல் மக்கள் தீர்ப்பு 2026 என்ற சிறப்பு கலந்துரையாடல் நிகழ்ச்சியை நடத்த உள்ளது. பத்திரிகையாளர்கள், அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் பங்கேற்று தேர்தல் முடிவுகள் குறித்தும் மாவட்டம் வாரியாக தொகுதிகளின் முன்னணி நிலவரம் குறித்தும் எமது செய்தியாளர்களுடன் விவாதிக்க உள்ளனர். இதேபோல் தேர்தல் முடிவுகள் குறித்த சிறப்பு செய்தி அறிக்கைகளும் மணிக்கு ஒருமுறை ஒலிபரப்பாக உள்ளன. சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளை உடனுக்குடன் அறிந்து கொள்வதற்கு ஏதுவாக ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சிகளை கேட்க தவறாதீர்கள்.
0: நாடு முழுவதும் இளநிலை மருத்துவ பட்டப்படிப்புக்கான நீட் நுழைவுத் தேர்வு இன்று நடைபெறுகிறது. பிற்பகல் 2 தொடங்கி மாலை 5 வரை இத்தேர்வு நடைபெறுகிறது. பிற்பகல் 1:30 வரை மாணவர்கள் தேர்வு மையங்களில் அனுமதிக்கப்படுவார்கள் என்று தேசிய தேர்வு முகமை தெரிவித்துள்ளது. மொத்தம் 22.79 லட்சம் மாணவ மாணவிகள் இந்த தேர்வை எழுத உள்ளதாக அந்த முகமை தெரிவித்துள்ளது. இதற்கென நாடு முழுவதிலும் 551 நகரங்கள் மற்றும் வெளிநாடுகளில் உள்ள 14 நகரங்களிலும் இந்த தேர்வு நடைபெற உள்ளது. மாணவர்களின் வசதிக்காக மொத்தம் 5432 தேர்வு மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. சத்தீஸ்கரில் காங்கர், நாராயண்பூர் மாவட்டங்களை ஒட்டிய எல்லைப்பகுதியில் நேற்று நிகழ்ந்த குண்டுவெடிப்பில் 4 பாதுகாப்பு படை வீரர்கள் வீர மரணமடைந்தனர். மாவட்ட ரிசர்வ் காவல் படையினர் இப்பகுதியில் புதைத்து வைக்கப்பட்டிருந்த கண்ணிவெடிகளை கண்டறிந்து செயலிழக்க செய்யும் பணியில் ஈடுபட்டிருந்த போது இச்சம்பவம் நேரிட்டதாக அம்மாநில காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர். சரணடைந்த நக்சல் தீவிரவாதிகள் அளித்த தகவலின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட தேடுதல் நடவடிக்கையின் போது ஏராளமான வெடிகுண்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டு செயலிழக்க செய்யப்பட்டதாக பாஸ்டர் கோட்டை காவல்துறை தலைவர் திரு சுந்தர்ராஜ் தெரிவித்துள்ளார். அருணாச்சல பிரதேசம், அசாம், மேகாலயா, கேரளா, மாஹே, நாகாலாந்து, மணிப்பூர், மிசோரம், திரிபுரா ஆகிய பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இமயமலையை ஒட்டிய மேற்குவங்க பகுதிகள், சிக்கிம், தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் உள்ளிட்ட பகுதிகளின் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் அந்த மையம் கூறியுள்ளது. லடாக், ஜம்மு காஷ்மீர் ஆகிய இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்றும் தில்லி, பீகார், பஞ்சாப், ஹரியானா, சண்டிகர், உத்தரகாண்ட் ஆகிய பகுதிகளின் ஓரிரு இடங்களில் இன்றும் நாளையும் இடிமின்னலுடன் கூடிய மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. தாமஸ் கோப்பை பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றுள்ளது. டென்மார்க்கில் நேற்று நடைபெற்ற அரையிறுதி ஆட்டத்தில் பிரான்ஸ் 3-0 என்ற போட்டிக் கணக்கில் இந்தியாவை வென்றது. IPL கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி 8 வித்தியாசத்தில் மும்பை அணியை வென்றது. சென்னையில் நேற்றிரவு நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் ஆடிய மும்பை அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 7 விக்கெட் இழப்புக்கு 159 ரன் எடுத்தது. இதனையடுத்து 160 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய சென்னை அணி 18.1 2 விக்கெட் இழப்புக்கு 160 ரன் எடுத்தது. இன்று நடைபெறும் போட்டியில் ஹைதராபாத் அணி கொல்கத்தா அணியை எதிர்கொள்கிறது. ஹைதராபாத்தில் இப்போட்டி பிற்பகல் 3:30 தொடங்குகிறது. மற்றொரு போட்டியில் குஜராத் அணி பஞ்சாப் அணியை எதிர்கொள்கிறது. அகமதாபாத்தில் இப்போட்டி இன்றிரவு 7:30 தொடங்குகிறது. ISL கால்பந்து போட்டியில் குவஹாத்தியில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் ஒருங்கிணைந்த வடகிழக்கு அணி 3-2 என்ற கோல் கணக்கில் காசி அணியை வென்றது. ஹைதராபாத்தில் நடைபெற்ற தில்லி பஞ்சாப் அணிகளுக்கு இடையேயான மற்றொரு ஆட்டம் கோல் எதுவுமின்றி டிராவில் முடிவடைந்தது.

0: மீண்டும் தலைப்புச் செய்திகள். மேற்காசியாவில் பதற்றமான சூழல் நிலவி வரும் போதிலும் மக்கள் பயன்பாட்டிற்கான சமையல் எரிவாயு சிலிண்டர் விநியோகம் சீராக நடைபெற்று வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மேற்கு வங்க ஃபால்டா சட்டப்பேரவை தொகுதியில் உள்ள 285 வாக்குச்சாவடிகளிலும் மறுவாக்குப்பதிவு நடத்த தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. நாடு முழுவதும் இளநிலை மருத்துவ பட்டப்படிப்புக்கான நீட் நுழைவுத் தேர்வு இன்று நடைபெறுகிறது. சத்தீஸ்கரில் கான்கர் நாராயண்பூர் மாவட்டங்களை ஒட்டிய எல்லைப் பகுதியில் நேற்று நிகழ்ந்த குண்டுவெடிப்பில் 4 பாதுகாப்பு படை வீரர்கள் வீரமரணம் அடைந்தனர். தாமஸ் கோப்பை பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 7:25. நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது திருச்சிராப்பள்ளி வானொலியில் காலை மலர்.
2: டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை வழங்குகிறது வலியில்லா அதிநவீன லேசர் கண்புரை அறுவை சிகிச்சை. தலை சிறந்த மருத்துவர்கள், அதிநவீன தொழில்நுட்பம். இன்றைய அணுகுங்கள் திருச்சி டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை, சாஸ்திரி ரோடு. தொடர்புக்கு 9594900480.

நேரம் 7:32 கேட்டு இணைந்திருக்கிறோம். இது திருச்சிராப்பள்ளி வானொலியில் காலை மலர். குடியரசு தினத்தன்று வழங்கப்படும் பன்முக திறமைக்கான விருதான பத்ம விருது 2027 பெறுவதற்கு தஞ்சாவூர் மாவட்டத்தை சேர்ந்த தகுதியான நபர்கள் விண்ணப்பிக்கலாம்னு தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் சொல்லியிருக்காங்க. இதுக்கு 2026 கலை, இலக்கியம், கல்வி, விளையாட்டு, மருத்துவம், சமூக பணி, அறிவியல், பொது சுகாதாரங்கள், சிவில் சேவைகள், வர்த்தகம் மற்றும் தொழில் போன்ற துறைகளில் அளப்பரிய சாதனை புரிஞ்சவங்களுக்கு 26/1/2027 அன்று, அதாவது அடுத்த வருடம் 26/1/2027 குடியரசு தினத்தன்று இந்த விருதுகள் வழங்கப்பட இருக்குது. இந்த விருதிற்கு பன்முக திறமை புரிஞ்ச நபர்களிடமிருந்து கருத்துரு விண்ணப்பங்கள் ஜூன் மாதம் 10 இணையதளம் வாயிலாக, அதாவது awards.gov.in மூலம் வரவேற்கப்படுது. இணையதளத்தில் விண்ணப்பித்த விவரத்தின அறையின் 303 தளம், மாவட்ட சமூக நல அலுவலகம், மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகம், தஞ்சாவூர் என்ற முகவரியில் நேரில் தொடர்பு கொண்டு விவரங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் சொல்லியிருக்காங்க.

கேட்டுட்ருக்கோம் காலை மலர். இது திருச்சிராப்பள்ளி வானொலி. நேரம் 7:38. திருச்சிராப்பள்ளி உழவர் சந்தைகளில் காய் கனிகளுடைய விலை நிலவரம் என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். தக்காளி கிலோ 38 ரூபாய், கத்திரிக்காய் 50, அவரைக்காய் 60, வெண்டைக்காய் 40, கொத்தவரங்காய் 40, சின்ன வெங்காயம் 20, பெரிய வெங்காயம் 30, பச்சை மிளகாய் 46, சிறைக்காய் 30, சௌ 48, புடலங்காய் 56, பீர்க்கங்காய் 46, முள்ளங்கி 40, நூல்கோல் 40, கருணைக்கிழங்கு 68, சேப்பங்கிழங்கு 60, சேனைக்கிழங்கு 36, உருளைக்கிழங்கு 34, கேரட் 54, முட்டைக்கோஸ் 34, பீட்ரூட் 48, காலிஃப்ளவர் பூ 1 40.

0: ரூபாய், எலுமிச்சை ஒரு பழம் 7 ரூபாய், கொய்யாப்பழம் கிலோ ஒன்று 130 ரூபாய், பூசணிக்காய் 18, பரங்கிக்காய் 18, ஆப்பிள் 340 ரூபாய், ஆரஞ்சு 150 ரூபாய், மாஜுலை 290 ரூபாய், திராட்சை 80 ரூபாய். இதுவரை திருச்சிராப்பள்ளி உடவர் சந்தைகளில் காய் கனிகளின் இன்றைய விலை நிலவரம் அறிந்தோம்.
1: உங்க காலை நேரத்தை ஆரோக்கியமாக்க இப்ப காலை மலர்ல வர இருக்கிறது மருத்துவ நேரம். இன்னைக்கு மருத்துவ நேரத்துல நம்மோட இணை இருக்கிறாங்க திருச்சி நுரையீரல் சிறப்பு மருத்துவர் கே ராமசுப்ரமணியம் அவர்கள். வணக்கம் டாக்டர். குரட்டைங்கிறது ஒரு நோயா? குரட்டைனாலையும் பிரச்சனைகள்லாம் ஏற்படுமா டாக்டர்?
2: குரட்டைன்றது இந்த விஷயத்த நம்ம யாருக்கிட்டையாவது போய் நீங்க குரட்டை விடுவீங்களான்னு கேட்டா அவங்க ஃபர்ஸ்ட் பண்ற விஷயம் சிரிப்பாங்க. குரட்டையா, அது சாதாரணம் தானேங்க, அது குரட்டை வரதானே செய்யும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இந்த குரட்டை சாதாரண சிரிக்கிற விஷயம் இல்லை, அது ஒரு மோசமான விஷயமா இருக்கலாம். குரட்டை ஏன் வருதுன்னு உட்காந்து யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா அது அவ்வளோ மோசமான விஷயமா அப்படின்னு நம்மளுக்கே தெரியும். குரட்டை ஏன் வருது அப்படின்னா, நம்ம நார்மலாக மூச்சு விடுறோம், அந்த மூச்சு விடுற காற்று மூக்குலேருந்து தொண்டை வழியாக மூச்சுக்குழாய் வழியாக போய் நுரையீரல் வரைக்கும் போயிட்டு திருப்பி மேலே வெளியில் வருது. இதுதான் நார்மலாக நம்ம மூச்சு விடுற வழிபாதை. அப்ப இந்த வழி பாதையில ஏதோ ஒரு இடத்துல அந்த மூச்சு குழாய் நார்மல் சைஸ்ல இல்லாம நார்மல் சைஸ்ல விட சுருங்கி போயிடுச்சு அப்படின்னா, அந்த சுருக்கத்து வழியா நம்ம விடுற மூச்சு காத்து போயிட்டு வரும்போது ஒரு சத்தத்தை உருவாக்குது, அதுதான் குரட்டை. சில சமயம் என்ன ஆகும், அந்த சுருக்கம் மொத்தமா சுருங்கிடும். மொத்தமா சுருங்கிடுச்சு அப்படின்னா உடம்புக்குள்ள போற காத்து போகாது, காத்து போகலைன்னா ஆக்சிஜனே போகாது. காத்துல தானே ஆக்சிஜன் நம்ம உடம்புக்கு டெலிவர் ஆகுது, ஸோ ஆக்சிஜனே போகாது. அப்போ ஆக்சிஜன் போகலை அப்படின்னா உடல்ல ரத்தத்தில் இருக்கிற ஆக்சிஜன் ரொம்ப கம்மியா இருக்கும். அப்போ உடல்ல ஆக்சிஜன் ரொம்ப குறையுதுன்றது மோசமான விஷயம் தானே. இப்போ குரட்டை அப்படின்றது மோசமான விஷயம். அப்போ இந்த ரத்தத்தில் ஆக்சிஜன் கம்மியாகும் பொழுது அந்த ஆக்சிஜன் கிடைக்கக்கூடிய உறுப்புகளுக்கெல்லாம் போற ஆக்சிஜனும் ரொம்ப கம்மியாகும். அப்போ அந்த உறுப்புகள்லாம் சரியா வேலை பார்க்காம போறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கும். இந்த குரட்டை பிரச்சனைனாலதான் நிறைய பேருக்கு பிபி வரும், நிறைய பேருக்கு இதய துடிப்புல மாறுதல் வரும், கிட்னி ஃபெயிலியர் கூட வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இப்போ இந்த குரட்டை சாதாரண விஷயம் இல்லை. இந்த குரட்டை பிரச்சனைனால நிறைய பேருக்கு என்ன நடக்கும், ரொம்ப சத்தமா குரட்டை விடுவாங்க அப்படின்னா அந்த சுருக்கம் ரொம்ப அதிகமா இருக்குன்னு அர்த்தம். இந்த மாதிரி சுருக்கம் ஏற்படும் பொழுது அவங்களுக்கு எவ்வளோ நேரம் தூங்கி எந்திரிச்சாலும் ஒரு நிம்மதியான தூங்கின ஒரு ஃபீலே இருக்காது. ஒரு 6 மணி நேரம் தூங்கியிருப்பாங்க, எந்திரிக்கும் பொழுது சோர்வோட இருக்கிறது ஒரு முக்கியமான அறிகுறி. மூணாவது, எழுந்ததுக்கு அப்புறம் சும்மா உட்கார்ந்துருக்கும் போதோ இல்லை வேலை பார்க்கும் போதோ இல்லைன்னா உட்கார்ந்து பேசிட்டு இருக்கும் பொழுது டிவி பார்க்கும் பொழுது அப்போல்லாம் அவங்க தன்னை அறியாமலே தூங்க ஆரம்பிப்பாங்க. இது ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு அறிகுறி. ஏன் அப்படின்னா, நிறைய பேர் வண்டி ஓட்டும் போது தூங்கிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி வண்டி ஓட்டும் பொழுது தூங்குறவங்க அவங்களுக்கு மட்டும் பாதிப்பு இல்லை, எதிர் திசையில் வர்றவங்களுக்கும் ரொம்ப பாதிப்பு, அவங்க கூட பயணிக்கிறவங்களுக்கும் ரொம்ப பாதிப்பு. ஸோ பகல் நேரத்தில் தன்னை அறியாமல் தூங்கி போகிறது, சத்தமான குரட்டை, நைட்டு தூங்கி எந்திரிக்கும் பொழுது ரொம்ப சோர்வோடு இருக்கிறது, கால டயத்தில் உட்கார்ந்து தன்னை அறியாமலே தூங்குறது, இந்த ப்ராப்ளம் இருக்கிறவங்க இந்த குரட்டை ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கலாம். அப்போ இந்த குரட்டையினால் வரக்கூடிய நோய்க்கான பேர் வந்து OSA அப்படின்னு சொல்கிறோம் நாங்கள். அது என்ன அப்படின்னா, அப்ஸ்ட்ரக்டிவ் ஸ்லீப் அப்னியா. அதாவது நம்ம தூங்கும் பொழுது மூச்சுக்குழாய் சுருங்கி போய் அதனால நம்ம மூச்சு விடாமல் இருக்கோம். இதை தான் நாங்கள் வந்து OSA, அப்ஸ்ட்ரக்டிவ் ஸ்லீப் அப்னியான்னு சொல்கிறோம். இந்த ஃபியூச்சர்ஸோட குரட்டை சத்தமாக வரும்பொழுது இந்த ப்ராப்ளம் இருக்கான்னு நம்ம கண்டிப்பாக செக் பண்ணிக்கணும். அதை எப்படி கன்ஃபார்ம் பண்ணுவோம் அப்படின்னா, ஸ்லீப் ஸ்டடின்னு ஒன்று பண்ணுவோம். ஸ்லீப் ஸ்டடினா என்னென்னா, இது தூக்கத்தில் தான் இந்த ப்ராப்ளம் நடக்குது. அப்போ தூக்கத்தில் இந்த மூச்சுக்குழாய் சுருங்கி அதுக்குனால ஆக்சிஜன் குறையுதான்னு செக் பண்ணுறதுக்கு ஸ்லீப் ஸ்டடின்னு ஒன்று பண்ணுவாங்க. தலையிலேருந்து கால் வரை லீட்ஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி செக் பண்ணுவாங்க. அப்போ சுருக்கம் இருக்கு, அதனால ஆக்சிஜன்லாம் குறையுதுன்னு கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா அதுக்கு நம்ம வைத்தியம் பண்ணணும். வைத்தியம் பண்ணும் பொழுது இந்த ஸ்லீப் அப்னியாலேருந்து நம்ம முழுமையாக வெளியில் வரலாம். இம்ப்ரூவ் ஆகும் பொழுது நம்ம வாழ்வு தரம் இம்ப்ரூவ் ஆகும், நம்ம உடம்புக்குள்ள ஆக்சிஜன் போறது கரெக்டாக இருக்கும். அப்போ உடம்புல இருக்கிற உறுப்புகள்லாம் நல்லா வேலை பார்க்கும்.
1: நுரையீரல் சார்ந்த நோய்களுக்கான ஆலோசனைகளோட நாளை மருத்துவ நேரத்தில் இணைய இருக்கிறாங்க திருச்சி நுரையீரல் சிறப்பு மருத்துவர் கே ராமசுப்ரமணியம் அவர்கள்.

கேட்டு இணைந்திருக்கிறோம். இது திருச்சிராப்பள்ளி வானொலியில் காலை மலர். நேரம் 7:48 ஆகுது. தமிழ்நாட்டிலும் இந்தியா முழுவதிலும் இன்று நடைபெறும் நீட் 2026 நுழைவுத் தேர்வு தேசிய தேர்வு முகமையால் நிர்ணயிக்கப்பட்ட கடுமையான தேர்வுக்கூட கட்டுப்பாடுகளை பின்பற்றுகிறது. இந்த விதிமுறைகள் உடை மற்றும் தடை செய்யப்பட்ட பொருட்களுக்கு சிறப்பு கவனம் செலுத்தி ஒரு நியாயமான பாதுகாப்பான தேர்வை உறுதி செய்கிறது. இதுக்கு 2026 அறிவுறுத்தலின் அடிப்படையிலான முக்கிய அரங்கு கட்டுப்பாடுகள் வழிகாட்டுதல்கள் என்னென்ன பார்க்கலாமா? கட்டாய உடை விதிமுறை. வெளிர் நிற ஆடைகள் அணியலாம், அதாவது விண்ணப்பதாரர்கள் வெளிர் நிற ஆடைகளை அணியணும். அதிக எம்ப்ராய்டரி மடிப்புகள், ப்ரோச்சுகள், பேட்ஜுகள் அல்லது பெரிய பொத்தான்கள் இருக்கக்கூடிய பட்டன்ஸ் இருக்கக்கூடிய ஆடைகளை தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதேமாதிரி கீழ் ஆடைகள் எப்படி இருக்கணும் அப்படின்னா, சாதாரண பேண்ட்டுகள், ட்ரௌசர்கள்

அல்லது எளிமையான சால்வார்கள் பரிந்துரைக்கப்படுது. பாக்கெட்டுகள், எம்ப்ராய்டரி இருக்கக்கூடிய ஜீன்ஸ் பேண்ட்டுகளை தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதேமாரி காலணிகளில் செருப்புகள், ஸ்லிப்பர்கள் அல்லது குட்டையான குதி கொண்ட சாண்டல்கள் அனுமதிக்கப்படுது. ஷூக்கள், பூட்ஸ், ஹை ஹீல்ஸ் கட்டாயமாக அனுமதிக்கப்படாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஷூ, பூட்ஸு, ஹை ஹீல்ஸ் வந்து அனுமதிக்கப்படாது. குறிப்பாக மத உடைகளை அணியும் விண்ணப்பதாரர்கள் விண்ணப்ப படிவத்தை நிரப்பும் போதே அதை குறிப்பிடணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. மேலும் முழுமையான மரியாதைக்குரிய சோதனைக்காக தேர்வு மையத்திற்கு நிர்ணயிக்கப்பட்ட நேரத்திற்கு சுமார் 11:30 முதல் மதியம் 12 வரை, குறைந்தது 1 மணி நேரத்துக்கு முன்பாகவே வருகை தரணும் அப்படின்னு சொல்லியும் சொல்லியிருக்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் அப்படின்னு பார்த்திங்கன்னா, மின்னணு சாதனங்கள், தனிப்பட்ட பொருட்கள் அதாவது பணப்பைகள், கைப்பைகள், பெல்ட்டு, பாதுகாப்பான கண்ணாடிகள், தொப்பிகள், உலோகப் பொருட்கள் இதெல்லாம் அனுமதிக்கப்படாது. நகைகள் அனுமதிக்கப்படாது. எழுது பொருட்கள், காகிதங்கள், பேனாக்கள் இது மாதிரியான எந்த விதமான ஒரு சில பொருட்கள்லாம் அனுமதிக்கப்படாது. பந்து முனை பேனா மட்டும்தான் அனுமதிக்கப்படும். லெட்டு மட்டும்தான் வந்து அலோவ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதே மாதிரி தேவையான ஆவணங்கள் பொருட்கள்னால் நுழைவுச் சீட்டு வேணும், நம்மளுக்கு ஹால் டிக்கெட் வேணும், புகைப்பட அடையாள அட்டை அசல் வேணும், அதாவது ஒரிஜினல் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பாஸ்போர்ட் அளவு புகைப்படம் அப்படின்னு அதுவும் தேவை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. காலை 11:00 வந்துடணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. மதியம் 1:30 அனுமதிக்க 1:30 அப்புறமா அனுமதிக்கப்பட மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நுழைவு வாயில்கள் சோதனைக்குள்ளாகி இருக்கும். பயோமெட்ரிக், கால அளவு, தேர்வு அறையை விட்டு வெளியேறுதல் இது தொடர்பான விஷயங்களும் சொல்லியிருக்கிறாங்க.

0: மருத்துவமனை. இன்றைய அணுகுங்கள் திருச்சி டாக்டர் அகர்வால் கண் மருத்துவமனை, சாஸ்திரி ரோட். தொடர்புக்கு 9594900480.
1: நேரம் 7:55 ஆகுது. கேட்டு இணைந்திருக்கிறோம். இது காலை மலர் நேஷனுடைய நிறைவு பகுதிக்கு வந்திருக்கோம். இனி தெரிஞ்சுக்கலாம் இன்றைய வானிலை. இன்றைய வானிலை எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிகபட்ச வெப்பநிலை பற்றிய அறிவிப்பு. தமிழகம் புதுவை காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை குறிப்பிடத்தக்க மாற்றத்திற்கான வாய்ப்பு குறைவு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இருப்பினும் சற்று உயரக்கூடும் அப்படின்னு சொல்லியும் சொல்லியிருக்கிறாங்க. அதிக வெப்பநிலையும் ஈரப்பதமும் இருக்கும் நிலையில் கடலோர தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை காரைக்கால் பகுதிகளிலும் அசௌகரியம் ஏற்படலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். அதிகபட்ச வெப்பநிலை 39-40°C ஓட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 29-30°C ஓட்டியும் இருக்கக்கூடும். அதிக வெப்பநிலையும் அதிக ஈரப்பதமும் இருக்கும் நிலையில் அசௌகரியம் ஏற்படலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. மீனவர்களுக்கான குறிப்பிடும்படியான வானிலை முன்னெச்சரிக்கை ஏதுமில்லை. நேயர்கள் இதுவரை கேட்டது காலை மலர்.

கேட்ட இந்த பாடலோடு நிறைவு பெற்றது காலை மலர். அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

0: திரு பியூஷ் கோயல் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு, கேரளம், அசாம், மேற்குவங்கம் மற்றும் புதுச்சேரி சட்டப்பேரவைகளுக்கு நடைபெற்ற தேர்தலில் பதிவான வாக்குகளை எண்ணுவதற்கான அனைத்து முன்னேற்பாடுகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் பதிவான வாக்குகள் எண்ணும் பணிகளுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளதாக தலைமை தேர்தல் அதிகாரி திருமதி அர்ச்சனா பட்நாயக் தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி பெருவாரியான தொகுதிகளில் வெற்றி பெறும் என்று காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் திரு செல்வ பரந்தகை தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் இளநிலை மருத்துவ பட்டப்படிப்புக்கான நீட் நுழைவுத் தேர்வு இன்று நடைபெறுகிறது. மேற்காசியாவில் பதற்றமான சூழல் இருந்தபோதிலும் மக்கள் பயன்பாட்டிற்கான சமையல் எரிவாயு சிலிண்டர் விநியோகம் சீராக நடைபெற்று வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. சத்தீஸ்கரில் கான்பூர், நாராயண்பூர், கான்கர் ஆகிய மாவட்டங்களை ஒட்டிய எல்லைப்பகுதியில் நேற்று நிகழ்ந்த குண்டுவெடிப்பில் 4 பாதுகாப்பு படை வீரர்கள் வீரமரணம் அடைந்தனர். தெற்கு லெபனானில் இஸ்ரேல் விமானப்படை நடத்திய தாக்குதலில் 4 பெண்கள், 1 குழந்தை உட்பட 13 பேர் உயிரிழந்தனர். IPL கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி 8 விக்கெட் வித்தியாசத்தில் மும்பை அணியை வென்றது. இத்துடன் செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
1: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 8:02 நிமிடம்.
2: ஆகாஷ்வாணி ஜனரஞ்சக படைப்புகளின் நாயகன் எழுத்தாளர் சுஜாதா அவர்களின் பிறந்த தின உரை வழங்குகிறார் முனைவர் ஜே அருள்தாசன் அவர்கள்.
3: எழுத்தாளர் சுஜாதா அவர்கள் 1935 ஆண்டு மே மாதம் 3 நாள் சென்னையில் உள்ள திருவல்லிக்கேணியில் பிறந்தவர். இவரது பெற்றோர் ஸ்ரீனிவாச ராகவன், கண்ணம்மாள். இவரது சொந்த ஊர் ஸ்ரீரங்கம். இவரது இயற்பெயர் ரங்கராஜன், மனைவி பெயர் சுஜாதா. மனைவியின் புனை பெயரில் 100 மேற்பட்ட நாவல்கள், 250 மேற்பட்ட சிறுகதைகள் மற்றும் சில அறிவியல் கட்டுரைகளையும் எழுதியுள்ளார். பிரியா, விக்ரம், பாய்ஸ், இந்தியன், ரோஜா போன்ற பல படங்களுக்கும் இவர் திரைக்கதை மற்றும் வசனம் எழுதியுள்ளார். தமிழ் இலக்கியத்தில் நவீன பாணிக்கு வித்திட்டவர்களில் இவர் சிறந்தவர். திருச்சி பிஷப் ஹீபர் பள்ளி மற்றும் புனித ஜோசப் கல்லூரியில் இயற்பியல் வகுப்பில் படித்து இளங்கலை பட்டம் பெற்றவர். திருச்சி பெல் மற்றும் பெங்களூரு பாரத் எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனத்தில் பணியாற்றியவர். மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தை உருவாக்கிய குழுவில் இவர் முக்கிய பங்கு ஆற்றியவர். சிறுகதை, நாவல், நாடகம் மற்றும் திரைக்கதை என பல தளங்களில் எளிய நடையில் புதுமைகளை புகுத்தி தடம் பதித்தவர். மக்கள் நெஞ்சில் இடம் பிடித்தவர். யாகம், நகரம், அம்மா மண்டபம், கடவுளுக்கு கடிதம், கணினி, நிஜத்தை தேடி, புது டெல்லி, ஓலைப்பட்டாசு, அதிர்ச்சி, குதிரை, ஸ்ரீரங்கத்து கதைகள், ஆட்டக்காரன்.

போன்ற சிறுகதைகள் மிகவும் அற்புதமானவை. அத்தனையும் எளிய நடை, விறுவிறுப்பான உரையாடல் மற்றும் சிறப்பான முடிவுகளை கொண்டவை. பல சிறுகதைகள் நடுத்தர மக்களின் வாழ்க்கையை அழகாக சித்தரிக்கின்றன. இவரது யாகம் சிறுகதை மனிதனின் ஆழமான நம்பிக்கைகள் மற்றும் கலாச்சார பரிமாற்றங்களையும், கண்மூடித்தனமான நம்பிக்கை சார்ந்த கிராமத்து பெண்ணின் தவிப்பையும் யதார்த்தமாக விவரிக்கும் ஒரு அற்புதமான படைப்பாகும். ஓலைப்பட்டாசு என்ற சிறுகதை எப்படி ஒரு சிறுவனின் வாழ்வை மாற்றியது என்பதை அழகாக விவரிக்கிறது. இதில் மனிதர்களின் எளிய வாழ்க்கையும் ஆசைகளும் விதையின் முடிவுகளும் எப்படி திடீரென பட்டாசுகள் போல் வெடிச்சு சிதறுகின்றன என்பதை மிக நுட்பமாக விளக்குகின்றார் கதாசிரியர் சுஜாதா. இவரது கடவுளுக்கு கடிதம் ஒரு உணர்வு பூர்வமான சிறுகதை. இதில் மனநலம் பாதித்த கோவிந்து என்பவன் தினமும் போஸ்ட் கார்டு வாங்கி டியர் காட் என்று தொடங்கி கடவுளுக்கு கடிதம் எழுதுவதை அழகாக சித்தரிக்கின்றார் எழுத்தாளர் சுஜாதா. சுஜாதாவின் ஆட்டக்காரன் சிறுகதை மனித உறவுகளின் சிக்கல்கள், வன்முறை மற்றும் சமூக பின்னணியை மையமாக கொண்ட ஒரு அற்புதமான படைப்பு. இவரது நகரம் என்ற சிறுகதை கிராமத்திலிருந்து மதுரை மருத்துவமனைக்கு தன் மகளின் காய்ச்சலுக்காக வரும் வள்ளியம்மாள் மருத்துவமனையில் உரிய சிகிச்சை கிடைக்காமல் படுகின்ற துன்பங்களை அழகாக சித்தரிக்கின்றது. சுஜாதாவின் நாவல்கள் மக்களிடம் மிகுந்த வரவேற்பை பெற்றன. சுஜாதாவின் 100க்கும் மேற்பட்ட நாவல்களும் பொதுவாக அறிவியல் நிகழ்வுகள், துப்பறியும் தன்மைகள் மற்றும் அன்றாட சமூக நிகழ்வுகள், அதில் மனிதர் சந்திக்கும் ஏமாற்றங்கள், தோல்விகளை நவீன நடையில் சொல்லுகின்றன. என் இனிய இயந்திரா, மீண்டும் ஜூனோ போன்ற நாவல்கள் மூலம் எதிர்கால தொழில்நுட்பம், ரோபோக்களின் செயல்பாடுகள் மற்றும் கணினியின் பயன்பாடுகளையும் தொழில் முன்னேற்றங்களையும் கதைகளில் கருவாக்கி வாசகர் நெஞ்சங்களில் வியப்பை உண்டாக்குகின்றார். சுஜாதாவின் கரையெல்லாம் செண்பகப்பூ நாவல் தொடர்கதையாக வெளியாகி மக்களின் பெரும் வரவேற்பை பெற்றது. நாட்டுப்புற பாடல்கள், மர்மம், பழிவாங்குதல் மற்றும் காதல் அத்தனையும் கலந்து கிராமத்து பின்னணியில் எழுதப்பட்ட ஒரு அற்புதமான நாவல். இந்த நாவல் கரையெல்லாம் செண்பகப்பூ என்ற பெயரில் திரைப்படமாகவும் வெளிவந்து மக்களின் பாராட்டை பெற்றது. சுஜாதா அவர்களின் கொலையுதிர்காலம் என்ற நாவல் தொடர்கதையாக வெளிவந்த மிகவும் விறுவிறுப்பான துப்பறியும் கதை. இதில் லீனா என்ற பெண் ஒரு கொலை செய்ததாக கூறப்படும் சூழலில் கணேஷ் மற்றும் வசந்த் அந்த புதிரை அவிழ்க்க முயலுகின்றனர். அறிவியல் மற்றும் மாயாஜாலங்களுக்கு இடையில் நடக்கும் மிகுந்த விறுவிறுப்பும் எதிர்பாராத திருப்பங்களும் நிறைந்த அற்புதமான கதை. சுஜாதா அவர்களின் பிரியா என்ற நாவல் லண்டன் மற்றும் ஜெர்மனியை பின்னணியாக கொண்டு எழுதப்பட்ட ஒரு விறுவிறுப்பான துப்பறியும் கதை. இந்த நாவலும் பிரியா என்ற பெயரில் திரைப்படம் ஆனது. சுஜாதா அவர்களின் 24 ரூபாய் தீவு வெளிவந்து மக்களின் பெரும் வரவேற்பை பெற்றது. இது அரசியலும் மர்மமும் நிறைந்த விறுவிறுப்பான நாவல். ஒரு அப்பாவி பத்திரிகை நிருபரின் கையில் கிடைக்கும் ஒரு டைரி அவனை எப்படியெல்லாம் ஆபத்தான நிலைக்கு இழுத்துச் சென்றது என்பதை விளக்கும் விறுவிறுப்பான கதை. சுஜாதா அவர்களின் காந்தளூர் வசந்தகுமாரன் கதை ராஜராஜ சோழனின் வரலாற்றை அடிப்படையாக கொண்டு எழுதப்பட்டது. எழுத்தாளர் சுஜாதா அவர்களின் நைலான் கயிறு என்பது அவரது முதல் நாவல். இது தமிழில் துப்பறியும் கதை பாணியில் ஒரு பெரிய திருப்பு முனையாக அமைந்த படைப்பாகும். நைலான் கயிறு நாவல் சுஜாதாவை ஒரு முக்கிய எழுத்தாளராக மக்கள் மத்தியில் நிறுத்திய படைப்பு ஆகும்.

0: ஜாதாவின் ஜன்னல் மலர் என்ற நாவல் சிறையிலிருந்து விடுதலையாகும் சோமு, அவனை அலட்சியம் செய்யும் மனைவி, அவரை கண்டு பயந்து நடுங்கும் அவரது குழந்தை மற்றும் அவரை பழைய குற்ற செயலுக்கு அழைக்கும் தோழர்கள், இவர்களின் மன போராட்டங்களை அழகாக சித்தரிக்கின்றன. எழுத்தாளர் சுஜாதா அவர்களின் காகித சங்கிலிகள் நாவல் சமூகம் மற்றும் குடும்ப உறவுகளின் சிக்கல்களை பற்றி பேசும் ஒரு சிறந்த நாவல். இந்த நாவல் பொய்முகங்கள் என்ற பெயரில் திரைப்படமாக வந்தது. எழுத்தாளர் சுஜாதா அவர்களின் கனவு தொழிற்சாலை நாவல் 1979 தொடர்கதையாக வெளியாகி மக்களின் பெரும் வரவேற்பை பெற்றது. இந்த நாவல் நடிகர்கள் மற்றும் திரைப்பட கலைஞர்களின் கனவுகள் போராட்டங்களை மிக அருமையாக படம் பிடித்து காட்டிய ஒரு அற்புதமான படைப்பாக மக்களின் பாராட்டை பெற்றது. சுஜாதா அவர்கள் 22 அருமையான நாடகங்களையும் எழுதியுள்ளார். அன்புள்ள அப்பா, டாக்டர் நரேந்திரநாத்தின் வினோத விளக்கு, ஊஞ்சல், பாரதி இருந்த வீடு, அடிமைகள் ஆகியவை இவரது சிறந்த நாடகங்களாகும். இவரது அன்புள்ள அப்பா நாடகம் தந்தை மகன் உறவில் இருக்கும் மென்மையான பாசத்தையும் சொல்லப்படாத அழகான அன்பையும் வெளிப்படுத்துகிறது. சுஜாதாவின் பாரதி இருந்த வீடு நாடகம் பலமுறை மேடையில் நடிக்கப்பட்டு மக்களின் பெரும் வரவேற்பை பெற்றது. சுஜாதாவின் அடிமைகள் நாடகம் அன்றாட வாழ்வில் மனிதர்கள் தங்களை அறியாமலேயே எத்தகைய மனநிலை மற்றும் மனித உறவுகளுக்கு அடிமைகளாக இருக்கின்றார்கள் என்பதை அழகாக விளக்குகின்றது. எழுத்தாளர் சுஜாதா அவர்கள் அறிவியல், தொழில்நுட்பம், அரசியல் மற்றும் சமூகம் சார்ந்த ஏராளமான பொது கட்டுரைகளையும் மிக எளிய நடையில் எழுதியுள்ளார். இவரது கற்றதும் பெற்றதும், தலைமைச் செயலகம், ஏன், எதற்கு, எப்படி போன்ற அற்புதமான கட்டுரைகள் வாசகர் நெஞ்சில் மல்லிகையாய் கொட்டின, அறிவு கண்களை தட்டின. சுஜாதாவின் கற்றதும் பெற்றதும் தொடர் கட்டுரை அறிவியல், இலக்கியம், சமூகம், சினிமா மற்றும் தொழில்நுட்பம் என்று பலதரப்பட்ட அறிவுபூர்வமான செய்திகளை மக்களுக்கு எளிமையாக எடுத்து படைத்தது, அறியாமையை துடைத்தது. கற்றதும் பெற்றதும் கட்டுரைகள் பல பாகங்களாக வெளிவந்து வாசகரை அழகு பார்த்தது ஆசிரியர் சுஜாதாவுக்கு புகழாரம் சேர்த்தது. சுஜாதாவின் தலைமைச் செயலகம் கட்டுரை நிர்வாகத்துறையை நன்கு அலசி ஆராய்ந்து அதிகாரிகளுக்கும் அமைச்சர்களுக்கும் நல்ல ஆலோசனை வழங்கும் மிகச்சிறந்த அறிவியல் பாடமாக மக்களின் பாராட்டை பெற்றது. எழுத்தாளர் சுஜாதாவின் ஏன், எதற்கு, எப்படி என்பது அறிவியல், பொது அறிவு, சமூக நிகழ்வுகள், தொழில்நுட்பம் மற்றும் அன்றாட வாழ்வில் மக்களுக்கு உள்ள சந்தேகங்களுக்கு சுஜாதா அளித்த அறிவுபூர்வமான, நகைச்சுவை உணர்வு கலந்த நல்ல பதில்களாகும். எழுத்தாளர் சுஜாதா அவர்கள் நவீன போக்கு, அறிவியல் புனைவுகள், எளிய உரைநடை, சுருக்கமான விறுவிறுப்பான எழுத்து முறை என்று தமிழ் இலக்கிய துறையில் ஜனரஞ்சகமான பல புதுமைகளை செய்து சிறந்தவர். எழுத்துலகில் கொடிகட்டி பறந்தவர். நாவல், சிறுகதை, நாடகம், கட்டுரை, திரைக்கதை வசனங்கள் என்று பன்முக திறமை கொண்டு தமிழ் இலக்கிய உலகில் ஆல்ரவுண்டர் என்று புகழ் பெற்று சென்றவர். வாசகர் மனங்களை வென்றவர். இலக்கியத்தில் அழியாத இடம்பெற்று நின்றவர். இவரது எழுத்து அறிவியல் தொழில்நுட்பங்களையெல்லாம் எளிய நடையில் கொண்டு பாமர மக்களுக்கும் காட்டியது. இலக்கிய வானம் சுஜாதாவுக்கு பொன்மாலை சூட்டியது. எழுத்தாளர் சுஜாதா அவர்கள் 2008 இந்த மண்ணை விட்டு மறைந்தாலும் தமிழ் இலக்கிய துறையில் இன்னும் மறையாமல் வாழ்ந்து கொண்டே இருக்கிறார்.
1: ஜனரஞ்சக படைப்புகளின் நாயகன் எழுத்தாளர் சுஜாதா அவர்களின் பிறந்த தின உரை கேட்டீர்கள். வழங்கினார் முனைவர் ஜே அருள்தாசன் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை.

0: நம் இதயங்களை இணைத்த குரல், நம் நினைவுகளை தாங்கிய அலை. இதுவரை 90 ஆண்டுகளை நிறைவு செய்கிறது. இது ஒரு சாதனை மட்டுமல்ல, இது ஒரு உணர்வு, ஒரு பயணம், ஒரு வரலாறு. என்றும் உங்களுடன் ஆகாஷ்வாணி.
1: நேர்களை, இன்று காலை 8:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி இடம்பெறும். சில நாடுகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்
2: ஆகாஷ்வாணி பிரசன்ட்ஸ் மார்னிங் நியூஸ். குட் மார்னிங், ஐ எம் சாய்ரா முஜ்தபா.

0: டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை வழங்குகிறது வலியில்லா அதிநவீன லேசர் கண்புரை அறுவை சிகிச்சை. தலை சிறந்த மருத்துவர்கள், அதிநவீன தொழில்நுட்பம். இன்றைய அணுகுங்கள் திருச்சி டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை, சாஸ்திரி ரோட். தொடர்புக்கு 9594900480.
1: இதய ராகம் கேட்டு இணைந்திருக்கோம். முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில். நேரம் 8:39.

காலை 9 மணிக்கு இசைப்பெட்டகம் நிகழ்ச்சியில் வைகள் ஞானஸ்கந்தன் அவர்களின் பாட்டு, கோயம்புத்தூர் லட்சணாமூர்த்தி அவர்கள் வயலின், ஸ்ரீமுஷ்ணம் வி ராஜாராவ் அவர்கள் மிருதங்கம், ஜி ஹரிசங்கர் அவர்கள் கஞ்சிரா, என் கோவிந்தராஜன் அவர்கள் கடம். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி.

0: நேரம் 8:45.
1: ஆகாஷவாணி
2: வானொலிக்கு 90.
3: வானொலிக்கு 90. மக்களோடு வானொலி, மக்களின் வானொலி.
4: வானொலி வானொலி ஒரு உற்ற நண்பன். எப்படி அப்படி கேளுங்க. நெடுந்தூர பயணத்தப்ப எப்படி ஒரு தோழன் நம்ம கூட உட்காந்து பேசிட்டு வரத ரசிச்சு அனுபவிப்போமோ, அந்த இனிமையான ரசனைய அனுபவத்தை வானொலி நம்ம செவியோட ராகம் பாடும். அதுவும் இனிய பாடல்களோட. என்னப்பா நெடுந்தூர பயணத்துல மட்டும்தான் வானொலியா? அட இல்லங்க, வானொலியோட 90 வருட வாழ்க்கை பயணத்துல. அதாங்க வானொலிக்கு 90. இந்த 90 ஆண்டுகளும் வானொலியோட வாழ்க்கை பயணத்தை நம்ம வாழ்க்கை பயணத்தோட இணைத்து வசப்படுத்தி வளப்படுத்தி செம்மைப்படுத்தி சிறப்புப்படுத்தின இந்த வானொலிய பத்தி வானொலிக்கு 90ல என்ன சொல்ல வராங்கன்னு செவி மடுக்கலாமா?
3: இன்றைய வானொலிக்கு 90ல் தமிழும் தமிழ் கவித்துவமும் கலந்த செவிநுகர் பதிவுகளோடு வானொலிக்கு 90.

0: சொந்தன் சொந்தம் தந்த சொந்தம்.
1: இன்றைய வானொலிக்கு 90 சாகித்ய அகாதமி விருது பெற்ற தமிழ் எழுத்தாளர் இவர். கள்ளிக்காட்டு இதிகாசக்காரர், மிகச்சிறந்த தமிழ் நூலாசிரியர், தமிழ் மொழியை இடைவிடாமல் நேசிக்கும் தங்க தமிழர், கலைமாமணி, பத்மபூஷன் மற்றும் தமிழ் திரைப்பட பாடல் ஆசிரியருக்கான தேசிய விருதை பலமுறை பெற்ற சங்கத்தமிழ் கவிஞர் பைரமுத்து அவர்கள்.

இந்திய வானொலிக்கு 90 ஆண்டுகள் என்பது பெருமை கொள்ளத்தக்க செய்தியாகும். வானொலி என்ற அறிவியல் கண்டுபிடிப்பு மக்களுக்கு பொதுவுடைமை செய்யப்பட்ட பிறகு அதனால் நிகழ்ந்த நன்மைகள் அதிகம். அறிவியலுக்கும் அறத்திற்கும் தமிழுக்கும் மேன்மை செய்த வானொலியின் வாயிலாக நல்லன கொண்டு அல்லவை கழித்து பார்த்தால் வானொலி சமுதாயத்திற்கு நன்மையே செய்திருக்கிறது அதிகமாக என்று என்னால் உணர முடிகிறது. இன்றைக்கு சமூக ஊடகங்களும் தொலைக்காட்சி ஊடகங்களும் மற்றும் பல அறிவியல் ஊடகங்களும் பல்கி பெருகி வருகிற காலகட்டத்திலும் கூட வானொலி தன்னுடைய மெய்த்தன்மையை சுயத்தை இழக்காமல் இருக்கிறது என்பதே வானொலியின் பெருமையாகும். நான் ஒன்று சொல்வேன், வானொலியை நீங்கள் தவிர்க்கவே முடியாது. புலன்களுக்கெல்லாம் வாசலில் ஒரு கதவு இருக்கிறது, கண்களுக்கு இமைகள் என்ற கதவு இருக்கிறது, வாய்க்கு உதடுகள் என்ற கதவுகள் உள்ளன, மூச்சுக்கும் கூட நீங்கள் மூக்கை முயற்சி செய்தால் சுவாசத்தை நிறுத்திக் கொள்ள முடியும் என்ற முயற்சி உங்களுக்கு வாய்த்திருக்கிறது. ஆனால் காதுக்கு மட்டும்தான் கதவுகள் இல்லை. எப்போதும் திறந்திருக்கிற புலன் செவி புலன்தான். காரணம், செவி வழியாக நுழைகிற அறிவே பேரறிவு. கற்றலில் கேட்டலே நன்று என்று தமிழர்கள் சொல்லி வந்திருக்கிறார்கள். எனவே திறந்திருக்கிற செவியின் வழியாக அறிவு புகுந்து, மொழி புகுந்து, வாழ்வியல் புகுந்து மனிதனை செம்ம

0: செய்கிறது என்றே நாம் கருத வேண்டியிருக்கிறது. உலக புகழ் பெற்ற நம் தலைவர்களின் உணர்ச்சி மிகுந்த உரைகள், நல்ல கலைஞர்களின் பயன்மிக்க கலை கருவூலங்கள், நல்ல நாடகங்கள், சிறுகதைகள், சமுதாயத்தை உரட்டி போட்ட கவிதைகள், இன்னும் நல்ல செவ்விகள், இவைகளெல்லாம் வானொலியின் வாயிலாக சமுதாயத்திற்கு கிடைக்கிற பெரும் கொடைகளாகும். என்னுடைய கவிதைகளெல்லாம் நான் கல்லூரி மாணவனாக இருக்கிற பொழுது வானொலி என்ற வடிவத்தில்தான் மக்களை சென்றடைந்தன. நான் என் கவிதைகளை அச்சில் கொண்டு போய் சேர்த்தது கொஞ்சம், வானொலி என்ற வாகனத்தின் மீது ஏற்றி கொண்டு சேர்த்ததுதான் அதிகம். எனவே வானொலிக்கு நான் நன்றி கடன் பட்டிருக்கிறேன். முதன் முதலில் சென்னை வானொலியின் புது கவிதைகள் என்ற வடிவத்தை அரங்கேற்றம் செய்து எதிர்ப்பையும் புகழையும் ஒரு சேர சம்பாதித்தவன் நான் என்ற ஒரு குறிப்பை என்னால் மறக்க முடியவில்லை. வானொலி வளரட்டும். புலவர்களுக்கு மட்டும் பயன்படுவதல்ல இந்த வானொலி, உழவர்களுக்கும் பயன்படுகிறது. செல்வந்தர்களுக்கு மட்டும் பயன்படுவதல்ல வானொலி, உழைக்கும் மக்களுக்கு பயன்படுகிறது. முதியவர்களுக்கு மட்டும் பயன்படுவதல்ல வானொலி, பள்ளி பிள்ளைகளுக்கும் கல்லூரி பிள்ளைகளுக்கும் வானொலி பயன்படுகிறது. வானொலி என்ற நிறுவனத்தின் மூலமாக தோன்றி வளர்ந்த கலைஞர்கள் இந்த மண்ணில் எத்தனையோ பேர் என்று என்னால் சொல்ல முடியும். வளமான கவிஞர்கள், வளமான படைப்பாளிகள், வளமான நாடகாசிரியர்கள் வானொலியால் தமிழ்நாட்டுக்கு கிடைத்திருக்கிறார்கள். வானொலி வாழ்க, அதன் பயன்கள் தொடர்க. 90, 80, 800 ஆண்டுகளாய் வளர்க. வானொலிக்கு என் வணக்கம்.
1: நேயர்கள் இணைந்திருப்பது ஆகாஷவாணி வானொலிக்கு 90.
2: இன்றைய வானொலிக்கு 90 தமிழ் மொழியிலும் தமிழர் நலனிலும் அதீத அக்கறை கொண்டவர். இவரது கவிதைகளாலும் சிறுகதைகளாலும் இலக்கிய உலகில் மிகுந்த தாக்கத்தை ஏற்படுத்தியவர். திரைப்பட உரையாடல் எழுத்தாளர் மற்றும் பாடலாசிரியர், மிகச்சிறந்த பண்பாளர், தமிழ் செறிந்த பாடலாசிரியர். முத்தமிழே முத்தமிழே என்று சங்க தமிழ் முழங்கும் அன்னாரின் கவிவரிகள் என்றென்றும் தேனில் நனைத்த பலாச்சுளையாய் தித்திக்கும் பாடல்களுக்கு சொந்தக்காரரான கவிஞர் அறிவுமதி அவர்கள்.
3: அன்பான தமிழ் உறவுகளே, உங்கள் அறிவுமதி பேசுகிறேன். வானொலிக்கு 90 அகவை நாள் வாழ்த்துக்களை சொல்வதில் ஒரு தாய்க்கு ஒரு பிள்ளை அந்த பெற்றெடுத்த வளர்த்தெடுத்த அந்த தாய்க்கு நன்றி சொல்லுவதை போல் இந்த ஒலித்தாய் வானொலி 90 நான் நன்றி சொல்ல நெகிழ்ந்த மகிழ்வோடு நன்றி சொல்கிறேன். சின்னஞ்சிறிய ஓர் ஊரில் ஏறக்குறைய பட்டிக்காட்டில் பிறந்த ஒரு தமிழ் பிள்ளைக்கு அந்த தொடக்கப்பள்ளி ஆசிரியர்கள் எப்படி தமிழை அள்ளி ஊட்டினார்களோ அதே உணர்வுகளில் அந்த சின்னஞ்சிறிய கிராமத்தில் ஊராட்சி மன்றத்தில் இருந்த வானொலி பெட்டிதான் என் போன்ற இளையோர்களுக்கு என் காலத்தில் தமிழை உரைகளாகவும் பட்டிமன்றங்களாகவும் கவியரங்குகளாகவும் இசைப்பாடல்களாகவும் எங்களுக்கு ஊட்டிவிட்டு வளர்த்த ஒலித்தாய்தான் வானொலி. அந்த நெகிழ்ந்த நன்றியை என் ஒலித்தாய்க்கு 90 அகவையில் சொல்ல கிடைத்த வாய்ப்பு சொல்ல முடியாத மகிழ்ச்சியின் வாய்ப்பாக கருதி நான் என் உணர்வுகளை அள்ளி தெளிக்கிறேன். கடல் கடந்து வருகிற வானொலி வழியான பாடல்களையும் இங்கே நம் வானொலிகளில் இருந்து கிடைத்த பாடல்களும் தான் இன்றைக்கு அறிவுமதியை ஒரு பாடலாசிரியர்கள் பட்டியலில் சேர்த்திருக்கிறது என்றால் அதற்கு முதல் காரணம் வானொலி என்பதை இங்கே நான் நெகிழ்ந்த நன்றியோடு பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். சென்னை வாழ்க்கையில் நாங்கள் வாழ்ந்த காலங்களில் இளைய பாரதம் என்ற நிகழ்விற்கு எங்களை அம்மா லீலா அவர்கள் அழைத்து என்னையும் வைரமுத்துவையும் பழனி பாரதியையும் எஸ் அறிவுமணி போன்றவர்களையும் நல்ல நல்ல கவிதைகளை எழுதி வாருங்கள் என்று சொல்லி எங்களை எழுத வைத்து எங்களை வானொலிக்கு அழைத்து பதிவு செய்து தமிழர்களுக்கு எங்களை அறிமுகப்படுத்திய

0: தாய் ஊடகம்தான் வானொலி ஊடகம் என்பதை இன்று நினைக்கையிலும் நெகிழ்ச்சியோடு அந்த நினைவுகளை ஈர நிழற்படங்களாய் எங்களுக்குள் உதிர்த்து மகிழ்கிறோம். அந்த வானொலி எங்களை வளர்த்தெடுத்த அந்த வரலாற்றின் நினைவுகள்தான் இன்றைக்கு எனக்கு முதன்மையாக படுகிறது. காட்சி ஊடகங்களை விட ஒலி ஊடகங்களே மக்கள் மனதில் எண்ணங்களையும் பண்பை வளர்ப்பதிலும் முதன்மை ஊடகம் என்பதில் அசைக்க முடியாத நம்பிக்கை உள்ளவன்தான் அறிவுமதி. அத்தகைய எங்களை வளர்த்தெடுத்த, எங்களை கவிஞர்களாக பாடலாசிரியர்களாக வளர்த்தெடுத்த அந்த ஒலி ஊடகமாம் வானொலிக்கு 90 அகவை என்கிற போது எங்களை வளர்த்த தாய்க்கு நன்றி சொல்கிற பிள்ளைகளாக இந்த ஒலி ஊடகம் வானொலி 90 எங்கள் நன்றிகளையும் எங்கள் வாழ்த்துக்களையும் அள்ளி தருகிறோம். நீண்ட நீண்ட காலம் வானொலியே நீ நீடு வாழ வேண்டும், வானம் தீண்டும் தூரம் வானொலியே நீ வளர்ந்து வாழ வேண்டும், எட்டு திக்கும் புகழ வேண்டும், எடுத்துக்காட்டு ஆக வேண்டும், உலகம் பார்க்க உனது செயலை நிலவு தாளில் எழுத வேண்டும், சர்க்கரை தமிழள்ளி தாலாட்டு நாள் சொல்லி வாழ்த்துகிறோம் வானொலியே, வாழ்க, நன்றி, வணக்கம். என்றைக்கும் என் ஒலி ஊடகம் வானொலியே உன் பிள்ளை அறிவுமதி.
1: இதுவரை வானொலியோடு காற்றலையில் கைகோர்த்து விடை பெறுகிறது வானொலிக்கு 90. நிகழ்ச்சி அமைப்பில் உறுதுணை சுதா ஜெகன், நிகழ்ச்சி அமைப்பு விக்னேஸ்வரன், படைப்பு ஆகாஷ்வாணி கொடைக்கானல் வானொலி நிலையம்.

இத்துடன் இன்றைய புத்தம் புது காலை நிகழ்ச்சி நிறைவு பெற்றது. அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 9:00.

0: மணி ஆகாஷ்வாணி இசை பெட்டகம். இன்றைய நிகழ்ச்சியில் வைகல் எஸ் ஞானஸ்கந்தன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். வைகல் எஸ் ஞானஸ்கந்தன் அவர்கள் 1934 ஆண்டு பிறந்தார். சங்கீதத்தில் சிறுவயது முதற்கொண்டே ஈடுபாடு கொண்ட இவர் முதலில் தண்டபாணி தேசிகரிடம் முறையாக இசை பயின்றார். பின்னர் செம்மங்குடி ஸ்ரீனிவாச ஐயரிடம் இசையில் மேற்பயிற்சி பெற்றார். பல கீர்த்தனைகளை மனனம் செய்த இவர் பல கச்சேரிகளை நாடு முழுவதும் நிகழ்த்தினார். பல மாணாக்கர்களுக்கு முறையான கர்நாடக இசையை கற்றுக் கொடுத்தார். சென்னை அகில இந்திய வானொலியில் இசைப்பிரிவில் பணியாற்றி பல அரிய நிகழ்ச்சிகளை தயாரித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இவர் தனது பெயரில் அறக்கட்டளை ஒன்றை நிறுவி அதில் பல வளரும் இசை கலைஞர்களுக்கு கச்சேரி செய்ய உதவியுள்ளார். இவர் பல பாடல்களை எழுதி இசையமைத்து பாடினார் என்பது இவரது சிறப்பு. இசை பெட்டகம் நிகழ்ச்சியில் இன்று வைகல் எஸ் ஞானஸ்கந்தன் அவர்களின் பாட்டு ஒலிபரப்பாகிறது. கோயம்புத்தூர் பி தட்சிணாமூர்த்தி அவர்கள் வயலின், ஸ்ரீமுஷ்ணம் வி ராஜாராவ் அவர்கள் மிருதங்கம், ஜி ஹரிசங்கர் அவர்கள் கஞ்சீரா,
1: என் கோவிந்தராஜன் அவர்கள் கடம்.
0: தொடக்கமாக மகாகணபதே கானடா ராகத்தில் கவி குஞ்சரதாசர் ஏற்றியது. ரூபகதாளம்

0: இசைப்பெட்டகம் நிகழ்ச்சியில் வைகல் எஸ் ஞானஸ்கந்தன் அவர்களின் பாட்டு ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது. கோயம்புத்தூர் பி தட்சிணாமூர்த்தி அவர்கள் வயலின், ஸ்ரீமுஷ்ணம் வி ராஜாராவ் அவர்கள் மிருதங்கம், ஜி ஹரிசங்கர் அவர்கள் கஞ்சீரா,
1: என் கோவிந்தராஜன் அவர்கள் கட்டம்.
0: நிகழ்ச்சியில் தொடர்ந்து தாசரதி, தோடி ராகத்தில் தியாகராஜர் கீர்த்தனை, ஆதிதா.

0: இசைப்பெட்டகம் நிகழ்ச்சியில் இதுவரை வைகல் எஸ் ஞானஸ்கந்தன் அவர்களின் பாட்டு கேட்டோம். கோயம்புத்தூர் பி தட்சிணாமூர்த்தி அவர்கள் வயலின், ஸ்ரீமுஷ்ணம் வி ராஜாராவ் அவர்கள் மிருதங்கம், ஜி ஹரிசங்கர் அவர்கள் கஞ்சீரா,
1: என் கோவிந்தராஜன் அவர்கள் கட்டம்.
0: படைப்பு சென்னை வானொலி நிலையம்.

வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்திச் சுருக்கம். வாசிப்பவர் பானுமதி ஸ்ரீனிவாசன். தமிழகம், கேரளம், அசாம், மேற்குவங்க மாநிலம் மற்றும் புதுச்சேரி யூனியன் பிரதேச தேர்தல்களில் பதிவான வாக்குகள் நாளை எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ளன. இதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் 234 தொகுதிகளுக்கு கடந்த 23 தேதி நடைபெற்ற தேர்தலில் 85% வாக்குகள் பதிவு

0: நிலையில் நாளை காலை 8 மணிக்கு தொடங்கும் வாக்கு எண்ணிக்கையில் முதலில் தபால் வாக்குகளும் தொடர்ந்து மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் பதிவான வாக்குகளும் எண்ணப்படும். மாநிலத்தில் 62 மையங்களில் வாக்கு எண்ணும் பணியில் 10,545 பணியாளர்களும் 4,624 நுண் பார்வையாளர்களும் நியமிக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. இந்தியாவின் எம்டி சர்வசக்தி திரவ எரிவாயு கப்பல் ஹார்மோஸ் நீரிணையை பாதுகாப்பாக கடந்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. 46,313 மெட்ரிக் டன் எல்பிஜியுடன் கூடிய இந்த கப்பல் வரும் 13ஆம் தேதி விசாகப்பட்டினம் துறைமுகத்தை வந்தடையும் என கப்பல் போக்குவரத்துத்துறை அமைச்சகம் கூறியுள்ளது. சர்வதேச சூரிய தினம் இன்று கடைபிடிக்கப்படுவதையொட்டி சூரியனுக்காக ஓடு மாரத்தான் புதுடெல்லியில் இன்று காலை நடைபெற்றது. மத்திய புதிய மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி அமைச்சகம் சார்பில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் சூரியசக்தி பயன்பாட்டை அதிகரிப்பதன் அவசியம் குறித்து எடுத்துரைக்கப்பட்டது. தமிழகத்தில் வரும் கல்வியாண்டிற்கான பிஇ பிடெக் பொறியியல் படிப்பு மாணாக்கர் சேர்க்கைக்கு இன்று முதல் வரும் June 2 வரை இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்கலாம் என தொழில்நுட்ப கல்வி இயக்கம் கூறியுள்ளது. June 5 ரேண்டம் எண் ஒதுக்கீடு செய்யப்பட்டு 23ஆம் தேதி தரவரிசை பட்டியல் வெளியிடப்படும். கடும் கோடை வெயில் மற்றும் விளைச்சல் குறைவு காரணமாக திண்டுக்கல் மாவட்டத்தில் எலுமிச்சை விலை கிலோ 300 ரூபாய் வரை அதிகரித்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: திண்டுக்கல் மாவட்டத்தில் நிலவி வரும் கடும் கோடை வெயில் மற்றும் விளைச்சல் குறைவு காரணமாக எலுமிச்சை பழத்தின் விலையானது உயர்வை கண்டுள்ளது. ஒரு எலுமிச்சை 20 ரூபாய் முதல் 30 ரூபாய் வரையும் ஒரு கிலோ 300 ரூபாய் முதல் 400 ரூபாய் வரையிலும் விற்பனை செய்யப்படுகிறது. திருச்சி, சென்னை, மதுரை போன்ற நகரங்களில் இருந்து வியாபாரிகள் அதிகளவில் எலுமிச்சையை கோரினாலும் போதிய விளைச்சல் இல்லாதால் தட்டுப்பாடு நீடிப்பதாக வியாபாரிகள் கவலை தெரிவிக்கின்றன. திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து ராஜசேகரன், சுப்பிரமணிய பாரதி.
0: IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் அகமதாபாத்தில் இன்றிரவு 7:30 குஜராத் டைட்டன்ஸ் பஞ்சாப் கிங்ஸை எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. மீண்டும் செய்திச் சுருக்கம் 11 மணிக்கு.

நேரம் 10:07. கேட்டு இணைந்திருக்கிறோம். இது திருச்சிராப்பள்ளி வானொலியில் போடு ஆட்டம் போடு. நேற்றில் இன்று நண்பகல் 12:10 சூரியகாந்த் நிகழ்ச்சியில் எப்போதும் உன்னோடு நாடகம் கேட்கலாம். எழுதியவர் பட்டுக்கோட்டை ராஜேஷ் அவர்கள். தொடர்ந்து கனவு சொர்க்கம். எழுதியவர் மணமேல்குடி கவி வெண்ணிலபன் அவர்கள். நிகழ்ச்சி இன்று 12:10 கேட்க காத்திருங்கள்.

0: 10:20 ஆச்சு. கேட்டணிந்திருக்கிறோம். இது திருச்சிராப்பள்ளி வானொலியில் போடு ஆட்டம் போடு.
1: சொன்ன கிளியே சந்தேகம் உனக்கு.

ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம். நேரம் 10:30. நேயர்கள் இப்போது கேட்கலாம் ஒரு பட பாடல்கள். உதயகீதம் படத்திலிருந்து பாடல்கள் ஒலிபரப்ப கேட்கலாம்.

ஒரு பட பாடல் கேட்டு ரசிச்சிட்ருக்கும் நேரம் 10:35. இது திருச்சிராப்பள்ளி வானொலி. நேர்களே, 10:45 சிறுகதை நேரம். சுஜாதா அவர்களின் வழி தெரியவில்லை சிறுகதை.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது ஒரு பட பாடல்கள். உதயகீதம் படத்திலிருந்து பாடல்கள் ஒலிபரப்ப கேட்டீர்கள். நேரம் 10:46.
1: ஆகாஷ்வாணி சிறுகதை நேரம். இன்று எழுத்தாளர் சுஜாதா அவர்களின் பிறந்த நாள். எழுத்தாளர் சுஜாதா எஸ் ரங்கராஜன் நவீன தமிழ் இலக்கியத்தின் முடிசூடா மன்னராக திகழ்ந்தவர். அறிவியலையும் இலக்கியத்தையும் இணைத்த பாலம் அவர். சிக்கலான விஷயங்களை கூட பாமர மக்களுக்கு புரியும் வகையில் எளிய நடையில் எழுதியதே அவரது வெற்றியின் ரகசியம். சுஜாதாவின் எழுத்து நடை என்பது மிகவும் தனித்துவமானது. சுருக்கமான வாக்கியங்கள், நறுக்கென்று விழும் உரையாடல்கள், மெல்லிய நகைச்சுவை ஆகியவை அவரது அடையாளங்கள். தமிழ் இலக்கிய உலகில் டெக்னோ த்ரில்லர் வகையை அறிமுகப்படுத்திய முன்னோடி இவரே. அறிவியல் புனைக்கதைகளில் சுஜாதாவுக்கு நிகர் அவரே. என் இனிய இயந்திரா, மீண்டும் ஜீனோ ஆகிய நாவல்கள் தமிழில் ரோபோக்கள் மற்றும் எதிர்கால தொழில்நுட்பம் பற்றி பேசிய மிகச்சிறந்த படைப்புகள். கணினி, இணையம், செயற்கை நுண்ணறிவு போன்றவற்றை பாமர மக்களிடம் கொண்டு சேர்த்த பெருமை இவருக்கு உண்டு. இலக்கியம் மட்டுமின்றி திரைத்துறையிலும் சுஜாதா பெரும் தடம் பதித்தார். டாக்டர் நரேந்திரநாத்தின் வினோத வழக்கு போன்ற சிறந்த நாடகங்களையும் படைத்துள்ளார். ஆழ்வார்களின் பாசுரங்கள், ஸ்ரீரங்கத்து தேவதைகள் மூலம் தனது ஆன்மீக வாழ்வியல் பக்கங்களை அழகாக பதிவு செய்திருப்பார். மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் உருவாவதில் முக்கிய பங்காற்றிய பொறியாளர்களில் எழுத்தாளர் சுஜாதாவும் ஒருவர் என்பது குறிப்பிடத்தக்கது. எளிமை என்பது அழகின் அடையாளம் மட்டுமல்ல, அது அறிவின் உச்சமும் கூட என்பதற்கு சுஜாதாவின் எழுத்துக்களே சாட்சி. எழுத்தாளர் சுஜாதாவின் வழி தெரியவில்லை சிறுகதை கேட்கலாம். வாசிப்பவர் எஸ் ஜான்சன் அவர்கள்.
2: ஒரு சினிமா பார்ப்பதற்காக சப்அர்பன் ரயில் மார்க்கத்தில், பெயர் தெரிவிக்க முடியாத அந்த ஸ்டேஷனில் நான் இறங்கினேன். படம் நான் சென்னையில் தப்பவிட்ட படம். ஊரெல்லாம் சளைக்காமல் ஓடி ஓய்ந்துவிட்டு முஃபசலில் ஓடிக்கொண்டிருந்தது. நல்ல படம் என்று நண்பர்கள் வற்புறுத்தி பார்க்க சொன்னார்கள். அதை துரத்திக் கொண்டு அந்த ரயில் நிலையத்தில் மாலை இறங்கினேன். ரயில் நிலையத்தின் பெயரை சொல்ல மாட்டேன். நண்பர்கள் வழி சொல்லியிருந்தார்கள். லைனோடு நட, லெவல் கிராசிங்கில் சாக்கடையை தாண்டு, பஞ்சாயத்து அலுவலகத்தில் திரும்பி நேராக நட, கடைத்தெருவெல்லாம் தாண்டினால் ஒரு சென்ட் கம்பெனி வரும், வாசனை அடிக்கும், அங்கே இடது பக்கம் திரும்பி கல்லெறிகிற தூரம் நடந்தால் நெல் வயல் வரும், அதற்கு முன் கொட்டகை தென்பட்டுவிடும் என்று. கொட்டகை தென்பட்டது. தென்னங்கீற்று, சிங்கிள் ப்ரொஜெக்டர், சோடா கலர் கைமுறுக்கு கொட்டகை. டிக்கெட் வாங்கி உள்ளே போய் உட்கார்ந்தேன். ஒரு நாய் காலடியில் ஓடியது, கொசு காதடியில் பாடியது. காஞ்சனா ஈஸ்மன் கலரில் சிரித்தாள். ஆனால் இந்த கதை அந்த சினிமாவை பற்றியது அல்லவே. சினிமா பார்த்து விட்டு நான் ஸ்டேஷனுக்கு திரும்பிய போது எனக்கு ஏற்பட்ட வினோத அனுபவத்தை பற்றியது. படம் சற்று நீளமான படம். முடிந்து திரும்பும் பொழுது எனக்கு நல்ல பசி. கடைசி ரயிலை தவறவிடப் போகிறேனே என்ற கவலை எனக்கு. மாம்பழத்திற்கு போய் சப்பாத்தி சாப்பிட்டுக் கொள்ளலாம் என்று வேகமாக நடந்தேன். வந்த வழி ஞாபகம் இருந்தது. அப்படித்தான் நினைத்துக் கொண்டிருந்தேன். இரவின் இருள் காரணமோ அல்லது அந்த தெருக்களின் பின்னல் காரணமோ வழி தவறிவிட்டேன். போகிறேன், போகிறேன், ஸ்டேஷனையே காணோம். நான் கவலைப்பட ஆரம்பித்தேன். ஏதோ ஒரு கடைத்தெருவுக்கு வந்துவிட்டேன். அது நான் மாலையில் நடந்த கடைத்தெருவைப் போலவே இல்லை.

அப்போதுதான் நான் தனியாக இலக்கில்லாமல் நடந்து கொண்டிருப்பதை உணர்ந்தேன். கடைகள் மூடியிருந்தன. ஓட்டல்களில் நாற்காலிகள் மேஜை மேல் கவிழ்ந்திருந்தன. வெளியே பலர் தூங்கிக் கொண்டிருந்தார்கள். வழி கேட்பதற்கு யாரும் தென்படவில்லை. தனியாக வந்தது தப்பு. என் நடை தயங்கியது, சற்று வியர்த்தது. நல்ல வேளை, எதிரில் ஒரு சைக்கிள் ரிக்ஷாக்காரன் தென்பட்டான். அவன் தூரத்தில் இருந்து சாலையின் சரிவில் இயல்பாக பெடல் செய்யாமல் ஒரு சினிமா பாட்டு பாடிக்கொண்டு வருவது தெரிந்தது. அவனை நிறுத்தி ஸ்டேஷனுக்கு வழி கேட்டேன். ரிக்ஷாவையும் பாட்டையும் நிறுத்தினான். ஸ்டேஷனுக்கா என்றான் ஆச்சரியத்தோடு. திருவிளக்கின் மெல்லிய வெளிச்சத்தில் என்னை பூராவும் பார்த்தான். அவன் பார்த்த பார்வையை என்னால் இனம் கண்டுகொள்ள முடியவில்லை. ஸ்டேஷனுக்கு போகிறதுக்கு தான் இங்கே வந்தியா என்றான். ஏன்? வழியே தப்பு. வழி எது என்றேன். நேரா போ, லெப்ட்ல ஓடி. ஆனா உனக்கு ஜாஸ்தி டைம் இல்லையே, மணி என்ன இப்போ சொன்னேன். கடைசி வண்டி போயிடுமே. உன்னால நடந்து போக முடியாதுப்பா. வா, நான் குறுக்க வழியில போறேன். ஏறு, 12 அணா கொடு. ஒரே மிதியா மிதிக்கிறேன். 12 அணா என்ன? 12 ரூபாய் கூட கொடுக்க தயாராய் நான் வண்டியில் ஏறிக்கொண்டேன். அவன் மிதித்தான். சைக்கிள் ரிக்ஷாவை ஒடித்து திருப்பி நான் எந்த வழியாக வந்தேனோ அந்த வழியாகவே செலுத்தினான். எனக்கு சந்தேகம் ஏற்பட்டது. இப்படியா போகணும் என்றேன். ஆ என்றான். அவன் செய்த சப்தத்தை ஏறக்குறைய அப்படித்தான் எழுத முடியும். கடைத்தெருவில் இருந்து விலகி நேராக ஒரு சந்தில் சரிந்தான். சந்தில் இருட்டாக இருந்தது. தன் சினிமா பாட்டை தொடர்ந்தான். மெட்டு மட்டும்தான். வார்த்தைகளுக்கு பதில் தந்தானே தந்தானே தானே. பாட்டை நிறுத்திவிட்டான். கேட்டான், அவசரமா போகணுமா? ஆமாம் என்றேன். ஏன்? சும்மா கேட்டேன். மறுபடி தந்தானே தானே என பாட்டு. என் பயம் சற்று அதிகமாகியது. ரிக்ஷா சென்று கொண்டிருந்தது. மறுபடியும் ஒரு சந்தில் ஒடித்தது. ஏன் பயப்படுகிறேன் என்று யோசித்து பார்த்தேன். அடுத்து நடக்கப்போவது என்ன என்பது தெரியாததால், இருட்டால், அந்த பாழாய் போகிற பாட்டால். என்னிடம் எவ்வளவு பணம் இருக்கிறது என்று யோசித்தேன். 30 என்னவோ இருந்தது. ஆனால் ரிஸ்ட் வாட்ச், மோதிரம். அவன் என்னை எங்கு அழைத்துச் செல்கிறான்? சற்று நேரத்தில் எனக்கு தெரிய வந்தது. ஒரு வீட்டின் எதிரே ரிக்ஷாவை நிறுத்தினான். இறங்கிவிட்டான். ரிக்ஷாவின் முன்பக்கத்து விளக்கை ஊதி அணைத்தான். இரு வர என்று சொல்லிவிட்டு அந்த வீட்டின் கதவை மெதுவாக தட்டினான். தட்டின தினசில் ஒரு சந்தேகம் இருப்பதாக எனக்கு பட்டது. அவன் மெதுவாக சொர்ணா சொர்ணா என்று கூப்பிட்டது கேட்டது. உள்ளே இருந்து யாரு என்று கேட்டது பெண் குரல். நான் தான், கோபாலு. சலங்கை சத்தம் கேட்டது. இல்லை, அது வளையல் சத்தம், கண்ணாடி வளையல்கள். கதவு திறந்தது. எண்ணெய் போடாத கதவு. கையில் அரிக்கேன் விளக்குடன் அந்த பெண் நின்று கொண்டிருந்தாள். சுமார் 20 வயது இருக்கும். பெரிய வட்டமாக கருப்பில் பொட்டு, தூக்கத்தில் கலைந்த உடை. வந்துட்டியா? நான் ரொம்ப என்னை பார்த்து விட்டாள். அவள் குரலை உடனே தாழ்த்திக் கொண்டாள். என்னவோ அவனை கேட்டாள். கதவு பாதி திறந்திருந்தது. அவள் என்னிடம் வாங்க என்றாள். என்னப்பா என்றேன். சைக்கிள் ரிக்ஷாவில் உட்கார்ந்திருந்த நான், எனக்கு வேறு வார்த்தைகளே கிடைக்கவில்லை. தொண்டை அடைத்திருந்தது. சும்மா போ. அட, சும்மா போப்பா என்றான். அந்த ரிக்ஷாவில் நான் ஏறிக்கொண்டதிலிருந்து

0: நடந்த சம்பவங்கள் எல்லாவற்றிலும் ஏன் அதற்கு முன் நான் சினிமா பார்க்க தனியா வந்ததில் கூட ஏதோ ஒரு தவிர்க்க முடியாத தன்மை இருந்ததாக எனக்கு பட்டது. என்னதான் நடக்கப் போகிறது, பார்த்து விடலாமே என்று நான் துணிந்திருக்கலாம். நான் அவள் பின் அந்த வீட்டுக்குள் சென்றேன். அந்த பாதி திறந்த கதவை கடந்ததும் உள்ளே நீண்ட வழிநடை தென்பட்டது. அதன் இறுதியில் இருந்த கதவை நோக்கி அவள் சென்றாள். கதவை அடைந்து அதை திறக்காமல் எனக்காக காத்திருந்தாள். நான் சற்று தூரத்தில் தயங்கினேன். அட வாங்க என்றாள் பொறுமையில்லாமல். சென்றேன். நான் வரும் வரை காத்திருந்து வந்ததும் சரேல் என்று அந்த கதவை திறந்தாள். என் மேல் குளிர்ந்த காற்று வீசியது. அதோ பாரு, அதுதான் ஸ்டேஷன், போ என்றாள்.
1: இதுவரை எழுத்தாளர் சுஜாதாவின் வழி தெரியவில்லை சிறுகதை கேட்டீர்கள். வாசித்தவர் எஸ் ஜான்சன் அவர்கள்.
2: சிறந்த மருத்துவர்களுடன் அதிநவீன தொழில்நுட்பத்தை கொண்டு 60 ஆண்டுகளுக்கும் மேலாக உலகத்தரமான சிகிச்சையை வழங்கி வருகிறது டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை. இன்றைய அணுகுங்கள் திருச்சி டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை, சாஸ்திரி ரோடு. தொடர்புக்கு 9594900480.
3: நேர்களை உங்களின் நினைவிற்கு இன்று நண்பகல் 12:10 சூரியகாந்தி எப்போதும் முன்னோடு நாடகம் கேட்கலாம். எழுதியவர் பட்டுக்கோட்டை ராஜேஷ் அவர்கள். தொடர்ந்து கனவு ஸ்வர்க்கம் நாடகம் கேட்கலாம். எழுதியவர் மணமேல்குடி கவி வெண்ணிலவன் அவர்கள்.
4: சேர்ந்து ஊர் சுத்த போறதும் கிடையாது. நீ சரின்னு சொன்னா உடனே கல்யாணம் தான்.
5: கொஞ்ச நாள் பழக்கத்துல எப்படி எப்படி இப்படி ஒரு முடிவுக்கு நீங்க வந்தீங்க? என்ன பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்?
4: என்ன தெரியணும்னு நீங்க நினைக்கிறீங்க?
5: நான் இதுவரைக்கும் உங்ககிட்ட சொல்லல. இப்ப சொல்றேன், எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு.
4: தெரியும், உங்க கணவர் இறந்துட்டாருன்னு தெரியும். உங்களோட அப்ளிகேஷன்ல பாத்தனே
5: ஸ்ரீதர், உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமா?
4: இந்த சின்ன வயசுல உங்க வாழ்க்கை ஏன் வீணாகணும்? கல்யாணம் ஆகி 2வது வருஷத்திலேயே நான் பிறந்த பிறகு எங்க அப்பா இறந்துட்டாரு. சந்தோஷமா வாழ வேண்டிய வயசுல இப்படி ஒரு நிலைமைனா எங்க அம்மா எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பாங்க, என்னென்ன கஷ்டப்பட்டிருப்பாங்கன்னு எனக்கு தெரியும். அதனால உன்னோட வேதனையும் என்னால உணர முடியுது.
3: சூரியகாந்தி நிகழ்ச்சியில் எப்போது முன்னோடு நாடகம் கேட்கலாம். எழுதியவர் பட்டுக்கோட்டை ராஜேஷ் அவர்கள். தொடர்ந்து கனவு ஸ்வர்க்கம் எழுதியவர் மணமேல்குடி கவி வெண்ணிலவன் அவர்கள். நிகழ்ச்சி இன்று நண்பகல் 12:10 கேட்க காத்திருங்கள்.

0: குறளமுதம் கேட்டீர்கள்.
1: இனிய உலகம் இனியும் தாங்குமா?
2: வழங்குபவர் மேனால் இந்திய வனப்பணி அலுவலர் வி சுந்தரராஜு அவர்கள்.
3: அன்புடையின் வணக்கம். சத்தீஸ்கர் மாநிலத்தைச் சேர்ந்த ரமேஷ் அகர்வால் ஓர் இணைய மையத்தை நடத்தி வந்தார். அங்கே நடந்து கொண்டிருந்த சுரங்க தொழில்கள் மற்றும் தொழிற்சாலைகள் இயற்கையையும் அங்கு வாழும் ஆதிவாசிகள் மற்றும் வேளாண் மக்களின் வாழ்க்கையையும் பெரிதும் பாதிப்பதை அவர் கவலையோடு கவனித்தார். அவருடைய இணைய மையம் சூழல் விழிப்புணர்வு மையமாக மாறியது. அரசு வெளியிட்ட சூழல் தாக்க ஆய்வு அறிக்கைகள், சுரங்க திட்டங்களுக்கான அனுமதி ஆவணங்கள் போன்றவற்றை இணையத்திலிருந்து பதிவிறக்கம் செய்து அவற்றை இந்தியில் மொழிபெயர்த்து கிராம மக்களுக்கு எளிதாக புரியும் வகையில் விளக்கினார். இதன் மூலம் அவரது நிலங்களும் ஆறுகளும் எவ்வாறு தொழிற்சாலைகளுக்கும் சுரங்க திட்டங்களுக்கும் ஒதுக்கப்படுகின்றன என்பதை மக்கள் தெளிவாக அறிந்தனர். ஜன் சேத்னா என்ற மக்கள் விழிப்புணர்வு இயக்கத்தின் மூலம் பொதுமக்கள் கருத்து கேட்பு கூட்டங்களில் மக்கள் தங்களது எதிர்ப்புகளை பதிவு செய்ய உதவினார். சட்ட ரீதியான மனுக்கள் தாக்கல் செய்யவும் மக்கள் தங்கள் உரிமைகளை வலியுறுத்தவும் அவர் வழிகாட்டினார். இவருடைய முயற்சியினால் சுற்றுச்சூழல் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய பல திட்டங்கள் தடைபட்டன. 6 மில்லியன் டன் திறன் கொண்ட ஒரு பெரிய எஃகு ஆலை திட்டம் கூட இதனால் நிறுத்தப்பட்டது. இதன் மூலம் இந்தியாவில் சுரங்க அனுமதி நடைமுறைகளில் உள்ள குறைகளை தேசிய அளவில் மக்கள் கவனிக்க தொடங்கினர். இதனால் பாதிக்கப்பட்ட பெரிய நிறுவனங்கள் 2011 இவர் மீது கொடூரமான முறையில் தாக்குதல் நடத்தியது. அவர் பலத்த காயமடைந்த போதும் உயிர் தப்பினார். இந்த சம்பவம் நாடு முழுவதும் கடும் கண்டனத்துக்கு உள்ளானது. ஆனால் இந்த தாக்குதல் அவரை பயமுறுத்தவில்லை, மாறாக அவர் இன்னும் உறுதியோடு தனது படியை தொடர்ந்தார். ரமேஷ் அகர்வாலின் வாழ்க்கை இளைஞர்களுக்கு ஒரு பெரிய பாடமாகும். பெரிய பதவிகள் இல்லாமலே பெரிய மாற்றங்களை ஏற்படுத்த முடியும். ஒரு கணினி, ஒரு சட்ட புத்தகம் மற்றும் நீதியை காக்கும் உணர்வு இருந்தாலே சமூகத்திலே மாற்றம் உருவாக்க முடியும். முக்கியமாக தகவல் என்பது மிகப்பெரிய சக்தி. அதை பகிர்ந்தால் குரலற்ற மக்களுக்கும் குரல் கிடைப்பதோடு உரிய நீதியும் தடையின்றி கிடைக்கும். சுற்றுச்சூழல் பாதுகாப்பு என்பது மரங்களையும் ஆறுகளையும் மட்டும் காப்பது அல்ல, இயற்கையோடு இயைந்து வாழும் மக்களின் நன்மதிப்பையும் வாழ்வாதாரத்தையும் காப்பதே உண்மையான சுற்றுச்சூழல் பாதுகாப்பு. ஆகவே அன்பு நண்பர்களே, நாமும் ஒன்றிணைந்து இயற்கையை பாதுகாத்தால் இந்த இனிய உலகம் இன்னும் நீடித்து இருக்கும், நமது வாழ்க்கை வளம் பெறும். நன்றி, வணக்கம்.

0: இனிய உலகம் இனியும் தாங்குமா?
1: வழங்கியவர் மேனால் இந்திய வனப்பணி அலுவலர் வி சுந்தரராஜு அவர்கள்.
2: டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை வழங்குகிறது வலியில்லா அதிநவீன லேசர் கண்புரை அறுவை சிகிச்சை, தலை சிறந்த மருத்துவர்கள், அதிநவீன தொழில்நுட்பம். இன்றைய அணுகுங்கள் திருச்சி டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை, சாஸ்திரி ரோடு. தொடர்புக்கு 9594900480.

0: சூரியகாந்தி. நிகழ்ச்சியில் முதலில்
1: எப்போதும் உன்னோடு நாடகம். எழுதியவர் பட்டுக்கோட்டை ராஜேஷ் அவர்கள்.
2: என்ன சார், இன்னும் எழுதிக்கிட்டே இருக்கிறீங்க? பசிக்கலையா? வாங்க சாப்பிட போகலாம்.
3: கொஞ்சம் வேலை இருக்க வந்தனா, முடிச்சுட்டு வந்துறேனே.
2: அட வாங்க சார், வேலை எப்பவும் தான் இருக்கும். நேரா நேரத்துக்கு சாப்பிடாட்டா அல்சர் வந்துடும். உடம்பு நல்லா இருந்தாதான் வேலை பார்க்கலாம். சாப்பிட்டு வந்து வேலை பார்க்கலாம். வாங்க.
3: ஆமா, இன்னைக்கு என்ன சாப்பாடு வந்தனா?
2: தக்காளி சாதம், உருளைக்கிழங்கு சிப்ஸ். உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஐட்டம். அம்மா, நீங்க என்ன கொண்டு வந்திருக்கீங்க?
3: என்ன, ரவா கச்சடி தான்.
2: எத்தனை நாளைக்குதான் இப்படி டிஃபனே சாப்பிட போறீங்க?
3: என்ன பண்றது வந்தனா, அம்மாவால விதவிதமா செய்ய முடியாது, வயசாயிடுச்சுல.
2: சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கீங்களே?
3: பாப்போம், நேரம் வந்தா முடிஞ்சுதானே ஆகும்.
2: அதுவும் சரிதான். இந்தாங்க ஸ்ரீதர், நான் கொண்டு வந்திருக்கிறதுல பாதி எடுத்துக்குங்க. உங்க ரவா கச்சடியில கொஞ்சம் கொடுங்க.
3: எடுத்துக்கங்க.
2: நல்லதா இருக்குது. அப்பா, கொஞ்சம் காரம் தான் அதிகமா போயிடுச்சு. பரவாயில்ல. என்ன ஸ்ரீதர், பொண்ணு பாத்துக்கிட்டு இருக்கீங்களா? எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க.
3: பொண்ண நான் பாத்துருக்கேன், ஆனா எங்க வீட்டுக்கும் தெரியாது, அந்த பொண்ணுக்கும் தெரியாது.
2: என்ன சொல்றீங்க ஸ்ரீதர், பொறுதல காதலா?
3: அப்படித்தான் வச்சுக்கங்களேன்.
2: யார் ஸ்ரீதர் அது? எவ்வளவு நாளா பழகுறோம், ஒரு நாள் கூட இதை பத்தி நீங்க எங்கிட்ட சொல்லவே இல்லையே.
3: வந்தனா, நீங்க தப்பா நினைக்கலனா நான் ஒண்ணு உங்ககிட்ட சொல்லட்டுமா?
2: ஐயோ, இவ்வளவு நாள் பழகிட்டு இதென்ன கேள்வி? தயங்காம தாராளமா சொல்லுங்க சார்.
3: உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு,
2: அதனால தானே பழகுறோம்.
3: அது இல்ல, வந்து
2: வந்து
3: வந்து ஐ லவ் யூ வந்தனா
2: ஸ்ரீதர்.
3: எஸ், உங்களை மனப்பூர்வமா விரும்புறேன், கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன்.
2: ஓஹோ, ஒரு பொண்ணு ஒரு ஆணோட விகல்பம் இல்லாம பழகினா அதோட முடிவு இதுதானே?
3: அப்படி இல்ல வந்தனா, பழகறவங்களோட குணம் தன்மை இதெல்லாம் பிடிச்சிருந்தா அவங்களையே வாழ்க்கை துணைய ஏத்துக்கிறது இல்ல, தப்பு இல்லையே.
2: நான் உங்களோட பழகினத காதலிக்கிறேன் நினைச்சிட்டீங்களா?
3: இதுவரை நான் அப்படி நினைக்கல, இனிமே அப்படி.
2: இப்ப ஏதோ ஒரு வேகத்துல காதலிக்கிறேன்னு சொல்லிட்டு அப்புறம் சாரி என்ன மறந்துடுன்னு சொல்ல போறீங்க?
3: உங்களை நல்லா புரிஞ்சுகிட்டு தான் பழகினேன், இப்ப விரும்புறேன். காதல்ங்கிற பேர்ல இப்படி பேசிக்கிட்டு இருக்கிறதோ, சினிமாவுக்கு போறதோ இல்ல, சேர்ந்து ஊர் சுத்த போறதும் கிடையாது. நீ சரின்னு சொன்னா உடனே கல்யாணம் தான்.
2: கொஞ்ச நாள் பழக்கத்திலே எப்படி எப்படி இப்படி ஒரு முடிவுக்கு நீங்க வந்தீங்க? என்ன பத்தி, என்ன பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்?
3: என்ன தெரியணும்னு நீங்க நினைக்கிறீங்க?
2: நான் இதுவரைக்கும் உங்ககிட்ட சொல்லல, ஆனா இப்ப சொல்றேன். எனக்கு எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு.
3: தெரியும், உங்க கணவர் இறந்துட்டாருன்னு தெரியும், உங்களோட அப்ளிகேஷன்ல பாத்தனே.
2: ஸ்ரீதர், உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமா?
3: இந்த சின்ன வயசுல உங்க வாழ்க்கை ஏன் வீணாகணும்? கல்யாணமாகி ரெண்டாவது வருஷத்திலேயே நான் பிறந்த பிறகு எங்க அப்பா இறந்துட்டார். சந்தோஷமா வாழ வேண்டிய வயசுல இப்படி ஒரு நிலைமைனா எங்க அம்மா எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பாங்க, என்னென்ன கஷ்டப்பட்டிருப்பாங்கன்னு எனக்கு தெரியும். அதனால உன்னோட வேதனையும் என்னால உணர முடியுது. உங்ககிட்ட நல்லா பழகிட்டதால நீ கஷ்டப்படுறத என்னால தாங்க

0: சகிக்க முடியல. அதனால தான் இந்த முடிவுக்கே வந்தேன். இப்போ உன்னோட முடிவு என்ன?
1: என் கணவர் இருந்துட்டாரும் அவர் இன்னமும் நேசிக்கிறேன், பூஜிக்கிறேன்.
0: அதெல்லாம் சரிதான். நடைமுறை வாழ்க்கைக்கு உனக்கு ஒரு துணை அவசியம் இல்லையா?
1: திரும்பவும் கல்யாணம் பண்ணிக்கிறது என் கணவருக்கு செய்யற துரோகம் இல்லையா?
0: இதுக்கெல்லாம் நம்ம மனசுதான் காரணம். நம்ம தாயோ தகப்பனோ இறந்துட்டா நாம அவங்களோட சேர்ந்தா செத்துறோம் இல்லையே, சந்தோஷமா வாழ்றது இல்லையா? கொஞ்ச நாள்ல கவலையை மறந்துட்டு நாம வாழல. நீங்க திரும்பவும் கல்யாணம் பண்ணிக்கிறது எப்படி துரோகமாகும்? எத்தனையோ பேரு விவாகரத்து வாங்கிட்டு வேற கல்யாணம் பண்ணிட்டு வாழல, கட்டினவன் இருக்க எத்தனையோ பேரு கண்டவனோட ஓடல, அதெல்லாம் தான் துரோகம்.
1: அப்படி இல்ல ஸ்ரீதர், அப்படி இல்ல. மனசுக்கு சரியா படலையே.
0: வந்தனா, உங்க கஷ்ட நஷ்டத்துல பங்கு எடுத்துக்க, அன்பு காட்ட, மனசுல உள்ளத பகிர்ந்துக்க ஒரு துணை அவசியம். இப்போ அது ஒரு குறையா தெரியலனாலும் பின்னால நீங்க உணர்வீங்க. அப்போ உணர்றது காலம் கடந்த ஞானோதயம். அதனால எந்த பிரயோஜனமும் இல்ல. உறவுக்காரங்களை நம்பிக்கிட்டு இருந்துட முடியாது. உன்னோட வாழ்க்கை இப்படியே வீணா போயிடக்கூடாது. உனக்கு ஒரு நல்ல துணையா நான் இருப்பேன்.
1: சீதர், சரி, இன்னைக்கு இத பத்தி வீட்டுல பேசி பாக்குறேன். அப்புறம் எங்க வீட்டுக்கு நீங்க நேர்ல வந்து பேசுங்க.
0: வந்தனா,
1: அடடி, வாங்க வாங்க வாங்க, இப்படி உட்காருங்க. இது வந்துடுற மாமா, மாமா இங்க வாங்களே, ஸ்ரீதர் வந்திருக்காரு.
2: வாங்க தம்பி.
0: வணக்கங்க.
2: வணக்கம் தம்பி, சும்மா உட்காருங்க.
1: இந்தாங்க ஸ்ரீதர் காஃபி. மாமா, இவர் தான் நான் சொன்ன ஸ்ரீதர். இவங்க தான் என் மாமனார், என் கணவரோட அப்பா.
2: காபிய சாப்பிடுங்க தம்பி, ஆறிட போகுது. தம்பி, வந்தனா எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிச்சு. ஏதோ போதாத நேரம், அந்த பொண்ணுக்கு இப்படி ஒரு நிலைமை. என் பையன் இறந்ததுக்கு பின்னால அவங்க வீட்டுல எவ்வளவோ கூப்பிட்டும் போகல. அவருக்கு பிறகு இந்த குடும்பத்தோட பொறுப்பு என்னோடதுதான். அதை உதறிட்டு உன்னோட வர முடியாது அப்படின்னு இன்னை வரைக்கும் அந்த பொண்ணு இந்த குடும்பத்தை காப்பாத்துது. அந்த பொண்ணோட நல்ல மனசுக்கும் குணத்துக்கும் தான் திரும்பவும் ஒரு நல்ல வாழ்க்கை அமைய கடவுள் நல்ல வழியை காட்டியிருக்கார். முதல்ல தப்பு செஞ்சிட்ட தெய்வம் அதுக்கு பரிகாரமா இப்ப உங்களை அனுப்பி வச்சிருக்கு. நீங்க நல்லா இருக்கணும் தம்பி.
1: ஸ்ரீதர், என்னோட நிலைமைய நேரிலேயே நீங்க புரிஞ்சுக்கணும்னு தான் நான் எதுவுமே சொல்லாம வீட்டுக்கு வர சொன்னேன். அவரோட தம்பி தங்கையை படிக்க வைக்கிறது என் பொறுப்பு தான். மனைவி எழுந்துட்டு இருக்கிற இந்த வயசான மாமனார கவனிச்சு

0: இன்னை வரைக்கும் அந்த பொண்ணு இந்த குடும்பத்தை காப்பாத்துது. அந்த பொண்ணோட நல்ல மனசுக்கும் குணத்துக்கும் தான் திரும்பவும் ஒரு நல்ல வாழ்க்கை அமைய கடவுள் நல்ல வழியை காட்டியிருக்கார். முதல்ல தப்பு செஞ்சிட்ட தெய்வம் அதுக்கு பரிகாரமா இப்ப உங்களை அனுப்பி வச்சிருக்கு. நீங்க நல்லா இருக்கணும் தம்பி.
1: ஸ்ரீதர், என்னோட நிலைமைய நேரிலேயே நீங்க புரிஞ்சுக்கணும்னு தான் நான் எதுவுமே சொல்லாம வீட்டுக்கு வர சொன்னேன். அவரோட தம்பி தங்கையை படிக்க வைக்கிறது ஏன் பொறுப்பு தான். மனைவி எழுந்துட்டு இருக்கிற இந்த வயசான மாமனார கவனிச்சுக்க வேண்டிய கடமையும் என்னோடதுதான். கல்யாணத்துக்கு அப்புறம் இவங்களெல்லாம் காப்பாத்த அனுமதிப்பீங்களா? நான் உங்களோட வந்துட்டா இவங்களோட நிலைமை என்னாகும் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. நீங்க ஒரு நல்ல யோசனை பண்ணி எனக்கு முடிவு சொல்லுங்க.
2: இதுல யோசிக்க என்ன இருக்கு வந்தனா? கல்யாணத்துக்கு பிறகு உன்னை வேலைக்கு அனுப்ப எனக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லதான். ஆனா இன்னொரு குடும்பத்தையும் பாத்துக்கணும்னா என் சம்பளம் மட்டும் போதாது. நீயும் வேலை பார்த்தாதான் சரியா இருக்கும். உன்னோட கஷ்டத்தை முழுசா போக்க முடியலனாலும் ஏதோ குறைச்சோங்கிற திருப்தி எனக்கு. கல்யாணத்துக்கு பிறகு ஒரே குடும்பமா இருப்போம். என்ன, சரிதானே?
0: ரொம்ப நன்றி தம்பி. கடவுள் உனக்கு எல்லா நலனையும் வழங்குவாரு.
2: இந்தா வந்தனா, கல்யாணத்துக்காக என்னோட சின்ன பிரசன்டேஷன்.
1: வெள்ளி குங்குமச்சுமிழா, ரொம்ப நல்லா இருக்கே.
2: இந்தா வந்தனா குங்குமம்
0: வாங்கிக்கம்மா.
1: சரிங்க மாமா. மாமா, ஸ்ரீதருக்கு இப்ப எப்படி இருக்கு? எப்படி மாமா இருக்கு?
0: இன்னும் சுய நினைவு திரும்பல.
1: பைக்கில் போகும்போது கொஞ்சம் கவனமா போயிருக்க கூடாதா? இப்போ இப்படி ஆயிடுச்சு.
0: கவனமா ஓட்டினாலும் எதிர்த்தாப்பல ஓட்டிக்கிட்டு வர்றவன் கண்ணு மண்ணு தெரியாம வர்றானே. நேத்து ஆக்சிடென்ட் ஆகாம இருந்திருந்தா இன்னைக்கு மாப்பிள்ளை கோலத்துல இருக்க வேண்டியது என்னமோ வீதி. இப்படி இங்க கொண்டு வந்து கட்டு கட்டி போட்டிருக்கு. வந்தனா, ஏதாச்சும் சாப்பிட்டியாமா? நேத்திலேந்து சாப்பிடாம இருக்க, சரியா தூங்கவும் இல்ல.
1: அதுக்கு என்ன மாமா? இப்போ
0: சாப்பிடாம இருந்தா உடம்பு என்னத்துக்கு ஆகும்? அப்புறம் மயக்கம் போட்டு குளுக்கோஸ் ஏத்த வேண்டியதாயிடும். கொஞ்சமாவது ஏதாச்சும் சாப்பிடுமா
1: மாமா? மாமா இங்க வாங்களே, இங்க வந்து பாருங்களே. அவருக்கு அவருக்கு உணர்வு தெரிவது மாமா. ஸ்ரீதர், ஸ்ரீதர் இங்க பாருங்க.
3: என்னாலதானே இப்படி ஆயிடுச்சு? என்னாலதானே மாமா இப்படி ஆயிடுச்சு?
0: வந்தனா அழாதேம்மா.
3: என்னாலதான் உங்களுக்கு இப்படி தான் ஆயிடுச்சு? என்னோட தர்த்தையும் உங்களை இப்படி ஆக்கிடுச்சு. இங்க பாருங்க, நீங்க நீங்க வேற ஒரு நல்ல பொண்ண பார்த்து கல்யாணம் பண்ணிக்கங்க. நான் வேண்டாம் உங்களுக்கு, இந்த விலை உங்களுக்கு வேண்டாங்க, உங்களுக்கு வேண்டாம்.
2: அதெல்லாம் இல்ல வந்தனா, என் கவனக்குறவுல தான் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. நீ எதுவும் நினைச்சு மனச குழப்பிக்காது. இப்படி ஆயிடுச்சேன்னு நான் உன்ன கல்யாணம் பண்ணிக்க பயப்பட மாட்டேன். எங்க அம்மா சின்ன வயசுல கணவனை பறி கொடுத்துட்டு எவ்வளவு கஷ்டப்பட்டாங்கன்னு எனக்கு தான் தெரியும். நீயும் அது மாதிரி கஷ்டப்பட விட மாட்டேன்.
0: அதிகமா பேசாதீங்க தம்பி, ஓய்வு எடுத்துங்க. நல்லா இருந்தா தாலி கட்ட வேண்டிய நேரம்.
2: வந்தனாவுக்கு தாலி பாக்கியம் இருக்கு, சுமங்கலியா வாழணும்னு விதி இருக்கு. அதுதான் எனக்கு இந்த நேரத்துல உணவு திரும்பி இருக்கு. அந்த அர்ச்சனை கூடையில இருக்கிற குங்குமத்தை எடுங்க. வந்தனாவோட நெத்தியில வச்சு இப்பவே என் மனைவியா ஏத்துக்கிறேன். இந்த நிமிஷத்துல இருந்து நீ தான் என் மனைவி.
1: என்னங்க என்னங்க?
4: எப்போதும் உன்னோடு நாடகம் கேட்டீர்கள். எழுதியவர் பட்டுக்கோட்டை ராஜேஷ் அவர்கள். இனி கனவு சொர்க்கம் நாடகம் கேட்கலாம். எழுதியவர் மணல்மேற்குடி கவி வண்ணிலவன் அவர்கள்.
5: என்னங்க என்னங்க ஏங்க, நான் கூப்பிடுறத கூட காதல வாங்காம அப்படி என்னத்த பேப்பர் படிக்கிறீங்க?
6: ஜானகி, இளம் காதலர்கள் ஓட்டம்.

0: அப்படின்னு செய்தி போட்டிருந்துச்சு. சுவாரஸ்யமா இருந்ததால படிச்சேன். தினமும் பேப்பரை பிரிச்சா இதுதானே செய்தி.
1: இப்படியே பேப்பர் படிச்சுக்கிட்டே இருங்க. பேப்பர்ல வர செய்தி ஒரு நாள் நம்ம வீட்டுல நடக்க போகுது பாருங்க.
0: என்ன ஜானகி சொல்ற? என் வயசு என்ன? இந்த வயசுல நான் யார காதலிச்சு கூட்டிக்கிட்டு ஓட போறேன்? என்ன போய்
1: என்னது ஐயாவுக்கு அப்படி கூட ஒரு ஐடியா இருக்கா?
0: பின்ன நீ ஓடுறதா? உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? ஜானு, ராமாயணத்துல வர்ற ஜானகியை விட நீ இந்த ராமன் மேல பக்தி வச்சிருக்கியே. என்னை விட்டு நீ அப்படியெல்லாம் போக மாட்ட.
1: ஐயோ குழப்பாதீங்க, நான் சொல்ல வந்தத கொஞ்சம் கேட்டுதான் பேசுங்களேன்.
0: அப்போ நீ இல்லன்னு சொல்லு. அப்பாடி, நான் தப்பிச்சேன்.
1: விளையாடாதீங்க, நான் சீரியஸான மேட்டர் பேச வந்தா இப்படி விளையாடுறீங்களே.
0: என்ன ஜானகி சொல்ற?
1: நமக்கு வயசுக்கு வந்த பொண்ணு இருக்கா, அது தெரியுமா?
0: என்ன ஜானு, நமக்கு ஒரு பொண்ணு இருக்குன்னு கூட எனக்கு தெரியாது. சரஸ்வதி நம்ம இனிமையான காதல் வாழ்க்கையின் அடையாளமாச்சே.
1: இதுல ஒன்னும் குறைச்ச இல்ல.
0: வேற எதுல குறைச்சலுங்கிற?
1: ஐயோ மறுபடியும் அறுக்காதீங்க, என்ன பேச விடுங்க.
0: சரி சொல்லு ஜானு. நம்ம பொண்ணு சரஸ்வதிக்கு என்ன? பிளஸ் டூ படிக்கிற அவளுக்கு என்ன?
1: அவளுக்கு ஒண்ணு இல்ல, எல்லாம் நமக்கு தான்.
0: என்ன சொல்ற ஜானகி? விபரமா தான் சொல்ல.
1: நம்ம பொண்ணு சரஸ்வதி அவளோட படிக்கிற பையனா யாரோ சிவகுருநாதனா அவனை காதலிக்கிறாளாம்.
0: நிஜமாவா?
1: ஆமாங்க, நேத்து அவளோட புக்ஸ தற்செயல எடுத்தப்ப ஒரு லெட்டர் இருந்தது. பிரிச்சு பார்த்தா அந்த பையன் எழுதின கடிதம்.
0: அந்த லெட்டரை மட்டும் வச்சு ஒரு முடிவுக்கு வந்துட கூடாது ஜானகி.
1: ரெண்டு பேரும் தனியா சந்திச்சு பேசுறதா பல பேர் சொல்றப்ப நானும் அப்படித்தாங்க நினைச்சேன். ஆனா இப்பதான் அது உண்மைன்னு தெரிஞ்சது. என்னங்க, எனக்கு என்னமோ பயமா இருக்குங்க. இதெல்லாம் நீங்க உங்க மகளுக்கு கொடுக்கற செல்லத்தினால வந்தது. அதனால இன்னைக்கு அவ வந்த உடனே சொல்லிடுங்க, நாளையில இருந்து பள்ளிக்கூடம் போகவும் வேண்டாம், நம்ம குடும்பமானத்தை அவ வாங்கவும் வேண்டாம்.
0: ஜானகி, அப்படி எதுவும் அவசரப்பட்டு சொல்லிடக்கூடாது. இத பத்தி நீ எதுவும் கவலைப்படாத. நாளையில இருந்து இந்த விஷயத்த நான் டீல் பண்றேன். சரஸ்வதி கிட்ட நீ இத தெரிஞ்ச மாதிரி காட்டிக்காத. என்ன புரிஞ்சதா?
1: சரிங்க.
2: குரு, சிவகுரு, என்னங்க இது? நீங்க தனியா பேசணும்னு சொன்னதால ஜெகதீஸ்வரர் கோவிலுக்கு போயிட்டு வரேன்ட்டு வந்தா நீங்க இப்படி பேசாம இருந்தா எப்படி?
3: உன்னை பார்த்ததும் எனக்கு பேசவே தோணல சரசு. உன்னை பாக்குறப்ப அந்த வெண்தாமரையில விட்டு இருக்கிற சரஸ்வதி மாதிரியே இருக்கு தெரியுமா?
2: ஐயா சிவகுருநாதரே, கனவு உலகில இருந்து விடுபட்டு நன உலகுக்கு வரீங்களா? அப்புறம் என்ன, கொஞ்ச நேரம் பேசிட்டு சந்தோஷமா இருக்கலாம்னா ஒன்னு மௌனசாமியாரா இருக்கீங்க, இல்லனா இப்படியே கதையில வர கதாநாயக மாட்டம் வர்ணிக்க வேண்டியது, இல்லனா அறுக்க வேண்டியது.
3: நான் என்ன செய்யறது சரசு, உன் கண்களை பார்த்ததையுமே அப்படியே என்ன மறந்துடுறேன்.
2: என் கண்ணை பார்த்தா அப்படிதான் இருக்கும், ஆனா நம்ம ரெண்டு பேரையும் எங்க அப்பா பார்த்தா அவ்வளவுதான்.
3: என்ன சொல்ற சரசு?
2: அதோ எங்க அப்பா வர்றாங்க.
3: அப்படியா? என் வருங்கால மாமனார்ட்ட ஆசி வாங்கிட்டா போச்சு.
2: ஐயோ விளையாடாதீங்க, நிஜமாவே எங்க அப்பா வராங்க. நீங்க இந்த பக்கமா போயிடுங்க, நான் அப்பாவோட போறேன். நாளைக்கு அப்ப சந்திப்போம். அப்பா.
0: யாரு? சரஸ்வதியா? என்னம்மா
2: கோவிலுக்கு வந்தீங்களா?
0: ஆமாம்மா. நீ வந்த வேலை முடிஞ்சுதா?
2: என்னப்பா சொல்றீங்க?
0: இல்லம்மா, சாமி கும்பிட வந்திய அது முடிஞ்சுதான்னு கேட்டேன்.
2: ஆச்சப்பா.
0: சரி வாமா போகலாம். சரஸ்வதி.
2: என்னப்பா?
0: யாருமா அந்த பையன்?
2: அப்பா வந்து
0: எல்லாம் எனக்கு தெரியுமா. நான் உன்னை பெத்தவன் இல்லையா, உன்னோட ஒவ்வொரு அசைவையும் என்னால உணர முடியுமா?
2: அப்பா வந்து பேரு சிவகுருநாதன்.
1: பாத்தீங்களா, பாத்தீங்களா, எவ்வளவு நெஞ்சழுத்த இருந்தா உங்க எதிரிலேயே அவன் பேரை சொல்லுவா. எல்லாம் நீங்க கொடுத்த இடம்.
2: அப்பா நான் அவரை காதலிக்கிறேன், அவரும் என்ன உயிருக்கு உயிரா காதலிக்கிறாரு.
1: எவ்வளவு திமிரு, அவனை காதலிக்கிறேன்னு பெத்தவங்க எதிரிலேயே சொல்லுவா, விட்டா மாலை மாத்திட்டு வந்து ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. அவ என்னங்க பேசாம நிக்கிறீங்க?
0: ஜானகி கொஞ்சம் அமைதியாயிரு. சரஸ்வதி உனக்கு வயசு 18 கூட ஆகலம்மா.
2: உங்க ஜாதக கணக்குப்படி 18 வயசு ஆகாம இருக்கலாம், ஆனா சர்டிபிகேட் வயசு 18. ரெஜிஸ்டர் மேரேஜ் சட்டத்துக்கு சர்டிபிகேட் போதுமேப்பா.

0: என்னங்க நீங்க அவகிட்ட வயசு இல்ல அது இதுன்னு பேசிட்டு இருக்கீங்க. நாலு அரை அரைஞ்சு காதலான அவ காலை உடைச்சு போடுறத விட்டுட்டு பேசிட்டு இருக்கீங்களே.
1: கொஞ்சம் பேசாம இருக்கிய
0: எப்படிங்க? இப்படி இவ பேசறத கேட்டுட்டு பெத்த வயிறு பத்தி எரியுதுங்க.
1: நீ பேசாம உள்ள போ, நான் பேசிக்கிறேன். சரஸ்வதி
2: வந்து
1: உன்னுடைய இந்த காதல் முடிவு இன்னும் 5 வருஷத்துக்கு பிறகு வந்திருந்தா நிச்சயம் நான் ஏத்துக்கிட்டு இருப்பேன். உன்ன போலத்தான் இந்த காலத்து வயசு பொண்ணுங்க செய்யறாங்க. பெத்தவங்களும் அவங்க காதலை அழிக்க நினைச்சு அடிச்சு துன்புறுத்துறாங்க. படிப்பை பாதியில நிறுத்தி மனசை மாத்த முயற்சி பண்றாங்க. பட் நான் அப்படி எதுவும் செய்ய மாட்டேன்.
2: அப்பா
1: சரசு இத பாருமா, காதல் ஒவ்வொரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் தீங்கு ஏற்றில வர்றது சகஜம்தான். ஒரு பெண் ஆணுடைய ஸ்பரிசத்தையும் ஆண் பெண்ணுடைய ஸ்பரிசத்தையும் எதிர்பார்க்கிறது சகஜம். இட் இஸ் நேச்சர்.
2: அப்பா
1: ஆமா அம்மா, ஆணுக்கும் பெண்ணுக்கும் காதல் தேவையில்லைன்னும் காதல் பொய் அப்படின்னு நான் சொல்ல வரல. பட் அதுக்கு ஒரு ஏஜ் இருக்கு. 21 வயசுக்கு மேலதான் மனசு ஒரு பக்குவத்துக்கு வரும். அப்ப ஏற்படுற காதல் தான் நிஜமா நிரந்தரமா இருக்க முடியுமா? ஆமா அம்மா, அப்படியே அந்த பையன் கூட இப்ப வாழ்க்கை அமைச்சிக்க முடிவு எடுத்தாலும் அந்த பையனுக்கு வருமானத்துக்கு வேலை வேணும், வேலைக்கு போக படிப்பு வேணும். உன்னை காப்பாத்த நிரந்தர வருமானம் இல்லாதவனோட நீ எப்படிமா வாழ முடியும்? இத பாருமா, முடிவா சொல்றேன், இந்த வயசுல ஏற்படுற காதல் ஒரு இன கவர்ச்சி தான். வெறும் உடல் அழகை மட்டும் விரும்பி வர்றது இது நிரந்தரம் இல்லை. மன அழகை பார்த்து வர்றது தான் நிரந்தரமான காதலா இருக்கும். போமா, போய் ரெஸ்ட் எடுத்து ராத்திரி நல்லா யோசிச்சு பாரு. உன்னோட எந்த முடிவுக்கும் நான் உறுதுணையா இருப்பேம்மா, உறுதுணையா இருப்பேன்.
0: என்ன அவ பாட்டுக்கு பேசாம பெட்ரூமுக்கு போறா? என்னங்க, எனக்கு என்னமோ சரியா படலைங்க. சரி சரி வாங்க சாப்பிட.

0: என்னங்க என்னங்க
1: என்ன ஜானு இவ்வளவு வேகமா வர்ற?
0: என்னங்க, நம்ம சரஸ்வதியை காணோங்க, வீடு பூராவும் தேடிட்டேன். இந்த லெட்டர் தான் கட்டில் இருந்துச்சு.
1: எங்க கூட அன்புள்ள அப்பா, என்னை தேட வேண்டாம், என் வாழ்க்கையை என் விருப்பப்படி அமைத்துக் கொள்ள முடிவு செய்து விட்டேன்.
0: என்னங்க இது, இப்படி நம்ம தலையில கல்ல தூக்கி போட்டுட்டாளே. ஐயோ
1: ஜானகி, ஐயோ மயக்கமாயிட்டாளே. ஜானு ஜானு.
2: நம்ம ஓடி வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு 3 மாசம் ஆச்சு. என்னங்க, இன்னைக்காவது வேலை கிடைச்சிச்சா?
3: ச்சே, எப்ப வெளியே போயிட்டு வந்தாலும் இதே பல்லவிதானா?
2: என்னங்க, போட்டிருந்த நயம் வித்தாச்சு, இருந்த பணமும் செலவிஞ்சு போச்சு, வேலை கிடைச்சாதானே குடும்பத்தை நடத்த முடியும்?
3: ஓ, மூஞ்சில முடிச்சிட்டு போனா வேலை எங்க கிடைக்கும்?
2: என்னங்க, காதலிக்கிறப்போ என் மூஞ்சிய பார்த்து எவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னு பேசின நீங்களா இப்படி?
3: அத சொன்ன பாவத்துக்கு தான் எங்க வீட்டுல உள்ளவங்களை தூக்கி வீசிட்டு நல்ல சுகமான வாழ்க்கை இழந்து நிக்கிறேனே, போதாதா? இன்னும் என்ன வேணும்?
2: என்னங்க சொல்றீங்க, என்ன உயிருக்குயிரா காதலிக்கிறேன்னு சொன்ன நீங்க, எனக்காக உயிரை கூட கொடுப்பேன்னு பேசின நீங்களா இப்படி பேசுறீங்க? நான் மட்டும் என்ன, எங்க அம்மா அப்பாவை விட்டு ஓடி வரலையா? நீங்க பேசின காதல் வார்த்தையை கேட்டு எங்க அப்பா சொன்ன அட்வைஸ அவமதிச்சுட்டு ஓடி வந்த எனக்கு இதுவும் வேணும், இன்னமும் வேணும். அப்பா, என்ன மன்னிச்சிடுங்கப்பா, மன்னிச்சிடுங்க.
4: சரஸ்வதி, என்னம்மா தூக்கத்துல இப்படி புலம்புற?
1: சரஸ்வதி, என்னம்மா?
2: நான் கண்டதெல்லாம் கனவா? அப்பா, என்ன மன்னிச்சிடுங்கப்பா.
1: என்னம்மா, ஏன் அழற?
2: அப்பா, நீங்க சொன்னதெல்லாம் யோசிச்சு பார்த்தேன். இந்த வயசுல ஏற்படுற காதல் வெறும் கனவுதான். வாழ்க்கையில இன்னும் சாதிக்க வேண்டியது நிறைய இருக்கு. அத விட்டுட்டு இந்த கனவு சொர்க்கமான காதல் வலையில விழ இருந்த என்ன காப்பாத்திட்டீங்கப்பா, என்ன யோசிக்க வச்சிட்டீங்கப்பா.
1: இல்லம்மா சரசு, வாழ்க்கையில ஒவ்வொரு படியிலையும் உணர்ந்து நடந்தா எந்த பாதாளத்திலும் விழாம நடக்கலாம்.
0: ஆமாங்க, நான் கூட கொஞ்சம் ஆவேசப்பட்டுட்டேன்.
1: ஜானகி, நீ மட்டுமல்ல, ஒவ்வொரு பெற்றோருமே தம் பெண்ணோ பையனோ காதல் பண்றதா கேள்விப்பட்ட உடனே அதை தடுக்க அதிகாரத்தை பயன்படுத்தி அடக்குமுறையை திணிக்க

0: நினைக்கிறாங்க. அதனால இளைய தலைமுறைங்க ஓடி போக முயற்சி பண்றாங்க. இல்லைன்னா மனசு வெறுத்து இந்த மண்ணில மண்ணனா வாழ வேண்டியவங்க தற்கொலைங்கிற பேர்ல மண்ணோடு மண்ணா ஆயிடுறாங்க.
1: என்னங்க?
0: ஆமா ஜானகி, எந்த விஷயத்தையும் நிதானமா எடுத்து சொன்னா அவங்க உணர நிச்சயம் வழி இருக்கு.
1: அப்பா என்ன மன்னிச்சிடுங்கப்பா, இனிமே காதலுங்கிற பேர்ல வாழ்க்கைய வீணடிச்சிட மாட்டேன்ப்பா.
0: காதல ஒரேடியா வெறுத்துடக் கூடாதுமா. எந்த வயசுல அதை பயன்படுத்தணுமோ அப்ப பயன்படுத்தலாம். அது வரைக்கும் படிப்புல கவனம் செலுத்தணுமா.
1: அப்பா
0: ஆமா அம்மா, இன்னும் 5 வருஷம் கழிச்சு அந்த பையனுக்கும் உனக்கும் இதே காதல் அன்பு நிரந்தரமா இருந்தா நிச்சயம் உன் அன்பான காதலை நான் நிறைவேற்றி வைக்கிறேன். சந்தோஷம் தானே? என்ன ஜானு சொல்ற, நாமளும் காதலிச்சு தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டோம்.
1: என்னங்க இது காதல் அது இதுன்னு வயசு போன பக்கத்துல வச்சுக்கிட்டு.
0: இந்த வயசுல உங்க அம்மாவுக்கு வெக்கத்தை பாரு.
2: இதுவரை கனவு சொர்க்கம் நாடகம் கேட்டீர்கள். எழுதியவர் மணல்மேற்குடி கவி வண்ணிலவன் அவர்கள். இந்த 2 நாடகங்களிலும் நடித்தவர்கள் வி விஷ்ணுஸ்ரீ, எம் செல்வரத்தினம், எஃப் இஸ்ரேல் நிபராஜ், வித்யா தட்டராஜன், எஸ் ராமச்சந்திரன், எஸ் புரோனி சந்திரிகா ஷரலி ஆகியோர்.

0: நேயர்களே, நாளை காலை 9 மணி முதல் மக்கள் தீர்ப்பு 2026 தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் பற்றிய கலந்துரையாடல். நடுநிலையான செய்திகள் உடனுக்குடன், நேரடி கள நிலவர விவரங்கள், மக்கள் தீர்ப்பு 2026, மக்கள் யாரை தேர்ந்தெடுத்தார்கள், யார் முந்துகிறார்கள், ஆட்சிக்கட்டிலில் அமரப்போவது யார், சுட சுட செய்திகள் உடனுக்குடன். நாளை காலை 9 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை உண்மை உடனுக்குடன்.
1: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். நிதி ஆயோக்கின் முழுநேர உறுப்பினர்களாக நியமிக்கப்பட்டுள்ள டாக்டர் ஆர் பாலசுப்ரமணியம் மற்றும் டாக்டர் ஜோரம் அனியா ஆகியோருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை பயங்கரவாதத்தை ஒழிப்பதற்கான மோடி அரசின் தளர்வற்ற மன உறுதியுடன் பிரதிபலிப்பு என்று மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். கடந்த மாதம் நடைபெற்ற 5 சட்டப்பேரவைத் தேர்தல்களின் வாக்கு எண்ணிக்கை நாளை காலை 8 மணிக்கு தொடங்குகிறது. ஜெர்மனியில் உள்ள அமெரிக்க படைகளின் எண்ணிக்கையை கணிசமாக குறைக்கப் போவதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ளார். தேசிய உள்ளரங்கு தடகள போட்டியின் ஆடவர் போல்ட்வாட் பிரிவில் மத்திய பிரதேசத்தைச் சேர்ந்த குல்தீப் குமார் தங்கம் வென்றுள்ளார். இனி விரிவான செய்திகள். நிதி ஆயோக்கின் முழுநேர உறுப்பினர்களாக நியமிக்கப்பட்டுள்ள டாக்டர் ஆர் பாலசுப்ரமணியம் மற்றும் டாக்டர் ஜோரம் அனியா ஆகியோருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பிரதமர் பதிவிட்டுள்ள செய்தியில், அவர்களின் பரந்த அனுபவமும் பல்வேறு விவகாரங்கள் குறித்த ஆழமான புரிதலும் கொள்கை உருவாக்கத்தில் பெரிதும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று கூறியுள்ளார். பல்வேறு துறைகளில் புத்தாக்கம் மற்றும் வளர்ச்சியை தூண்டுவதற்கு அவர்களின் பங்களிப்பு உதவும் என்று நம்பிக்கை தெரிவித்த அவர், அவர்களின் பதவிக்காலம் மிகுந்த பயனுள்ளதாகவும் ஆக்கப்பூர்வமானதாகவும் அமைய வாழ்த்து தெரிவித்துள்ளார். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை உறுதியான செயல்பாட்டின் மூலம் பயங்கரவாதத்தை ஒழிப்பதற்கான மோடி அரசின் தளர்வற்ற மன உறுதியின் பிரதிபலிப்பு என்று மத்திய பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். கடந்த ஆண்டு 7ஆம் தேதி தொடங்கப்பட்ட ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் முதலாம் ஆண்டு நிறைவை முன்னிட்டு புதுதில்லியில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த ஷௌர்யா என்ற

0: நிகழ்ச்சியில் நேற்று உரையாற்றிய போது திரு ராஜ்நாத் சிங் இதனை தெரிவித்தார். கடந்த ஆண்டு ஏப்ரல் 22ஆம் தேதி பஹல்காமில் நடத்தப்பட்ட பயங்கரவாத தாக்குதலுக்கு பதிலடியாக மே 7ஆம் தேதி இந்தியா ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையை தொடங்கியது. இந்த ராணுவ நடவடிக்கை பாகிஸ்தானின் கட்டுப்பாட்டில் உள்ள பகுதிகளில் இருந்த பயங்கரவாத உள்கட்டமைப்புகளை குறிவைத்து நடத்தப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. ஜமைக்கா, சுரினாம் மற்றும் டிரினிடாட் டொபாகோ ஆகிய நாடுகளுக்கு அதிகாரப்பூர்வ பயணம் மேற்கொண்டுள்ள மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் இன்று காலை ஜமைக்காவின் கிங்ஸ்டன் நகரை சென்றடைந்தார். ஜமைக்காவின் வெளியுறவுத்துறை அமைச்சர் காமினா ஜே ஸ்மித் தன்னை வரவேற்றதாக டாக்டர் ஜெய்சங்கர் தனது சமூக வலைதள பதிவில் பகிர்ந்துள்ளார். அடுத்த 2 நாட்களில் ஜமைக்காவின் தலைவர்கள், தொழிலதிபர்கள் மற்றும் இந்திய வம்சாவளியினரை சந்தித்து பேச ஆவலுடன் இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஜமைக்கா, சுரினாம் மற்றும் டிரினிடாட் டொபாகோ நாடுகளுடன் இந்தியாவின் அரசியல் ஈடுபாட்டை தொடரவும் நீண்டகால நட்புறவுகளை மேம்படுத்தவும் இந்த பயணம் உதவும் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். கடந்த மாதம் நடைபெற்ற 5 சட்டப்பேரவைத் தேர்தல்களின் வாக்கு எண்ணிக்கை நாளை நடைபெறுகிறது. நாளை காலை 8 மணிக்கு தபால் வாக்கு எண்ணிக்கையுடன் தொடங்கி பின்னர் அதனைத் தொடர்ந்து மின்னணு வாக்கு எந்திரங்கள் மூலம் பதிவான வாக்குகள் எண்ணப்படும். வாக்கு எண்ணிக்கையையொட்டி தேவையான அனைத்து பாதுகாப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. அசாம், மேற்குவங்கம், கேரளம், தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி ஆகிய சட்டப்பேரவைகளுக்கான தேர்தல் நடைபெற்றது. இந்த தேர்தல் அமைதியாக நடைபெற்று முடிந்துள்ளது. அசாம் மாநிலத்தில் 126 சட்டப்பேரவைத் தொகுதிகளுக்கான தேர்தலில் 722 பேர் போட்டியிட்டனர். நாளை அங்குள்ள 35 மாவட்டங்களில் 40 வாக்கு எண்ணும் மையங்களில் வாக்குகள் எண்ணப்படுகின்றன. மேற்குவங்க மாநிலத்திலும் வாக்கு எண்ணிக்கைக்கான விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. அங்கு கூடுதல் நுண்பார்வையாளர்கள் அனுப்பப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. கேரளத்தில் வாக்கு எண்ணிக்கைக்காக 15,000-க்கும் அதிகமான அலுவலர்கள் இந்த பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. தமிழ்நாட்டில் நடைபெற்ற 234 சட்டப்பேரவைத் தொகுதிகளுக்கான தேர்தலில் சுமார் 4,87,00,000 வாக்காளர்கள் தங்களது வாக்குரிமையை செலுத்தியுள்ளனர். தமிழ்நாட்டில் அமைக்கப்பட்டுள்ள 62 மையங்களில் வாக்கு எண்ணிக்கை நடைபெறவுள்ளது. புதுச்சேரி சட்டப்பேரவைக்கான தேர்தலில் 294 வேட்பாளர்கள் தேர்தலை சந்தித்தனர். அங்குள்ள 30 தொகுதிகளுக்கான வாக்கு எண்ணிக்கையும் நாளை நடைபெறுகிறது. புதுச்சேரியில் 3 மையங்களிலும் காரைக்கால், யானம், மாஹே ஆகிய இடங்களில் தலா 1 மையத்திலும் வாக்கு எண்ணிக்கை நடைபெறவுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மேற்குவங்க மாநிலம் தெற்கு 24 பர்கானாஸ் மாவட்டத்தில் உள்ள ஃபால்டா சட்டமன்ற தொகுதியில் நடைபெற்று முடிந்த வாக்குப்பதிவை ரத்து செய்து இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. இத்தொகுதியில் உள்ள அனைத்து 285 வாக்குச்சாவடிகளிலும் வருகிற 21ஆம் தேதி மறு வாக்குப்பதிவு நடைபெறும் என்றும் வாக்கு எண்ணிக்கை 24ஆம் தேதி நடைபெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஏப்ரல் 29ஆம் தேதி நடைபெற்ற வாக்குப்பதிவின்போது அனுமதி இல்லாத நபர்கள் வாக்குச்சாவடிகளுக்குள் நுழைந்து கள்ள ஓட்டு போட்டது உட்பட கடுமையான தேர்தல் விதிமீறல்கள் நடத்தப்பட்டதாக கிடைத்த தகவல்களைத் தொடர்ந்து இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக தேர்தல் ஆணையம் தனது அறிக்கையில் விளக்கியுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: மக்கள் தீர்ப்பு. நேயர்களே, சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளை உடனுக்குடன் வழங்கும் வகையில் எமது செய்தி பிரிவு வரும் 4ஆம் தேதி காலை 9 மணி முதல் மக்கள் தீர்ப்பு 2026 என்ற சிறப்பு கலந்துரையாடல் நிகழ்ச்சியை நடத்த உள்ளது. பத்திரிகையாளர்கள், அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் பங்கேற்று தேர்தல் முடிவுகள் குறித்தும் மாவட்டம் வாரியாக தொகுதிகளின் முன்னணி நிலவரம் குறித்தும் எமது செய்தியாளர்களுடன் விவாதிக்க உள்ளனர். இதேபோல் தேர்தல் முடிவுகள் குறித்த சிறப்பு செய்தி அறிக்கைகளும் மணிக்கு ஒருமுறை ஒலிபரப்பாக உள்ளன. சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளை உடனுக்குடன் அறிந்து கொள்வதற்கு ஏதுவாக ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சிகளை கேட்க தவறாதீர்கள்.
0: ஜெர்மனியில் உள்ள அமெரிக்க படைகளின் எண்ணிக்கையை கணிசமாக குறைக்கப் போவதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். புளோரிடாவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அமெரிக்கா தனது படைகளை வெகுவாக குறைக்கப் போகிறது என்றும் 5,000-க்கும் அதிகமான எண்ணிக்கையிலான வீரர்கள் குறைக்கப்படுவார்கள் என்றும் தெரிவித்தார். முன்னதாக ஜெர்மனியின் பாதுகாப்பு அமைச்சர் போரிஸ் பிஸ்டோரியஸ் பேசுகையில், அமெரிக்காவின் இந்த திட்டமிடப்பட்ட படை குறைப்பு நடவடிக்கை ஐரோப்பா தனது சொந்த பாதுகாப்பை பலப்படுத்திக் கொள்வதற்காக ஒரு தூண்டுதலாக இருக்கும் என்று கூறினார். மார்ஷல் தீவுகளின் கொடியுடன் பயணிக்கும் எம்டி சர்வ் சக்தி என்ற எல்பிஜி சரக்கு கப்பல் ஹோர்மோஸ் நீரிணையை பாதுகாப்பாக கடந்துள்ளது. இந்தியாவுக்கு கொண்டுவரப்படும் 46,313 மெட்ரிக் டன் எல்பிஜி எரிவாயுவை ஏற்றிவரும் இந்த கப்பலில் 18 இந்தியர்கள் உட்பட மொத்தம் 20 பணியாளர்கள் உள்ளனர். இந்த கப்பல் இந்த மாதம் 13ஆம் தேதி விசாகப்பட்டினத்தை வந்தடையும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக அதிகாரப்பூர்வ வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன.

0: இதுகுறித்து மத்திய துறைமுகங்கள், கப்பல் போக்குவரத்து மற்றும் நீர்வழிப்பாதை அமைச்சகத்தின் உயர் அதிகாரி செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில், அந்த பிராந்தியத்தில் உள்ள அனைத்து இந்திய மாலுமிகளும் பாதுகாப்பாக இருப்பதாகவும், அசம்பாவிதங்கள் ஏதும் இதுவரை பதிவாகவில்லை என்றும் கூறியுள்ளார். மேற்காசியாவில் நிலவி வரும் மோதல்களுக்கு இடையே ஒபேக் பிளஸ் நாடுகள் வரும் ஜூன் மாதத்தில் கச்சா எண்ணெய் உற்பத்தி இலக்கை உயர்த்த கொள்கை அளவில் ஒப்புக்கொண்டுள்ளன. அடுத்த மாதம் முதல் எண்ணெய் உற்பத்தி இலக்கை நாள் ஒன்றுக்கு சுமார் 188,000 பேரல்களாக உயர்த்த இந்த நாடுகள் ஒப்புதல் தெரிவித்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. புவிசார் அரசியல் நெருக்கடி காரணமாக இந்த அமைப்பில் இருந்து ஐக்கிய அரபு அமீரகம் வெளியேறியுள்ள சூழலில் உற்பத்தி இலக்கு உயர்த்தப்படுவது இது 3வது முறையாகும். ஐக்கிய அரபு அமீரகம் வெளியேறிய பிறகு ஈரான் உள்ளிட்ட 21 நாடுகள் ஒபேக் பிளஸ் அமைப்பில் உறுப்பினர்களாக உள்ளன. இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் நுழைவுத் தேர்வு இன்று மதியம் 2 மணிக்கு தொடங்கி மாலை 5 மணி வரை நடைபெறுகிறது. தேர்வு மையத்திற்குள் நுழைய மதியம் 1:30 வரை மட்டுமே அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் 22,79,000 பேர் இந்த தேர்வை எழுதுகின்றனர். 5,560 மையங்களில் இந்த தேர்வு நடைபெறுகிறது. தமிழ்நாட்டில் 31 மையங்களில் 2,00,000 மாணவர்கள் பங்கேற்கின்றனர். சென்னையில் 41 மையங்களில் 23,000 பேர் தேர்வை எதிர்கொள்கின்றனர். தேர்வு எழுத வரும் மாணவர்கள் தங்களின் அனுமதி சீட்டுடன் சேர்த்து அசல் புகைப்பட அடையாள சான்று ஒன்றை கட்டாயம் வைத்திருக்க வேண்டும் என்று தேசிய தேர்வு முகமை அறிவுறுத்தியுள்ளது. டெல்லியின் விவேக் விஹார் பகுதியில் இன்று காலை ஏற்பட்ட தீ விபத்தில் 9 பேர் உயிரிழந்தனர். தீயை அணைப்பதற்காக 14 தீயணைப்பு வாகனங்கள் பயன்படுத்தப்பட்டது. இன்று காலை மணி 6:30 தீ முற்றிலும் அணைக்கப்பட்டதாக டெல்லி தீயணைப்புத்துறை அதிகாரி திரு முகேஷ் வர்மா செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். அடுக்குமாடி குடியிருப்பில் 4வது தளத்தில் தீ பிடித்ததாக அவர் தெரிவித்தார். தீயணைப்பு வீரர்களின் மீட்பு பணியில் 15 பேர் பத்திரமாக மீட்கப்பட்டதாக அவர் மேலும் கூறினார். இதற்கிடையே இந்த துயரமான தீ விபத்து சம்பவத்திற்கு டெல்லி துணைநிலை ஆளுநர் திரு தரன்ஜித் சிங் சந்து ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளார். பாதிக்கப்பட்டவர்களுக்கு உடனடி நிவாரணம் மற்றும் மருத்துவ உதவிகளை வழங்க அவர் உத்தரவிட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். தேசிய உள்ளரங்கு தடகள போட்டியின் ஆடவர் போல்ட் வால்ட் பிரிவில் மத்திய பிரதேச மாநிலத்தைச் சேர்ந்த குல்தீப் குமார் தங்கம் வென்றுள்ளார். ஒடிசாவின் தலைநகர் புவனேஸ்வரில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் அவர் 5.41 மீட்டர் உயரம் தாண்டி இந்த சாதனையை படைத்துள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நிதி ஆயோக்கின் முழுநேர உறுப்பினர்களாக நியமிக்கப்பட்டுள்ள டாக்டர் ஆர் பாலசுப்ரமணியம் மற்றும் டாக்டர் ஜோரம் அனியா ஆகியோருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை பயங்கரவாதத்தை ஒழிப்பதற்கான மோடி அரசின் தளர்வற்ற மன உறுதியின் பிரதிபலிப்பு என்று மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். கடந்த மாதம் நடைபெற்ற 5 சட்டப்பேரவை தேர்தல்களின் வாக்கு எண்ணிக்கை நாளை காலை 8 தொடங்குகிறது. ஜெர்மனியில் உள்ள அமெரிக்க படைகளின் எண்ணிக்கையை கணிசமாக குறைக்கப் போவதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார். தேசிய உள்ளரங்கு தடகள போட்டியின் ஆடவர் போல்ட் வால்ட் பிரிவில் மத்திய பிரதேசத்தைச் சேர்ந்த குல்தீப் குமார் தங்கம் வென்றுள்ளார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம், நேரம் 12:50.
2: சிறந்த மருத்துவர்களுடன் அதிநவீன தொழில்நுட்பத்தை கொண்டு 60 மேலாக உலக தரமான சிகிச்சையை வழங்கி வருகிறது டாக்டர் அகர்வால் கண் மருத்துவமனை. இன்றைய அணுகுங்கள் திருச்சி டாக்டர் அகர்வால் கண் மருத்துவமனை, சாஸ்திரி ரோட். தொடர்புக்கு 9594900480.
3: ஆகாஷ்வாணி டிஜி எஃப்எம் 102.1. மொழிகளை கடந்த இசை அனுபவம்

டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை வழங்குகிறது வலியில்லா அதிநவீன லேசர் கண்புரை அறுவை சிகிச்சை. தலை சிறந்த மருத்துவர்கள், அதிநவீன தொழில்நுட்பம். இன்றைய அணுகுங்கள் திருச்சி டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை, சாஸ்திரி ரோடு. தொடர்புக்கு 9594900480.

ஆண்டுகள் பல கடந்தாலும் வைரத்தின் பிரகாசம் மங்குவதில்லை. காலங்கள் பல கடந்தாலும் காவிய கானங்களின் மதிப்பு குறைவதில்லை. நேயர்களின் கடித வரி விருப்ப கானங்களாய் திருச்சிராப்பள்ளி முதல் அலைவரிசை 936 கிலோ ஹெர்ட்ஸில் இது மதுர கீதம்.

சொல்லு

வருடங்கள் உருண்டோடினாலும் உயிர்ப்போடு இசைந்து கசிந்து கொண்டிருப்பது திருச்சிராப்பள்ளி முதல் அலைவரிசை.

0: உலக மருத்துவர்களுடன் அதிநவீன தொழில்நுட்பத்தை கொண்டு 60 ஆண்டுகளுக்கும் மேலாக உலக தரமான சிகிச்சையை வழங்கி வருகிறது டாக்டர் அகர்வால் கண் மருத்துவமனை. இன்றைய அணுகுங்கள் திருச்சி டாக்டர் அகர்வால் கண் மருத்துவமனை, சாஸ்திரி ரோட். தொடர்புக்கு 9594900480.
1: மனமகிழ கேட்டு இணைந்திருக்கின்றோம். திருச்சிராப்பள்ளி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் இது மதுர கீதம்.

வளமை மாறா இளமையோடு இசையால் நம்மை மகிழ்வித்துக் கொண்டிருக்கின்றது. திருச்சிராப்பள்ளி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் இது மதுர கீதம்.

சரி நீதாதா

டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை வழங்குகிறது வலியில்லா அதிநவீன லேசர் கண்புரை அறுவை சிகிச்சை. தலை சிறந்த மருத்துவர்கள், அதிநவீன தொழில்நுட்பம். இன்றைய அணுகுங்கள் திருச்சி டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை, சாஸ்திரி ரோடு. தொடர்புக்கு 9594900480.

0: निखार। इफ्को नैनो उर्वरकों का कमाल, हर खेत किसान बने खुशहाल।
1: செவிகளில் நுழைந்து சிந்தை மயக்கும் கானங்களோடு இணைந்திருக்கின்றோம். திருச்சிராப்பள்ளி முதல் அலைவரிசை 936 கிலோ ஹெர்ட்ஸில் இது மதுர கீதம்.

0: தலைசிறந்த மருத்துவர்களுடன் அதிநவீன தொழில்நுட்பத்தை கொண்டு 60 ஆண்டுகளுக்கும் மேலாக உலகத்தரமான சிகிச்சையை வழங்கி வருகிறது டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை. இன்றைய அணுகுங்கள் திருச்சி டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை, சாஸ்திரி ரோட். தொடர்புக்கு 9594900480.
1: தினம் தினம் திகட்டாத பாடல்கள் தரும் திருச்சிராப்பள்ளி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் இது மதுரகீதம்.

0: டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை வழங்குகிறது வலியில்லா அதிநவீன லேசர் கண்புரை அறுவை சிகிச்சை, தலை சிறந்த மருத்துவர்கள், அதிநவீன தொழில்நுட்பம். இன்றைய அணுகுங்கள் திருச்சி டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை, சாஸ்திரி ரோட். தொடர்புக்கு 9594900480.
1: சொல் என்னும் ஏற்கொண்டு இசை என்னும் நிலத்தை பக்குவப்படுத்தி விளைந்த பாடல்களை பண்போடு பகிர்ந்து கொண்டிருக்கின்றது திருச்சிராப்பள்ளி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் இது மதுரகீதம்.

0: வீதி வழி போனா தையத்தக்க தையத்தக்க உய்யா.
1: சிறந்த மருத்துவர்களுடன் அதிநவீன தொழில்நுட்பத்தை கொண்டு 60 ஆண்டுகளுக்கும் மேலாக உலக தரமான சிகிச்சையை வழங்கி வருகிறது டாக்டர் அகர்வால் கண் மருத்துவமனை. இன்றைய அணுகுங்கள் திருச்சி டாக்டர் அகர்வால் கண் மருத்துவமனை, சாஸ்திரி ரோட். தொடர்புக்கு 9594900480.

0: निखार। इफ्को नैनो उर्वरकों का कमाल, हर खेत किसान बने खुशहाल।
1: கருப்பு வெள்ளை காலத்து கானங்களாய் இருந்தாலும் கேட்கும் போதெல்லாம் வண்ணமிகு நினைவுகளை தந்து கொண்டிருக்கும் மதுரை கீதம் நிகழ்ச்சி இது. திருச்சிராப்பள்ளி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில்.

கண்ணுக்கு மையழகு, கவிதைக்கு பொருளழகு, மழைக்கு கார்மேகமழகு, இரவுக்கு முகிழழகு. நமது திருச்சிராப்பள்ளி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் மதுர கீதம் நிகழ்ச்சி அழகு அழகு.

திருச்சிராப்பள்ளி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது காலத்தால் அழியாத காவிய கானங்களாய் மதுரகீதம்.

0: வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி. மாநில செய்திகள் வாசிப்பவர் சத்யநாராயணன். தலைப்புச் செய்திகள். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் பதிவான வாக்குகள் நாளை எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ளன. 5 மாநில சட்டப்பேரவைத் தேர்தல் வாக்கு எண்ணிக்கைக்கான இறுதிக்கட்ட பணிகள் தயார் நிலையில் உள்ளதாக தலைமை தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. நாட்டில் தூய்மை எரிசக்தி பயன்பாடு அதிகரித்து வருவதாக மத்திய புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி கூறியுள்ளார். நாடு முழுவதும் இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் நுழைவுத் தேர்வு இன்னும் சற்று நேரத்தில் தொடங்குகிறது. IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் கொல்கத்தா நைட் ரைடர்ஸை இன்று பிற்பகல் எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். தமிழகம், கேரளம், அசாம், மேற்குவங்க மாநிலம் மற்றும் புதுச்சேரி யூனியன் பிரதேச தேர்தல்களில் பதிவான வாக்குகள் நாளை எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ளன. தமிழகத்தில் 234 தொகுதிகளில் கடந்த 23 தேதி நடைபெற்ற தேர்தலில் பதிவான வாக்குகள் எண்ணும் பணி காலை 8 மணிக்கு தொடங்குகிறது. முதலில் தபால் வாக்குகளும் தொடர்ந்து மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் பதிவான வாக்குகளும் எண்ணப்படும். பாதுகாப்பு காரணங்களுக்காக வாக்கு எண்ணும் மையங்களில் அனுமதியில்லாத நபர்கள் நுழைவதை தடுக்க முதன்முறையாக தேர்தல் ஆணையத்தின் QR கோடு குறியீடு அடிப்படையிலான புகைப்பட அடையாள அட்டைகள் வழங்கப்பட்டுள்ளன. மாநிலத்தில் 62 மையங்களில் வாக்கு எண்ணும் பணியில் 10,545 பணியாளர்கள் ஈடுபட உள்ளனர். வாக்கு எண்ணிக்கை வெளிப்படைத்தன்மை மற்றும் நேர்மையை உறுதி செய்யும் வகையில் 4,624 நுண் பார்வையாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். அனைத்து சட்டமன்ற தொகுதிகளில் சுற்றுவாரியான முடிவுகளை ECI நெட் செயலி results.eci.gov.in என்ற இணையதளத்தில் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன. பாதுகாப்பு பணியில் 100,000 மேற்பட்ட காவலர்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். நீலகிரி மாவட்டத்தில் உதகை, குன்னூர், கூடலூர் சட்டமன்ற தொகுதிகளில் வாக்கு எண்ணிக்கை பாதுகாப்பாக நடைபெறுவதை உறுதி செய்யும் வகையில் காவல்துறையினரின் கொடி அணிவகுப்பு இன்று நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: நீலகிரி மாவட்டத்தில் உதகை, குன்னூர், கூடலூர் ஆகிய 3 சட்டமன்ற தொகுதிகளின் வாக்கு எண்ணிக்கை உதகை அரசு பாலிடெக்னிக் கல்லூரியில் நடைபெறுகிறது. இதற்காக போலீசார் பாதுகாப்பு ஒத்திகையாக உதகையில் கொடி அணிவகுப்பு நடைபெற்றது. உதகை பழங்குடியினர் பண்பாட்டு மையத்தில் தொடங்கிய கொடி அணிவகுப்பு சேரிங் கிராஸ், கமர்ஷியல் சாலை, கேசினோ சந்திப்பு, காஃபி ஹவுஸ், மார்க்கெட், நகர பேருந்து நிலையம் வழியாக மத்திய பேருந்து நிலையத்தில் நிறைவடைந்தது. வாக்கு எண்ணிக்கை நாளில் எந்த அசம்பாவிதங்களும் ஏற்படக்கூடாது என்ற நோக்கில் இந்த கொடி அணிவகுப்பு நடைபெற்றது. உதகையிலிருந்து சரவணன்.
0: சிவகங்கை மாவட்டத்தில் 650 காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளதாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திரு சிவபிரசாத்

0: கூறியுள்ளார். தூத்துக்குடி வஉசி அரசு பொறியியல் கல்லூரியில் மூன்றடுக்கு பாதுகாப்புடன் வாக்கு எண்ணும் பணிகள் நடைபெறவுள்ளது. திருச்சி மாவட்டத்தில் ஸ்ரீரங்கம், திருச்சி கிழக்கு உள்ளிட்ட 9 சட்டப்பேரவைத் தொகுதிகளில் பதிவான வாக்குகள் எண்ணும் பணி 288 சிசிடிவி கேமராக்கள் மூலம் கண்காணிக்கப்படும் என்று மாவட்ட தேர்தல் அலுவலர் திரு சரவணன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் வாக்கு எண்ணிக்கைக்கான இறுதிக்கட்ட பணிகள் தயார் நிலையில் உள்ளதாக தலைமை தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. இதன் ஒரு பகுதியாக டெல்லியில் காணொலி வாயிலாக நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி திருமதி அர்ச்சனா பட்நாயக் உட்பட தேர்தல் பார்வையாளர்கள் பங்கேற்றனர். வாக்கு எண்ணிக்கை ஏற்பாடுகள், முடிவுகளை அறிவிக்கும் நடைமுறைகள் உள்ளிட்ட பல்வேறு செயல்பாடுகள் குறித்து இதில் விளக்கம் அளிக்கப்பட்டது. இதனிடையே மேற்குவங்க மாநிலம் ஃபால்டா தொகுதியில் நடைபெற்ற தேர்தலை ரத்து செய்வதாக அறிவித்த தேர்தல் ஆணையம் வரும் 21 தேதி அங்கு மறு வாக்குப்பதிவு நடைபெற்று 24 தேதி வாக்குகள் எண்ணப்படும் என அறிவித்துள்ளது. நித்தி ஆயோக்கின் முழுநேர உறுப்பினர்களாக டாக்டர் ஆர் பாலசுப்ரமணியன் மற்றும் டாக்டர் ஜோரம் அனியா நியமிக்கப்பட்டுள்ளதற்கு பிரதமர் திரு நரேந்திரமோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். நாட்டின் வளர்ச்சிக்கான வலுவான கொள்கை முடிவுகளை உருவாக்குவதில் இவர்களின் நீண்டகால ஆழ்ந்த அனுபவங்கள் வழிகோலும் என கூறிய பிரதமர், பல்வேறு துறைகளில் புத்தாக்கத்துடன் கூடிய வளர்ச்சி இதன் மூலம் சாத்தியமாகும் என நம்பிக்கை தெரிவித்துள்ளார். தூய்மை எரிசக்தி பயன்பாட்டில் நாடு குறிப்பிடத்தக்க இலக்கை எட்டி சாதனை படைத்துள்ளதாக மத்திய புதிய மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறை அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்ட செய்தியில் நாடு முழுவதும் 45 லட்சத்திற்கும் மேற்பட்ட வீடுகள் சூரிய சக்தியை பயன்படுத்துவதாக கூறினார். தூய்மையான வலுவான எரிசக்தி பாதுகாப்பு அதிக சுயசார்பை உறுதி செய்யும் மத்திய அரசின் நடவடிக்கைகளின் ஒரு பகுதியாக பிரதமரின் சூரிய சக்தி வீடுகள் இயக்கம் விரிவுபடுத்தப்பட்டு வருவதை அவர் சுட்டிக்காட்டினார். இதனிடையே சர்வதேச சூரிய தினத்தையொட்டி சூரியனுக்காக ஓடு மாரத்தான் புதுதில்லியில் இன்று நடைபெற்றது. அதிகரித்து வரும் எரிசக்தி பயன்பாட்டிற்கு மாற்றாக சூரிய சக்தியை பயன்படுத்துவதன் அவசியம் குறித்து இதில் எடுத்துரைக்கப்பட்டது. நாடு முழுவதும் கிராமப்புற மேம்பாட்டுத் திட்டங்களை திறம்பட செயல்படுத்துவது தொடர்பாக 2 தேசிய பயிலரங்கம் புதுதில்லியில் நாளை தொடங்குகிறது. 2026-27 நிதியாண்டில் வலுவான தரவுகளின் அடிப்படையிலான வளர்ச்சி திட்டங்களை அடித்தளத்திலிருந்து நிறைவேற்றுவதற்கான வழிமுறைகள் குறித்து இதில் ஆலோசிக்கப்படும். மாநிலங்கள், யூனியன் பிரதேசங்களைச் சேர்ந்த பஞ்சாயத்து அமைப்புகளின் பிரதிநிதிகள் பங்கேற்கும் இந்த பயிலரங்கில் கிராமப்புற மக்களின் வாழ்வாதாரம், சுகாதாரம், குழந்தைகள் நலன் சார்ந்த ஆளுமை உள்ளிட்ட பல்வேறு அம்சங்களுக்கான மாதிரி திட்டங்களும் உருவாக்கப்படும். இந்தியாவின் எம்டி சர்வசக்தி திரவ எரிவாயு கப்பல் ஹார்மோஸ் நீரிணையை பாதுகாப்பாக கடந்துள்ளது. 46,313 மெட்ரிக் டன் எல்பிஜியுடன் கூடிய இந்த கப்பல் வரும் 13 தேதி விசாகப்பட்டினம் துறைமுகத்தை வந்தடையும் என கப்பல் போக்குவரத்துத்துறை அமைச்சகம் கூறியுள்ளது. இதனிடையே வளைகுடா மற்றும் மேற்காசிய நிலவரம் உன்னிப்பாக கவனிக்கப்பட்டு போதிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் அங்குள்ள இந்திய சமூகத்தினரின் பாதுகாப்பு மற்றும் நலன்கள் உறுதி செய்யப்படுவதாகவும் வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. உலக பத்திரிகை சுதந்திர தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. எதிர்கால அமைதியை வடிவமைத்தல் என்ற இந்த ஆண்டின் கருப்பொருளுடன் பத்திரிகை சுதந்திரத்தின் அவசியத்தை வலியுறுத்தும் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்றன. தொழில்நுட்ப உதவியுடன் மனித உரிமைகள் மற்றும் கருத்து சுதந்திரத்தை வெளிப்படுத்தி தகவல் கட்டமைப்பை வலுப்படுத்துவதில் பத்திரிகைகள் முக்கிய பங்காற்றி வருவது குறிப்பிடத்தக்கது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை. நாடு முழுவதும் இளநிலை மருத்துவ படிப்பு சேர்க்கைக்கான நீட் நுழைவுத் தேர்வு இன்று நடைபெறுகிறது. 552 நகரங்களில் நடைபெறும் இந்த தேர்வை 22 லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணாக்கர் எழுதுகின்றனர். தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி உட்பட 13 மொழிகளில் இத்தேர்வு நடைபெறுகிறது. தமிழகத்தில் திருச்சி, மதுரை, கோவை உட்பட 30 நகரங்களில் பிற்பகல் 2 முதல் மாலை 5 வரை இத்தேர்வு நடைபெறுகிறது. தருமபுரி மாவட்டத்தில் 9 மையங்களில் 4,000 மேற்பட்ட மாணாக்கர் தேர்வெழுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: தருமபுரி மாவட்டத்தில் 9 மையங்களில் நீட் நுழைவுத் தேர்வு இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க உள்ளது. 4,800 மாணவ மாணவிகள் நீட் தேர்வு எழுதும் வகையில் பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. பிற்பகல் 2 முதல் மாலை 5 வரை இத்தேர்வுகள் நடைபெறும். இதற்காக காலை 11 முதல் மதியம் 1:30 வரை மாணவர்கள் பல்வேறு சோதனைகளுக்கு மத்தியில் தேர்வு மையங்களுக்குள் அனுமதிக்கப்பட்டனர். தருமபுரியில் இருந்து மா தண்டபாணி.
0: வேலூர் மாவட்டத்தில் 15 மையங்களில் 5,736 மாணாக்கர் நீட் தேர்வு எழுதுகின்றனர். தேர்வர்களின் வசதிக்காக சிறப்பு பேருந்துகளும் இயக்கப்படுகின்றன. இந்தியா மட்டுமல்லாமல் துபாய், சிங்கப்பூர், அபுதாபி உள்ளிட்ட 14 வெளிநாடுகளிலும் நீட் தேர்வு நடைபெறுகிறது. அரசு, தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் MBBS, BDS, சித்தா, ஆயுர்வேதம், ஹோமியோபதி, யுனானி மற்றும் கால்நடை மருத்துவ படிப்புகளுக்கான இடங்கள் நீட் தேர்வு தகுதி அடிப்படையில் நிரப்பப்படுவது குறிப்பிடத்தக்கது. தமிழகத்தில் வரும் கல்வியாண்டிற்கான BE, BTEC பொறியியல் படிப்பு மாணாக்கர் சேர்க்கைக்கு இன்று முதல் வரும் ஜூன் 2 தேதி வரை இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்கலாம் என தொழில்நுட்ப கல்வி இயக்ககம் அறிவித்துள்ளது. ஜூன் 5 தேதி ரேண்டம் எண் ஒதுக்கீடு செய்யப்பட்டு 29 தேதி தரவரிசை

0: பட்டியல் வெளியிடப்படும். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் மழை காரணமாக சுருளி அருவியில் நீர்வரத்து ஏற்பட்டுள்ளதால் சுற்றுலாப் பயணிகளுக்கு வனத்துறை அனுமதி வழங்கியுள்ளதாக எமது தேனி செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: மேற்கு தொடர்ச்சி மலையடிவாரத்தில் அமைந்துள்ள சுற்றுலா தலமான சுருளி அருவியில் நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த மழையின் காரணமாக தற்போது மிதமான நீர்வரத்து ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு வனத்துறையினர் அனுமதி அளித்துள்ளனர். கோடை விடுமுறையை கொண்டாடவும் வெயிலின் தாக்கத்தை தணிக்கவும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் அருவிக்கு சென்று உற்சாக குளியல் போட்டு மகிழ்ந்தனர். தேனியிலிருந்து ராஜ்குமார்.
0: தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் வெப்பத்தின் தாக்கம் அதிகரித்து வரும் நிலையில் நாகை அரசு தலைமை மருத்துவமனையில் வெப்ப தாக்குதல் பாதுகாப்பிற்கான சிறப்பு பிரிவு உருவாக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: நாகை மாவட்டத்தில் கோடை வெயில் உச்சக்கட்டத்தினை எட்டியுள்ளது. குழந்தைகள், முதியோர்கள், கூலி தொழிலாளர்கள், நோயாளிகள் அதிக அளவில் பாதிப்படைந்து வருகிறார்கள். இந்த நிலையில் நாகை மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனை ஒரத்தூர் மருத்துவக் கல்லூரியில் ஹீட் ஸ்ட்ரோக் என்னும் வெப்ப தாக்குதலில் இருந்து பாதுகாத்திட சிறப்பு பிரிவு உருவாக்கப்பட்டுள்ளது. வெயிலின் தாக்கத்தினால் பாதிக்கப்படுவோர் இந்த சிறப்பு வார்டில் அனுமதிக்கப்பட்டு அவர்களுக்கு சிகிச்சை அளிப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. நாகையிலிருந்து செல்வன் ஜபராஜ்.
0: கடும் கோடை வெயில் மற்றும் விளைச்சல் குறைவு காரணமாக திண்டுக்கல் மாவட்டத்தில் எலுமிச்சை விலை கிலோ 300 ரூபாய் வரை அதிகரித்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: திண்டுக்கல் மாவட்டத்தில் நிலவி வரும் கடும் கோடை வெயில் மற்றும் விளைச்சல் குறைவு காரணமாக எலுமிச்சை பழத்தின் விலையானது உயர்வை கண்டுள்ளது. ஒரு எலுமிச்சை 20 ரூபாய் முதல் 30 ரூபாய் வரையும் ஒரு கிலோ 300 ரூபாய் முதல் 400 ரூபாய் வரையிலும் விற்பனை செய்யப்படுகிறது. திருச்சி, சென்னை, மதுரை போன்ற நகரங்களில் இருந்து வியாபாரிகள் அதிகளவில் எலுமிச்சையை கோரினாலும் போதிய விளைச்சல் இல்லாததால் தட்டுப்பாடு நீடிப்பதாக வியாபாரிகள் கவலை தெரிவிக்கின்றன. திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து ராஜசேகரன், சுப்பிரமணிய பாரதி.
0: IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் ஹைதராபாத்தில் இன்று பிற்பகல் 3:30 மணிக்கு சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் கொல்கத்தா நைட் ரைடர்ஸை எதிர்கொள்கிறது. அகமதாபாத்தில் இன்றிரவு 7:30 மணிக்கு நடைபெறும் மற்றொரு ஆட்டத்தில் குஜராத் டைட்டன்ஸ் பஞ்சாப் கிங்ஸுடன் மோதுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் பதிவான வாக்குகள் நாளை எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ளன. 5 மாநில சட்டப்பேரவைத் தேர்தல் வாக்கு எண்ணிக்கைக்கான இறுதிக்கட்ட பணிகள் தயார் நிலையில் உள்ளதாக தலைமைத் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. நாட்டில் தூய்மை எரிசக்தி பயன்பாடு அதிகரித்து வருவதாக மத்திய புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி கூறியுள்ளார். நாடு முழுவதும் இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் நுழைவுத் தேர்வு தற்போது தொடங்குகிறது. IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் கொல்கத்தா நைட் ரைடர்ஸை இன்று பிற்பகல் எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
4: இது திருச்சிராப்பள்ளி வானொலியின் ரெயின்போ பண்பலை 102.1.

0: இணைந்திருக்கின்றோம் திருச்சிராப்பள்ளி எஃப்எம் ரெயின்போ 102.1.
1: வேளாண் அரங்கம் நிகழ்ச்சியில் இன்று மலர் சாகுபடியில் ஒருங்கிணைந்த நோய் மேலாண்மை நேர்முகத்தில் பங்கேற்கிறார் திருச்சிராப்பள்ளி நவலூர் குட்டப்பட்ட வேளாண்மை கல்லூரி ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் வி கே சத்யா அவர்கள். வேளாண் பெருமக்களே, பொதுவா நாம என்ன பண்றோம், நம்ம பகுதிக்கு எது ஏற்ற பயிர், எந்த பட்டம் ஏற்றது அப்படிங்கறத பார்த்துதான் பெரும்பாலும் நாம சாகுபடி பண்றோம். அதை விட ரொம்ப முக்கியமானது, நம்ம பகுதியில எந்த பயிருக்கு தேவை அதிகமா இருக்கு அப்படிங்கறத நாம யோசிக்கிறோம் இல்லையா. அதிலும் குறிப்பா குறைஞ்ச பரப்பளவுல அதிகப்படியான வருமானம் தினமும் கிடைக்குமா அப்படிங்கறதுலயும் நம்ம என்ன ஓட்டங்கள் ஓடிக்கிட்டேதான் இருக்கு. அந்த வகையில நம்மள சில பேர் மலர் சாகுபடியில ரொம்ப தீவிரமா ஈடுபட்டு வரோம். காரணம், தினசரி வருமானம் நமக்கு கிடைக்குது. தினசரி வருமானம் தொடர்ச்சியா கிடைக்கணும் அப்படின்னா நாம சாகுபடி செய்யக்கூடிய எந்த வகை மலரா இருந்தாலும் அதுல எந்த மாதிரியான நோய் தாக்கம் ஏற்படும், அந்த நோய்களை எப்படி மேலாண்மை செய்யணும் அப்படிங்கறத மலர் சாகுபடியாளர்கள் கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். இதோ
2: வணக்கம் நேயர்களே, இன்றைய வேளாண் அரங்கம் நிகழ்ச்சியில நம்மோடு இணைந்து கொண்டு மலர் சாகுபடியில என்னென்ன நோய்கள் வரும், அது எப்படி நம்ம தடுத்துக்கலாம் அப்படிங்கிற ஆலோசனை சொல்வதற்காக அரங்கத்திற்கு வந்திருக்காங்க நவலூர் குட்டப்பட்டு வேளாண் கல்லூரியினுடைய உதவி பேராசிரியர் முனைவர் வி கே சத்யா அவர்கள். அம்மா வணக்கங்கம்மா.
3: வணக்கம் சார்.
2: அம்மா, நம்ம இந்த திருச்சி சுற்று வட்டாரத்துல என்னென்ன பூக்கள்லாம் விளையுது, முக்கியமா எந்தெந்த பூக்கள் எந்த ஏரியாவில அதிகமா விளைய வைக்கிறாங்க அப்படிங்கறத சொல்லலாமா.
3: நம்ம திருச்சி மாவட்டத்துல எடுத்துட்டீங்க அப்படின்னா பூக்கள் வந்து அங்கங்க கம்மியா இது பண்றாங்க. நிறைய எங்க இது அப்படின்னா அந்தநல்லூர் பிளாக்கு, ஸ்ரீரங்கம் பிளாக்ல வந்து பாத்தீங்கன்னா அதிக அளவுல மலர் சாகுபடி வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம திருச்சின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா குண்டுமல்லி, ஜாதி பூ வந்து கொஞ்சமா போடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து செவ்வந்தி, சாமந்தி, அப்புறம் இட்லி பூ இல்லைன்னா இச்சி பூன்னு சொல்றாங்க இல்லையா, எக்ஸோரா, அது அப்புறம் குறைந்த அளவு ரோஸ், கனகாம்பரம்.

0: நேரம். இதெல்லாம் அதிக அளவுல பயிர் பண்றாங்க. அதை விட குறைந்த ஏரியால பண்றது வந்து பாத்தீங்கன்னா சம்மங்கி, டியூப் ரோஸ் சொல்றோம் இல்லையா, அந்த சம்மங்கி வந்து குறைந்த அளவுல, ஏரியா வந்து கம்மி தான் நம்ம திருச்சி மாவட்டத்துல.
1: சரி, முக்கியமா இந்த பூக்கள் வந்து ஒரு சில நேரம் விவசாயிகளுக்கு நல்ல வருமானத்தையும் கொடுக்குது, ஆனா இந்த நோயால நிறைய பயிர்கள் பாதிக்கப்படுது. இந்த முக்கியமா மல்லிகையில என்னென்ன நோய்கள்லாம் வரும், அது எப்படி நம்ம தடுத்துக்கலாம் அப்படிங்கறத பத்தி சொல்லுங்களேன்.
0: மல்லிகையில நிறைய நோய் தாக்குதல் வந்து இருக்கு. நம்ம திருச்சி ஏரியால என்னென்ன வருது அப்படிங்கறத மட்டும் நம்ம பார்ப்போம். தற்போதைய ஏன்னா நாங்களே நிறைய வந்து வயலுக்கெல்லாம் போயிருக்கோம், மல்லிகை இருக்கிற வயலுக்கெல்லாம் போய் பார்த்துருக்கோம். அங்க எல்லாமே செடி வந்து அங்கங்க அப்படியே வந்து காஞ்சி இருக்கும், இலைகள் எல்லாம் அப்படியே காஞ்சி கொட்டி அப்புறம் ஒரு குச்சி மட்டும் இருக்கும். ஏன் இப்படி வந்து செடி வாடி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். அந்த வேர் பகுதியில வந்து ஃபுல்லா அப்படியே வெள்ளை கலர்ல ஒரு நூல், அது வந்து பூஞ்சையோட அடையாளம், அதுதான் வந்து அந்த பயிரை வந்து தாக்கியிருக்கு அப்படிங்கறத விவசாயிகளும் நம்ம பார்த்தா ஈஸியா கண்டுபிடிச்சிக்கலாம். ஒரு வெள்ளை கலர்ல அப்படியே நூல் சுத்தி

0: தடுத்துக்கலாம் அப்படிங்கிறத பற்றி சொல்லுங்களேன்.
1: மல்லிகையில் நிறைய நோய் தாக்குதல் வந்து இருக்கு. நம்ம திருச்சி ஏரியால என்னென்ன வருது அப்படிங்கறத மட்டும் நம்ம பார்ப்போம். தற்போதையில் ஏன்னா நாங்களே நிறைய வந்து வயலுக்கெல்லாம் போயிருக்கோம், மல்லிகை இருக்கிற வயலுக்கெல்லாம் போய் பார்த்துருக்கோம். அங்கே எல்லாமே செடி வந்து அங்கங்கே அப்படியே வந்து காஞ்சி இருக்கும், இலைகள் எல்லாம் அப்படியே காஞ்சி கொட்டி அப்புறம் ஒரு குச்சி மட்டும் இருக்கும். ஏன் இப்படி வந்து செடி வாடி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். அந்த வேர் பகுதியில வந்து ஃபுல்லா அப்படியே வெள்ளை கலர்ல ஒரு நூல், அது வந்து பூஞ்சையோட அடையாளம், அதுதான் வந்து அந்த பயிரை வந்து தாக்கியிருக்கு அப்படிங்கறத விவசாயிகளும் நம்ம பார்த்தா ஈஸியா கண்டுபிடிச்சிக்கலாம். ஒரு வெள்ளை கலர்ல அப்படியே நூல் சுத்தி இருந்தா எப்படி இருக்கும், இழை அப்படியே அந்த மாதிரி இருக்கும். செடி காஞ்சிருக்கு, அந்த காஞ்ச செடிக்கு கீழே பாத்தீங்கன்னா வெள்ளை கலர்ல வந்து நூல் இழை மாதிரி இருக்கும். அதுல வந்து கடுகு சைஸ்க்கு காஃபி கலர்லயே வந்து பிரவுன் கலர்ல ஸ்க்லீரோசியா அப்படிங்கிற வித்துவும் இருக்கும். இது என்ன பண்ணும் அப்படின்னா, நமக்கு செடிகள்ல மண்ணுக்கு அடியில நூற்புழு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த நூற்புழுவோட தாக்குதல் வந்து ஏற்படும் போது என்ன ஆகும்னா, இப்ப நம்மளே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மம்மட்டி வச்சு வேலை செய்யறோம் அப்படின்னா வேரை வந்து நம்ம கொத்தி விட்டுருவோம், அப்ப அந்த வேர்ல வந்து காயங்கள் வந்து ஏற்படும். அதே மாதிரியே நூற்புழுவும் அந்த வேரை வந்து தோண்டிட்டு அப்படி உள்ள போகும்போது அதோட காயங்கள் இருக்கும், அது வழியா தான் இந்த பூசணமும் வந்து உள்ள போயிடுது. உள்ள போயிட்டு அது வந்து வாஸ்குலர் திசுக்கள் நம்ம சொல்றோம் இல்லைங்களா, அதுதான் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு மண்ணுல இருந்து சத்துக்களா இருந்தாலும் சரி நீரா இருந்தாலும் சரி உறிஞ்சி எடுத்து செடிகளுக்கு கொடுக்கும். அப்ப இது வேர் பகுதியை ஃபுல்லா தாக்கிட்டு வாஸ்குலர் திசுக்களையும் பாதிக்கிறதுனால செடிக்கு தேவையான ஊட்டச்சத்தும் போகாது, தண்ணியும் போகாது, அதனால அங்கங்க அப்படியே வாடி நிற்கும். இதுதான் நிறைய மல்லிகை தோட்டத்துல பாக்குறது. அடுத்தபடியா நமக்கு இந்த ஜூன் மாசத்துல வெயில் காலத்துல நிறைய பூ நிறைய வரும், மழை வரும்போது தான் அதோட வரத்து வந்து கம்மியாகும். அப்ப வந்து என்ன ஆகும்னா இலைகள் ஃபுல்லா வந்து கருகி போயிடும், புள்ளி புள்ளியா வந்து பிரவுன் கலர்ல அதுல இருக்கும். அந்த புள்ளி வந்து அப்படியே நாளடைவுல வந்து ஒன்று சேர்ந்து இலை ஃபுல்லா வந்து கருக ஆரம்பிக்கும். நமக்கு இலை வந்து ரொம்ப முக்கியமான இது, அதுதான் வந்து அந்த ஒளிச்சேர்க்கையை வந்து நடத்தி செடிகளுக்கு தேவையான சத்துக்களை கொடுக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா பூவும் நமக்கு நல்லா வந்து பெருசா மொட்டு வந்து நல்லா பெருசா வரும், இல்ல அப்படின்னா சின்ன சின்னதா வரும் சத்து இல்லை அப்படின்னு. அதனால இலை கருகள் வந்து நமக்கு ஜூன் மாசத்துல இருந்து கிட்டத்தட்ட பிப்ரவரி வரைக்குமே அந்த இலை கருகள், அதுல இடையில கொஞ்சம் மழை வந்துருச்சு வச்சுக்கோங்களேன், இன்னும் அதோட பாதிப்பு வந்து இன்னும் ரொம்ப வந்து அதிகமா இருக்கும்.
0: சரிம்மா, இப்ப நீங்க இந்த வேரழுகள் சொன்னீங்க, அந்த பூஞ்சானம் இருக்கிறதுனால அது போய் வேர்ல இருந்துட்டு அந்த சத்துக்களை உறிஞ்ச விடாம பண்ணும் அப்படின்னு, இந்த இலைக்கருகள் எதனால மேம் அப்படி வருது?
1: இந்த இலைக்கருகள் வந்து அதுவுமே பூஞ்சானத்தினாலதான் நமக்கு வருது. நமக்கு வந்து என்னன்னா மழை வந்தா ஏன் அதிகமா இருக்குன்னா, நமக்கு இயற்கையாவே வந்து பாத்தீங்கன்னா அந்த செடிகள்ல வந்து தாக்கக்கூடிய பூஞ்சானோட வித்து வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து செடி இல்லாத டைம்ல இல்ல பக்கத்து வேற ஏதாவது வயல் இருக்கும் இல்லையா, அது வந்து காத்து மூலமா கொண்டு வந்து பாதிப்பு இல்லாத வயல்லையும் கொண்டு வந்து போட்டுரும். அப்ப நமக்கு வந்து அதோட பாதிப்பு வந்து அதிகமாயிடும். முக்கியமா இந்த மாசத்துல அந்த ஜூன்ல இருந்து பிப்ரவரி வரைக்கும் அதோட பாதிப்பு வந்து அதிகமா இருக்கும். சோ அதை நம்ம வந்து எப்படி நம்ம வந்து தடுக்கலாம் அப்படின்னா, செடிகள்ல வந்து பாத்தீங்கன்னா இலை வந்து அங்க அப்படியே காயுதுன்னு வச்சுக்கோங்களேன், அதை தொடர்ந்து என்ன பண்ணும், அந்த குருத்து மாதிரி இருக்கும் இல்லையா, ரொம்ப மெலிசா இருக்க அந்த குருத்துமே வந்து கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே காய ஆரம்பிக்கும் நமக்கு. அதனால இந்த மாதிரி காஞ்சிருக்கிற அந்த சின்ன கிளைகள் எல்லாமே வந்து அப்புறப்படுத்தி எடுத்துடணும். அதுக்கப்புறம் வந்து நிறைய அளவு வந்து தழைச்சத்து வந்து கொடுக்கக்கூடாது. எல்லாரும் நம்ம என்ன பண்ணுவோம், தழைச்சத்து கொடுத்துட்டோம் அப்படின்னாலே யூரியா நான் சொல்றது, அதை கொடுத்துட்டனாலே செடி வந்து நல்லா பயங்கரமா வளரும், நிறைய பூ வைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே யூரியாவை நம்ம நிறைய அப்ளை பண்ணிடுறோம். அந்த மாதிரி நம்ம வந்து பண்ணக்கூடாது. பண்றதுனால என்ன ஆகும்னா இலையோட வளர்ச்சி தான் நமக்கு வந்து அதிகமாயிட்டே போகும். அப்ப அதிகமாகும் போது ஆட்டோமேட்டிக்கா அதுல வந்து பூஞ்சானோட தாக்குதல் ஏன் வருது அப்படின்னா, இலைகள் வந்து சேரும் போது அந்த இடத்துல வந்து ஒரு நெருக்கம் வந்துருது, அப்ப வந்து நல்ல காற்றோட்டம் இருக்காது அதுக்கு. அது மாதிரி சூரிய ஒளியும் வந்து பாத்தீங்கன்னா நல்லா உள்ள போகாது அந்த செடிக்கு, ஏன்னா இலை வந்து ரொம்ப பந்தா அப்படியே இருக்கிறதுனால சூரிய ஒளியும் இருக்காது காற்றோட்டமும் இருக்காது. அப்ப ஆட்டோமேட்டிக்கா அதுக்குள்ள வந்து பூஞ்சானம் நல்லா போய் வளர்றதுக்கு ஏதுவான சூழ்நிலை வளர்ந்துரும். அதனால எப்பயுமே வந்து நம்ம தழைச்சத்து வந்து போடும்போது தேவைக்கு ஏற்ப அதையும் வந்து பிரிச்சு பிரிச்சு கொடுக்கணும், ஒரே டைம்ல மொத்தமா கொடுக்காம ஒரு ஒரு ஸ்டேஜ்ல பிரிச்சு பிரிச்சு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து நல்லது. அடுத்து வந்து நமக்கு நிறைய பூஞ்சான கொல்லியும் இருக்குது. அந்த பூஞ்சான கொல்லியில நமக்கு வந்து கார்பன் டசிம் அப்படின்னு சொல்லுவோம், அது வந்து 0.1%, அதாவது 1 கிராம் எடுத்து 1 லிட்டர் தண்ணியில கலந்தோம்னா அது 0.1%. கார்பன் டசிம் நம்ம தெளிக்கலாம். நான் இப்ப சொல்றது இலைக்கருகளுக்கு மட்டும்தான். அடுத்து வந்து இப்ப நிறைய மார்க்கெட்ல புதுசான பூஞ்சான கொல்லியும் இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா டெபுகோனசோல், அதுக்கப்புறம் வந்து ட்ரைஃப்ளாக்சி ஸ்ட்ரோபின் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அது ரெண்டும் சேர்ந்தும் இருக்குது. ரொம்ப நமக்கு அதிக பாதிப்பு இருக்குன்னா ரெண்டும் கலந்த கலவையும் இருக்குது. இப்போ நான் சொன்ன

0: கும்பகோணசோல் ட்ரைஃப்ளாக்சிஸ்ட்ரோபின் கலந்த கலவையும் இருக்குது, அந்த மாதிரி வாங்கி நம்ம அடிக்கலாம். இல்லைனா வந்து ப்ரோதயோ கோனசோல் அப்படின்னு சொல்லிட்டு அசாக்சிஸ்ட்ரோபின், இது எல்லாமே என்ன அப்படின்னா ஊடுருவி பாயக்கூடிய பூஞ்சான கொல்லி. நான் ஏன் இத்தனை மருந்து நமக்கு சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ ஒரே மருந்தே நம்ம தொடர்ந்து அடிக்கக்கூடாது. அடித்தோம் அப்படின்னா நோய் எதிர்ப்பு. இப்போ நம்ம டாக்டர் கிட்ட போனாலே சொல்கிறாங்க இல்லையா, ஆன்டிபயாட்டிக் நிறைய நம்ம சாப்பிடக்கூடாது அப்படின்றாங்கள. அதே மாதிரி தான் செடிகளுக்கு ஒரு வகையான மருந்தே திரும்ப திரும்ப நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கும்போது அது அதுக்குரிய எதிர்ப்பு சக்தியை வந்து உருவாக்கி கொடுத்துரும். அதனால நோய்கள் வந்து பார்த்தீங்கன்னா அழிக்க முடியாது. நம்ம இப்போ ஒரு ஒரு டைமும் நம்ம மாற்றி மாற்றி கொடுக்கணும். இப்போ நான் கார்பன் டசிம் கொடுக்குறேன் அப்படின்னா அடுத்த டைம் வந்து டெபுகோனசோலுங்கிற மருந்தை நம்ம ஸ்ப்ரே பண்ணலாம், அடுத்த டைம் ட்ரைஃப்ளாக்சிஸ்ட்ரோபின், திருப்பி அடுத்து வேணால் கார்பன் டசிம் நம்ம வரலாம். நோய் போகலை அப்படின்னா நமக்கு எப்பயுமே ஒரு ரெண்டு டைம் ஸ்ப்ரே பண்ணாலே இலை வழி நம்ம கொடுக்கும்போதே அந்த நோய் வந்து போயிடும். அடுத்து வந்து நீங்கள் வேரழுகளுக்கு வந்து கேட்டிங்க இல்லையா, அந்த வேரழுகளுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, எப்பயுமே புதுசாக நம்ம வந்து செடி வைக்கிறோம் இல்லையா, செடி வைக்கும் போதே ஏன்னா இந்த வேர் பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய பூஞ்சான்கள் எல்லாமே வந்து மண்ணில் தான் வந்து வாழ்ந்துட்டுருக்கோம். அப்போ நமக்கு வந்து அந்த காலத்திலே வந்து பார்த்திங்கன்னா நிறைய இந்த வேப்பம் புண்ணாக்கு இந்த மாதிரிலாம் நம்ம போடுறோம் இல்லையா, கடைசியாக நம்ம வந்து உழவு பண்றோம்ல அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹெக்டேருக்கு 250 கிலோ பொதுவா வந்து வேப்பம்புண்ணாக்கு நிறைய போடுவாங்க. நான் சொல்றது நோய் மேலாண்மைக்கு சொல்றேன், 250 கிலோ போதுமானது ஒரு ஹெக்டேருக்கு. அப்ப மண்ணில் வாழக்கூடிய பூஞ்சான் வித்துக்களை எல்லாத்தையுமே அது என்ன பண்ணும், அழிச்சிடும். அதுக்கப்புறம் மல்லிகை அப்படிங்கும் போது எல்லாருமே குழி எடுத்துதான் வந்து நம்ம செடிகளை வந்து நடுவோம். இப்ப நடும் போதே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நமக்கு வந்து பாத்தீங்கன்னா உயிர் எதிர்கொல்லி அப்படின்னு இருக்கு, ரொம்ப அதிக அளவு பாதிப்பு இருந்ததுன்னா மட்டும் நம்ம பூஞ்சான அந்த கொல்லிக்கு வந்து நம்ம போகலாம், அதாவது ரசாயன மருந்துக்கு போகலாம். இல்லை அப்படின்னா, ஏன்னா நம்ம மண்ணையும் பாதுகாக்கிறது நம்மளோட பொறுப்பு அப்படிங்கிறதுனால நம்ம செடி எடுக்கும் போதே எப்பயுமே நம்ம வந்த பிறகு ஒரு இதை வந்து தடுக்கிறதை விட வர்றதுக்கு முன்னாடி அது வராமல் தடுக்கிறதுங்கிறது நமக்கு சிறந்த வழி இல்லையா. அதனால செடி நடும்போதே குழியில் என்ன நமக்கு பக்கத்தில் கிடைக்குதோ, ட்ரைகோடர்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உயிர்கொல்லி இருக்குது, அதுக்கப்புறம் வந்து பேசில்லஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உயிர்கொல்லி, அது ரெண்டுத்தில் எது கிடைச்சாலும் பரவாயில்ல. ஒரு செடிக்கு வந்து நம்ம நடும்போதே ஒரு 50 கிராம், ஒரு குழிக்கு 50 கிராம் ஏதோ ஒன்று. அப்புறம் வந்து நம்ம தொழு உரம் எப்பயுமே போடுவாங்க, அந்த தொழு உரத்தோடு இதையும் கலந்து நம்ம போட்டுருணும். மாதிரி மல்லிகையிலையும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பொதுவாகவே எல்லாம் வாழையாக இருக்கட்டும் பூவாக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே நூற்புழுவோட தாக்குதல் இருக்குது. அதுக்கு வந்து நம்ம எப்படி ட்ரைகோடர்மா வந்து நோய்க்கு சொல்கிறோமோ அதே மாதிரி அதில் பொக்கோனியா கிளாமிடோஸ்போரியா அப்படின்னு ஒன்று இருக்குது, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பாசிலோமைசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டுமே வந்து பூஞ்சானுக்கு எதிரான இதாக தான் வரும். அதையும் வந்து ஒரு 50 கிராம் ஒரு குழிக்கு நம்ம போட்டு அதுக்கப்புறம் வந்து செடியை நடும்போது நோய் பாதிப்புலேருந்தும் பார்க்கும், செடியோட வளர்ச்சியும் வந்து ஊக்குவிக்கும்.
1: அப்போ வந்து வேரழுகள் நோயிலிருந்து காப்பாற்றிக்கலாம்.
0: காப்பாற்றிக்கலாம்.
1: ஆனால் நீங்கள் சொல்லும்போது நம்ம போய் அந்த இடத்துல குழி பறிக்கும் போதோ ஏதோ பண்ணும்போது தான் இதாயிருது, அந்த வேர் காயம்
0: ஏற்படுது.
1: அந்த மாதிரி எல்லாம் ஏற்படும் போது, ஏன்னா அதெல்லாம் இடையில அந்த களை வெட்டுறேன் இல்லைனா வேற ஏதாவது வந்திருக்கும் போது தான் நடக்கும். அப்போ அந்த டயத்தில் என்ன செஞ்சுக்கலாம்?
0: அந்த மாதிரி டயத்தில் இப்போ செடி வந்து நடும்போது போடுறோம் இல்லையா, அதே மாதிரி நம்ம வந்து ஒரு 2 மாதம், ஏன்னா மல்லிகை அப்படிங்கிறதுலாம் நம்ம அப்படியே 6 மாதம் பயிர் அப்படிலாம் கிடையாது, அதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வருஷ கணக்காக அப்படியே வச்சுக்கிட்டே இருப்போம். ஒரு ஒரு டைமும் அதை வந்து கவாத்து பண்ணி பண்ணி வருஷத்துக்கு ஒரு டைம் அந்த மாதிரி கவாத்து பண்ணி அதை கொண்டு போயிட்டே இருப்போம். அதனால நம்ம ஒரு 3 மாத இடைவெளியில எப்பயுமே நான் சொன்ன இந்த உயிர் எதிர்கொல்லியை வந்து நம்ம போட்டுட்டே இருக்கும்போது நமக்கு வந்து காயங்கள் ஏற்பட்டாலுமே மண்ணுக்குள்ள நல்ல மைக்ரோ ஆர்கனிசம்ஸ் இருக்கு இல்லையா, உயிர்கள் இருக்கு இல்லையா, அது வந்து மண்ணுக்குள்ள வந்து எப்பயுமே அதோட எண்ணிக்கையை வந்து அதிகரிச்சுட்டே இருக்கிறதுனால நோய் பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய காரணிகளை வந்து அதுவாகவே அழிச்சிடும். அதனால எப்பயுமே நம்ம அதை போட்டுக்கிட்டு இருக்கிறது வந்து நல்லது.
1: சரிம்மா, இந்த மாதிரி கவாத்து பண்ணும்போது எதுவும் நோய் தாக்குதல்?
0: கவாத்து நம்ம பண்ணும்போது என்னன்னா செடியை வந்து நம்ம வெட்டி விடுறோம், அந்த இடத்துல ஒரு காயம் இருக்கும் இல்லையா, அதை வந்து நம்ம என்ன பண்ணலான்னா அது மேலே வந்து ஒரு போடோ பேஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த போடோ பேஸ்ட் அப்படிங்கிறது மயில் தூத்தமும் நீர்த்த சுண்ணாம்பும் எடுத்து அது வந்து 10% வரா மாதிரி கலந்துக்கணும். எப்படின்னா இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், இப்போ நம்ம வந்து 1 கிலோ எடுக்கிறோம் மயில் தூத்தம், அதே மாதிரி 1 கிலோ வந்து நீர்த்த சுண்ணாம்பு நம்ம எடுத்துக்கிறோம் ஓகேங்களா. அதை எடுத்துட்டு நமக்கு 5 லிட்டர் தண்ணியில் தனித்தனியாக ரெண்டுத்தையும் கலந்துக்கணும். மயில் தூத்தத்தை 5 லிட்டராக தண்ணியில் கலந்துக்கணும், இதுக்கு வந்து 5 லிட்டர் தண்ணியில் வந்து கலந்துட்டு அதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெண்டுத்தையும் வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். எப்படி மிக்ஸ் பண்ணணும்னா நம்ம மயில் தூத்தத்தை சுண்ணாம்போட கலக்கணும், ரெண்டுத்தையும் தனித்தனியாக நல்லா கலக்கிட்டு மயில் தூத்தத்தை எடுத்து சுண்ணாம்போட அப்படியே கலக்கிட்டே வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அதை சேர்த்து கலக்கிட்டே இருக்கணும். கலக்கணும். கலக்கும் போது அது ஒரு பசை மாதிரி வந்துடும். அந்த பசையை எடுத்து நம்ம மேலே வந்து அப்ளை பண்ணிடலாம். இதோட முறை வந்து நம்ம செய்யறது கஷ்டமா இருந்தது அப்படின்னா, நமக்கு

0: மார்க்கெட்டில் வந்து காப்பர் ஆக்சி குளோரைட் அப்படின்னு சொல்லிட்டு, அதுவுமே காப்பர் வகையான பூஞ்சான குழி தான். அதை வாங்கிட்டு வந்து நம்மளே ஒரு பேஸ்ட் மாதிரி கலந்துட்டு அதையும் வந்து அந்த வெட்டுப்பட்ட இடத்துல, அதை கவாத்து பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல தடவும் போது கிருமிகள் வந்து உள்ள போகாது.
1: சரிம்மா. ஆனால் இது வந்து சும்மா கிராமத்தில் தான் பார்த்துருக்கேன், வீட்டில் வளர்க்குறவங்க சில பேர் இந்த மாட்டுச்சாணம்லாம் வைக்கிறாங்க, அது வச்சா ஓரளவு நல்லா?
0: மாட்டு சாணமும் வைக்கலாம், ஏன்னா மாட்டு சாணத்தில் அதோட அந்த சிறுநீரில் கோமியம்னு சொல்கிறோம் இல்லையா, ஸோ அதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய நன்மை செய்யக்கூடிய நுண்ணுயிர்கள் வந்து வாழுது. அப்படிங்கும் போது அது போய் அந்த இடத்துல உட்கார்ந்துருச்சுன்னா நமக்கு நோய் தாக்கக்கூடிய காரணிகளை உள்ள வந்து அனுமதிக்காது.
1: சிறப்புமா, இதுல ஏதாவது சந்தேகங்கள் ஏற்பட்டுச்சு அப்படின்னா உழவர்கள் உங்களை தொடர்பு கொள்றதுக்கு எந்த எண்ணில் தொடர்பு கொள்ளலாம் அப்படிங்கறத சொல்லுங்க.
0: 63 81 53 10 95.
1: மறுபடியும் ஒரு தடவை சொல்லுங்க.
0: 63 81 53 10 95. நன்றி.
2: இதுவரை மல்லிகை சாகுபடியில் மகசூல் இழப்பினை ஏற்படுத்தக்கூடிய நோய்கள் என்னென்ன, அவற்றை கட்டுப்படுத்துவதற்கான மேலாண்மை முறைகளையும் மிக தெளிவாக பகிர்ந்து கொண்டார் திருச்சிராப்பள்ளி நவலூர் குட்டப்பட்டு வேளாண்மை கல்லூரி ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் வி கே சத்யா அவர்கள். இத்துடன் இன்றைய வேளாண் அரங்கம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.
3: திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் செய்தி மலர். இன்றைய மலரில் தமிழக சட்டப்பேரவை தேர்தல் வாக்கு எண்ணிக்கை, உப்பு சத்தியாகிரகம் 96வது ஆண்டு நினைவு யாத்திரை, திருச்சி தேசிய வாழை ஆராய்ச்சி மைய கண்காட்சி, திருச்சி கால்நடை பல்கலைக்கழக பயிற்சி மையத்தின் கட்டண பயிற்சிகள், வெப்ப அலை தாக்குதல் ஆகியவை இடம்பெறுகின்றன. தமிழகம் உட்பட 5 மாநில சட்டப்பேரவை தேர்தல் நிறைவடைந்த நிலையில் நாளை காலை 8 மணிக்கு வாக்கு எண்ணிக்கை தொடங்குகிறது. இதற்கான ஏற்பாடுகள் அனைத்தும் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. தமிழகத்தின் 62 வாக்கு எண்ணும் மையங்களில் நடைபெறவுள்ள வாக்கு எண்ணும் பணிகளை 234 வெளி மாநில தேர்தல் பார்வையாளர்கள் பார்வையிட உள்ளனர். பலத்த பாதுகாப்பிற்கும் இணையதளம் வாயிலான தீவிர கண்காணிப்புக்கும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. வாக்கு எண்ணும் மையங்களில் அங்கீகரிக்கப்படாத நபர்கள் நுழைவதை தடுக்கும் வகையில் முதல் முறையாக QR கோட் அடையாள அட்டை அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. QR கோட் அடையாள அட்டை வைத்திருப்பவர்கள் மட்டுமே வாக்கு எண்ணும் மையங்களுக்குள் அனுமதிக்கப்படுவார்கள். திருச்சி மாவட்டத்தில் வாக்கு எண்ணும் பணிகளுக்காக நுண் பார்வையாளர்கள், உதவியாளர்கள் தலா 17 பேர் வீதம் 9 தொகுதிகளுக்கும் 459 பேர் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். மாநில தலைமை தேர்தல் அதிகாரி திருமதி அர்ச்சனா பட்நாயக் மாவட்ட தேர்தல் அலுவலர்களுடன் வாக்கு எண்ணும் மையங்களின் தயார் நிலை, பாதுகாப்பு, அடிப்படை வசதிகள் உள்ளிட்டவை குறித்து தொடர்ந்து ஆலோசனைகளை மேற்கொண்டு வருகிறார். தமிழ்நாட்டில் உப்பு சத்தியாகிரகத்தின் 96வது ஆண்டு நினைவு யாத்திரையொட்டி திருச்சி உப்பு சத்தியாகிரக நினைவு ஸ்தூபியிலிருந்து கடந்த செவ்வாய்க்கிழமை பாத யாத்திரை தொடங்கியது. இதுகுறித்து தமிழ்நாடு வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரக விழிப்புணர்வு இயக்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் திரு கே சுப்பிரமணியன்,
4: இந்திய விடுதலை போராட்டத்தின் வரலாற்றில் மிக முக்கிய பங்கு வைத்தது சபர்மதி ஆசிரமத்திலிருந்து தண்டிக்கு தேசப்பிதா மகாத்மா காந்தி தலைமையில் நடைபெற்ற உப்பு சத்தியாகிரகமும், அதே போன்று மூதறிஞர் ராஜாஜி தலைமையில் திருச்சிராப்பள்ளியில் இருந்து வேதாரண்யம் வரை நடைபெற்ற நம்முடைய உப்பு சத்தியாகிரகமும் ஒரு வரலாற்று சிறப்பு வாய்ந்த நிகழ்ச்சியாகும். இன்றைய தினம் நம்முடைய மக்கள் எல்லாம் சுதந்திரத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் இதற்காக சித்திட்ட அந்த தியாக சீலர்களை நினைத்து பார்க்க வேண்டும். 1930களில் வெள்ளைக்காரர்கள் உப்பிற்கும் வரி போட்டார்கள். பல்வேறு போராட்டங்களை நடத்தி வந்த தேசப்பிதா மகாத்மா காந்தி எகிண்டு எழுந்து உப்பிற்குமா வரி, நாங்கள் அந்த உப்பை காய்ச்சி விற்கிறோம் என்று சொல்லி சபர்மதியில் இருந்து 70 தொண்டர்களுடன் தண்டிக்கு யாத்திரை சென்றார்கள். அங்கே அவர்கள் உப்பு காய்ச்சுகின்ற ஒரு சூழலில் அவர்கள் கைது செய்யப்பட்டார்கள். இதனை கேள்வியுற்ற தேசபக்தர்களாக இருந்த மூதறிஞர் ராஜாஜி உள்ளிட்ட 100 தொண்டர்கள், பெருந்தலைவர் காமராஜர், சர்தார் வேதரத்னம் போன்றவர்களும் அந்த 100 தொண்டர்கள் ஒன்றாக சேர்ந்து புறப்பட்டது இந்த யாத்திரை. இவர்கள் தேசப்பிதாவை கைது செய்ததை கண்டித்தும், சாமானிய மக்கள் பயன்படுத்தக்கூடிய உப்பிற்கு வரி விதித்த வெள்ளைக்காரர்களை கண்டித்தும் நாங்களும் உப்பு காய்ச்சுகிறோம் என்று சொல்லி இந்த யாத்திரையானது புறப்பட்டது. தென்னகத்தில்

0: மூதறிஞர் ராஜாஜி தலைமையில் பெருந்தலைவர் காமராஜ் உள்ளடக்கியவர்கள் அந்த 100 தொண்டர்களாக சென்று அகஸ்தியம் பள்ளியிலே உள்ள உப்பளத்திலே உப்பை அள்ளி தங்களுடைய எதிர்ப்பை தெரிவித்தார்கள். இவர்களுக்கெல்லாம் அன்றைய தினம் இருந்த ஆங்கிலேய அரசு சிறை தண்டனை வழங்கியது. இந்திய வரலாற்றில் தண்டி யாத்திரையும் திருச்சியிலிருந்து வேதாரண்யம் சென்ற உப்பு யாத்திரையும் ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க புனித நிகழ்வாக கருதப்படுகிறது. எனவே இந்த இரண்டு நிகழ்வுகளும் விடுதலை புலிகளிலே பொன்னெழுத்துக்களில் பொறிக்கப்பட வேண்டிய ஒன்று. நாம் அவர்கள் அத்துணை பேர்களுக்கும் தலை வணங்கி அவர்களுடைய தியாகத்தை போற்றுவோமாக.
1: திருச்சி தேசிய வாழை ஆராய்ச்சி மையத்தின் சிறப்பு கண்காட்சி அண்மையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் உரையாற்றிய தமிழ்நாடு வாழை உற்பத்தியாளர் கூட்டமைப்பின் பொதுச் செயலாளர் திரு அஜித்தன்,
2: கூட்டத்தினுடைய முக்கிய நோக்கம் என்னவென்றால், விவசாயிகள் பயிர் செய்யக்கூடிய பல்வேறு பயிர்களிலே தனித்தன்மை கொண்ட ரகங்கள் ஏதாவது அவர்களால் தேர்வு செய்யப்பட்டு நல்ல விளைச்சல் தரக்கூடிய ரகங்கள், வறட்சியை தாங்கி வளரக்கூடிய ரகங்கள், அல்லது நல்ல விதைப்பண்பு உள்ள ரகங்கள், நோய் தாக்கம் இல்லாத ரகங்கள், இது போன்ற எந்த விதமான பயிர்களாக இருந்தாலும் அந்த பயிர்களிலே விவசாயியினுடைய கண்டுபிடிப்பாக தேர்வாக இருக்கக்கூடிய ரகங்களை அந்த விவசாயிகள் காப்புரிமை பெற முடியும். தனி விவசாயியாகவோ அல்லது ஒரு பகுதியை சார்ந்த கூட்டு குழுவாகவோ அல்லது உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கள் சார்பாகவோ காப்புரிமை பெற முடியும். அதுபோல காப்புரிமை பெறும் பொழுது அந்த ரகங்களை உற்பத்தி செய்தாலோ அல்லது அந்த ரகங்களை ஏதாவது ஆராய்ச்சி நிலையங்கள் வீரியமுள்ளதாக்கி விதைகளை விற்பனை செய்தாலோ அவற்றிலிருந்து கிடைக்கின்ற வருமானத்திலே ஒரு பங்கு, இது அறிவுசார் சொத்துரிமை என்ற வகையிலே காப்புரிமை பெற்ற விவசாயிக்கோ அல்லது விவசாய குழுக்களுக்கோ அல்லது ஒரு பகுதியைச் சேர்ந்த உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்களுக்கோ வருமானத்திலே பங்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. விவசாயிகள் காப்புரிமை பெற்று அதன் மூலம் வருமானம் ஈட்ட முடியும் என்கின்ற விழிப்புணர்வை கொடுக்கக்கூடிய கூட்டமாக அமைந்திருந்தது. விவசாயிகள் அறிவுசார் சொத்துரிமையை காப்பு பெற முடியும், அதற்கான சான்றிதழை பெற முடியும். அத்தோடு அல்லாமல் பல்வேறு வாழை ரகங்கள் தமிழ்நாட்டில் உள்ள பலவிதமான பகுதிகளில் இருந்து கொண்டு வரப்பட்டு அந்த ரகத்திலே சிறப்பான ரகங்களை இனப்பெருக்கம் செய்ய முடியும். அந்த வகையிலே தரம் வாய்ந்த நல்ல குணாதிசயம் உள்ள ரகங்களை பல்வேறு ரகங்களோடு கலப்பினம் செய்வதற்கும் தனி பயிராக உற்பத்தி செய்வதற்கும் வாய்ப்புகள் இருப்பதற்காகவும் இது விவசாயிகளுக்கு இந்த விழிப்புணர்வை ஊட்டும் வண்ணமாக அவைகள் காட்சிப்படுத்தப்பட்டன.
1: வாழை உற்பத்தி நிறுவனத்தின் பொருளாளர் திரு மணிக்குட்டி சுப்பிரமணியன்,
3: விவசாயிகள் பயிர் செய்யும் பல்வேறு பயிர் ரகங்களில் அவர்களின் கண்டுபிடிப்பாக புதிய ரகங்கள், மனோரஞ்சிதம், கருவாழை, பரிமாண மாற்றங்கள்ல அந்த மாதிரிலாம் மாறி வருது. மேலும் நோய் தாக்காத பயிர்கள், வறட்சி தாங்கக்கூடிய பயிர் ரகங்கள் போன்றவைகளை தங்களுடைய கண்டுபிடிப்பு ரகங்களுக்கு காப்புரிமை பெறுவது அவசியம். ஒரிசா போன்ற மாநிலங்களில் 800 பயிர் ரகங்களுக்கு பயிர் செய்துள்ளதாக சொல்கின்றனர். கர்நாடகாவில் பல விவசாயிகள் பெலா போன்ற ரகங்களுக்கு கண்டுபிடித்து அதனுடைய காப்புரிமை மூலமாக பல லட்சங்களை பெற்றதாகவும் அதனுடைய விவரங்களை விவசாயிகளுக்கு விரிவாக எடுத்துரைத்தார்கள். தனிநபர் விவசாயிகளும் காப்புரிமை பெற முடியும். அப்படி இல்லாமல் விவசாய குழுக்களாக இருந்தாலும் அவர்களும் அந்த காப்புரிமை பெற முடியும். இந்திய அளவுல 10,000 எஃபிஓ ஆரம்பிச்சிருக்கோம். அந்த எஃபிஓ மூலமா ஃபார்மர் ப்ரொடியூசர் கம்பெனி மூலமாகவும் இந்த காப்புரிமையை ரிஜிஸ்டர் பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி விரிவா எடுத்து சொன்னாங்க. அது வாழைங்கிறது மட்டும் இல்லாம நெல், காய்கறிகள், பூக்கள் போன்ற எந்த வகையான பயிர்களுக்கும் இந்த காப்புரிமை கிடைக்கும்.
1: வேளாண் பட்டதாரி மற்றும் விவசாயியான திரு ஒண்டிமுத்து,
4: தேசிய வாழை ஆராய்ச்சி மையத்துல வாழை பன்முகத்தன்மை மற்றும் உழவர் சந்திப்பு நிகழ்ச்சி மிகச்சிறப்பாக நடந்தது. வாழை ரகங்களை பத்தியும் மரபணு மாற்றப்பட்ட விதைகள் மூலம் உற்பத்தி செய்யப்பட்ட நோய் தாக்கமற்ற வாழை ரகங்களை பற்றி மிக தெளிவாக எடுத்து சொன்னார்கள். காப்புரிமை சட்டம், விவசாயிகளோட உரிமை சட்டம், இதை பத்தி எல்லாம் மிக விரிவா சொன்னாங்க. இந்த திட்டத்தின் மூலமா வாழை விவசாயம் செய்யக்கூடியவர்களுக்கு 900,000 வரை ஊக்கத்தொகை தருவதாக பெருமையுடன் கூறினார்கள். 100 மேற்பட்ட வாழை ரகங்கள் அந்த வாழை தார்களோட அந்த கண்காட்சியில மிக அருமையா கண்ணை கவரும் விதத்தில் அதை செஞ்சிருந்தாங்க. மேலும் சமச்சீர் உரமிடுதலை பத்தி மிக தெளிவா சொன்னாங்க. 25% உரச்செலவை குறைக்கலாங்கிற வழிமுறைகளையும் படம் மூலமா விளக்கி சொன்னாங்க. இது வந்து எங்க போற விவசாயிகளுக்கு ரொம்ப உதவியா இருந்துச்சு.
1: திருச்சி கொட்டப்பட்டு கால்நடை பல்கலைக்கழகத்தின் ஆராய்ச்சி மையத்தில் கட்டண பயிற்சிகள் குறித்து பேராசிரியர் டாக்டர் சிபி தாமஸ் பேசுகையில்,
5: மே மாதத்தில் ஆடு வளர்ப்பு பயிற்சி மற்றும் நாட்டுக்கோழி வளர்ப்பு பயிற்சி கட்டண பயிற்சிகளாகும். ஆடு வளர்ப்பு பயிற்சியானது 18/5/2026 அன்றும், நாட்டுக்கோழி வளர்ப்பு பயிற்சி 29/5/2026 அன்று நடைபெற உள்ளது. இந்த பயிற்சியில் கலந்து கொள்ள விரும்பும் வேளாண்

0: பெருமக்கள் ஒவ்வொரு பயிற்சிக்கும் ₹590 மட்டும் செலுத்தி முன்பதிவு செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். முதலில் பதிவு செய்பவருக்கே முன்னுரிமை என்ற அடிப்படையில் முதல் 20 நபர்கள் மட்டுமே பயிற்சியில் சேர்த்துக் கொள்ளப்படுவார்கள். ஆடு வளர்ப்பு பயிற்சியில் வெள்ளாடு மற்றும் செம்மறியாட்டு இனங்கள், ஆடுகளை தேர்ந்தெடுத்து வாங்குதல், கொட்டகை அமைத்தல், இனவிருத்தி பராமரிப்பு, தீவன மேலாண்மை, தீவன மரங்கள் சாகுபடி மற்றும் பயன்பாடு, நோய் தடுப்பு முறைகள், ஆலோசனைகள், தொழில்நுட்பங்கள் பற்றிய விழிப்புணர்வு அளிக்கப்படும். அதே போல நாட்டுக்கோழி வளர்ப்பு பயிற்சியில் நாட்டுக்கோழி இனங்கள், தரம் உயர்த்தப்பட்ட நாட்டுக்கோழி இனங்கள், நாட்டுக்கோழி வளர்ப்பு, தீவன மேலாண்மை, சிறிய குஞ்சு பொறிப்பானில் முட்டைகளை பொறித்தல், குஞ்சுகளை பறவை கூண்டில் வளர்த்தல், முறையான பராமரிப்பு, நோய் தடுப்பு முறைகள் பற்றிய பயிற்சி அளிக்கப்படும். ஜூன் மாதத்துல கறவை மாடு வளர்ப்பு பயிற்சியானது 25/6/2026 அன்று நடைபெற உள்ளது. இந்த பயிற்சியில் கலந்து கொள்ள விரும்புபவர்கள் ₹590 மட்டும் செலுத்தி முன்பதிவு செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். கறவை மாடு வளர்ப்பு பயிற்சியில் தரமான கறவை மாடுகளை தேர்ந்தெடுக்கும் முறைகள், முறையான பராமரிப்பு, செயற்கை முறை கருவூட்டல், கன்று பராமரிப்பு, தீவன மேலாண்மை, தீவன பொருட்கள் சாகுபடி, தீவன மரங்கள் வளர்ப்பு, நோய் தடுப்பு முறைகள் பற்றிய ஆலோசனைகள் மற்றும் தொழில்நுட்பங்களும் அளிக்கப்படும். மேலும் தகவல்களுக்கு நமது அலுவலக எண்ணான 0431233317 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும். பயிற்சியின் சிறப்பு அம்சங்களானது பயிற்சி சான்றிதழ் வழங்கப்படும், பயிற்சி கையேடு, மதிய உணவு மற்றும் பல்வேறு வல்லுநர்களுடன் கலந்துரையாடலும் இடம்பெறும்.
1: தமிழகத்தில் வெப்பநிலை தொடர்ந்து அதிகரித்து வரும் சூழலில் வெப்ப அலையை எதிர்கொள்வது குறித்து திருச்சி அரசு மருத்துவக் கல்லூரியின் பொது மருத்துவத்துறை பேராசிரியர் டாக்டர் ஜி சதீஷ்குமார்.
2: வெயில் தாக்கம் வந்து காலை 10:30 இப்பெல்லாம் ரொம்ப ஆரம்பிச்சது. ஸோ 11:00-12:00 இருந்து ஈவினிங் 4:00 அளவுக்குள்ள நேரங்களில் பொதுமக்கள் வந்து தேவையில்லாமல் வெளியில் போகாமல் இருப்பது வந்து ரொம்ப ரொம்ப சாலச்சிறந்தது. இந்த மாதிரி நேரத்தில் போகும்போது தான் வெயில் தாக்கம்னால ஹீட் ஸ்ட்ரோக் மாதிரி வரலாம், நீர் சத்து குறைபாடு, அதனால வரக்கூடிய பிரச்சனைகள் அப்படிங்கிறது பக்கவாதம் நிலைமை மாதிரி கூட வந்துடலாம். அதனால வராமல் இருக்கணும் அப்படிங்கும் போது நம்ம எச்சரிக்கையா இருப்பது தான் சாலச்சிறந்தது. சிம்பிளான பருத்தி ஆடைகள், தளர்வான ஆடைகள், தேவையான அளவுக்கு நம்ம ஓய்வெடுத்துக்கணும், நல்ல சுத்தமான குடிநீர் நிறைய குடிக்கலாம், நீர் சத்துள்ள காய்கறிகள் நிறைய சாப்பிட்டுக்கலாம், வெள்ளரிக்காய், தர்பூசணி, முலாம்பழம், எலுமிச்சம்பழம், மோர், இளநீர் இது மாதிரி போன்றவைகளை குடிக்கலாம். குழந்தைகள், முதியோர், முக்கியமா பிரெக்னன்ட் லேடிஸ் அந்த மாதிரி உள்ளவங்க கண்டிப்பாக வெயில் அலைவதை அவாய்ட் பண்றது ரொம்ப நல்லது. ஏதாவது முதலுதவி அப்படிங்கும் போது அங்கங்க நிறைய இடங்கள்ல மோர் சப்ளை பண்ணிட்டு இருப்பாங்க, குடிநீர் நல்ல இடத்துல வச்சிருப்பாங்க. தாகம் இருக்குதோ இல்லையோ அளவுக்கு அதிகமாவே நம்ம நீர் எடுத்துக்கிட்டோம்னா இந்த மாதிரி இதுல இருந்து கண்டிப்பாக நம்மள பாதுகாத்துக் கொள்ள முடியும். நம்ம அரசு மருத்துவமனையில் பார்த்தோம்னா இதற்காக பிரத்யேகமாக ஒரு வார்டு தயார் பண்ணி வச்சிருக்கோம். 24 மணி நேரத்துல எப்ப இந்த மாதிரி நோயாளிகள் வந்தாலும் உடனடியாக அதுக்கு தேவையான தீர்வு கொடுக்கற அளவுக்கு வச்சிருக்கோம். எமர்ஜென்சியா ஒரு பேஷண்டோ இந்த வெயில் தாக்கத்துல இது பண்ணிட்டாங்கன்னா இமீடியட்டா செய்ய வேண்டியது தேவையான அளவு குளிர்படுத்தணும். ஐஸ் பேக் வச்சோ இல்ல நல்ல தண்ணியை வச்சு நல்லா இது பண்ணி விட்டோம்னா கொஞ்சம் கொஞ்சமா இந்த ஹீட்டோட எஃபெக்ட் குறைய ஆரம்பிக்கும். அவங்க நல்ல சுயநனவோட இருந்தா நிறைய தண்ணி குடிக்க வைக்கலாம். சுயநனவு இல்ல அப்படின்னா இமீடியட்டா அவங்க மருத்துவமனைக்கு அழைச்சு சென்று ஐ ஃப்ளூயிட்ஸ் போட்டு ஐஸ் பேக் எல்லாம் வச்சோம்னா இமீடியட்டா ரெக்கவர் பண்ணிடலாம். அதை தாண்டி ரொம்ப சீரியஸா போகும்போது தான் அதற்கு தேவையான மாதிரி ஐசியூ மாதிரி வசதியுமே நம்ம அரசு மருத்துவமனையில் ரெடி பண்ணி வச்சிட்டோம்.
1: திருச்சி எடமலைப்பட்டி புதூர் அரசு ஆரம்ப சுகாதார நிலைய மருத்துவர் டாக்டர் வாகீஸ்வரி.
3: வெயில் தாக்கம் அதாவது ஹீட் ஸ்ட்ரோக், மிக அதிகமான வெப்பநிலை நீண்ட நேரம் இருப்பதால் உடலின் வெப்பநிலை கட்டுப்பாட்டை இழந்து ஆபத்தான அளவுக்கு உயர்வதை குறிக்கும். இதற்கு உடனடி சிகிச்சை தேவைப்படும். வெயில் தாக்கம் எதனால் ஏற்படுகிறது? போதுமான தண்ணீர் குடிக்காதது, அதிக உடல் உழைப்பு, விளையாட்டு, வயதானவர்கள், குழந்தைகள், உடல் நல குறைபாடு உள்ளவர்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும். இதன் அறிகுறிகள்: உடல் வெப்பநிலை மிகவும் அதிகரித்தல், கடும் தலைவலி, மயக்கம் அல்லது குழப்பம், வாந்தி, குமட்டல், வியர்வை குறைவாக அல்லது இல்லாமல் போதல், இதய துடிப்பு வேகமாகுதல், மயங்கி விழுதல். இதற்கு உடனடியாக செய்ய வேண்டிய உதவி: நிழலான குளிர்ந்த இடத்திற்கு மாற்றவும், இறுக்கமான உடைகளை தளர்த்தவும், குளிர்ந்த நீர் உடலில் தடவவும், காற்று வீசவும், சுய நினைவு இருந்தால் சிறிது சிறிதாக தண்ணீர் குடிக்க செய்யவும், உடனே மருத்துவரை அணுகவும். எப்படி இதை தடுத்துக் கொள்ளலாம்? வெயிலில் வெளியே செல்லும் போது குடை அல்லது தலைக்கவசம் பயன்படுத்துதல், அடிக்கடி தண்ணீர், மோர், இளநீர் குடித்தல், மதிய நேரத்தில் 11 முதல் 4 மணி வரை வெளியே செல்வதை தவிர்த்தல், லேசான வெளிர் நிறை உடைகள் அணிதல், குழந்தைகள் மற்றும் முதியவர்களை கூடுதல் கவனத்தில் வைப்பது.

0: என்னடி ஜனனி ஏதோ எழுதிக்கிட்டு இருக்க?
1: பாட்டி இங்க வாயேன், உனக்கு ஒரு ரகசியம் சொல்றேன், கேக்குறியா?
0: ரகசியமா? என்ன சொல்ற? என்ன ரகசியம்? எதை பத்தின ரகசியம்?
1: அந்த ரகசியம் என்னன்னா, நம்ம திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 என்ன மாதிரி பள்ளியில படிக்கிற 10, 11, 12 வகுப்பு பள்ளி மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள் அவங்களோட குறுங்கதைய அவங்க குரல்லயே 3 நிமிடத்துக்கும் மிகாம ஒளிப்பதிவாகி topyouthrj@gmail.com மின்னஞ்சல் முகவரிக்கு மே மாதம் 5ஆம் தேதிக்குள்ள அனுப்பி வைக்க சொல்லிருக்காங்க. சூப்பர்ல?
0: ஓஹோ, அதான் விஷயமா? சரிடி, ரகசியம் சொல்றேன், கேக்குறியான்னு சொன்னியே, அத சொல்லு.
1: ரகசியத்தை சொல்லிட்டேன், கேக்குறியான்னு சொன்னது என்னோட குறுங்கதைய, அத வானொலியில கேட்டுக்கோ.
0: அது சரி. ஏன் பேத்தியாச்சு? ஏன் பேத்திங்கிறது சரியாத்தான் இருக்கு, எனக்கே கதை சொல்ல போறாளாமே.

நேயர்களே, நாளை காலை 9 மணி முதல் மக்கள் தீர்ப்பு 2026 தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் பற்றிய கலந்துரையாடல். நடுநிலையான செய்திகள் உடனுக்குடன், நேரடி கள நிலவர விவரங்கள், மக்கள் தீர்ப்பு 2026, மக்கள் யாரை தேர்ந்தெடுத்தார்கள், யார் முந்துகிறார்கள், ஆட்சிக்கட்டிலில் அமரப்போவது யார், சுட சுட செய்திகள் உடனுக்குடன் நாளை காலை 9 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை உண்மை உடனுக்குடன். மிகைப்படுத்தாத ஊடகம் இது நமது ஆகாஷ்வாணி FM ரெயின்போ 102.1 மத்திய அலை 936 கிலோஹெர்ட்ஸிலும், மக்கள் தீர்ப்பு 2026.

நேர்களின் மாலை 4 மணிக்கு வண்ண குழந்தைகள் நிகழ்ச்சியில் குறுக்கெழுத்து போட்டி உங்களுக்காகவே காத்திருக்கு. கட்டங்கள் எத்தனை, கேள்விகள் எத்தனை, கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் 4 மணிக்கு. ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டியது, பேப்பரோ பேனாவோ எடுத்துக்கோங்க. இல்லை, சின்ன வயசு ஞாபகங்கள் அப்படியே மனசுக்குள்ளே ஒட்டிகிட்டு இருக்கு அப்படின்னா ஸ்லேட் பென்சிலும் ஸ்லேட்டும் கூட எடுத்துக்கலாம். நாங்கள் சொன்னதுமே அந்த கட்டத்தை போட்டு அதுக்கான பதில் அனுப்புனீங்க அப்படின்னா மிகச் சரியான வெற்றியாளராக நீங்கள் ஆவீங்க. அழைக்கலாம் நேர்கள் 938-546-102-1 அப்படிங்கிற இந்த எண்ணுக்கு வாட்ஸ்அப் வழியாக மட்டும்தாங்க நீங்கள் குறுந்தகவலை அனுப்பலாம் உங்களுடைய பதில்களை. சரிங்களா நேயர்களே?

0: இணைந்திருக்கின்றோம் திருச்சிராப்பள்ளி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் இனி கேட்கலாம்.
1: நேரம் 3 மணி. ஆகாஷ்வாணி
2: வசந்தம் கிரியேஷன்ஸ் நான் பேச நினைப்பதெல்லாம் திரைப்பட ஒளிச்சித்திரம். இதில் நடித்தவர்கள் ஆனந்த் பாபு, மோகினி, விவேக், ஆர் சுந்தரராஜன், வினு சக்கரவர்த்தி மற்றும் பலர். இசை சிற்பி. கதை திரைக்கதை வசனம் இயக்கம் விக்ரமன். நான் பேச நினைப்பதெல்லாம் திரைப்பட ஒளிச்சித்திரம்.
3: இந்த காவேரி இந்த மாசம் ஃபீஸ். தேங்க்ஸ், போயிட்டு வரேன் காவேரி.
4: பாவம், நல்லா படிச்சுட்டு இருந்த பையன் இந்த பொண்ணை படிக்க வச்சு ஆளாக்கணுங்கிறதுக்காக அவன் படிப்பை விட்டுட்டு இன்னைக்கு வயித்துல அடிச்சு பாடி சம்பாதிக்கிறான்.
5: இதுல ஒரு விசேஷம் தெரியுமா ஃபாதர், அந்த பொண்ணு இவன் தங்கச்சியா இருந்தா கூட பரவாயில்ல, அக்கா பொண்ணு, முற பொண்ணுக்காக பாவம் இப்படி எல்லாம்
6: கஷ்டப்படுறான்.
7: எப்படி இருக்க காவேரி, நல்லா இருக்கியா?
3: நல்லா இருக்கேன்.
7: இந்த காவேரி பணம், இந்த மாசம் ஃபீஸ். நான் வரேன் காவேரி, உடம்ப பத்திரமா பாத்துக்கண்ணா.
8: என்ன வெண்மையோ, என்ன வெண்மையோ,
5: இவர் சட்டை என் சட்டை இவ்வளவு எழுப்பா?
8: அத சட்டை ஓனர்ட்ட கேளு. இந்த ஆம்பளைய பாரு, ஆசையே அல்லை போலே நாமெல்லாம் அதன் மேலே. என் தம்பி, கையில வயர் போய் கூடவே துணி போய், பணம் வந்தா போதுமே, பர்ச்சேஸ்
5: அமர்ப்படுத்திருக்கீங்க. எங்கடா பணம் வருது? பழக்க போல காய்கறி மளிகை சாமான் வாங்கதான்.
8: காசு கொடுத்தா வாங்க.
5: வேற என்ன கொடுத்து வாங்கலாங்கற?
8: பேச்சு கொடுத்தே வாங்கலாம்டா.
5: நீ பேசு, நான் வாங்கிக்கிறேன்.
8: மாமி, மாமி,
3: என்னப்பா?
8: ஒண்ணும் இல்ல மாமி,
5: ஒண்ணும் இல்ல.
8: வீட்டுல அடுப்பு பத்த வச்சிட்டோம், கூட்டு பொரியல் ரசம் எல்லாம் பண்ணி இறக்கி வைக்கும் போதுதான் தெரியறது தாளிக்கிறதுக்கு எண்ணெய் இல்ல. கொஞ்சம் எண்ணெய் இருந்தா கொடுங்களேன்,
5: நாளைக்கு அவன் திருப்பி கொடுத்துருவான். கம்மியா இருக்கு, இருந்தாலும் பரவாயில்ல.
8: அம்மா, அம்மா,
5: மதர்,
3: என்னங்க?
8: ஒண்ணும் இல்ல, வீட்டுல அடுப்பு பத்த வச்சிட்டோம், கூட்டு பொரியல் ரசம் எல்லாம் பண்ணி இறக்கி வைக்கும்

0: தான் தெரியுது. அரிசி வாங்க மறந்துட்டோம், கொஞ்சம் ரைஸ் இருந்தா கொடுங்களேன், நாளைக்கு சன்ரைஸ் ஸ்கூல்ல திருப்பி கொடுத்துருவான்.
1: இவன் கொடுத்துருவான்.
2: ஐயோ, முதலே சொல்லிருக்கூடாது, எங்க வீட்லயும் கொஞ்சம் தான் ரைஸ் இருந்துச்சு, இப்பதான் ஒலையில போட்டேன், இந்நேரம் சாதம் வெந்துகிட்டு இருக்குமே.
0: அப்படியா, சாதமாவே கொடுத்துருங்க, எங்களுக்கு வேலை மிச்சம். அவ்வளவும் போட்டுருங்க மகராசி, நல்லா இரு, இன்னும் நாலு வீடு போகணும். என்னங்க
3: என்னங்க
2: என்னப்பா, வீட்டுல அடுப்பு பத்த வச்சிருப்பியே, கூட்டு பொரியல் ரசம் எல்லாம் வச்சிருப்பியே, உப்பு புளி மிளகா இருந்திருக்காதே, இந்தா இதுல உப்பு புளி மிளகா காய்கறி எல்லாமே இருக்கு, நாளைக்கு திருப்பி கொடுத்துடு.
0: இத எப்படி வாங்குறதுன்னு, சரி வாங்கிக்கோ, திருப்பி கொடுத்துடலாம்.
4: காய்கறி தாய்
0: சோகாட்
5: வணக்கங்க. வணக்கத்தை நீயே வச்சுட்டு ஒழுங்கா வாடகை கொடுக்கற வழிய பாரிய சீக்கிரம். டேய் நில்லுங்க,
4: வீட்டுக்காரன் வந்துட்டான், செத்தோம்,
5: சமாளிப்போம்.
0: வணக்கம் சார்.
5: இதுல ஒண்ணும் குறைச்சல இல்ல, எங்கடா வாடகை
4: நாளைக்கு தந்துடுறேன்.
5: ஏண்டா டேய், என்ன இதை நம்ப சொல்றியா, நேத்துக்கு இதை தாண்டா சொன்னேன்.
0: அவனுக்கு நேத்துக்கு ஒரு பேச்சு, இன்னைக்கு ஒரு பேச்சுன்னு கிடையாதுங்க, என்னைக்கும் ஒரே பேச்சு தான், நாளைக்கு கொடுத்துருவான்.
5: ஏப்பா ஏன் அனாவசியமா பேசிக்கிட்டு, மாசம் மாசம் ஆனா ஒழுங்கா வாடகை கொடுத்துட வேண்டியதானே, அப்படி சொல்லுங்க. பெரியவரே
0: பெரிய மனுஷன், இவன் இவன்தான் பெரிய மனுஷனா, இவன் பெரிய மனுஷனா, பிளாசா தியேட்டர்ல பிளாக் டிக்கெட் இருக்கிற இவன்
5: அதானே, அவனால ஆறு மாசம் வாடகை எல்லாம் கொடுக்கல, நீ அட்வான்ஸே கொடுக்கலையா, உன்ன அப்புறமா கவனிச்சுக்கிறேன். நாளை காலையில ஒழுங்கா வாடகை வரல, பெட்டி படுக்கி எல்லாம் தூக்கி வெளியில போட்டுட்டு வீட்டை பூட்டிட்டு போயிட்டே இருப்பேன், சொல்லிட்டேன்.
6: யோ ரொம்ப மிரட்டாதையா, குடியிருப்பவங்களுக்கு வீடு சொந்தம் சட்டம் வரப்போது தெரியுமா?
5: ஏன்டா சொல்ல மாட்டீங்க, குடியிருக்கிறவனுக்கு வீடு சொந்தம், சாப்பிடவனுக்கு ஹோட்டல் சொந்தம், படம் பாக்குறவனுக்கு தியேட்டர் சொந்தம், இன்னும் கொஞ்சம் விட்டா நடக்கிறவனுக்கு தான் ரோடே சொந்தம்.
0: உன்னோட நிலைமைக்கு 300 ரூபாய் வாடகை வீடு தேவைதானா?
4: எனக்கு தேவையில்லடா, நான் பிளாட்ஃபார்ம்ல கூட தங்கிப்பேன், ஆனா என் காவேரிக்கு இந்த வருஷத்தோட படிக்க முடியுது, இது வரைக்கும் ஹாஸ்டல்ல வசதியா இருந்திருப்பா, நாளைக்கு அவ என் வீட்டுல இருக்கும் போது வீடு அவளுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும் இல்லையா, அதான் தகுதிக்கு மீறி இந்த வீட்டுல இருக்கேன். இன்னைக்கு கச்சேரி மட்டும் நல்லபடி அமைஞ்சதுன்னா இது வச்சு எனக்கு பல கச்சேரி கிடைக்கும், அப்புறம் 5-க்கும் 10-க்கும் கடன் சொல்லிட்டு இருக்க வேணாம்.
0: கவலைப்படாதரா, இன்னைக்கு கச்சேரி நல்லாதான் நடக்க போகுது, நிச்சயம் நீ பெரிய ஆகத்தான் போற, வாடா.
6: என்ன விஷயம், நம்ம கச்சேரின்னு சொன்ன, அங்க வேற குரூப்போட கச்சேரி நடக்குது.
4: வேற குரூப்பா, என்னடா இது, நீதான் கச்சேரி பண்றேன்னு சொல்லி எனக்கு அட்வான்ஸ் எல்லாம் கொடுத்தாங்களே.
0: கவலைப்படாதரா, உன்ன புக் பண்ண அந்த காலனி செக்ரட்டரியே போய் என்னன்னு கேக்கலாம், வா.
7: ஆமா நான் தான் உன்ன புக் பண்ணேன், இல்ல இன்னும் சொல்லல, பரிசா வருஷம் இந்த காலனியில உப்பா கச்சேரியா நடந்துகிட்டு இருக்க, இந்த வருஷமாவது நல்ல விதமான கச்சேரி நடக்கட்டுமே உன்ன புக் பண்ண, உன்ன புக் பண்ணிட்டு வந்ததுக்கு பிறகுதான் தெரியுது நீ அதை விட புக் பண்ண. பாரப்பா இதெல்லாம் ஹை கிளாஸ் ஏரியா, உன்ன மாதிரி லோ கிளாஸ் எல்லாம் பாடுறது யாரும் கேட்க மாட்டாங்க, அதனால தெருவில் உள்ளவங்க எல்லாம் பாம்பே பார்த்திய ஏற்பாடு பண்ணிருக்காங்க, கச்சேரியும் ஜாம் ஜாம்னு நடந்துகிட்டு இருக்கு. இங்க பாரு, உனக்கு கொடுத்த 50 ரூபாய் அட்வான்ஸா வச்சுக்க, முடிஞ்ச அடுத்த வருஷம் பாத்துக்குவோம். தம்பி போறதுதான் போற, அந்த வெஷன் மிஷிக்க கேட்டுட்டே போ, நீ பாட்டை கேட்டு வந்த மாதிரியும் இருக்கும், ஏதாவது அவரு கத்துக்கிட்டு வந்த மாதிரியும் இருக்கும்.
0: என்னடா இப்படி ஆயிடுச்சு,
5: இன்னைக்கு என் கச்சேரி நினைச்சு இங்க வந்தேன், நான் பாடணும் ஜனங்க அதை கேட்கணும் எழுதிருந்தா யாராலையும் அதை தடுக்க முடியாது. மேடம் வேணா, என்ன நிக்கிறதுக்கு தடையா இருக்க, மைக்கில் நட்டி என்ன பாடுறது, குரல் இருக்க, இப்ப நான் பாட போறேன், அந்த பாட்டுக்கு மட்டும் சக்தி இருந்துச்சுன்னா கச்சேரி அங்க இல்ல இங்க.

0: அப்படியே 101 ரூபா அட்வான்ஸ். அடுத்த வாரம் எங்க காலனியில் நடக்கிற ஆண்டு விழாவுக்கு நீங்க தான் பாடணும், மறந்துடாதீங்க.
1: யாருப்பா அந்த நேரத்துல?
2: நான் தான் சார், பக்கத்துல விசுவம்.
1: என்னப்பா அது, அடுத்த வீட்டுக்காரன் 5 நிமிஷம் பொண்டாட்டியோட சந்தோஷமா இருக்க மாட்டீங்களே, என்னையா விஷயம்?
2: அது வந்து ஒண்ணுமில்ல, இந்த அலாரம் டைம் பீஸ் இருக்கு பாருங்க,
1: பாக்கல
2: பாத்துருக்கணும், சின்ன முள் பெரிய முள் ரெண்டு இருக்குமே.
1: அப்படியா?
2: அப்படித்தான், அது எங்க வீட்டுல இருப்பாரு, அதான் உங்ககிட்ட டைம் கேக்கலான்னு.
1: டைம் கேக்குறதுக்கு இதுவாடா டைம், என்ன என்ன கேனே நினைச்சியா?
3: என்னங்க, சீக்கிரமா வாங்க.
1: இந்த பார், என் பொண்டாட்டி கூப்பிடுறா.
2: என்னையா?
1: என்ன கூப்பிடுறாடா முண்டம்?
2: ஓஹோ,
1: கரெக்டா மணி 11:15 சொல்லிட்ட, போயிரு.
2: இதாருன்னு தெரியலையே.
1: என்னடா என்ன சிரிச்ச? கொண்டுடுவேன். என்ன விஷயம்?
2: அது வந்து டைம் தான் சார்.
1: டைமா? உனக்கு நல்ல டைம், எனக்கு பேட் டைம்.
3: என்னங்க?
1: மணி 1.
2: 1 தான்ச்சா?
1: 1 ஆச்சு. இந்தாடா இது என் வாட்ச், இது என் பொண்டாட்டியோட வாட்ச், போன வாரம் மச்சா வந்தப்ப வீட்டுல விட்டுட்டு போன வாட்ச். இந்த டைம் பீஸ், சோத்துல மாட்டுற கடிகாரம், என் பையன் கையில கட்டி விளையாடுற டம்மி வாட்சுடா. வீட்டுல இருந்த எல்லா வாட்சும் கொடுத்துட்டேன், என்ன இனிமே வாட்ச் பண்ணாதடா.
2: ஃபீல் பண்ணாதீங்க சார்.
1: ஃபீலிங் என்னடா ஃபீலிங், 5 நிமிஷத்துக்கு ஒருக்கா டைம் கேட்டு அப்படி எங்கடா போய் தொலைய போற?
2: இப்பெல்லாம் யாரையும் பார்க்க முடியாது, 8 மணிக்கு தான் விசிட்ட டைம். அப்போ அப்போ
4: சொன்னா கேளியா, இன்னைக்கு புடவை கொடுக்கணியா? காவேரிக்கு பிறந்த நாள்யா?
2: காவேரிக்கு தானே பிறந்த நாள், கலெக்டருக்கு பிறந்த நாள் இல்லையா?
4: அப்படி என்ன உள்ள விட மாட்டேன்,
2: விட மாட்டேன்.
4: காசு கிசு கொடுத்தா விடுவியா?
1: விடுவேன்.
4: எப்போ?
2: 8 மணிக்கு மேல.
4: அடிச்சு கபோதி டாங்.
5: என்ன மாமா என்னாச்சு?
4: இந்த காவேரி முதல்ல புடவை எப்படி? உங்க பிறந்த நாளைக்கு என்னுடைய பரிசு.
6: என்ன பொறப்புள்ளையா, புரட்டிக்கிட்டே இருக்கேன். என்னடா வீடு இது, அறையும் குறையுமா? ஒழுங்கா கட்டிட்டு முடிச்சிருப்பாங்க, பாதி கட்டி இருக்கும் போதே பேய் இருக்குன்னு வரந்தே கழிப்பி விட்டாங்க. பாவம் வீட்டுக்காரன், துண்டக்கான துணியக்கானு எஸ்கேப், அதுக்கப்புறம் நம்ம வீடு ஆகி போச்சு. என்ன பண்றது?
4: எவன்டா இந்த வதந்தியை கலப்பினது?
6: நான்தே.
4: பாலா, அந்த இந்தி சாங் ஒரு தடவை ரிஹர்சல் பாத்துலாமா?
7: ம், பாக்கலாம்.
4: ரெடியா? ரெடி, 1 1 2 3 4. இல்ல பாலா, அந்த டோன் வரல, ஏதோ கீச்சன் கேக்குது பாரு. என்ன வாசிக்கிற பாலா, அந்த டோனே கேக்கல, எதுக்கோ வாசிக்கிற மாதிரி இருக்கு.
7: சும்மா டோன் உள்ள டோன் உள்ள எப்படி வரும்? ரெக்கார்டிங் தேட்டர்ல அவன் எக்கோ ஹால் எல்லாம் வச்சு வாசிப்பான், ஓபன் ஏர்ல வந்து அதே மாதிரி வாசினா பஸ் ஸ்டாண்ட்ல வயித்துல அடிச்சு பாடணும். கிட்டார் பத்தி தெரியும்.
4: அந்த கிட்டாரை கொடு. வாத்தியமும் இருக்கணும், சுதியும் இருக்கணும். வாத்தியம் இல்லாம கூட பாட்டு இருந்துடலாம், ஆனா சுதி இல்லாம இருக்க கூடாது. நான் வயிற்று அடிச்சு பாட்டு வந்தாப்பா, ஒத்துக்கிறேன். அப்ப எனக்கு வாத்தியம் தான் இல்லாம இருந்துச்சு, ஆனா சுதி இருந்தது. உனக்கு மட்டும் தான் பேசி பேசிக்கிட்டு இருக்காது.
7: சாரிடா.
4: நீ கோவிந்தா, கோயம்புத்தூர்ல இருந்து பாடகி வரான்னு சொன்னீங்க, என்னடா ஆச்சு?
6: வந்துகிட்டே இருக்கா.
4: எப்போ கச்சேரி முடிஞ்ச பிறகு?
6: ஏன்டா டென்ஷன் ஆகுறேன், நைட் 9 மணிக்கு தான் கச்சேரி. காலையில முத பஸ் கலா ஏத்தி அனுப்பி நைட் 8 மணிக்கு நான் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துருவான். என் ஃப்ரெண்ட் சங்கர் போன் அடிச்சு சத்தியம் பண்ணிருக்கா, இந்த உலகத்துல நீதி நேர்மை நாணயம் அன்பு பாசம் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு ஒழுக்கம் சொன்ன சொல்லிட்டு வரா. ரெண்டே 2 பேர் தான்டா, ஒன்னு சங்கர் இன்னொன்னு கோவிந்த்.
4: ஆமா, உன்னை பத்தி நீதான் சொல்லிக்கணும்.
6: இன்னைக்கு நாட்டுக்கே தெரிய போகுது பாரு, டயத்தை வேஸ்ட் பண்ணாத, சீக்கிரமா புறப்படு. அடுத்த 5 நிமிஷத்துல நம்ம 2 பேரும் பஸ் ஸ்டாண்ட்ல நின்னாகணும். அந்த பொம்பளைய பாக்க.
4: கோயம்புத்தூர் பஸ் இங்க

0: நான் அப்பவே சொன்னேன்ல,
1: நீங்க பாடகி சந்தியா தானே?
2: இல்லப்பா, நான் இப்ப பாறத நிறுத்திட்டப்பா.
3: நீங்களா நிறுத்திட்டீங்களா இல்ல நிறுத்த வச்சிட்டாங்களா? எங்க போய் தொலைஞ்சா இந்த சந்தியா? சந்தியா
4: என்ன கூப்பிட்டியா?
1: நீங்க தானே சந்தியா?
4: ஆமா.
1: நீங்க கோயம்புத்தூர்ல இருந்து தானே வரீங்க?
4: ஆமா.
1: சீக்கிரம் புறப்படுங்க.
4: எங்க?
1: என்னங்க கேள்வி கேட்டுக்கிட்டு? அங்க உங்களுக்காக எத்தனை பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க தெரியுமா?
4: எனக்காக ஏன் எல்லாரும் காத்துட்டு இருக்கணும்?
1: தெரியாத மாதிரி கேப்பீங்களே. இதான் உங்ககிட்ட எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. பெரிய பாடகியா இருந்துகிட்டு எவ்வளவு அடக்க பாரு ஷஹி டைப்.
4: இல்ல, நீங்க நினைக்கிற மாதிரி எனக்கு பாடலாம்
1: தெரியாதுன்னு சொல்லுவீங்க. நீங்க சொன்னா நாங்க நம்பிடுவோமா?
5: எனக்கு என்னமோ இந்த பொண்ண பார்த்தா பாடுற பொண்ணு மாதிரி தெரியல.
1: உனக்கு எது எடுத்தாலும் சந்தேகம் தான்டா.
4: ஐயோ, நான் சொல்றத கேளுங்க.
1: நாங்க கேட்க கூடாது. உன் வாய்ஸ கேக்குறதுக்கு அங்க ஜனங்க காத்துக்கிட்டு இருக்காங்க. கிளம்பு பாக்கலாம். வாங்க போலாம் வாங்க. இப்ப கச்சேரி எப்படி களகட்ட போகுது பாரு.
6: பாபா பிளாக் ஷீப், ஹேவ் யூ எனி வூல்? எஸ் சார், எஸ் சார், 3 பேக்ஸ் ஃபுல்.
1: என்னமா இது? உன்ன பாட்டு பாட சொன்னா ஏதோ இங்கிலீஷ்ல கண்ணா பின்னான்னு உளறியே. நான் ஏதோ எஸ்எஸ்எல்சி படிச்ச கிராஜுவேட்ங்கிறதுனால எனக்கு மட்டும் புரிஞ்சது. மத்தவங்களுக்கு புரிய வேணா? தமிழ்ல பாடு.
7: இப்போது தமிழில் பாடுவார்கள்.
6: நிலா நிலா ஓடிவா, நில்லாமல் ஓடிவா, மலை மீது ஏறிவா, மல்லிகை பூ கொண்டுவா.
1: குருவே, அடுத்ததாக சென்னை விஸ்வநாதன் இசை முழக்கம் ஆரம்பமா போகிறது.
8: நீ என்னடா முழங்கறது? இப்ப நாங்க உன்ன முழக்கலாம் பாரு.
1: ஏன் நீ மட்டும் தனியா வந்து அடிக்கிற?
8: அப்பவே அடிக்கலாம்னு பார்த்தேன், கூட்டம் அதிகமா இருந்துச்சு, அதான் இப்ப அடிக்கிறேன். கொஞ்சமான அறிவு இருக்கா உனக்கு?
4: எனக்கு தெரிஞ்ச பாட்டு தானே நான் பாட முடியும்.
8: உனக்கு தெரிஞ்ச பாட்டா? அப்ப நீ பாடுங்க. இல்லையா?
4: இல்ல.
8: என்ன
4: எங்க பேச விட்டீங்க? நீங்களா என்ன பாடகின்னு முடிவு பண்ணி இங்க கூட்டிட்டு வந்துட்டீங்க?
8: இங்க கோவிந்த் யாருங்க? இந்த நாய்தான். நாய்களை மட்டும் எல்லாரும் வருது. இந்தாங்க
1: போயா. பாடைக்கு உடம்புக்கு முடியலையா? அதான் வர முடியலையா? சத்தியம் வந்துருக்கு. இந்த சங்கர் இருக்கானே, ஒன்னா நம்பர் ஃப்ராடு. நான் அப்பவே சந்தேகப்பட்டேன்டா, இவ பேசுறதே சரியில்லையே, இவெல்லாம் எப்படி பாடுவானு.
8: சனியன, என் கண்ணு மாடி நிக்காத, முதல்ல அந்த இடத்த காலி பண்ணு.
4: இந்தா என்ன சனியன் கிரியனு திட்டாத, அப்புறம் எனக்கு கோவம் வந்தது.
8: என்னடி பண்ணுவ?
4: அழுதுருவ.
1: குடும்ப பிரச்சனை.
8: என்னடா குடும்ப பிரச்சனை?
1: புருஷன் பொண்டாட்டிக்குள்ள 1000 இருக்கும், நமக்கே அதெல்லாம்.
8: யாருகிட்டடா காது குத்துற? 25 வருஷமா இந்த கந்தசாமி கான்ஸ்டபிளாவே இருக்கா எப்படி? பிரேம், புருஷன் பொண்டாட்டினா இந்த பொண்ணு கழுத்துல தாலி இருக்க வேண்டாம்.
1: கழுத்துல தாலி இல்லாட்டி என்ன, கையில மோதிரம் இருக்கே.
8: யூ மீன்?
1: எஸ், இவங்க மோதிரம் மாத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்க.
8: இவங்க என்ன மோதிரம் இல்லையே?
1: இருக்கே.
8: எங்க?
1: அடகு கடையில.
8: அட பாவி.
1: அதான் சார் இவங்களுக்குள்ள பிரச்சனையே.
8: என்னடா அது, புருஷன் பொண்டாட்டி மாட்டி விடுற?
1: ஏய் சும்மாடா, தருமடி எல்லாம் எப்பயாவது ஒரு தடவை வாங்கணும். அடி அடி அடி வாங்கணும்னா அப்புறம் அடி எடுத்து நடக்க முடியாதா?
8: என்ன உங்களுக்குள்ள ரகசியம்?
1: அது ஒண்ணும் இல்லீங்க.
8: ஒண்ணு இல்லன்னா ஏன் நினைக்கிறீங்க? வீட்டுக்கு. தேங்க்யூ சார். இல்லங்க, உங்களை நான் நம்ம தயாரா இல்ல. யோசிச்சு ஒரு முடிவு எடுங்க. உங்க மேல எனக்கு சந்தேகமா இருக்கு. எதுக்கும் உங்களோட உங்க வீட்டு வரைக்கும் நான் வரேன். போடுங்க.
4: போச்சுடா.
1: எங்களுக்கு கமிஷனர் நல்லா தெரியும்.
8: அப்ப அவர்கிட்ட போலாமா?
1: எதுக்குங்க அவரை போய் டிஸ்டர்ப் பண்ணிட்டு? நம்ம வீட்டுக்கு போலாம்.
8: நீ ஏமா நிக்கிற? நீ வா.
4: என் பெட்டி அங்க இருக்கு,
8: சீக்கிரம் எடுத்துட்டு வந்து தொலை.
1: சாரி சார், சாரி.
8: ஆமா, நீ யாருன்னு சொல்லவே இல்லையே.
1: அது நான் வந்து மச்சான்.
8: யாருக்கு?
1: என் மாப்பிள்ளைக்கு. இவனுக்கு
8: மச்சான்னா அந்த பொண்ணுக்கு நீ அண்ணன் முறை வேணும். ஆனா ரெண்டு பேருக்கும் முகஜாடியே இல்லையே.
1: எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்?
8: எப்படி இருக்குமா? என்னங்கடா ஆள் ஆளுக்கு குழப்பறீங்க
1: அங்கி சார். அது வந்துங்க அண்ணன் தான், கூட பிறந்த அண்ணன் இல்லைங்க. நான் வந்து அந்த பொண்ணோட பெரிய பெரியம்மாவோட சின்ன சித்தப்பா பையன். அந்த பொண்ணு என்னோட சின்ன சித்தப்பாவோட பெரிய பெரிய
4: ஐயோ.
8: இப்ப புரிஞ்சது?
1: எனக்கு புரியலையே.
8: பரவாயில்ல, இது புரிஞ்சதுனால உங்க ப்ரொமோஷன் இருக்கு. வெரி குட், வெரி பேட். டேய், இன்னும் 1 மணி நேரம் நான் இங்கே இருந்து உன் வீடு தான் வாட்ச் பண்ண போறேன். அப்படியா? ரொம்ப சந்தோஷம்.
9: பெட்டி பையன் இவன் போக மாட்டான் போல இருக்க.
8: உள்ள வந்து தொலை.

0: இந்த பொண்ணு அவன் போகமாட்டான் போல இருக்கு, ராத்திரி மட்டும் இங்க தங்கிட்டு விடியறதுக்கு முன்னாடி ஓடிடணும். என்ன
1: உன் பேர் என்ன தலைவா?
0: விஸ்வம், விஸ்வம்னா விஸ்வநாதன்.
1: நான் உன்னை விச்சுன்னே கூப்பிடுறேன்.
2: இந்தாப்பா வாட்ச்மேன்.
0: போய் சொல்லடா.
1: பெட்ரூம் எங்க இருக்கு விச்சு?
0: என்னது பெட்ரூமா? இருக்கிறது ஒரே ரூம், இதுல பெட்ரூம் எங்க போறது?
1: பொறு விச்சு, ஏன் இப்படி டென்ஷன் ஆகுற?

0: இருக்கிறது ஒரே ரூம், இதுல பெட்ரூம் எங்க போறது?
1: பொறு விச்சு, ஏன் இப்படி டென்ஷன் ஆகுற? இப்ப
0: பாக்குற என்ன பண்ற இப்ப?
1: நல்லா கவிச்சு, இது என் பெட்ரூம், அது உன் பெட்ரூம், ஓகே? எப்படி நம்ம ஐடியா?
0: உன் பேச்ச வச்சு உன்ன என்னமோ நினைச்சேன், பரவாயில்ல, கொஞ்சம் விஷயம் இருக்கு.
1: தேங்க்யூ விச்சு.
0: பரவாயில்ல
1: விச்சு, பிரிக்கிறதுக்கு பாயி தலகாணி
0: தொலைக்கிறேன்.
1: மறுபடியும் தேங்க்ஸ் விச்சு.
0: மறுபடியும் பரவாயில்ல. ஆமா, நீ யாரு, என்ன விவரம், எதுக்காக மெட்ராஸ் வந்த, ஒண்ணுமே சொல்லலையே.
1: வேலை தேடி வந்த விச்சு.
0: வேலையா? என்ன படிச்சிருப்ப? ஒரு SSLC வரைக்கும் படிச்சிருப்பியா?
1: இல்ல விச்சு, BSC வரைக்கும் தான் படிச்சேன், அது கூட 90%
0: தான். அப்பா அம்மா எல்லாம் ஊர்ல தான் இருக்காங்களா?
1: அப்பா அம்மா இல்ல விச்சு, அவங்க இறந்துட்டாங்க.
0: வேற யாராவது இருக்காங்களா?
1: எனக்கு யாருமே இல்ல விச்சு. விச்சு விச்சு,
0: என்ன?
1: அந்த லைட்டை கொஞ்சம் ஆஃப் பண்றீங்களா? குட் நைட் விச்சு.
0: குட் மார்னிங். சேலைய காணல போயிட்டா. அப்பா
2: ஓஹோ, நீங்க உங்களுக்கு சொந்தக்காரங்களா? யாரு உடுத்தா? நமக்கு வாடகை வந்தா சரி.
0: ஆமா, உன்னை விடுறதுக்கு முன்னாடி போ சொன்னே, ஏன் போல?
1: சொல்லிட்டு போலான்னு
0: சொல்லிட்டல, புறப்படு.
1: சரி விச்சு, நான் புறப்படுறேன். அந்த 500 ரூபாய் பணம் கூட.
0: 500 ரூபாவா? எதுக்கு?
1: இல்ல விச்சு, நான் காலையில வெளியில நின்னுட்டு இருந்தேனா, வீட்டுக்காரன் வந்தானா, அவன் வாடகைய கேட்டானா, நான் உள்ள வந்து பார்த்தேனா, நீ தூங்கிட்டு இருக்க, அவன் அசிங்க சிங்கமா திட்டுறான், நீ தூங்குற, நான் யோசிக்கிறேன் என்ன பண்றது. நீ கையில இருந்த 500 ரூபாவை கொடுத்துட்டேன், சீக்கிரம் பணம் கொடு விச்சு. தாமாச்சு.
3: பணம் ஏனோ எதையும் கேட்க கூடாது, சொல்லி வச்சுட்டேன். உன்னை யாரும் மட்டும் கொடுக்க சொன்னா? நானா கொடுக்க சொன்னேன்?
4: நானா கொடுக்க சொன்னேன்? எனக்கு வீட்டு வாடகை கொடுக்க தெரியாத, கொடுக்க தெரியாத.
3: இதுக்கு முன்னாடி நான் கரெக்டா வீட்டு வாடகை கொடுக்கலையா? பெருசா பேச வந்துட்டாளுங்க.
1: ஏன் போய் சொல்ற? நீ இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து வாடகையே கொடுக்கலையாமே. நீ 500 ரூபாய் பணம் கொடுத்தா நான் இங்க இருந்து போவேன், இல்ல இந்த இடத்த விட்டு நகர மாட்டா சொல்லிட்டேன்.
3: உனக்கு பணம் தானே வேணும்? 5 நிமிஷத்துல அமௌண்ட் வர, செக்கா வேணுமா கேஷா வேணுமா? நேரா பேங்க் போறேன், 500 ரூபாய் பணம் எடுக்கிறேன் என் அக்கவுண்ட்ல இருந்து.
5: அக்கவுண்டா?
0: பேங்க்ல.
5: பேங்கா? முன்ன பின்ன பேங்க பாத்திருக்கியாடா நீ? பேங்க்னா பணம்டா, பணத்தை போட்டு எடுத்து என்ற இடம்டா.
3: என்னடா கிண்டலா, எல்லாம் உன்னாலதானே வந்தது, என்ன மாம்பளம் மாட்டி விட்டுட்டு நீ ஜாலியா இருக்கல்ல?
5: உனக்கு இப்ப என்னடா வேணும்?
3: எனக்கு 500 ரூபாய் பணம் வேணும்டா.
5: இது எனக்கு கேட்கவே இல்ல.
3: கேட்டே ஆகணும்.
5: தேவிசுவன், அதுக்கு இப்ப 500 ரூபாய் குடுக்கற அளவுக்கு நம்ம பொருளாதார நிலைமை இல்லடா. இப்ப என்ன பண்றது?
3: என்ன பண்றது?
5: என்ன பண்றது? ஐடியா? டேய், நீ என்ன பண்ற? ஒரு 2 நாளைக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். நாளைக்கு உன் விஷயமா ஒரு டைரக்டரை பாக்க போறேன், அந்த மேட்டர் மட்டும் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. 500 என்னடா, 1000ஆவே கொடுத்து அந்த கோக்குவா.
3: கோக்குவா?
5: அதான்டா, அந்த கோயம்புத்தூர் குமரிய பேக்க பண்ணிடலாம்.
3: எனக்கு என்னமோ சரியா படல.
5: உனக்கு என்னடா, நான் பாத்துக்கிறேன்
1: வா. என்ன விச்சு, டீ சாப்பிட போறேன்னு சொல்லி நானும் வந்திருப்பல, நீ மட்டும் தனியா வந்துட்டிய. நான் பாத்துட்டேன்ப்பா, உனக்கு மேனஸே இல்ல. தள்ளு, ஒரு டீ போடுப்பா.
3: ஆனரே பெத்ததா
1: ஸ்பெஷலே போதும்பா. அந்த 500 ரூபாய் கழிச்சுக்கோ. என்ன? ஹலோ, அந்த பேப்பர் கொஞ்சம் கூட.
3: ஏன் இப்படியா மானத்தை வாங்குற? நீ எல்லாம் டீ கடைக்கு வரலாமா?
1: டீ கடைக்கு தானே வந்த, பிராந்தி கடைக்க வந்த.
3: சரி, யார கேட்டு என் சட்ட லுங்கி எல்லாம் போட்டுட்டு வந்த?
1: அதுவா, என் துணியெல்லாம் தோச்சு போட்டிருந்தேன், அது காயத்துக்கு இன்னும் 1/2 மணி நேரம் ஆகும். அதுக்குள்ள டீ குடிக்கணும்னு தோணுச்சு, அவசரத்துக்கும் சட்டலுங்க எல்லாம் போட்டு வந்தேன். என்ன தலைவா, பாத்து உறிஞ்சு. நீ உறிஞ்சிட உறிஞ்சில கிளாஸ் ஒடிஞ்சிடும் போல இருக்கு.
5: தேவிசுவோம், போன காரியம் சக்சஸ் டா. நம்ம டைரக்டர் இப்ப ஸ்டுடியோ தான் இருக்காரு, அங்க இருக்கிற அசிஸ்டன்ட் டைரக்டரை தாஜா பண்ணி டைரக்டர்ட்ட உன்னை பத்தி சொல்லி வச்சிருக்கேன். நாம இப்ப உடனடியா ஸ்டுடியோக்கு போறோம், டைரக்டரை பாக்குறோம். அவர் மட்டும் சரின்னு சொல்லிட்டாரு, நாளைக்கு அவருடைய புது படத்துல நீ தான் பாடுற.
1: இந்த பையன் யாரு?
6: நான் தான்ப்பா.
3: நான் வீட்டுக்கு போய் ட்ரெஸ் மாத்திட்டு வந்துறேன்டா.
6: நான் மேம், ஸ்டுடியோல ஷூட்டிங் எல்லாம் நடக்கும் இல்ல மேம், நானும் வரேன் மேம்.
3: எதுக்கு அங்க வந்து எங்க மானத்தை வாங்குறதுக்கா? அதெல்லாம் முடியாது, நீ எல்லாம் எங்க கூட வரக்கூடாது.
6: சரி, நான் வரலப்பா. அந்த 500 ரூபாய் பணத்தை எடுத்து வச்சுட்டு அப்புறமா ஸ்டுடியோக்கு போ.
3: இந்த 500 ரூபாய் சொல்லியே நீ என்ன பிளாக்மெயில் பண்ற? சரி, வந்து தொலை.
6: தேங்க்யூ விச்.

0: வணக்கம் சார். சார் நான் சொல்லல என் ஃப்ரெண்டுன்னு, அது இவன் தான் சார். டைரக்டருக்கு வணக்கம் போடுறா.
1: வணக்கம் சார். ஓ நீங்க தானா? கேசட் கேட்டேன், உங்க பாட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு. நாளைக்கு புதுப்பட பூஜை இருக்கு, நேரா ரெக்கார்டிங் தேட்டருக்கு வாங்க, நாளைக்கு உங்களே பாட
2: வச்சிடறேன்.

0: சார், நான் ஒரு புது ஆள் சொல்லியிருந்தேன். அது இவருதான், பாட வச்சிருங்க.
1: ஓகே சார். பரவாயில்ல பரவாயில்ல, உட்காருங்க, நோட்ஸ் எழுதிங்க. ரெடி ரெடி, டேக் 1 1 2 3 1 2 3. ஏன் சார், உங்களுக்கு மட்டும் என்ன சார் அவசரம், ஒன்னா சேர்ந்து பாடுங்க சார்.
2: டேக் 2 ரன்னிங்,
1: ரெடி 1 2 3 1 2 3.
0: எனக்கு வயிற்றுல இருக்கு, நீ சிரிக்கிற.
3: இல்ல, நான் பாடினா ஒரு பெரிய கூட்டமே கூடும் சொல்லுவீங்க. இன்னைக்கு நீங்களே ஒரு கூட்டத்தோட கூட்டமா சேர்த்து இருக்கீங்களே, அதை நினைச்சுதான் சிரிச்சேன். உங்களுக்கு பாடுற வேலை கிடைச்சிருக்கோ இல்லையோ, எனக்கு பேசுற வேலை கிடைச்சிருக்கு.
0: பேசுற வேலையா?
3: வணக்கம். இன்றைய தலைப்புச் செய்திகள். தமிழ்நாடு முழுவதும் அரசு அலுவலகங்கள் வேலை நேரத்தில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளன. பிரபல திரைப்பட இயக்குநர் சத்யஜித் ரேவிற்கு இந்தியாவின் மிக உயர்ந்த விருதான பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைகிறது.
4: ஹலோ, குட் ஈவினிங்.
3: குட் ஈவினிங்.
4: ஐ மூர்த்தி, இங்கதான் ஒர்க் பண்றேன். உங்க வாய்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது, உங்களை மாதிரியே. வாங்க, என் கார்ல டிராப் பண்றேன்.

0: சான்ஸ் தானே, வாங்கிடுவோம்.
1: எப்படி கோயிந்தா, பிரபலமானவங்க தானே சவால பாட முடியும்.
0: இவனை பிரபலமாக்கிட்டா
2: புரியலையே.
0: அதோ அங்க வெறிநாய் விரட்டுற மாதிரியே ஓடி வரானே அந்த ஆம்பளைய பாத்திய.
3: ஆமா,
0: அவன் தான் நான் சொன்ன சபா செக்ரட்டரி.
3: ஓஹோ,
0: அவங்கிட்ட போய் நான் சொன்ன மாதிரியே பேசுங்க.
3: நீங்க 2 லிட்டர் பெட்ரோல் போடியா, சண்முகாலுக்கு போனோம்.
4: சண்முகால என்ன சார்
3: விஷயம்? உனக்கு வர 18 பாம்பே பாடகர் விஸ்வநாத சாரோட ப்ரோக்ராம் இருக்கு, 50 டிக்கெட் ரிசர்வ் பண்ண போறேன். லேட்டா போனா கிடைக்காதியா, சீக்கிரம் போடு.
2: விஸ்வநாத ஒண்ணுமே புரியலையே.
5: ஒரே கூட்டம்
6: யாரோ விஸ்வநாத் அவர் நம்ம சபாவில பாடுறாரு நினைச்சுட்டு ஆள் ஆளுக்கு டிக்கெட் கேட்டு தொல்லை பண்றாங்க சார். யார் சார் அந்த விஸ்வநாத்?
5: விஸ்வநாத்
1: வணக்கம் சார், நான் குவீன் மேரிஸ் காலேஜ் ஹாஸ்டல் செக்ரட்டரி. எங்க கேர்ள்ஸ் எல்லாம் விஸ்வநாத் ப்ரோக்ராம் கேட்கணும் ரொம்ப அடம் பிடிக்கிறாங்க. எனக்கு ஒரு 300 டிக்கெட் போதும் சார. இந்தாங்க பணம்.
5: சாரிமா, விஸ்வநாத் ப்ரோக்ராம் எங்க சபால இல்ல, வேற ஏதாவது சபால் இருக்கலாம். முடிஞ்சா அடுத்த மாசம் சபால் அரேஞ்ச் பண்றேன்.
1: என்ன சார் இது, விஸ்வநாத்தோட இசை வெள்ளத்துல நீண்டனோன்னு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் 4-5 நாளா புளிக்காம காத்துட்டு இருக்காங்க. இப்படி பண்ணிட்டீங்களே சார், இதெல்லாம் ஒரு சபா, இந்த மூஞ்சில ஒரு செக்ரட்டரி.
5: விஸ்வநாத் விஸ்வநாத்!

0: அந்த விஸ்வநாதே நான் தான் சார்.
1: என்ன சார் இது? டாக் ஆஃப் தி டவுனே நீங்க தான். இப்ப சிம்பிளா இருக்கல சொல்லுங்க. அப்புறம்
0: உங்க சவால ஒரு ப்ரோக்ராம் வேணும் சார்.
1: உங்களுக்கு இல்லாத ப்ரோக்ராமா? பேஷா பண்ணி விடலாம். ஆனா இந்த மாச கடைசி வரைக்கும் ப்ரோக்ராம் ஃபுல்லா இருக்கு.
0: சரி சார், அப்ப நான் நெக்ஸ்ட் மந்த் வரேன்.
1: இருக்கோ இப்படி பொசுக்கு எழுந்துபட்டா எப்படி தெரியவா? எங்க தப்பாவ தேடி வந்திருக்கேன். ஒரு அஞ்சு நிமிஷம் பேசிட்டு போங்க
2: சார். கோச்சுக்கள் என்ன, ஒரு சின்ன ஆப்ளிகேஷன் ஒண்ணுமில்லை. எனக்கு வேண்டப்பட்ட ஒருத்தர் மூர்த்தின்னு பேரு, அவருக்கு நாளைக்கு கல்யாணம். அவர் மேரேஜ் ரிசப்ஷன்ல நீங்க பாடி தரணும். அப்பதான் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். என்ன யோசிக்கிறேன், கல்யாணம் கேவலமா நினைக்காதே. பெரிய எடுத்து கல்யாணம், பெரிய பெரிய எல்லாம் வருவா. உங்களுக்கும் கௌரவமா இருக்கும். சரின்னு சொல்லுங்க. இந்தாங்க அட்வான்ஸ்.
0: இந்த 500 ரூபாய் கரெக்டா இருக்கா? எண்ணி பாரு.
3: தேவையில்ல, உன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு.
0: உன் மேல எங்களுக்கு நம்பிக்கை இல்ல. என் கண்ணு முன்னாலே எண்ணி பாரு. அப்புறம் 100 ரூபாய் குறையுது, 200 ரூபாய் குறையுதுன்னு சொல்லி அதுக்கு வேற ஒரு வாரம் டெண்டர் அடிச்சிட போற.
3: 50 ரூபாய் குறையுது.
4: அடி பாவி, நீ உருப்படுவியா? உனக்கு இதெல்லாம் அடுக்குமா? கொஞ்சம் கூட மனசாட்சியே கிடையாதா? ஏவன ஒரு 10 ரூபாய் எடுத்ததுக்கு 50 ரூபாய் குறையுதுன்னு போய் சொல்றிய?
5: ஊருக்கு போறாளே, இவன் நல்லபடியா போய் சேரணுமேனு அர்ச்சனை பண்ணணும்னு எடுத்தேன். கொடுத்துறேன்.
3: 10 ரூபாய் சொன்னா தரமாட்டேன். அதான் 50 ரூபாய் போய் சொன்னேன்.
0: பரதேசி நாய்,
5: கோபத்துல தன்னை பத்தியே அடிக்கடி பேசிக்குவான். அதான் இவன் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஷை டைப்.
0: சரி சரி, சீக்கிரம் கிளம்பு.
5: எங்களுக்கு 1007 வேலை இருக்கு.
3: அது என்ன 1007 வேலை?
5: உன்னை அனுப்புற ஒரு வேலை முடிஞ்சது, மீதி 1007 வேலை.
3: நான் புறப்படுறேன் மேம். சீக்கிரம் அந்த காவேரியை கல்யாணம் பண்ணிடு. என்ன, நான் எங்க இருந்தோம் நீயும் காவேரியும் சந்தோஷமா இருக்கணும்னு தினம் தினம் சாமியை வேண்டிக்குவேன். போயிட்டு வர மேம்.
0: இருக்கும்போது பணத்துக்காக கஷ்டப்படுத்தினா, போகும்போது மனசை கஷ்டப்படுத்திட்டா.
3: நான் வரேன் விச்சு, நான் வரேன் கோவிந்த். இந்த ஆம்பளைங்களை பாரு, இந்த அனாதைக்கு ஒரு சொந்தம் கொடுத்த உனக்கு என் கல்யாண பரிசு.
5: டேய் என்னடா, ஒரு பெரிய இடத்துல பாட போற, நல்லதா ட்ரெஸ் பண்ணணுமே, மரியாதையா போகணுமேங்கிறது இல்லாம இருந்த 500 ரூபாயும் இப்படி கொலுசு வாங்கி கொடுத்துட்டிய.
0: நான் வாழ்றதே என் காவேரிக்காக தான்டா. இந்த உலகத்துல எனக்கு ஒண்ணுமே இல்லாம இருந்த கூட பரவாயில்ல, ஆனா என் காவேரி மட்டும் இருந்தா போதும்.
5: அது சரி, கேக்குறதுக்கு நல்லாதான் இருக்கு. அதுக்காக இப்ப இப்படியே கச்சேரிக்கு போற?
0: என்னடா பண்றது, என்கிட்ட இருக்கிற ட்ரெஸ் தானே போட முடியும், கோட் சூட்டா போட முடியும்.
5: நீ போய் பஸ் ஸ்டாப்ல வெயிட் பண்ணு, நான் இப்ப வந்துடுறேன். ஹலோ, இந்தாப்பா.
0: எதுடா அது?
5: டெய்லர் கடையில வாடகைக்கு எடுத்தேன், 10 ரூபாய் வாடகை. நாளைக்கு திருப்பி கொடுத்துடலாம்.
0: ஒன் டூ

0: என் கோட்டை திட்டு வந்து இங்க பாட்டு வரைய பாடுறேன். போய் மோய் இந்த திட்டு பையன் உங்களுக்கு பாட கிடைச்சானா?
1: உங்களுக்கு பாடுறதுக்கு வேற நல்ல ஆள் கிடைக்கலையா? இவர் தான் கிடைச்சாரா? இப்ப எவ்வளவு அசிங்கமா போச்சு.
0: என்ன என்ன பண்ண சொல்ற? அந்த சபாசகர்ட்ட தான் ரெக்கமெண்ட் பண்ணாரு.
1: நானும் ஒண்ணு ஆசைப்பட்டேன், இல்லன்னு சொல்லல. இப்ப எனக்கு அந்தஸ்து முக்கியமா படுது. அந்தஸ்து மட்டும் இருந்தா போதும், ஆசைப்பட்டது எல்லாம் அடையலாம். எனக்காக நீ 5 வயசுல கஷ்டப்பட்ட, 10 வயசுல கஷ்டப்பட்டங்கிறதுக்காக ஒன்ன கல்யாணம் பண்ணிட்டு நான் ஆயுசு போற கஷ்டப்பட முடியுமா என்ன? 10 பேர் மதிக்கிற மாதிரி கௌரவமான வேலையில இருக்கிற நான் எங்க? 10 பைசா கூட வழி இல்லாம இருக்கிற நீ எங்க? ஒரு பொருத்த வேண்டாம். அவர்கிட்ட கார் இருக்கு, பங்களா இருக்கு, பெட்டி நிறைய பணம் இருக்கு. ஆனா உங்ககிட்ட என்ன இருக்கு? சொந்தமா ஒரு டிரெஸ் வாங்க கூட வக்கல. உனக்கெல்லாம் இருக்கு லவ். போட்டுக்கே லாட்டரி அடிக்கிறவன் நீ. பொண்ணுமே இல்லாத உனக்கு பொண்டாட்டியானா ஊரே என்ன பார்த்து சிரிக்கும். ஆனா அவருக்கு பொண்டாட்டியா இருக்கிறதால நீ மட்டும்தான் என்ன பார்த்து சிரிப்ப. அத பத்தி எனக்கு கவலை இல்லை. சும்மா அழர்ந்த விட்டுட்டு அடுத்த வேளை சோத்துக்கு வழிய பாரு.
0: ஏதோ பிக்சர் போல.
2: அதுக்கு வேற ஆள பாரு.
0: சும்மா வாமா, ஜாலியா இருக்கலாம்.
3: என்னடா காஸ்ட்லி, உனக்கு இல்லாத வசதியா?
0: இருக்கட்டும் மேடா, நான் தங்கம்னா அவ வைர மாதிரி தங்க.

0: கூட வைர சேர்ந்த மதிப்பு தானே.
1: அது சரி, அதுக்காக இப்படியா பண்ணுவ? இப்போ மேட்டர் பிரின்சிபால் வரைக்கும் போயிருக்கு. இந்நேரம் அந்த ஆளு,
2: நீ எல்லாம் காலேஜ் படிக்க வரியா இல்ல ரொமான்ஸ் பண்ண வரியா? என்ன தைரியம் இருந்தா ஒரு பொண்ணோட கையை பிடிச்சு வைப்ப? போய் எஜுகேஷன் காலேஜ்னா ஒரு டிசிப்ளின் வேணும். உன்ன மாதிரி ரவுடித்தனமான ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இந்த காலேஜுக்கு தேவையில்ல. என்ன நடந்துச்சுன்னு ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுமா, நான் இவனை காலேஜ் விட்டு டிஸ்மிஸ் பண்ணிடுறேன். என்னமா யோசிக்கிற, எழுதி கொடுமா?
3: இல்ல சார், நீங்க சொல்ற மாதிரி இங்க எதுவுமே நடக்கல சார். ஆமா சார், நாங்க ரெண்டு பேரும் சும்மா ஃப்ரெண்ட்லியா பழகிட்டு இருந்தோம். அது யாரோ உங்ககிட்ட தப்பா சொல்லிருக்காங்க சார்.
2: என்னமா இது, இது முதல்ல சொல்லிருக்க கூடாது. இப்ப தேவையில்லாம அந்த பையனை திட்டிட்டேன்ல.
3: சாரி சார.
0: சரி சரி, கிளாஸ்க்கு போங்க.
3: ஒரு நிமிஷம், நான் உண்மையை சொல்லிருப்பேன். அப்படி சொல்லியிருந்தா உன் நிலைமை என்ன? அனாவசியமா உன் படிப்பு ஸ்பாயிலா இருக்கும்ல. காலேஜ விட்டு போகும்போது ஃபர்ஸ்ட் கிளாஸ்னு பேர் வாங்க, லோ கிளாஸ்னு பேர் வாங்காத. எஸ், குட் மார்னிங்.
0: குட் மார்னிங் மேடம்.
3: குட் மார்னிங். தூங்க கூட விட மாட்டேங்கிறீங்க. மூஞ்ச பாரு, மூஞ்ச குரங்கு குரங்கு. தந்து விட்டேன் என்னையா, தந்து விட்டேன் என்னை. ஹலோ,
4: நான் ஆனந்தா பேசுறேன். நான் தப்பானவனா இருக்கலாம், ஆனா நான் ஆசைப்பட்டதுல எந்த தப்பு இல்லை. நீ என்ன மன்னிச்சுட்டேன்னு சொல்ற வரைக்கும் உங்க வீட்டு வாசலையே தான் இருக்கப்படுறேன். அது எத்தனை வருஷம் ஆனாலும் சரி,

0: முதல்ல ஆரம்பிச்ச எங்க காதல் நிச்சயதார்த்தத்துல போய் முடிஞ்சது. நிச்சயதார்த்தம் முடிஞ்ச அன்னைக்கு சாயந்தரம் எங்க வீடே சந்தோஷத்துல இருக்கும் போதுதான் அப்பாவுக்கு அந்த போன் வந்தது. அப்பாவோட சிட்பன் கம்பெனில இருந்த கேஷியர் நிறைய பணத்தை மோசடி பண்ணிட்டு ஊரை விட்டே போயிட்டான். ஆபீஸ்க்கு வெளியில பணம் போட்டவங்க எல்லாம் சேர்ந்து கலாட்டா பண்றாங்கன்னு போன் வந்தது. மோசடி செஞ்ச பணம் கோடிக்கணக்கில் இருக்கும். அப்பாவுக்கு என்ன செய்யறதுனே தெரியல. எல்லாரும் ஐபி கொடுக்க சொன்னாங்க, ஆனா அப்பா அப்படி பண்ண விரும்பல. இருக்கிற வீடு கார சொத்து எல்லாத்தையும் வித்து கடன் அடைச்சாரு. அரண்மனை மாதிரி வீட்டுல இருந்த நாங்க 50 ரூபாய் வாடகை வீட்டுக்கு வந்தோம். சொத்து போன உடனே என் கல்யாணமோ நிச்சயதார்த்தத்தோடவே நின்னு போச்சு. முடிஞ்சு போன உறவு மறுபடியும் தொடரணும். என் கழுத்துல மூணு முடிச்சு விழணும்னு ஆனந்த் கிட்ட போய் பேசுறதுக்காக நானும் அப்பாவும் போனோம். என்னப்பா இப்படி இருமிட்டே இருக்கீங்களே, உங்களை மாத்திரை வாங்க சொன்னா இப்படி ஸ்வீட் பாக்கெட் போய் வாங்கிட்டு வந்திருக்கீங்களே.
1: அது இல்லம்மா, கல்யாண விஷயமா பேச போறோம். மாப்பிள்ளைய வெறுங்கையோட பார்த்தா நல்லா இருக்காது. மாத்திரை எல்லாம் வாங்கலாமா, எங்க போயிருப்போகுது?
2: ஐயா வணக்கங்க.
1: வணக்கம் வணக்கம். தார் இருக்காரா?
2: உள்ள இருக்காரு, பர்த்டே பார்ட்டி நடந்துட்டு இருக்கு.
1: அப்படியா?
2: ஆமாங்க.
1: சரி நான் பாத்து.
2: சரிங்க,
1: நீ இங்கே நில்லுமா, நான் போய் பாத்துட்டு
0: வந்தேன்.
3: தேங்க்யூ. என்ன மிஸ்டர் ஆனந்த், பர்த்டே பார்ட்டி கொடுத்துட்டீங்க, மேரேஜ் பார்ட்டி எப்ப கொடுக்க போறீங்க?
4: சீக்கிரம் கொடுத்துருவோம்.
3: உங்களுக்கு என்ன சார், உங்க அந்தஸ்துக்கு ஊர்ல இருக்க பெரிய பெரிய கோடீஸ்வரர் எல்லாம் பொண்ணு கொடுக்கறதுக்காக கியூல காத்துட்டு இருக்காங்க.
4: என்ன விஷயம்?
1: உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும்.
4: உள்ள வாங்க. யூ கேரியன் ஃப்ரெண்ட்ஸ் ஐ ஜான் யூ லேட்டர். சொல்லுங்க.
1: சந்தியா கல்யாண விஷயமா?
4: ஏதாவது பண உதவி செய்யணுமா? சொல்லுங்க, ஏதாவது ஹெல்ப் பண்ணணுமா?
1: என்ன மாப்பிள்ள இப்படி பேசுறீங்க? உங்களுக்கும் சந்தியாவுக்கு கல்யாணம் பேசி நிச்சயம் எல்லாம் ஆயிடுச்சு.
4: நிச்சயதார்த்தம் முடிஞ்சது இல்ல?
1: முடிஞ்சது.
4: அதோட இந்த கல்யாணமும் முடிஞ்சது.
1: மாப்பிள்ள, அன்னைக்கு நீங்க சரின்னு சொல்லிதானே நிச்சயதார்த்தமே பண்ணோம்.
4: அன்னைக்கு சரின்னு சொன்னேன், சரின்னு சொல்ற நிலைமையில நீங்க இருந்தீங்க. ஆனா இன்னைக்கு கோடிக்கணக்கான சொத்து இருக்கிற ஏ ஸ்டேட்டஸ் எங்க, ஒண்ணுமே இல்லாம இருக்கிற நீங்க எங்க?
1: மாப்பிள்ள, எல்லா பொண்ணுக்குமே வாழ்க்கையில கல்யாணம் நிச்சயமாகும். ஆனா என் பொண்ணுக்கு இந்த கல்யாணத்துலதான் வாழ்க்கையே நிச்சயமாகுது. அதை இல்லைன்னு பண்ணிடாதீங்க மாப்பிள்ள.
4: ஒரு விளக்கு எரியணும்னா ஒரு தீக்குச்சி அணையத்தான் வேணும். தீக்குச்சி அணியதுன்னு அனுதாபப்பட்டா அப்புறம் ஆயுசுக்கு இருட்டுலதான் நிக்கணும். எனக்கு டைம் ஆச்சு, எனக்காக நிறைய பெரிய மனுஷங்க ஹால்ல வெயிட் பண்றாங்க, நீங்க போலாம்.
3: மாப்பிள்ள மாப்பிள்ள சொன்னா கேளுங்க மாப்பிள்ள, என் பொண்ண ஏமாத்திடாதீங்க மாப்பிள, நீங்க இல்லன்னா உயிரியே விட்டுருவா மாப்பிள.
4: ஏன் உயிர் விடணும்? அதான் நாட்டுல எவ்வளவு தொழில் இருக்கு, மூலதனம் இல்லாம ஆம்பளதான் பிசினஸ் பண்ண முடியாது. ஆனா உன் பொண்ணு பண்ணலாம்.
3: என்ன நான் சொன்னேன், என்ன சொன்னேன்
5: மாப்பிள? கால புடிச்சு கேக்குற மாப்பிள, என் பொண்ண கை ஊற்றாதீங்க மாப்பிள.
4: போயா, உன் பொண்ணுக்கு ஏதாவது கோயில்ல போய் இலவச கல்யாணம் நடத்துப்போ.

0: இந்த ஆள் கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளுறான்.
1: பரவாயில்ல மாப்பிள்ள, நானே போறேன். கல்யாணத்தை இந்த முகூர்த்தத்துல வேண்டாம், அடுத்த முகூர்த்தத்துல வச்சுக்கலாம்னு சொல்லிட்டாரு. போலாமா.
2: பின்னடாடி ஒரு மாதிரியா இருக்கீங்க.
1: ஒண்ணும் இல்லம்மா, கொஞ்சம் நெஞ்சு வலிக்குது.
2: நான் வேணா மருந்து தேய்ச்சி விடட்டுமா?
1: தேவையில்லம்மா, சரியாயிரும்.
2: ரொம்ப வலிக்குதா டாடி?
1: ஒண்ணும் இல்லம்மா.
2: டாடி விடுஞ்சிருச்சு. டாடி டாடி எழுந்துருங்க, விடுஞ்சிருச்சு. எழுந்துருங்க டாடி, விடுஞ்சிருச்சு.

0: அந்த வீட்டுல நடந்தது எதுவுமே எனக்கு தெரியாதுன்னு அப்பா நினைச்சிட்டு இருந்தாரு. ஆனா அங்க நடந்தது எல்லாமே எனக்கு தெரியும். மருந்து வாங்காட்டி கூட பரவாயில்ல, மாப்பிள்ளைய பாக்க வெறும் கையோட போக கூடாதுன்னு சொல்லி எந்த ஸ்வீட் பாக்கெட்ட வாங்கினாரோ அதை என்கிட்ட கொடுத்துட்டு அப்பா உள்ள போனாரு. ஸ்வீட் பாக்கெட்ட குடுக்கறதுக்காக நான் உள்ள போனப்பதான் அப்பாவுக்கு நடந்த எல்லா அவமானத்தையும் நான் பார்த்தேன். எங்க எனக்கு தெரிஞ்சா நான் வருத்தப்படுவேணும்னு அப்பா என்கிட்ட மறைச்சாரு. அவர் வருத்தப்பட கூடாதுன்னு நான் அவர்கிட்ட மறைச்சேன்.
1: நம்ம ரெண்டு பேர் கதையிலயும் ஆரம்பம்தான் வேறையே தவிர முடிவு ஒண்ணுதான்.
0: ஆனா நான் உன்ன மாதிரி கவலைப்படல மேன். என்ன பொறுத்த வரைக்கும் எப்பவும் எதுக்கும் சிரிச்சுட்டு சந்தோஷமா இருக்கணும். வாழ்க்கையில எது நடந்தாலும் அதுக்காக வருத்தப்படக்கூடாது, இதான் என் பாலிசி.
1: உன்ன ஒண்ணும் தெரியாத சின்ன பொண்ணு நினைச்சேன், ஆனா இவ்வளவு கஷ்டங்களையும் தங்கிக்கிட்டு நீ சாதாரணமா இருக்க பாரு. உனக்கு இருக்க தைரியம் எனக்கு கூட இல்ல. உன் நிலைமையில நான் இருந்திருந்தா நிச்சயம் என்னும் உயிரோடவே இருக்க மாட்டேன்.
0: ஆமா மேன், நான் உயிரோடதான் இருக்கேன். நான் எதுக்காக சாகணும், யாருக்காக தற்கொலை பண்ணணும், தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு நான் என்ன தப்பு செஞ்சேன்? நான் காதலிச்சது தப்பா, ஆனது மேல உயிரையே வச்சிருந்தது தப்பா, ஒவ்வொரு நிமிஷமும் ஆனந்தையும் உயிரா நினைச்சு வாழ்ந்துட்டு இருந்தேனே அது தப்பா? இல்ல எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நீ இல்லாம என்னால வாழ முடியாதுன்னு சொல்லிட்டு அந்தஸ்து போன அடுத்த நிமிஷமே என்ன தூக்கி எறிஞ்சிட்டு போறானே ஆனந்த், அது தப்பா சொல்லு மேன். நம்ம காதல் நிஜம், ஆனா அதை புரிஞ்சுக்க முடியாத போலிங்களை நம்பி நம்ம ஏமாந்துட்டோம். அந்தஸ்து இல்லைங்கிற ஒரே காரணத்துக்காக நம்மளை தூக்கி எறிஞ்சாங்களே, அந்த சந்தர்ப்பவாதிகளுக்காக நாம ஏன் உயிரை விடணும்? எப்ப காதல் முக்கியம் இல்ல பணம் தான் முக்கியம்னு ஆனந்த் சொன்னானோ அப்பவே எனக்குள்ள ஒரு வேகம் பிறந்துச்சு. எந்த அந்தஸ்து இல்லன்னு நீ என்ன தூக்கி எரிஞ்சியோ அதே அந்தஸ்தோட முன்னால வாழ்ந்து காட்டுறேன் பாருங்க ஒரு வைராக்கியம் பிறந்துச்சு. ஏன் அது உனக்கு வரக்கூடாது சொல்லு மேன். காலம் காலமா காதல் தோல்வினா தாடி வளர்க்கறதோ தற்கொலை பண்ணிக்கிறது தானே மிச்சமா இருக்கு, நாம ஏன் அதை மாத்தி காட்டக்கூடாது? நம்மள மாதிரி ஏமாந்தவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க மேன், அவங்களுக்கு நாம ஏன் ஒரு பாடமா இருக்க கூடாது? காவேரி மாதிரி ஆனந்த் மாதிரி ஏமாத்துறவங்களுக்கு புழு கூட பாபா மாதிரி படம் எடுக்கோட காட்டுவோமே. நிலா நிலா ஓடி வானா, எந்த நிலாவும் ஓடி வராது, ஆனா முயற்சி மட்டும் இருந்தா போதும். அந்த நிலாவே கூட நம்ம காலடியில தானே ஏற்கனவே நிரூபிச்சுட்டாங்க, நாம நிலாவுக்கு போக வேண்டாம். ஆனா நம்மளை ஏமாத்தினவங்களுக்கு முன்னாடி ஒரு படி உயர்ந்து காட்டுவோமே. அழர்ந்து விட்டுட்டு கண்ணீரை தொடச்சிட்டு வா மேன், வாழ்க்கை வாழறதுக்கு தான் வாழ்ந்து காட்டுவோம். இன்னும் என்ன மேன் யோசிக்கிற, முடியாதுங்கிறது இனிமே வார்த்தையில கூட இருக்க கூடாது, வா மேன்.
2: மண்டனீதர மண்டலாண்டல நிகில சுராசுரவந்தித வராஹ க்ஷேத்ர விபூஷண.
3: வீட்டுக்காரன் வீட்டை காலி பண்ண சொன்னா நேரா கோயிலுக்கு தான் வரணுமா? ஏன் நாங்கள்லாம் இல்லையா, எங்களுக்கெல்லாம் வீடு இல்லையா? நம்ம ரெண்டு பேருடைய ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு நீ என்ன மரியாதை வச்சிருக்கேன்னு எனக்கு தெரியாது, ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் பெத்த தாயோட ஃப்ரெண்ட்ஷிப் மேல நினைக்கிற வேணாம். இதுக்கு முன்னால எப்படியோ, ஆனா இப்பதைக்கு நம்ம மூணு பேருக்குள்ள ஒரு சம்பந்தம் இருக்கு. நம்ம மூணு பேருமே அனாதைங்க, அனாதையாவே இருக்கணும்னா இப்படி கோயில் குளம் தாராளமா போங்க, இல்ல நமக்கும் ஒரு சொந்தம் வேணும்னா என் வீட்டுக்கு வாங்க. வாங்க இஷ்டப்பட்டு கஷ்டப்படுவோம், இனிமே நீங்க சிரிச்சா நான் சந்தோஷப்படுவேன், நான் அழுதா எனக்கு நீங்க ஆறுதல் சொல்லுங்க. வாங்க நம்ம வசந்த மாளிகைக்கு போறோம்.

0: தண்ணி இல்ல அரிசி இல்லங்கிறதுக்காக மட்டும்தான் சர்வ கட்சி கூட்டணுமா என்ன? போர்வை இல்லங்கிறதுக்காக கூட கூட்டலாம், அதான் கூட்டிட்டேன். கொடி கட்டி பறக்கதான் முடியல, அட்லீஸ்ட் கொடி கட்டி படுக்கவா செய்ய. குட் நைட்.
1: பக்கத்துல ஒரு கம்பெனி வரைக்கும் போயிட்டு வர மேம், அங்க ஒரு இன்டர்வியூ இருக்கு.
0: ஐஏஎஸ் படிக்க போறேன், கலெக்டர் ஆக போறேன்னு சொன்னேன், இப்ப என்ன வேலைக்கு போக போறேன்னு
1: சொல்ற? ஐஏஎஸ் படிக்கணும்னா பணம் வேணும் இல்ல மேம், இப்படி ஏதாவது வேலை செஞ்சா அந்த சம்பளத்துல படிக்கலாம்ல.
0: எல்லாரும் வேலைக்காக படிப்பாங்க, நீ படிக்கிறதுக்காக வேலைக்கு போற. புறப்படு. உட்காருமா.
1: இவர் இந்த போட்டோல இருக்கிறவரு?
2: இவர் தான் இந்த கம்பெனி சேர்மன், கோயம்புத்தூர்ல பெரிய பிசினஸ் மேன், இப்ப மெட்ராஸ்ல புதுசா இந்த கம்பெனி ஸ்டார்ட் பண்ணிருக்காரு.
1: சாரி சார், எனக்கு இந்த வேலை வேண்டாம்.
2: ஏமா, என்ன காரணம்?
1: இதுக்கெல்லாம் காரணம் சொல்ல முடியாது சார். உங்களுக்கு ஏன் கிரிக்கெட் பிடிக்கலன்னு உங்களால காரணம் சொல்ல முடியுமா சார்? அது மாதிரி தான் சரிடுவோம். நான் வரேன் சார். இந்த காலத்துல சாமி கிட்ட வரம் கிடைக்கிறது கூட ஈஸியா இருக்கும் போல இருக்கு, ஆனா வேலை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் ஏறி இறங்கின கம்பெனி தான் வேற வேறையே தவிர பதில் ஒண்ணுதான், வேலை இல்ல.
0: வேலை இல்லாம எங்க போகுது? உத்தியோகம் கௌரவத்துக்கா இல்ல பொழப்புக்கா? இத்தனை நாள் கௌரவத்துக்காக உத்தியோகம் தேடிட்டு இருந்த, அதான் கிடைக்கல. பொழப்புக்கு உத்தியோகம் தேடி இருந்தா எத்தனையோ வேலை இருக்கு.
1: என் தப்பு என்னன்னு எனக்கு இப்பதான் புரியுது. நாலு செவத்துக்குள்ள உட்கார்ந்து ஏசி ரூம்ல பாக்குறது மட்டும்தான் வேலைன்னு இல்ல, வெளியிலயோ எத்தனையோ நியாயமான வேலைங்க இருக்கு. இனிமே என்ன வேலை கிடைச்சாலும் செய்வோம். டெம்பரரி, பெர்மனன்ட், நாள் சம்பளம், வார சம்பளம், எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, நமக்கு தேவை வேலை மட்டும்தான். வேலை வேலை வேலை.
3: இந்தாப்பா இங்க வா. இந்த பெட்டியெல்லாம் எடுத்து வண்டியில வச்சிடுறியா? காசு தர்றேன். என்னால தூக்க முடியலப்பா, நிறைய பெட்டி இருக்கு.
0: கொடுங்க.
3: ரொம்ப தேங்க்ஸ் அப்பா. அம்மா, ₹2 பணம் கொடுக்குறீங்களா? இந்த பெட்டி தூக்கிட்டு வந்த பையனை கொடுக்கணும். எதுக்குமா ₹5? ₹2 கொடுத்தா போறமா?
4: பாத்தா பாவமா இருக்கு, பரவாயில்ல வச்சுக்கிட்டோம்.
3: இந்தாப்பா
0: கொடுக்கறது நோட்டா இருந்தாலும் மனசு சில்லறையா இருக்க. இதயத்துல சுமந்த பாரமே இல்லைன்னு ஆயிடுச்சு, கையில சுமந்த பாரம் தானே. பரவாயில்ல.
5: பொண்ணையும் தங்க வச்சிருக்க அவங்களுக்கு கல்யாணம் கல்யாணம் ஆயிருந்தாலும் பரவாயில்ல, ஆனா இப்படி இருக்கிறது நல்லா இல்ல. பாக்குறவங்க தப்பா பேசுறாங்க, குடி இருக்கிற எங்களுக்கு சங்கடமா இருக்கு. நீ என்ன பண்ற? பேசாம அவங்களை காலி பண்ண வச்சுட்டு.
6: அண்ணே, நீங்க நினைக்கிற மாதிரி அவங்க ரெண்டு பேரும் தப்பானவங்க இல்ல. அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்களே அவங்களுக்காக இறக்கப்படுவீங்க. அவங்க ரொம்ப பாவங்க, வாழ்க்கையில ரொம்ப அடிபட்டவங்க.
7: ஆல் இந்தியா ரேடியோ மாநில செய்திகள் வாசிப்பது வெங்கட் கிருஷ்ணா.
8: சந்தியா பாஸ் ஆகணுங்கிறதுக்காக நீ ஏண்டி வேண்டிக்கிற?
1: எங்க அக்காவும் இந்த மாதிரிதான் ஒருத்தனை காதலிச்சாங்க. அந்த பையனுக்கு ஒரு பெரிய பணக்கார இடத்துல சம்பந்தம் கிடைச்ச உடனே எங்க அக்காவை ஏமாத்திட்டு போயிட்டான். அந்த வருத்தத்துல எங்க அக்கா தற்கொலை பண்ணிடுச்சு. சந்தியா அக்கா கலெக்டர் ஆயிட்டாங்கன்னா எங்க அக்கா மாதிரி உள்ள பொண்ணுங்களா அது ஒரு பாடமா எடுத்துக்கிட்டே இனிமே யாரும் தற்கொலை பண்ணிக்க
6: மாட்டாங்கல்ல. என் பிரார்த்தனை நிறைவேறிச்சு.
1: என்ன பிரார்த்தனை?
6: நீ ஐஏஎஸ் பாஸ் பண்ணிட்டா மொட்டை அடிக்கிறத வேண்டிக்கிட்டேன்.
1: மொட்டையெல்லாம் அடிக்காத, உனக்கு மொட்டை அடிச்சா நல்லாவே இருக்காது.
6: அத பத்தி நீ ஏன் கவலைப்படுற சந்தியா? நான் மொட்டை அடிக்கிறதா வேண்டிக்கிட்டது இவனுக்கு தானே.
0: போதுமாடா,
6: அவளுக்கே அடிக்கலாம் இல்லையா?
1: என்ன உங்க ஆத்தாரத கூட்டிங்க வரலையா?
9: எங்க மாமியா அவருக்கு நேரம்?
0: ஆமா, இன்னும் ஒரு வாரத்துல ட்ரெய்னிங் போகணும் சொன்னீங்க. எங்க டெல்லிக்கா?
1: இல்ல, டெல்லிக்கு பக்கத்துல இருக்கிற முசோரிங்கிற இடத்துல. நான் திரும்பி வர்றதுக்கு எப்படியும் 5 வருஷமாவது ஆயிடும். மறுபடியும் நான் திரும்பி வர்றதுக்குள்ள நீ ஒரு பெரிய ஆளா இருக்கணும். நான் திரும்புற திசை எல்லாம் உன் பாட்டாவே கேட்கணும். என்ன?
0: சரி.
6: என்னடா ஒண்ணுமே பேசாம வர, எனக்கு தெரியும்டா.

0: சந்தியா கலெக்டராக போறாளே, ஆனா நாம இன்னும் அப்படியே இருக்குமேனு யோசிக்கிறேன். அதானே, இப்படியே இருந்தா வருஷம் தாண்டா போய்கிட்டு இருக்கும். நான் சொல்றத கேளு. எனக்கு தெரிஞ்ச மியூசிக் டைரக்டர் ஒருத்தர் இருக்கார், அவர்கிட்ட உன்னை சேர்த்து விடுறேன். கௌரவம் பார்க்காம கொஞ்ச நாளைக்கு அவர்கிட்ட வேலை பாரு. அவரை பார்க்க நிறைய ப்ரொடியூசர் டைரக்டர்ஸ் எல்லாம் வருவாங்க. அவங்கள யாரையாவது பிடிச்சி ஏதாவது நடக்குதான்னு பாப்பேன். யோசிச்சு பாருறா.
1: அங்க என்னோட
2: வேலை
1: சார்?
2: புது பையனில் நீ
3: மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் மாற்றம். இதுவரை சேலம் மாவட்ட ஆட்சித்தலைவராக இருந்த சுந்தரம் கோவை மாவட்டத்துக்கு மாற்றப்பட்டிருக்கிறார். சென்னை மாவட்ட கலெக்டர் சுஜித் சிங் தமிழ்நாடு பாடநூல் நிறுவன இயக்குநராக மாற்றப்பட்டிருக்கிறார். சென்னை மாவட்டத்துக்கு புதிய கலெக்டராக டெல்லி உள்துறையில் பணியாற்றிய சந்தியா நியமிக்கப்பட்டுள்ளார். இவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது.
1: எனது சந்தியா வரலா?
0: ஆமாடா, நாளைக்கே வரா. அதுவும் சாதாரண சந்தியாவா இல்ல, கலெக்டர் சந்தியாவா. மூணாம் மனுஷன் மாதிரி பேப்பரை பார்த்து தெரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. அட்லீஸ்ட் ஒரு லெட்டர் போட வேணா.
1: சரி விட்ரா, அவளுக்கு என்ன பிரச்சனையோ? நாளைக்கு வந்தோம்னா அவகிட்டே கேட்டுருவோமே. ஏன் லெட்டர் போடல? சந்தியா இப்ப வந்துருவா? கண்டிப்பா வந்துருவா?
0: ஆமா இப்ப வந்துருவாடா.
4: கலெக்டர் மாவா உங்களுக்கு தெரியுமா சார்?
5: தெரியும் மாவா. நம்ம உண்மையா சந்தியா, நான் எடுத்து வளர்த்த பொண்ணாச்சு. அவளை ஹாஸ்டல்ல சேர்த்து படிக்க வச்சு இன்னைக்கு நான் இல்லைன்னா கலெக்டரா இருக்க முடியுமா ஐயா?
6: எனக்கு அப்பவே தெரியும் இந்த பொண்ணு பெரியால வரும். நல்ல பிரில்லியன்ட். எப்ப பாரு படிப்பு படிப்பு படிப்புதான்.
0: காலையில அவ கூட நிறைய ஆபீசர்ஸ் இருந்தாங்க. அதுவும் இல்லாம இன்னைக்கு தான் அவ பதவி ஏற்கிறா. அந்த டென்ஷன்ல அவ நம்மள மறந்துருக்கலாம் இல்லையா? கவலைப்படாதரா, நாளைக்கு கலெக்டர் ஆபீஸ்ல போய் அவளை பாப்போம்.
1: சார், நான் கலெக்டர் அம்மாவை பாக்கணும்.
7: இப்பெல்லாம் யாரும் கலெக்டர் அம்மா பாக்க முடியாது, அவங்க ரொம்ப பிஸியா இருக்காங்க.
1: யோ, நான் உங்களுக்கு ரொம்ப தெரிஞ்சவையா? விஷயம்னு சொல்லு, அவங்களே என்ன கூப்பிடுவாங்க.
7: அப்படியா? எதுக்கும் கலெக்டர் அம்மா கிட்ட கேட்டுட்டு வந்து பதில் சொல்றேன்.
8: இப்ப லா அண்ட் ஆர்டர் ரொம்ப கெட்டு போச்சு. போலீஸ பார்த்து ரவுடிங்க பயந்த காலம் போய் இப்ப ரவுடிங்கள பார்த்து போலீஸ் பயப்பட வேண்டிய நிலைமை ஆயிப்போச்சு.
9: மேடம், உங்களை பார்க்க யாரும் ஒருத்தர்.
8: சாரி, இப்ப நான் யாரையும் பார்க்க முடியாது, ரொம்ப பிஸியா இருக்கேன்னு
9: சொல்லு. ஓகே மேடம்.
8: சிட்டில பாதி இடத்துல சோடியம் வேப்பர் எரியறதே இல்ல.
7: நான் ரொம்ப பிஸியா இருக்கேன், இப்ப யாரையும் பார்க்க முடியாதுன்னு சொல்ல சொன்னாங்க. அப்புறம் என்ன, இடத்த காலி பண்ண வேண்டியதானா? போயா, போய் வேலையை பாரு.
1: நாம வந்திருக்கோம் தெரிஞ்சோடனே சந்தியா ரொம்ப சந்தோஷப்பட்டா. அவ சொல்றா, நீ ஏன் இங்க வரணும் சொல்லியிருந்தா நானே அங்க வந்திருப்பேன். நீங்க போங்க, பின்னாலே நான் வரேன்
0: அப்படின்னு சந்தியாவே சொன்னா?
1: இல்ல, பியூன் கிட்ட சொல்லி அனுப்பிச்சா. பாட. அங்க பாரு சந்தியா, கை கட்டிட்டு போறா பாரு. நம்மள பார்த்து சிரிச்சுட்டு கூட போறா பாரு. சிரிச்சா இல்லடா? சிரிக்கலையா? நம்ம ராசி இந்த பொண்ணுங்களை எப்படிதான், அவங்க முன்னேற வரைக்கும் நம்மளை ஹீரோஸ் பண்ணிட்டு அப்புறம் தூக்கி அறிஞ்சிட்டு போயிடும்.
9: இங்க விஸ்வங்கிறது யாருங்க?
0: இவர் தான்.
9: சந்தியாம அந்த லெட்டர் கொடுக்க சொன்னாங்க.
1: ஏன் அந்த லெட்டர் படிக்காம கிழிச்ச?
0: ஆமா, அதுல என்ன எழுதிருக்க போறா? ஆனந்த் வந்து பழசெல்லாம் மறந்துருந்தாரு, நானும் அதை மறந்துட்டு அவரு கூட சேர்ந்துட்டேன். நீயும் என்ன மறந்துருன்னு எழுதிருப்பா.
1: வேற ஏதாவது இருந்துச்சுன்னா?
0: இருந்தாலும் எழுதுவா போறா. நாளைக்கு அவளுக்கும் ஆனந்துக்கும் கல்யாணம், ஊருக்கே பத்திரிக்கை அனுப்பிச்சிருக்கா நம்மள தவிர. இதெல்லாம் உனக்கு தெரியுமா? நம்மள மறக்கலடா, சுத்தமா தலை
2: முழுகிட்டா.
1: எனக்கு இந்த ஊர்ல இருக்கவே பிடிக்கலடா. எங்கேயாவது கண் காணாத தேசமா போயிடலான்னு பாக்குறேன்.
0: ஏண்டா?
1: நம்ம யார நம்பணுமோ, அவங்க எல்லாரும் நம்மள ஏமாத்திட்டு போயிட்டாங்க. அவங்க கார்ல போகும்போது நாம கஷ்டப்படுறத பாக்கணுமாடா. இத்தனை நாளா அனாதையா தானே இருந்தேன், இப்ப அனாதையாவே இந்த ஊர் விட்டு போயிரண்டா.
0: நீ ஏண்ட அனாத? உனக்கு நான் இல்ல.
7: இந்த பார், இந்த சமாளம் வேணாம். என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்கிறேன், அவளை வசதியா வச்சு காப்பாத்துறேன்னு சொன்னிய. இப்ப கலெக்டர் பொண்டாட்டியா வர போறானு அவளை கட் பண்ணிட்டியா?
10: தொடர்ந்து கேளு, சும்மா கோவப்படாத. நான் சந்தியாவை கல்யாணம் பண்ணிக்கிறது, குழந்தைகளை பெற்றுட்டு கொஞ்சம் விளையாடுறதுக்கு இல்ல, சந்தியா வச்சு சில காரியங்கள் சாதிக்கணும், அதுக்காகத்தான் அவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன். இப்ப நான் ஃபேக்டரி கட்டுறேன். பொண்டாட்டி நினைச்சா லைசன்ஸ் ப்ராப்ளம் இல்ல, நிறைய கான்ட்ராக்ட் எடுத்துட்டு இருக்கேன். கலெக்டர் பொண்டாட்டினா கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் சாங்ஷன் ஆகும், புறமோக்கு நிலத்தை எல்லாம் நிறைய வளர்ச்சி போட்டிருக்கேன். சந்தியா நினைச்சா பட்டா ஈஸியா கிடைக்கும். மொத்தத்துல மாவட்டம் மட்டும்தான் அவகிட்ட, மத்ததெல்லாம் எங்கிட்ட.
7: ஆமா, நீதான் ஏற்கனவே சந்தியா கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு ஏமாத்தின, இப்ப மறுபடியும் எப்படி அவன் நம்ப வச்ச?
10: அதுதான் ஆனந்த், போன மாசம் பிசினஸ் விஷயமா டெல்லிக்கு போயிருந்தேன்ல, ஏர்போர்ட் போற வழியில கார் ஒண்ணு ஆக்சிடென்ட் ஆயிருந்தது. அடிபட்டு கிடக்குறது யாருன்னு பார்த்தா சந்தியா. அடிபட்டு கிடந்தது சாதாரண சந்தியான்னா அப்படியே விட்டு போயிருப்பேன். ஆனா கலெக்டர் ஆச்சே, கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் சேர்த்தேன். நான் இல்லன்னா அவ பொழைச்சே இருக்க முடியாதுங்கிற மாதிரி கிரியேட்.

0: நல்லவனா வாழறதுதான் கஷ்டம், நடிக்கிறது கூட கஷ்டம். நானும் நடிக்க ஆரம்பிச்சேன், அவளும் ஏமாற ஆரம்பிச்சா. இந்த மூணு வருஷத்துல என்ன கல்யாணம் பண்ணிக்க சொல்லி எங்க வீட்டுல எவ்வளவோ வற்புறுத்தினாங்க. ஆனா உன்ன காதலிச்சுட்டு இன்னொருத்திய கல்யாணம் பண்ணிக்க என் மனசு இடம் கொடுக்கல. நான் இதை ஏன் உங்ககிட்ட சொல்றேன்னா, முடிஞ்சு போன நம்ம உறவை திரும்பி ஆரம்பிக்கிறதுக்காகவோ இல்ல மறுபடியும் நாம ஒன்னா சேர்ந்து வாழ்றதுக்காகவோ இல்ல. நீ என்ன மன்னிச்சிட்டேன்னு சொல்ற ஒரே ஒரு வார்த்தைக்காகத்தான் நான் சொன்னதையெல்லாம் அப்படியே நம்பி மறுபடியும் ஏமாந்தா. என்ன மன்னிச்சிட்டேன்னு சொன்னா நாள் பார்த்தேன், கல்யாணத்துக்கு சம்மதம் சொன்னா பத்திரிக்கை அடிச்சேன், இப்போ தாலி கட்ட போறேன்.
1: பாவி,
0: நீ ஒண்ணு கவலைப்படாத. இது இந்த சின்ன பசங்க விளையாடுற அப்பா அம்மா விளையாட்டு மாதிரி. அவளை வச்சு சில காரியங்கள் சாதிச்சுட்டு அவளை கட் பண்ணிடுவேன், அப்புறம் உன் சிஸ்டர் கல்யாணம் பண்ணிக்கிறேன். மூட்டத்துக்கு நேரமாச்சு, நான் வரேன். முடிஞ்சா ஈவினிங் ரிசப்ஷன் பா உன் சிஸ்டரோட.
2: செஞ்சு பயமாத்த பாக்குறேன்
3: ஆத்திரப்படுற தந்தியா எப்படி போன உனக்கு என்ன கலெக்டர் ஆனவனே நம்ம எல்லாம் மறந்துட்டு போனவதான
2: அவன் நம்ம மறந்துட்டு போயிருக்கலாம் அது வேற விஷயம். ஆனா நம்ம கண்ணு முன்னாடி கெட்டு போறத பார்த்து நம்மளால சும்மா இருக்க முடியுமா? என்னாலும் சரி சந்தை கிட்ட சொல்லி இந்த கல்யாணத்தை நிறுத்தலாம் போறேன்.

0: நீ கல்யாணத்துக்கு சம்மதிச்சுட்டு இன்னைக்கு தாலி கட்ட போற நேரத்துல ஆயிரம் பேருக்கு முன்னாடி ஏந்திரிச்சு வந்துட்டே, இதுக்கு என்ன அர்த்தம்?
1: இந்த கல்யாணத்துல எனக்கு இஷ்டம் இல்லன்னு அர்த்தம்.
0: ஏன் இஷ்டம் இல்ல?
1: ஏனா ஐஏஎஸ் படிச்சிருக்கிற ஏ ஸ்டேட்டஸ் எங்க? ஆஃப்டர் பிஎஸ்சி படிச்சிருக்கிற வா ஸ்டேட்டஸ் எங்க?
2: ஏமா ஸ்டேட்டஸ் பாக்க இதுவா நேரம்? உங்க கௌரவ பிரச்சனை இல்ல, அனாவசியமா கல்யாணத்துல நிறுத்தாதீங்க.
1: அதெல்லாம் பார்க்க முடியாதுங்க. ஒரு விளக்கு எரியணும்னா ஒரு தீக்குச்சி அணையத்தான் வேணும். தீக்குச்சி அணையதேன்னு அனுதாபப்பட்டா அப்புறம் ஆயுசுக்கும் இருக்கலதான் நிக்கணும்.
0: கல்யாணத்துக்கு இஷ்டம் இல்லனா அப்புறம் எதுக்கு நீ சம்மதிச்ச?
1: எதுக்கா அன்னைக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதா சம்மதிச்சு நிச்சயதார்த்தம் பண்ணிட்டு சொத்து போன உடனே தூக்கி எரிஞ்சியே, அதுக்கு ஒரு பாடம் சொல்லட்டா? டெல்லியில வச்சு உன் பேச்ச கேட்டு நான் ஏமாந்ததா நீ நினைச்ச, ஆனா ஏமாந்தது நான் இல்ல நீ. கலெக்டர் கொண்டாட்டியானா நிறைய காரியம் சாதிக்கலான்னு நீ கல்யாண பத்திரிக்கை அடிச்ச, ஆனா இந்த கல்யாணமே ஒரு நாடகம் தான் நான் ஏற்கனவே விஸ்வத்துக்கு லெட்டர் எழுதிட்டேன். நான் நினைச்ச உன்னை எப்படி வேணும்னாலும் பழி வாங்கி இருந்திருக்கலாம், அது உனக்கும் எனக்கும் மட்டும்தான் தெரியும். நீ எப்படி எங்க அப்பாவை நாலு பேருக்கு முன்னால அவமானப்படுத்தினியோ அதே மாதிரி ஊருக்கு முன்னால உன்னை அவமானப்படுத்தினோன்னு தான் தாலி கட்ட போற நேரத்துல உன்னை தூக்கி எறிஞ்ச.
0: ரொம்ப சந்தோஷப்படாதடி, இப்ப இந்த கல்யாணம் நின்னு போச்சே, இனிமே உன்னை எவண்டி கட்டிக்குவான்?
1: அத பத்தி எனக்கு கவலை இல்ல. ஆனா தாலி கட்ட போற நேரத்துல இந்த மாப்பிள்ள எனக்கு பிடிக்கல, இவரை கல்யாணம் பண்ணிக்கிறத விட காலம் பூரா கன்னியாவே இருப்பேன்னு கல்யாண பொண்ணு சொன்னதா நாளைக்கு பத்திரிகையில கொட்ட எழுத்துல செய்தி வருமே. அப்ப எந்த முகத்தை வச்சுட்டு வெளியில வருவேன்? யார் முகத்தை முடிப்ப? எந்த பைத்தியக்கார பொண்ணு உன்னை கல்யாணம் பண்ணிக்குவா? எங்க உன் அந்தஸ்த வச்சு இப்ப நடந்தது நடக்கவே இல்லன்னு பண்ணிட்டு பாக்கலாம். இப்ப தெரியுதா அந்தஸ்துங்கிறது வீட்டுக்கு வெளியில மாட்டி இருக்கிற நேம் போர்டு மாதிரி, அது அடையாளத்துக்கு தானே தவிர அவசியத்துக்கு இல்ல. அந்தஸ்த காரணம் காட்டி எத்தனை காதல் அழிஞ்சு போயிருக்கு, எத்தனை பேர் காதல் தோல்வினால தற்கொலை பண்ணிருக்காங்க, எத்தனை பேர் கல்யாணம் பண்ணிக்காமலேயே நடப்பணமாவே வாழ்ந்துட்டு இருக்காங்க தெரியுமா? இனிமே எங்களை மாதிரி ஏமாறுறவங்களுக்கும் உன்ன மாதிரி ஏமாத்துறவங்களுக்கும் இது ஒரு பாடமா இருக்கட்டும்.
3: நல்லாரு நல்லாரு, விஷ் யூ ஆல் தி பெஸ்ட்.
4: Thank you, sir.
5: நேயர்கள் இதுவரை கேட்டது வசந்தம் கிரியேஷன்ஸ் நான் பேச நினைப்பதெல்லாம் திரைப்பட ஒளிச்சித்திரம். இதில் நடித்தவர்கள் ஆனந்த் பாபு, மோகினி, விவேக், ஆர் சுந்தரராஜன், வினு சக்கரவர்த்தி மற்றும் பலர். இசை சிற்பி கதை திரைக்கதை வசனம் இயக்கம் விக்ரமன், அமைப்பில் உதவி வே புனிதா.

0: வானொலி வடிவம் வி குமார். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
1: சீதா, சீதா.
2: ஹே மங்கி ஆண்டி, என்ன இந்த பக்கம்?
1: ஏய் தினேஷ், பல முறை சொல்லிருக்க, என் பேரு மங்கம்மா. அம்மா எங்கடா?
2: ஆண்டி, மம்மி எங்க போச்சுன்னு தெரியல.
1: என்ன வர சொல்லிட்டு எங்க போயிட்டா? ஏண்டா தினேஷ், பொழுதன்னைக்கும் இப்படி செல்லையே கட்டிக்கிட்டு இருக்கியே, நேரத்தை வீணடிக்காம கொஞ்சம் வானொலி கேக்கலாம்ல?
2: போங்க ஆண்டி, ரேடியோல பாட்டு தான் போடுவாங்க, அத செல்லே கேப்பனே.
1: என்னடா இப்படி சொல்லிட்ட? நாடு முழுக்க இருக்கிற ஆகாஷ்வாணி அலைவரிசைகள்ல பயனுள்ள தகவல்கள், இலக்கிய நிகழ்ச்சிகள், நேர்காணல்கள், இளைஞர்களுக்கான நிகழ்ச்சிகள் அப்படின்னு பலவிதமான நிகழ்ச்சிகள் மூலமா கடந்த 90 வருஷமா நமக்காக தந்துட்டு இருக்காங்களே, அத கேட்டாலாவது உனக்கு அறிவு வளருதான்னு பாப்போம்.
2: நீங்க சொல்லிட்டீங்கல்ல, வளர்த்துறோம் ஆண்டி.
1: போடா இவனை, உனக்கு போய் புத்தி சொல்ல வந்தேன் பாரு.
3: வானொலிக்கு 90.
4: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு சில நொடிகளில் தொடரும்.

ஆட்கொண்டார் நாடகம். எழுதியவர் டாக்டர் பி ஆறுமுகம் அவர்கள். நடிப்பு செந்தாமரை, ஹெரான் ராமசாமி, கம்பர் டி ஜெயராமன், வி வீரம்மாள், டி எஸ் லலிதா, மன்னை ஜெயராமன், டி என் மங்களம், ஏ ராமசாமி, எஸ் சந்தானம் மற்றும் நிலைய கலைஞர்கள். இசை நெல்லை ஏ சுப்பிரமணியன் அவர்கள். ஒலிப்பதிவு ஆர் செல்வராணி, பி சோமு. அமைப்பு வி சக்கரவர்த்தி அவர்கள். ஆட்கொண்டார் நாடகம்.

எம் அச்சத்தால் எங்கள் பெருமான் உனக்கு ஒன்று

0: என்ன அருமையான பாடல்! இந்த களமேக புலவன் இதுவரை கேள்விப்படாத அற்புதமான பாடல். எடுப்பும் தொடுப்பும் முடிப்பும் அடடடடடா, என்ன அழகு, என்ன அழகு! ஆஹா, ஓகலாங்கி சொல், நீ பாடிய இந்த பாடல்,
1: இது திருவாசகத்தில் ஒரு வாசகம்.
0: என்ன திருவாசகமா? என்ன சொல்லுகிறாய் மோகனாங்கி? திருவாசகத்தில் ஒரு வாசகமா?
1: ஆமா, திருவாசகமே தான்.
0: எழுதியது யாரோ?
1: சிவபெருமான்.
0: மோகனாங்கி, அருமையான இந்த பாடலை எழுதியது யார் என்று அறிய நான் துடியாய் துடித்துக் கொண்டிருக்கும் போது சிவபெருமான் என்று கூறி விளையாடுகிறாயே. இப்பொழுதாவது சொல், யார் எழுதியது, யார்?
1: சொல்கிறேன், இதை சிவபெருமான் தான் எழுதினார்.
0: என்ன, ஏழும் எழுத்தானில் கொண்டு சிவபெருமானா எழுதினார்?
1: ஆமாம்,
0: கைலை மலையில் வாழும் சிவபெருமானா இந்த பூலோகத்திற்கு வந்து எழுதினார்?
1: ஆமாம் ஆமாம், அப்படியே தான்.
0: என்ன மோகனாங்கி, புதிதாக இருக்கிறதே! பாட்டுக்குத்தான் முதலடி எடுத்து கொடுப்பார் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன்.
1: உலகம் ஓப்ப என்று நக்கீரருக்கு அடி எடுத்து கொடுக்க அவர் திருமுருகாற்று படை பாடினார். பித்தா என்று எம்மை அழைத்தவனே அப்படியே தொடங்கி பாடு என்று சுந்தரருக்கு அனுமதி கொடுத்த போது தேவாரம் பிறந்தது. உலகலாம் என்று சிவன் எடுத்துக் கொடுக்க சேக்கிழாரும் பெரிய புராணம் படைத்தார். இப்பொழுது
0: எப்பொழுதும் அடியெடுத்து கொடுப்பவர் இப்பொழுது எடுத்து எழுத தொடங்கிவிட்டாரோ?
1: ஆமாம், எப்பொழுதும் அடியார்களுக்கு அடியெடுத்து கொடுக்கும் சிவபெருமான் இப்பொழுது அடியார் ஒருவர் அடியெடுத்து கொடுக்க அவர் ஏடெடுத்து எழுதிவிட்டார்.
0: என்ன என்ன, ஏடெடுத்து சிவபெருமான் எழுத ஒரு அடியாரா அடியெடுத்து கொடுத்தார்?
1: ஆமாம்,
0: ஆண்டவனையே எழுத வைத்த அந்த அடியார் யாரோ?
1: அவர்தான் மாணிக்க வாசகர்.
0: எண்ணும் எழுத்துமாக நின்ற பரமன், எல்லா உயிர்களின் தலையெழுத்தையும் எழுதுகின்ற இறைவன், சனற்குமாரர் உள்ளிட்ட நால்வருக்கும் ஆசானாய் நிற்கின்ற அந்த ஆண்டவன் சிவபெருமானா மாணிக்க வாசகர் சொல்ல எடுத்து எழுதினார்?
1: ஆமாம் ஆமாம், அதுவும் ஒரு பாடல் இல்லை, இரு பாடல் இல்லை, 658 பாடல்கள்.
0: 658 பாடல்களா?
1: ஆமாம்.
0: ஆஹா ஆஹா, மோகனாங்கி, சிவபெருமானியை எழுத வைத்த சிவனடியார் மாணிக்க வாசகரின் வரலாற்றை அறிய மிகவும் அவலாக இருக்கிறேன். ஆமா, மிக மிக அவலாக இருக்கிறேன் மோகனாங்கி. எனக்கு கூறுவாயா?
1: சொன்னால்தான் எனக்கும் தூக்கம் வரும்.
2: பெருமானே, தங்களை நோக்கி உலக உயிர்கள் அனைத்து உருகி நிற்கும் போது தாங்கள் உடலில் எதையோ பார்த்துக் கொண்டிருக்கிறீர்களே.
3: பர்வத ராஜகுமாரியே, பாண்டிய நாட்டிலே ஒரு காட்சியை கண்டோம், அங்கே பார்.
2: என்ன நாதா?
3: அதோ அங்கே திரியும் வைகையை பார், அந்த வைகைக்கரையிலே பார், திருவாத ஊர்.
2: ஆமாம் ஆமாம், வீடெங்கும் இருந்து விழா நிறைந்த நாடு போலும், நாடக சாலையில் மேக முழக்கம், பாடசாலைகளில் உம்மை துதிக்கும் வேத முழக்கம், உழவு நீங்காத வயல்கள், இது எல்லாவற்றிற்கும் மேலாக உம்மை நீங்காது நினைக்கும் மக்கள். ஆம், திருவாதவூர் உம்மை மறவாத ஊர்.
3: அம்மையே, மகிழ்ந்தோம் மகிழ்ந்தோம். அதோ பார், சம்புபாத சரிதரும் சிவஞானவதியும் எம்மை நோக்கி தவம் செய்வதை.
2: என்ன தவமோ, எதற்காகவோ?
3: பிள்ளை வரம் வேண்டுகின்றனர்.
2: ஐயனே, பிள்ளை வரம் வேண்டுகின்ற அந்த தம்பதியருக்கு

0: என்ன செய்ய போகிறீர்கள்?
1: சொல்கிறேன் கேள். அமரர், அசுரர், சித்தர், தைத்தியர், கருடர், கிண்ணரர், நிருதர், சிம்புருடர், கந்தருவர், இயக்கர், விஞ்சையர், பூதர், பிசாசர், அந்தரர், முனிவர், உரகர், ஆகாயவாசியர், போகபூமியர் என்ற எமது 11 சீடர்கள்.
0: ஆமாம்.
1: அவர்களுக்கு யாம் கலைகளை கற்றுக் கொடுத்த போது அவர்களில் சிறந்தவரை காண விரும்பினோம். அதற்காக ஒரு சோதனை வைத்தோம். சீடர்கள் அமர்ந்திருந்த இடத்திற்கு அருகிருந்த திருக்குளத்திலே எங்கும் தீப்பிழம்பை வெளிப்படுத்தி அக்னி நீர் பரவச் செய்தோம்.
0: என்ன
1: தீப்பிழம்பை கண்ட எமது சீடர்கள் ஏடுகளையும் எழுத்தாணிகளையும் தாறுமாறாய் தவறவிட்டு ஓடினர். ஆனால் என் சீடர்களில் ஒருவன் மட்டும் அஞ்சி ஓடாமல், தான் நீரிலே நனைந்தாலும் திருமுறையை நனையவிடாமல் அஞ்சாமல் பாதுகாத்தான். அவன்தான் இந்த திருவாத ஊரில் தவம் இருக்கும் அந்த தம்பதியர் வயிற்றில் பிறக்கப் போகிறான்.
0: அப்படியா?
1: இதோ பிறக்கப் போகும் அக்குழந்தையின் கரு நம் கையில் இருக்கிறது. அதோ கருவறை அருமறை ஓதும் அமாத்தியர் குலத்தைச் சார்ந்த சிவஞானபதியின் மணிவெயில், சம்புவாத சரிதருக்கு சரியான வாரிசு. இருள் சாய்க்கும் இளஞ்ஞாயிறு உதித்து விட்டது பார்வதி. சம்புபாத சரிதரே, உமது உண்மை தவத்துக்கு இதோ பரிசு பெற்றுக் கொள்ளுங்கள்.
2: ஆஹா, என்ன அழகான குழந்தை! இந்த சம்புபாத சரிதன் செய்த பூஜை வீண் போகவில்லை. ஆண்டவன் அருள் செய்து விட்டான். சிவஞானவதி, உன் மணிவயிறு மாணிக்கம் சுமக்க வேண்டிய காலம் வந்துவிட்டது. ஆகா, என்னே ஆண்டவனின் கருணை! ஆகா
3: நாதா, நாதா, என்ன ஆயிற்று உமக்கு? ஏன் இந்த விடியற் காலையில் குழந்தை குழந்தை என்று பரவசப்பட்டீர்கள்? உறக்கத்தில் கனா ஏதும் கண்டீரோ?
2: என்ன, நான் கண்டது அனைத்தும் வெறும் கனவா? ஆண்டவா, என்ன இது?
3: கவலைப்படாதீர்கள் நாதா, விடியற்காலை கனவு நிச்சயம் பலிக்கும் என்று கூறுவார்கள். இறைவன் நமக்கு அருள் புரிவான்.

0: சேர சோழ பல்லவ சாளுக்கிய வேந்தர் அடிமைப்பட பாண்டியன் அரிமர்த்தனன். ஆம், நாம் ஒரு குடையில் உலகாளுகின்ற நிலை தந்த எமது அமைச்சர் பெருமானே, வாரும் வாரும். பிரித்தலும் பேணிக்கொள்ளலும் பிரிந்தார் பொறுத்தலும் செய்ய எமக்கு நாள்தோறும் இடித்துரைக்கும் அமைச்சர் பெருமான் தென்னவன் பிரம்மராயரே, ஒருவராய் சிந்தித்து எமது புகழ் எட்டு திக்கும் தாண்டி செல்ல திட்டம் ஒன்று சொல்லும்.
1: காட்சிக்கு எளியனாய், கடும் சொல்ல நல்லனாய், இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்ல பாண்டியமன்னா, வணங்குகிறேன். இந்த ராஜசபையில் வாதவூரனாய் காலடி எடுத்து வைத்த என்னை ஒரு சில ஆண்டுகளிலேயே தலைமை அமைச்சனாய் ஆக்கிய நீர் தென்னவன் பிரம்மராயன் என பட்டம் கொடுத்து பொற்பூவும் பொன்னழி மாலையும் கொடுத்து சிறப்பித்துள்ளீர். நன்றி மன்னா, என்றென்றும் நன்றி.
0: அமைச்சரே, யாம் செயற்கை அறிந்த கடைத்தும் உம்மால் உலகத்து இயற்கை அறிந்து செயல்பட்டதால் தானே மாமன்னனானேன். உறுதிகளை உழையிருந்து கூறிய அமைச்சரே.
1: செவிகைப்ப சொல்வருக்கும் மன்னா, இந்த ஒரு பண்பினால்தான் இந்த பாண்டி மண்டலம் உன் கவிகை கீழ் தங்கி மகிழ்கிறது.
0: அமைச்சரே, பழுதன்னும் மந்திரிகள் எம் பக்கத்தில் இருந்திருந்தால் யாம் 70 கோடி பகையை அல்லவா சந்திக்க நேர்ந்திருக்கும். சிந்தித்து சொல்லும் அமைச்சரே, இன்னும் பல பட்டங்கள் உமக்கு தகும் தகும்.
1: நீர் கொடுப்பதில் குறையில்லை, உமது குடிவோம்பலில் தடையில்லை. கைச்செங்கோல் செம்மாந்து நிற்கிறது, வளைவில்லை. தன்னழியால் நீர் உலகாள உம்மொழியைத்தான் உலகம் விரும்பும்.
0: அறனறிந்தேன் எனினும் திறனறிந்த அமைச்சர் நீர் இல்லை என்றால்
1: முறை செய்து காப்பாற்றும் மன்னவனே, நீரே இறை என்று உலகமும் ஏத்தும்.
0: வரப்புயர நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும், நெல் உயர நம் மக்கள் உயர்வார்கள். குடி உயர்ந்து விட்டால் கோன் உயர்வான் என்பது மெய்மொழி. ஆனாலும் அமைச்சுயர அரசுயரும் என்பது புதுமொழி புகுத்திய தென்னவன் பிரம்மராயரே, படைப்பெருக்கத்திற்கு வழி சொல்லும்.
1: காலாட்படை கணக்கு

0: பெருகிவிட்டது மன்னா. நாட்டிலே போர் மூண்டால் வீட்டிற்கு ஒரே ஆள் போதுமென முரசு முழங்க வேண்டிய நிலைக்கு அது போய்விட்டது.
1: கொடியாடி வருகின்ற தேர்ப்படை
0: ஆறக்கால்கள் செய்து குவிக்கப் பெற்று சக்கரங்கள் உருப்பெற்று நிறுத்தி வைக்க இடமில்லாத அளவிற்கு சகடங்களின் உறுப்புகள் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கின்றன மன்னா.
1: அமெத்த மகிழ்ச்சி, அமெத்த மகிழ்ச்சி. பிரம்மராயரே, மத்த கஜங்கள்?
0: கண்ண கபால பீஜ மதமுடைய கஜங்களும் கணக்கின்றி வளர்ந்து நிற்கின்றன. தும்பிக்கை தரையில் புரட, வால் மண்ணிலே தவழ, கொம்புகள் மேகத்தை கிழிக்க எழுந்த கிம்புரி அணிந்த யானைப்படை தேவைக்கு மேலே உள்ளது மன்னா.
1: குதிரைப்படை வீரர்கள் சாரி வருவதற்கும் தேர்களில் ஏறி வருவதற்கும் போதுமானவை உள்ளனவா அமைச்சரே?
0: தங்களை நான் காண வந்ததே அதற்குத்தான் மன்னா.
1: ஏன், குதிரைப்படை எண்ணிக்கையில் குறைந்து விட்டதா அமைச்சரே?
0: குதிரைப்படை காப்போர் சொன்ன செய்தி மன்னா, ஆற்றங்கரையிலே நிறுத்தப்பெற்றிருந்தவை அடித்து போக பெற்றுவிட்டன பெருவெள்ளம் வந்ததால். நோயாளி பல மாண்டன, இருப்பவற்றினும் பல வயது ஏறிய நிலை உடையன.
1: ஓ அமைச்சரே, பண்டாரத்தை திறந்து 40 கோடி பொன்னும் வழி செலவுக்கு 9 கோடி பொன்னும் ஆக மொத்தம் 49 கோடி பொன்னோடு பிரம்மராயர் தலைமையில் குதிரை வாங்கும் கூட்டம் இன்றே திருப்பெரும் துறை நோக்கி புறப்படட்டும். நான் வருகிறேன் அமைச்சரே.
0: மன்னர் மன்னன் அரிமர்த்தன பாண்டியனின் ஆணை, கைமேல் 49 கோடி பொன், ஒரு கட்டிலே ஒடுங்குவது பசு, இரண்டு கட்டிலேயும் அசைவது யானை, மூன்று கட்டிலேயும் முன்னும் பின்னும் நெருங்க விடாதது குதிரை, 4 சங்கிலியிலும் ஆடிக்கொண்டிருப்பது ஊஞ்சல், மெய் வாய் கண் மூக்கு செவி என்ற 5லேயும் கட்டுப்படாமல் ஆடுகிறவன் மனிதன், வெள்ளி அம்பலத்து கூத்தாடும் வள்ளலே, என்னே உன் விளையாட்டு? 5 கட்டிலேயும் அடங்காத மனிதனை கொண்டு 3 கட்டிலேயும் அடங்காத குதிரையை வாங்க வைக்கிறாய், இதனால் என்ன பயன்? இருந்தாலும் இறைவா, நீ எனக்கு ஒரு வரம் தா. பொன்னை மண்ணாக்க நான் விரும்பவில்லை. மன்னனுக்கு மண் ஆசை. தாவும் பரிப்படையை பெருக்கி தரணி முழுக்க ஆள விரும்புகின்றான் அரிமர்த்தன பாண்டியன். புழுதி கிளம்ப போர் உடற்கும் புறவி படைக்காக இப்பொன்னை செலவிட்டால் பொன்னும் புழுதியாகும். மண்ணிலிருந்து வெளிப்பட்ட பொன்னை மறுபடியும் மண்ணாக்க மன்னன் விரும்பினாலும் என் மனம் விரும்பவில்லை. மன்னன் வேண்டியதை வாங்க இதை செலவிட மாட்டேன். இறைவா, நின்னை வேண்டி வருபவர்க்காக இதை செலவிடுவேன். வேண்டத்தக்கது அறிவோயினி, வேண்ட முழுதும் தருவோயினி. யாரது, யாரது எனக்கு முன்னால்? ஆஹா, ஆதி சைவ குலத்தைச் சார்ந்த அர்ச்சகரே, நீரணிந்த நீர் எனக்கு நீரளித்து நிற்க வந்தீர். நல்ல சகுனம், இது நல்ல சகுனம். வேதநாயகா, ரிக் யஜுஸ் சாம அதர்வ வேதங்களை திரிபுர தகனத்திற்கு தேரேறிய போது 4 குதிரைகளாய் மாற்றி பூட்டியவனே, வேதம் உன்னால் குதிரையானது. உனது அடியான் குதிரை வாங்க கொடுத்த பொன்னால் வேதம் வாங்க அருள்வாய். ஆம் ஆம், குதிரை வாங்கப் போவதில்லை, நிச்சயம் குதிரை வாங்கப் போவதில்லை.

0: அமைச்சர் பெருமானே, குதிரைகள் வந்திறங்கும் கோடிக்கரை இன்னும் எவ்வளவு தூரம் உள்ளது?
1: ஏனப்பா, கால் வலிக்கிறதா?
0: இல்லை இல்லை, கூட்டம் கூட்டமாய் குதிரைகளை பார்க்க வேண்டும் என்ற ஆசையால் கேட்டேன்.
1: அப்பா, உனக்கோ குதிரைகளை பார்க்க ஆசை, எனக்கோ? ஆமாம், இந்த தலைமை அமைச்சன் தென்னவன் பிரம்மராயனுக்கோ? வேண்டாம், உன்னிடம் அதை சொல்ல மனமில்லை.
0: எங்களை வழி நடத்தி வரும் அமைச்சர் பெருமானே, என்னவாயிற்று தங்களுக்கு?
1: என்னை வழி நடத்த, ஆமாம், என்னை வழி நடத்தக்கூடிய ஏதோ ஒன்றினை என் மனம் நாடுகின்றது. கொஞ்சம் இரு. அதோ அதோ அங்கே பார்த்தாயா, குறுந்த மரம் ஒன்று அழகாக இருக்கிறது. அதன் கீழே அமர்ந்திருக்கும் பழுத்த அம்மனிதர், இல்லை, எனது வழிகாட்டியை, இல்லை இல்லை, எனக்கு பாடம் சொல்ல வந்தவரை நான் காணப்போகிறேன்.
0: அடடா, தலைமை அமைச்சர் வந்ததை மறந்துவிட்டு மரத்தடியில் அமர்ந்திருக்கும் பெரியவரை நோக்கி போகிறாரே.
1: வேதம் ஒரு பக்கம், சைவ போதம் ஒரு பக்கம்,

புராணத்து உட்கடந்த கீதம் ஒரு பக்கம், சமய வேதம் ஓதும் ஒரு பக்கம், நாலு பக்கமும் நாதம், இன்ப நாதம். இந்த நாதனை என் மனம் நாடுவதே, ஓ அருள் கூடுவதுதான். குருவா, அருள் குறவனா, குறுந்த மரத்தில் இடல் மருந்து விருந்து செய்ய வந்தவனா? மருந்து கண்டேன் மருந்து, பசும்பொன்னை சுமந்து வந்த என் கண்முன் ஆணி பொன்னல்லவா அமர்ந்திருக்கிறது. கல்லால மரத்தின் கீழ் அமர்ந்து சனகாதி முனிவர்க்கு அருளும் பொல்லாத ஆலமுண்ட கண்டனா என் கண் கண்டவன்? நெற்றி நிறைய நீரு, நெஞ்சு மறைய கண்டிகை, பழுத்த சிவம், சிவப்பழம். என்ன இது? என் உடம்பு கட்டையாகிவிட்டது. உடலெங்கும் வியர்வை, உரோமக்கால்கள் குத்திட்டு நிற்கின்றன.

0: விருந்து செய்ய வந்தவனா? மருந்து கண்டேன் மருந்து. பசும்புண்ணை சுமந்து வந்த என் கண்முன் ஆணி பொன்னல்லவா வந்திருக்கிறது. கல்லால மரத்தின் கீழ் அமர்ந்து சனகாதி முனிவர்க்கு அருளும் பொல்லாத ஆழமுண்ட கண்டனா என் கண் கண்டவன்? நெத்தி நிறைய நீரு, நெஞ்சு மறைய கண்டிகை, பழுத்த சிவம், சிவப்பழம். என்ன இது? என் உடம்பு கட்டையாகிவிட்டது. உடலெங்கும் வியர்வை, உரோமக்கால்கள் குத்திட்டு நிற்கின்றன, நா தழுதழுக்கிறது, நடுக்கம் ஏற்படுகிறது, நிறம் மாறுகிறதே உடல், கண்ணீர் அருவி நினைக்க விழுகிறதே. தெய்வமே, ஸ்தம்ப சுவேத ரொமஞ்ச ஸ்வரவேத வேபத ஸ்வர்ண அச்சுரு ஆகிய ஏழு நிலைகளையும் கடந்து ஒடுங்கிக் கிடக்கும் பிரளய நிலைக்கு வந்துவிட்டேன். சிரிப்பேன், அழுவேன், சிலம் கொள்வேன், உபகையை உவந்து உண்பேன், அதகிலகிஞ்சித நிலைக்கு உத்தேன், இகழ்வேன், ஊடுருவேன், சண்டையிடுவேன். சரியை கிரியை யோகம் ஞானம் கடந்த ஒரு புதுநிலை. இந்நாட்டுக்கும் சொந்தமான தென்னாட்டுக் கடவுளே, உன்வலைப்பட்டேன், சிக்கலம் பிடித்தேன், எங்கிருந்து அருளுவது இனி என்ற நிலை இனி இல்லை.
1: மாணவமடியே, தென்னவன் பிரம்மராயனே, அரிமர்த்தன பாண்டியனின் அமைச்சனே, வாதவூர் அன்பனே, பூலோகத்திலும் உனக்கு கற்பிக்க காலம் வந்துவிட்டது. ஆம், உனக்கு 16 வகையாக கற்பிக்கப் போகிறோம். தாய் மீன் தான் போட்ட முட்டையை கண்ணாலே பார்த்தாலே மீன் குஞ்சு வெளிப்பட்டு விடும். இது நயன தீட்சை. ஆமையும் தன் நிலத்தில் போட்ட முட்டையை நீரிலே சென்று நினைத்து பார்த்தால் ஆமை குஞ்சுகள் வெளிப்படும். இது மானச தீட்சை. அப்படியே 21 நாட்கள் கோழி தான் போட்ட முட்டையை அடைகாத்தாலே கோழி குஞ்சுகள் வெளிப்படும். இது ஸ்பரிச தீட்சை. குளவியானது தன்னுடைய இறகுலியை இடைவிடாது இயக்கி நின்றால் கூட்டுப்புழுவும் வெளியாகும். இது வாசக தீட்சை. இதோ செஞ்சாந்தை பூசிக்கொண்டு செங்கழு நீர் மலையை அணிந்து கொள்ளும். சிரத்தை எம் கரத்தின் கீழ் கொண்டு வா. நமசிவாய, நமசிவாய, நமசிவாய. ஐந்தெழுத்தை பதித்து விட்டு, அன்பனே, வாதவோர் நண்பனே, தன்னவன் பிரம்மராயனே, இனி நீ மணிவாசகன், மாணிக்க வாசகன், யாம் வைக்கும் திருப்பெயர் மன்னிய சிவன் யாம் மாணிக்க வாசகன். நீ
0: கொம்பரில்லா கொடி போல அலமந்த நாயேனை உம்பர் வாழ வழி செய்த கோமளமே, ஆனை வெண்போரில் குறுந்தூரன 5 புலனால் அரைப்புண்ட என்னை ஆட்கொண்ட இறைவா, நீ அணிந்த தோடு உலகை படைக்கும், நீ ஏறிய விடை பூமியை காக்கும், நீ சூடிய மதி உலகை நிர்மூலமாக்கும், நீ பூசிய பொடி அனைத்தையும் மறைக்கும். உள்ளம் கவர் கல்வனே, அருள் செய்த வள்ளலே, தேனையும் பாலையும் கண்ணலையும் தித்திக்கும் அமுதத்தையும் ஒத்த பரம்பொருளே, என் ஊனையும் என்பையும் உருக்கும் உண்மை பொருளே, வெண்மையனே பெண்மையனே எனக்கு அண்மையனே, எனக்கு நீயிடும் கட்டளை யாதோ?
1: வேலை முடிந்து ஆனால் யாம் சென்று வரும் வரை இங்கேயே காத்து.
0: கனவில் வந்த காட்சி போலல்லவா சட்டென மறைந்து போயிற்று. ஆகாயத்து அசரீரி சத்தமும் அடங்கியது போலல்லவா தோன்றுகிறது. காட்டி மறைந்த கட்டி தங்கமே, இந்த பூத உடலை எந்த தீயில் எரிப்பேன்? மலையிலிருந்து உருண்டு மாய்வேனா? நஞ்சு தோய்ந்த வாளால் நெஞ்சை கீறி முடிவேனா? அஞ்சினேன், அஞ்சினேன். இது உனது உடமை என்பதா? பிறவி பார்வையிட்டவன் கையிலே மாணிக்கம் கிடைத்ததா? மதலையும் குதலையும் பேசும் சிறுமி கையில் பொற்கிண்டம் தவழ்ந்ததா? அருமையை அறியாதவனை ஆட்கொண்டீர், அடியாரோடும் மறைந்து விட்டீர். கல்லாத

0: புல்லறிவரின் கைப்பட்ட கனியை விட்டு விட்டேனே. எந்தையே எங்கு சென்றாய்? ஆறாறு தத்துவங்களை அறிவித்தவரே எங்கு போனாய்? அறுவகை சுவையினால் சுவைவகை ஊறும் அருவமே, எங்கே மறைந்தாய்? அடியேனை இங்கு வைத்து ஆண்டவனே நீ எங்கு சென்றாய்? கன்றாய் நான் கதல காராம்பசுவாம் என் இறைவனை காணவில்லையே. அடடா, அரிமர்க்கிற பாண்டியனின் ஆட்கள் என்னோடு நின்று கொண்டிருக்கிறார்களே. இருக்கட்டும்.
1: யாரப்பா, வாருங்கள். ஓடிப்பாயின் குதிரைகள் ஆடி மாதத்தில் வரும் என்று பாண்டியர் பெருமானுக்கு ஓடிப்போய் சொல்லுங்கள். போங்கள், போங்கள், புறப்படுங்கள்.
2: குதிரை வேண்டுமா? குதிரை
3: அமைச்சரே, தலைமை அமைச்சர் தென்னவன் பிரம்மராயரை குதிரை வாங்க 49 கோடி பொன்னோடு அனுப்பி வைத்தோம். ஆடி மாதம் வருவதாக செய்தி வந்தது. ஆடி வந்துவிட்டது, குதிரைகளை காணோமே. திருமுகம் ஒன்று தந்து போய் காட்டி குதிரைகளோடு அழைத்து வாரும் என்று அனுப்பி வைத்தால் நீர் இப்படி வந்து நிற்கிறீரே.
0: மன்னா, திருமுகத்தை அமைச்சர் தென்னவன் பிரம்மராயருக்கு காட்டினோம். உமது ஓலையை பரிவோடு வாங்கினார். வரிநீர் விரல் வைத்து பாதித்தார், கண்ணை மூடினார். இனி செய்வது என்னவென்று திருவாய் 3 முறை ஒளி செய்தது. பின்னர் கோயிலில் வலம் வந்தார், கொண்டிட்டு நின்றார்.
3: பிறகு என்ன நடந்தது?
0: ஆதாயத்திலிருந்து அசரீதி கேட்டது போல் இருந்தது.
3: என்னவென்று
0: எங்களுக்கு விளங்கவில்லை மன்னா. ஆனால்
3: என்ன,
0: பிரம்மராயர் தலையசைத்தார். ஏடும் எடுத்தானையும் எடுத்து குதிரைகள் வரும் என எழுதி என்னிடம் கொடுத்த மன்னவரிடம் இவ்வோலையை காட்டுங்கள் என அனுப்பிவிட்டார்.
3: அது சரி. திருப்பெரும் துறையில் இப்பொழுது என்ன நடக்கிறது?
0: ஆலயம் ஒன்று அற்புதமாக எழுப்பிக் கொண்டிருக்கிறது. அடியார் கூட்டமும் அன்னதானத்தில் முழுகிக் கொண்டிருக்கிறது.
3: ஆலயம் அன்னதானம்? அமைச்சரே, ஓலை செய்தி நன்றாகத்தான் இருக்கிறது. குதிரைகளோடு அமைச்சர் வந்ததும் எம்மை வந்து பார்க்க சொல்லும்.
0: நல்லது மன்னா.
1: பாண்டிய மன்னா, வணங்குகிறேன்.
3: எவ்வளவு பொன் கொண்டு சென்றீர்? எவ்வளவு குதிரைகள் வாங்கி வந்தீர் அமைச்சரே?
1: கொண்டு போன பொன்னுக்கும் அளவில்லை, கொண்டு வரப்போகும் குதிரைகளுக்கும் எண்ணிக்கை இல்லை மன்னா. குதிரைகள் வந்த பின்பு பல நாமம் பூண்ட பாண்டியனை உனது திருநாமம் துரகபதி என புது பொறிவு பெறும்.
3: அமைச்சரே, மெத்த கழித்தோம், மெத்த கழித்தோம். இப்பணியை பாராட்டி இன்னும் பல பரிசுகளை உமக்கு அளிக்கிறோம், பெற்றுக்கொள்ளும்.
1: நன்றி மன்னா, நன்றி.
3: வருகிறோம். குதிரைகள் வந்து சேரும் செய்தி விரைவில் வரட்டும். வருகிறேன்.
1: இறைவா, பொன்னை முழுதும் செலவிட்டு விட்டேன். ஆகாயத்து அசிரீரியாய் அருள் செய்தாய். கனவிலும் நனவிலும் மாறி மாறி வருகின்றாய். குதிரைகள் என்று வருமோ? உற்றார் உறவினரெல்லாம் என்னை பழிதூற்றுகின்றனர். மன்னன் சீற்றம் வெளிப்பட்டால் என மற்றவர் அச்சுறுத்துகின்றனர். மன்னே, என்னை ஆட்கொண்ட மணியே, அரசன் கொடுத்த நிதியெல்லாம் முன்னே கொண்டு பிள்ளை புறவி வருவதாய் உரைத்தாய். என்னே, புறவி வரும் வண்ணம் என கலங்கி நிற்கும் எனக்கு சூரியனின் 7 குதிரைகளை ஒத்த குதிரைகள் வரும் என அருள்வாக்கு அளித்தாய். நான் சொன்ன கெடு இல்லை, இல்லை, நீ எனக்கு சொன்ன கெடு என்றோடு முடிகிறது. பொழுது விழிந்தால் எனது நிலை, மனைவி நிராசை, மகனும் மகளும் உயிர் தொகுதி, சுற்றமோ குற்றமில்லாத அடியார் கூட்டம், 7 வகை பிறப்பே கொல்லும் பகை என்பதை அறிந்தேன். அப்படியே இன்னும் 3 நாள் மன்னனிடம் அவகாசம் கேட்பேன்.

0: ஆமாம், வலிவும் பொலிவும் மிக்க ஏராளமான இந்த குதிரைகளை பார்க்க பார்க்க எனக்கு மிகவும் ஆவலாக இருக்கின்றது.
1: குதிரைகளை மட்டுமா பார்க்க தோன்றுகிறது?
0: பின்னே
1: அதோ அக்குதிரைகளை வழி நடத்தி வந்த வணிக தலைவனை பாறேன்.
0: ஆஹா,
1: அவரின் அழகும் கம்பீரமும் பார்க்கும் எவரையும் பரவசப்படுத்தி விடும் போல் இருக்கிறதே.
0: அதில் என்ன சந்தேகம்? அடே, அரசரும் அவருடன் தலைமை அமைச்சரும் வருகிறார்களே.
1: இக்குதிரைகளை பார்த்தவுடன் நமது அரசரின் முகத்தில் தான் எவ்வளவு மகிழ்ச்சி பார்த்தாயா?
0: ஆஹா, எத்தனை மகிழ்ச்சி அரசருக்கு! வா, அரசரும் தலைமை அமைச்சரும் இவ்விடம் நெருங்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். நாம் சற்று அப்புறம் ஒதுங்கி நிற்போம்.
2: ஆஹா, அமைச்சரே, குதிரைகள் வந்து விட்டன. உம்மை போன்ற திறம் படைத்த அமைச்சர்களை யாம் இதுவரை கண்டதில்லை. இவர்தான்
3: குதிரைகளின் தலைவர்.
2: குதிரை தலைவரா? ஆஹா, குதிரை வணிக குழு தலைவரே, முடிமன்னன் நான் வணங்குகிறேன்.
4: வணக்கம்.
2: அதுவும் சிம்மாசனத்தை விட்டு சிறிது எழுந்து நிற்கின்றேன்.
4: வாரும்.
2: என்னவோ தெரியவில்லை, உம்மை கண்டு பரவசம் அடைகிறேன். எமது அமைச்சர் உமது நண்பர் என அறிந்து மகிழ்கிறேன். குதிரை கலையிலே உம்மை விஞ்சுகின்ற ஆட்கள் இல்லை இல்லை என நினைக்கின்றேன்.
4: பாண்டிய மன்னா, இதோ பார், மாந்தளிர் நாவும் பாம்பு படம் போன்ற மார்பும் உடைய குதிரை பாடலம், அகன்ற நெற்றி ஒரே நிறமுடைய புறமுதுகு கொண்டது கோடகம், யானை என நடை போட்டு சிங்கம் என சீறி பாய்வது இவ்விழி, சருக்கரை போல் வெள்ளை நுரை கக்குவது வன்னி, எட்டு மங்கலம் உடையது குதிரை, குங்குமப்பூ நிறத்தது பரி, ஏறிய வீரனுக்கு அடங்கி நடப்பது கந்துகம், எட்டு வயதுடைய இக்குதிரைகளை பல நாடுகளில் சேகரித்தோம். ஸ்ரீசைலம், பல்லவம், கேகயம், யவனம், மக்கம், சவ்வீரம், மராட்டியம், கான்மீரம், மாளவம், சௌராஷ்டிரம், சாலி, குருக்கேந்திரம் ஆகிய நாடுகளிலிருந்து வந்தவை. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு அழகிய பெயரும் உண்டு. பஞ்சகல்யாணி, அட்டமங்கலம், தெய்வமணி, ஸ்ரீவச்சம், இன்னும்
2: இவற்றின் வரவால் எனக்கென்ன லாபம்
4: இருக்கிறது? மன்னா, வெள்ளை குதிரை வெற்றியை தரும், சிவந்த குதிரை இரவு போருக்கு ஏற்றது, பொற்புள்ளி உடைய குதிரை செல்வ வளம் சேர்க்கும். இதோ இதோ கயிறு மாறி தருகிறோம், பெற்றுக்கொள்ளும்.
2: குதிரை தலைவரே, வெள்ளை ஆடை ஒன்றை உமக்கு பரிசாக தருகிறேன்.
4: நன்றி.
2: அன்பு கூர்ந்து ஏற்றுக்கொள்வீர்.
4: எமது அப்பன் மகிழ இதை எமது முடியில் அணிகிறோம். இனி இக்குதிரைக்கும் எமக்கும் எந்த தொடர்பும் இல்லை.
2: அமைச்சரே, உமது பணியை பெரிதும் பாராட்டுகிறேன். மகிழ்கிறோம் மகிழ்கிறோம். அமைச்சரே, அளவிறந்த பொருளை கொடுத்து அழகான குதிரைகளை பெற்று வந்தீரோ?
3: மன்னா, அக்குதிரைகளுக்கு என்ன குறை?
2: நள்ளிரவிலே அவை நரியாக மாறிவிட்டன. புல்லும் கொள்ளும் உண்பதை விட்டு அரண்மனை நாகனவாய் புள்ளையும் கிள்ளைகளையும் அவை உண்டுவிட்டன. குழந்தைகளின் குரல் வளையை குதறிவிட்டன. வீட்டிலே சமைத்த உணவுகள் வீணாக சிதைக்கப்பட்டு விட்டன. பரிகள் நரிகளாகிவிட்டன. மாயம் செய்த உம்மை மன்னிப்பதற்கில்லை. எனக்கு கண்ணும் கவசமுமாக நடித்த பிரம்மராயனே, உச்சி பொழுதில் கிட்டி அடித்து கல் சுமக்கும் தண்டனையை நீர் ஏற்க வேண்டும் இப்போதே. ஏறடாங்கே, இந்த போலி அமைச்சனை இழுத்துச் செல். மாயவித்த காரனை விட்டு விடாதீர்கள்.

நாத வடிவான இறைவா, பாதகனை ஆட்கொண்டவனே, வேத முடிவே, போத உட்பொருளே, பூரணமே, வேத குதிரையேறும் புத்தகனே, தலைகீழாய் நிறுத்தி கொதிக்கும் மணலில் கிட்டியிட்டு நிறுத்தியிருக்கிறார்களே.

இத்தனை ஆட்கொண்டாய், சித்தம் தெளிவித்தாய். அத்தனை என்னை மன்னன் ஒறுத்து நிற்கிறான், நீ என்னை வெறுத்து நிற்கிறாய். பொறுப்பேன், என்னை அருள மறுப்பேன். இருந்து என்னை ஆண்டுகொள். இல்லை இல்லை இல்லை இல்லை, ஏற்றுக்கொள். இல்லை, ஒற்றிவை. இவையெல்லாம் விடுத்து ஏன் என்னை விட்டாய்? குற்றம் ஒன்றும் செய்ததில்லை, கொத்தையாக்கினீர். எத்துக்கு என்னை கொண்டீர்? நீரே படிப்பட்டீர். மீனாக நான் துடிப்பது புரியவில்லையா? தண்ணீரில் கிடந்து என்னை தரையிலே போட்டால் அழிவேன். சதுப்பு நிலம் ஓய்வு தரும், சேற்று நிலம் நிம்மதி தரும், ஆழமற்ற நீர் கொஞ்சம் உயிர் தரும், சிற்றோடை ஓய்வு தரும், பெரிய ஆறு பயமில்லா வாழ்வு தரும், ஆழ்கடலே வீடு பேறு தரும். உன் அருட்கடல் என் மீது பாயாதா? தலைகீழாய் நிறுத்தி கொதிக்கும் மணலில் கிட்டியிட்டு நிறுத்தியிருக்கிறார்களே அருள் வடிவே, கண்ணீர் வடித்து கதறுகின்றே. மன்னன் தந்த பொன்னை பொன்னார் மேனியனே உனக்குத்தானே செலவிட்டேன். பரிகள் என்று நரிகளை ஏவிவிட்டாய். நாடு காடாகிவிட்டது. நல்லமைச்சன் என பாராட்டிய மன்னன் நயவஞ்சகன் என பட்டம் தந்து கொதிக்கும் மணலில் குப்புற நிறுத்தியிருக்கிறான். குறுந்து மரத்தடியில் குருவாய் வந்தவனே, இருந்து பார்த்து இன்னும் எவ்வளவு நேரம் சோதனையில் தாங்குவான் என்று உணர்ந்து பார்த்து பிறகுதான் உன் அருள் வெள்ளம் பாயுமா? இந்த உடல் உனக்கே உரியது. வாட்ட வாட்ட உருக்க உருக்க என் உள்ளொளி பெருகுமே. பேரானந்தமே, பரம்பொருளே, உன்னை சிக்கல பிடித்தேன், உன்னை சிக்கல பிடித்தேன். நம சிவாய், நம சிவாய், நம சிவாய்.

0: மன்னா, வைகைக்கரை உடைந்து விட்டது, வைகைக்கரை உடைந்து விட்டது.
1: ஏன் ஓலமிடுகிறாய்? வைகைக்கரை உடைந்து விட்டால் அடைக்க வேண்டியதுதானே.
0: பத்தி பத்தியாய் கபகுபுரத்தை வெள்ளம் குத்தி சாய்த்து விட்டது மன்னா, குத்தி சாய்த்து விட்டது. தத்தி ஓட வேண்டிய நீர் தாறுமாறாய் ஓடுகிறது. நீர் உயர்ந்தால் தாவரை உயரும் என்பார்கள், ஆனால் நிலைமாறி போய்விட்டது. தாவரை கொடிகள் வேரோடு அறுந்து ஓடுகின்றன.
1: என்ன
0: கல்லாரம், கனிமுல்லை, கரும்பு சொல்லாமல் சாய்ந்து விட்டது மன்னா, சொல்லாமல் சாய்ந்து விட்டது. குறிஞ்சி நிலத்து தேனும், முன்னை நிலத்து பாலும், மருத நிலத்து கரும்பு சாரும் நெய்து நிலத்தில் உப்போடு ஒன்றாக கலந்து விட்டது மன்னா. மேல் வீடு கீழே விழ, கீழ் வீடு நீரின் மேலே விழ, ஊருக்குள் வெள்ளம் புகுந்து விட்டது மன்னா. மக்கள் யாவரும் உமது குற்றத்தை குறை கூறுகிறார்கள் மன்னா.
1: வைகை பொங்கி பாண்டிய நாடு அழிகிறது. நீதிமுறை தவறிவிட்டான் இந்த அரிமத்தன பாண்டியன் என மக்கள் ஓலமிடுகிறார்கள். கடலரசன் மறுபடியும் கனன்று எழுந்து விட்டானா? வருணன் வயிற்று வலி தீர மதுரை மண்ணை விழுங்க நினைக்கின்றானா? மேகத்திற்கும் போகத்திற்கும் தலைவனான இந்திரனின் கோபமோ, வேறு என்ன தெய்வ சாபமோ? மன்னன் என்பதையும் மறக்க வைத்து எழுந்து நின்று வணங்க வைத்த குதிரைக்காரனின் செயலோ? அமைச்சனாக வந்து அளவில்லா செல்வம் எடுத்துச் சென்று பரிகள் என்று நரிகளை நாடு முழுக்க ஓலமிட விட்ட தென்னவன் பிரம்மராயனின் சித்து வேலையோ? யாரடாங்கே, வீட்டுக்கு ஆள் வேலைக்கு வரட்டும். கடலே பொங்கி வந்தாலும் கரை அடைப்போ. மதுரை நகர் மக்கள் மண்வெட்டியும் கூடையும் சுமக்கட்டும். எந்த வீட்டிலிருந்து

0: யாரும் வரவில்லை என்றால் அந்த வீட்டை இடித்து நிர்மூலமாக்குங்கள், அந்த வீட்டு மண்ணை கரையாக போடுங்கள். இது மன்னர் மன்னன் அரிமத்தன பாண்டியனின் ஆணை. தப்பினால் தப்புவோ தலை தப்பாது என தப்புகள் முழங்கட்டும். வைகைக்கரை அடைத்தே தீருவோம்.
1: மன்னா, ஆடவர் இல்லாத வீடுகளுக்கு
0: கிழவி தனித்திருந்தாலும் கூலிக்கு ஆள் வைக்க சொல்.
1: கூலி கொடுக்க வசதி இல்லாத விதவைகளுக்கு
0: விதிவிலக்கில்லை, தலையை அடகு வைக்க சொல். மீண்டும் மீண்டும் விளக்கம் கேட்காதே, போ போ போ.
2: ஏய், யாரும் இந்த வீட்டுக்கு சொந்தக்காரன், வெளியே வா.
3: யாரப்பா என்ன கூப்பிடுறது? ஆம்பளை இல்லாத வீடுப்பா இது.
2: சீக்கிரம் வெளியவா, வெள்ளம் வந்து விட்டது, விரைவாக வெளியவா.
3: எப்பா, எனக்கோ தள்ளாத வயசு, வெள்ளம் வந்தா எனக்கு என்ன? துள்ளி ஓடும் காலம் எல்லாம் எனக்கு தான் முடிஞ்சு போயிட்டது. என்னப்பா என்ன வேணும்? பிட்டு வேணுமா? ஐயோ, பிட்டெல்லாம் வித்து போயிட்டது. நாளைக்கு வர்றியாப்பா?
2: ஏய் கிழவி, வைகை ஆற்றுக்கரை உடைந்து விட்டது என்று சொன்னால் பிட்டு வேண்டுமா என்று கேட்கிறாயே.
3: என்ன சொல்ற, வைகை ஆற்றுக்கர உடைஞ்சிட்டுதா? அதுக்கு இந்த வந்தி என்ன செய்வா?
2: ஏய் கிழவி, உனது பங்கை நீதான் அடைக்க வேண்டும், தெரியுமா?
3: அப்பா, எனக்கு வயசோ 80-90 ஆயிடுச்சு. வாய்ப்பல்லாம் உதிர்ந்து போச்சு, முதுகும் வளைஞ்சு கூணு விழுந்துடுச்சு, முகமெல்லாம் சுருக்கும், இருமி இருமி தூக்கமும் இல்ல, துடிப்பான பேச்சும் இல்ல, உளருது, நினைவோ தடுமாறுது. இந்த நிலையில நான் எப்படிப்பா என் பங்கு அடைப்பேன்?
2: ஏய் கிழவி, இது அரசரின் உத்தரவு, எப்படியாவது உன் பங்கை அடை, இல்லை என்றால் நீயே அந்த பள்ளத்தில் படுத்துக்கொள். எங்களுக்கு தேவை நீ எப்படியாவது உன் பங்கு அடைக்க வேண்டும் என்பதுதான். இது அரசு உத்தரவு, நினைவிருக்கட்டும்.
3: அப்பா, பாயும் படுகையுமா இந்த பாவி கிடக்கிறேன். முடிச்சா புட்டு சுடுவேன், முடியாட்டி முடங்கி கிடப்பேன். என்னவோ எனக்கு பங்கா பங்கு, எனக்கு பங்கு வேண்டாம், பாழும் வேண்டாம்.
2: ஏய், உன்னால் முடியாவிட்டால் கூலிக்கு ஆளை வை, புரிகிறதா?
3: கூலிக்கு ஆளு, கூலிக்கு ஆளு நான் தேடணுமா? எப்பா, அரசாங்க உத்தரவுக்கார எப்பா இந்த கேள்வி? எந்த கூலிக்காரனே எங்க போய் எப்படி பிடிப்பேன்? என் பங்க எப்படி அடைப்பேன்?
2: ஏய் கிழவி, வெள்ளம் வந்து வைகை கரை உடைந்து விட்டதால் வெளியூர்காரர்கள் பல பேர் வேலைக்கு தெரிகிறார்கள். அதில் யாராவது ஒருவர் கிடைப்பார், அவனுக்கு கூலி கொடுத்து உன் பங்கு அடை.
3: அப்பா, தள்ளாத இந்த வயசுல என்னால எங்கேயும் போய் யாரையும் பிடிக்க முடியாது. அரச உத்தரவுன்னு சொல்ற, அதான் யோசிக்கிறேன் நான். அதா அந்த ஆத்துப்படியிலேயே போய் உக்காந்துக்கிறேன், யாராவது அந்த பக்கம் ஆளு வந்தா உடனே பிடிச்சிடுறேப்பா.
2: அப்படி நீ அடைக்கவில்லை என்றால் உன்னையே தூக்கி அந்த பள்ளத்திலே போட்டு விடுவோம், ஜாக்கிரதை.
3: போதும் போதும் போதும் ஏப்பா, அரசன் சும்மா 5 அடி பாஞ்சா நீ 50 அடி பாயிறியேப்பா. நல்லா இருக்க, நல்லா இருப்பா, நல்லா இரு. என்ன பெத்த ஆத்தாலும் அப்பனும் செத்து போனது கூட எனக்கு நினைவு இல்லை. அனாதையா வளர்ந்து 6 கையையும் பிடிக்காம தனி மரமா இத்தனை காலம் இந்த மதுரை மண்ணுல உப்பையும் மண்ணையும் தின்னு வாழ்ந்துட்டேன். புட்டுக்கார கிழவி, புட்டுக்கார கிழவி வந்தின்னு எத்தையும் பேசுச்சு. இப்ப எனக்கு ராஜா பங்கு போட்டு கொடுத்துருக்கிறாரா? 6 அடி நிலம் போதுப்பா. ஆமா, எனக்கு 6 அடி நிலம் போதும், இல்ல 3 அடி கொடுத்தாலும் முடங்கி படுத்துடுவேன். ஆமாப்பா. ஐயோ தெய்வமே.

0: சோமசுந்தரா, என்னை காப்பாத்தப்பா, காப்பாத்து. இல்ல, அரசாணையை நிறைவேற்ற முடியாம போனா இந்த வந்தி கிழவி குச்சிய ஊனி உச்சிவை இல்ல வச்ச காலு கொப்பளிக்க நகர்ந்து நகர்ந்து போய் ஆத்தோட போயிடுவேன். ஆமா சோமசுந்தரா, சொக்கனால நீ தாண்டாப்பா காப்பாத்தணும், நீ தான் காப்பாத்தணும்.
1: நீ கூப்பிட்ட குரலுக்கு அந்த சோமசுந்தரர் வரப்போகிறாரா? ஏன் வீணாக புலம்புகிறார்? எப்படியாவது உன் பங்கை அடைக்கப்பா, நான் வருகிறேன். மன்னா, எல்லோரும் அடைக்க முயற்சி செய்தாலும் ஒரு கூலியால் செய்யும் செயலால்.
2: அமைச்சரே, யார் அவன், என்ன செய்தான்?
1: வந்தி என்ற கிழவியின் பங்கை அடைக்க வந்தவன் அந்த கிழவி தந்த பெட்டை தின்றுவிட்டு தாறுமாறாக தெரிகின்றான்.
2: வந்தி?
1: ஆமண்ணா, அவளுக்கு கணவன் இல்லை, நட்பு இல்லை, உறவும் இல்லை. ஒரு ஆள் வேண்டுமென அவள் தேடிய போது எங்கோ கிடைத்த ஒருவன் தான் அவன். அவன் தான் இங்கே வந்து
2: அவன் பங்கை அடைக்கவில்லையா?
1: ஆமண்ணா, பித்தனென வெட்டுவான் மண்ணை, தலைமேல் வைப்பான், பாரம் வந்து கீழே கொட்டுவான், சும்மாடு விழ ஒரு தட்டும் தட்டுவான், சுமையறுக்கி மறுபடியும் கட்டுவான், மிக களைத்து இழைத்தது போல் கரையிலேயே படுத்து விடுவான். இப்படி அவன் செய்வதால் மற்றவர் பங்கும் அடிபடாமல் கிடக்கின்றது.
2: நீர் என்ன செய்தீர்?
1: என்னால் அவனை இழுத்து வர முடியாது. அப்பப்பா எழுந்து நிற்கின்ற தோற்றம், அதனால் உம்மை அழைத்து போகவே வந்தேன்.
2: என்ன, மண் வெட்டும் ஒரு சாதாரண மனிதனை அடக்க முடியவில்லையா? எங்கே அவன்? நட.
1: மன்னா, மன்னா, அதோ அதோ அவன்தான். மணலை குவித்து ஏறி மிதித்து எப்படி சரித்து விடுகிறான் பாருங்கள்.
2: எங்கே மறுபடியும் ஓடுகிறான்?
1: பசி போகவில்லை, இன்னும் கொஞ்சம் பிட்டுண்டு வருகிறேன் என சொல்லி அவ்வப்போது இப்படித்தான் ஓடுவான்.
2: பெரம்பெங்கு, நானே சந்திக்கிறேன் அவனை. அடே, வாங்கே.
3: வந்தேன்.
2: வந்தி பங்கை அடைக்க வந்தவனே.
3: நான் தான்.
2: நீ பித்தனா இல்லை உன்மத்தனா, இந்திரஜாலம் காட்ட வந்த சித்தனா? எத்தனை, இதோ உன் முதுகில் இந்த போர்ப்பெரம்பால் அடிக்கிறேன்.

0: புற்றுக்கு மண் சுமந்த பெம்மானே, ஆதவனின் வெப்பம் என்னை தீண்டாதற்கு அணை உழைக்கும் வெள்ளத்தை பெருக்கியவனே, பிரம்படி பட்டாயா? யார் சொன்னது அரிமர்த்தன் முதுகிலே தழும்பு பட்டது, அவன் மனையாளின் முதுகிலே பட்டது? இந்த பூலோகத்தில், மேலோகத்தில் சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்கிரன் ராகு கேது விண்மீன்கள் என்ற அனைத்து முதுகிலும் அல்லவா தழும்பு பட்டது? நீர்வாழினங்கள், நிலத்தில் திரியும் உயிர்கள், ஆகாய பறவைகள் அனைத்து முதுகிலுமே பட்டது. கருப்பையில் உள்ள கருவிலும் கூடப்பட்டதே. மாயவன் விழிக்க, தாமரை செல்வன் யாதன வினவ, தேவர் தலைவன் உடல் ஆட, இயக்கர் சித்தர் சாரணர் முதுகுப்புண்ணை ஒருவர் மற்றவர்க்கு காட்ட, என் பொருட்டு எல்லார் முதுகிலும் தழும்பேத்திய பரம்பொருளே, பாண்டியன் மனம் மாறிவிட்டான். தாயே வருகை என வந்திக்கு வாழ்வு கொடுத்து விட்டான். ஒரு பிடி மண்ணை அள்ளி போட்டு வெள்ளத்தை அடக்கிய அருளாளனே, உமது அருள் வெள்ளத்தில் நான் மூழ்கும் நாள் என்றோ? பாண்டியன் அரிமர்த்தன் அறியாமையை மன்னிக்க மன்றாடுகிறேன். மன்றத்து ஆடுகின்ற மாமணியே,
1: இறைவா, சோமசுந்தரா, சொக்கேசா, மண் சுமந்து வந்த பெண் சுமந்த பாகத்தனே.

என்னை ஆளவா நீ வந்தாய், நாட்டை ஆள குதிரைகள் வந்தன, உன்னை நான் காணாமல் குதிரைகளை அல்லவா கண்டு மகிழ்ந்தேன், மாயையால் மதிமயங்கி மாதவனை தண்டித்து விட்டேன், உனது அருளால் தான் மானிட வடிவம் தாங்கி எனக்கு தலைமை அமைச்சனாய் வந்தது என உணரவில்லையே. வேள்வி தீயில் இடுகின்ற பொருளென்று வந்தியின் பிட்டை உண்ட பரமனே, உன்னையா நான் பொன் பெரம்பால் அடித்தேன், பார்த்தனை வில்லால் அடிக்கச் சொல்லி வேடிக்கை பார்த்தவனே, என்னை பெரம்பால் அடிக்கச் செய்து அண்ட சராச்சரங்கள் முழுக்க தண்டித்தது ஏ. ஹரிமர்த்தன பாண்டியன் வரலாறு கரைபட வேண்டும் என்று எண்ணமா? 49 கோடி பொன்னை 4 கால் விலங்குகளை வாங்கி நாட்டு எல்லையை பெருக்க நினைத்து நின்ற இந்த பாண்டியனை பிறவிக் கடலில் திசை தெரியாமல் செல்லாமல் திருப்பிவிட்ட பரம்பொருளே, பொன்னும் பொருளும் ஆலயமாய் அன்னதானமாய் இனி மாறும். சிறு தொண்டனின் பிள்ளைக்கரியும் கண்ணப்பன் மென்று பார்த்த ஊனும் வந்திக்கிழவியின் பிட்டும் உண்ட மூல முதல்வனே, தாயில்லாமல் தவித்த பாண்டியனுக்கு வந்தியை தாயாக்கிவிட்ட உன் கருணையை எவ்வாறு பாராட்டுவே. இப்பாண்டிய நாட்டிலே பல நாழிகை பொழுது பாதங்களை பதித்த சிவபெருமானே, நீ குதிரைக்காரனாக வந்தபோதும் பட்டாடை உனக்கு கொடுத்த போதும் அதை நீ தலையிலே ஏற்ற போதும் பாராளும் மன்னன் நான் பரம்பொருளுக்கே கொடுக்கிறோம் என்று இந்த பாவியின் உள் மனது கூட சொல்லவில்லையே, சொல்லவில்லையே. என் மனையாள் பாண்டிய குலத்திற்கு சகநாதன் என்னும் வாரிசை சுமக்க அருள் செய்த வள்ளலே, வள்ளலே, வாத ஊரார் எனக்கு ஆறுதல் சொல்லிவிட்டு தில்லைக்கு போய்விட்டார். இனி உனது பாதங்களே சரணம் ஐயனே, உனது பாதங்களே சரணம், சரணம்.

0: இனி வாதிட யாரேனும் உண்டா?
1: உண்டு. மாணிக்க வாசகரே, கேள்விகளை கேட்கட்டுமா?
0: கேளுங்கள்.
1: உமது நெற்றியிலே நீர், நீர் வணங்கும் இறைவன் நெற்றியிலும் நீர், எதற்காக இது? காரணம்
0: சொல்கிறேன், கேளுங்கள். சேய்க்கு உடல்நலம் இல்லாத போது தாய்க்கே மருந்து கொடுப்பது போல, தாயாகிய இறைவன் சேயாகிய உயிர்களை காக்க தான் திருநீரு அணிகிறான்.
1: உமது கழுத்திலும் ருத்ராட்சம் இருக்கிறது, நீ வணங்கும் சிவபெருமானுக்கும் ருத்ராட்சம் அணியப்படுகிறதே, அது ஏன்?
0: ஏட்டை மாணவன் சுமக்கும் போது கற்பிக்கும் ஆசானும் கையிலே ஏடு வைத்திருப்பதில்லையா? அதுபோலத்தான் இதுவும்.
1: ஓம் என்ற மந்திரம்?
0: ஆ என்பது பரமசிவம், உ என்பது பார்வதி, இரண்டும் இணைந்து ஓங்காரமாகும். என்பது பிரணவம்.
1: சிவம் என்றால்
0: அன்பும் இன்பும் சேர்ந்தது.
1: கல்லிற்கு பாலாபிஷேகம் செய்யப்படுகிறதே, அது ஏன்?
0: அது ஊற்றுபவனுக்கு சாந்த குணத்தை உருவாக்கும்.
1: தீபம் எதற்காக காட்டப்படுகிறது?
0: ஆதியும் அந்தமும் இலா அருட்பெரும் ஜோதியாய் இறைவன் இருப்பதை உணர்வதற்கு.
1: சூடமும் சாம்பிராணியும் கொளுத்தப்படுவது?
0: எரிந்த பிறகு எஞ்சுவது எதுவுமில்லை என்று நிலைகாட்டும் பொருள்கள் சூடமும் சாம்பிராணியும். இனி மனித பிறவி போதும் என வேண்டுவதற்காக.
1: ஆலயமணி ஒழிப்பது?
0: நாதம் எங்கள் இறைவன், நல்லோசை எங்கள் தெய்வம், ஓசையின்றி ஒன்றுமே இல்லை.
1: ஆட்டமும் பாட்டும்?
0: உயிர் இறைவனோடு கலப்பதற்கு அத்தாட்சி.
1: இறைவனே ஆடுவது?
0: அணுவுக்குள் உள்ள திரவம் ஆடுவது நின்றால் அணு அழிந்துவிட்டது என்பது ஆண்டவனின் தாண்டவத்திற்கு பொருள்.
1: தீயில் விழுந்த நீர் எரிந்து மழிகிறது, ஆனால் சந்தனத்தில் விழுந்த நீர் மணக்கிறது. வேறுபாட்டிற்கு காரணம்?
0: வேறுபாட்டை ஜடப்பொருள்கள் உணர்வதில்லை.
1: ஐந்து விரல்களுக்குள் வேறுபட்ட வடிவம் ஏன்?
0: ஐந்து விரல்களும் இணைந்து செயல்படும் போதுதான்.

0: அது புரியும்.
1: அழிக்கின்ற கடவுள் தானே சிவன்.
0: மற்றொன்றை ஆக்குவதை அழிப்பதால் தான் நடைபெறும்.
1: தில்லையிலே இருக்கின்றானா?
0: இல்லை என்பவன் நா, இனி எழாது.
2: ஐயா பெருமானே, நான் தடிக்க பேசியவரை நாவடங்க செய்த உமது அற்புதத்தை கண்டோம். இதோ பிறவியிலேயே பேச முடியாத இந்த பெண்ணை பேச வையுங்கள்.
0: நமசிவாய் நமசிவாய் நமசிவாய். சோழன் மகளே, மணிவாய் திறவாய், மாணிக்க வாசகன் சோமசுந்தரன் மேல் ஆணையிட்டு திருப்பெரும் துறையுரை சிவன் மீது ஆணையிட்டு சொல்லுகிறேன், வாய் திறவாய்,

0: இறைவா, பிறவியிலேயே பேச முடியாத இப்பெண்ணை பேச வைத்து விட்டாய், எப்படி சொல்வேன் நீ நன்றிதனை?
1: மாணிக்க வாசகனே, மடை கிடக்க
2: நம சிவாய வாழ்க, நாதன் தாழ்வாழ்க, இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதாம் தாழ்வாழ்க.
1: சிவபுராணம் தலைப்பிட்டு விட்டோம். கீர்த்தி திரு அகவல் தொடங்கட்டும்.
2: பாடத் தொடங்கும் முன்பே எழுதி முடித்து விட்டீரோ?
1: முன்னமேயே நீ பாடியது எமது மனத்திலே படிந்து விட்டது. கண்ட பத்து, கேட்ட பத்து, திருக்கோத்தும்பி, பொன்னூசல், வேடப்பத்து, பிடித்த பத்து.
2: பெரியவரே, கொஞ்சம் மெதுவாகவே எழுதுங்கள்.
1: வாசகமாம் நீரை மேகமாய்ப் பொழியும் மாணிக்க வாசகனே, உனது நாக்காகிய மதகு திறக்க படிப்பவர் மனமாகிய குளம் நிறைந்து வழியட்டும், கேட்பவர் செவியாகிய மடை திறக்கட்டும், மனமாகிய வயலில் அது பாயட்டும். மாணிக்க வாசகனே, இனி நீ

0: தான் உன்னை ஆட்கொண்டது. எல்லாரும் தாமரிவார், எல்லாரும் தாமரிவார், எல்லாரும் தாமரிவார்.
1: இதுவரை ஆட்கொண்டார் நாடகம் கேட்டீர்கள். எழுதியவர் டாக்டர் பி. ஆறுமுகம் அவர்கள். நடிப்பு மாணிக்க வாசகர், கம்பர் டி. ஜெயராமன், அரிமர்த்தன பாண்டியன், ஹெரான் ராமசுவாமி, குதிரையோட்டியாக பிட்டுக்கு மண் சுமக்கும் கூலியாளாக மாணிக்க வாசகரின் குருவாக எழுத்தாளராக செந்தாமரை, காடமேக புலவர் மன்னை ஜெயராமன், மோகனாங்கி டி. எஸ். லலிதா, புதிய அமைச்சர் ஏ. ராமசுவாமி, வந்திக்கிழவி வி. வீரம்மாள், வாதிடுவோனாக எஸ். சந்தானம், இவர்களுடன் டி. என். மங்களம் மற்றும் நிலையக் கலைஞர்கள். நிகழ்ச்சியில் இடம்பெற்ற பாடல்களை பாடியவர்கள் கம்பர் டி. ஜெயராமன், எஸ். சித்ரா, நெல்லை ஏ. சுப்பிரமணியன் ஆகியோர். பங்கேற்ற இசைக்கலைஞர்கள் ஆர். செங்கமலம் வீணை, பி. ஹரிக்குமார் மிருதங்கம். இசை நெல்லை ஏ. சுப்பிரமணியன் அவர்கள். ஒலிப்பதிவு ஆர். செல்வராணி, பி. சோமு. அமைப்பு வி. சக்கரவர்த்தி அவர்கள்.

வானொலிக்கு அசிரீரி என்றொரு பொருள் உண்டு. அந்த அமுத ஒலி நம் இல்லங்களில் ஒலிப்பதே நன்று. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திருச்சிராப்பள்ளி வானொலி

தேசத்தின் முதல் வானொலி, மாநிலத்தின் இரண்டாவது நிலையம், முத்தமிழ் வளர்ப்பதில் என்றும் முதலிடம். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது திருச்சிராப்பள்ளி வானொலியின் நிகழ்ச்சிகளை.

தேசத்தின் முதல் வானொலி, மாநிலத்தின் இரண்டாவது நிலையம், முத்தமிழ் வளர்ப்பதில் என்றும் முதலிடம். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது திருச்சிராப்பள்ளி வானொலியின் நிகழ்ச்சிகளை.

0: ஒவ்வொன்றும் சொன்னால் இன்பத் தேடி பாரும்.
1: என்றும் இனியாகும்
0: சங்கீத வீணை கை சேர
1: ஆடல்களோ ஆடல்களோ ஆசைகள் சீராதோ
0: கூடல்களோ கூடல்களோ

0: நாயகம்.
1: இப்ப நாம கேட்கலாம்.
2: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சத்யநாராயணன். விண்வெளி புத்தாக்க துறையில் நாட்டின் வலிமை நிலைநாட்டப்பட்டுள்ளதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். பெங்களூரு தனியார் ஸ்டார்ட் அப் நிறுவனம் கேலக்ஸ் ஐ தனது மிஷன் திருஷ்டி புவி கண்காணிப்பு செயற்கைக்கோளை ஸ்பேஸ் எக்ஸ் ராக்கெட் மூலம் வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தியதற்கு வாழ்த்து தெரிவித்துள்ள அவர், இது இந்தியாவின் வணிக விண்வெளி சூழல் அமைப்பில் ஒரு மைல்கல் என்று குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் திரு நரேந்திரமோடி வெளியிட்டுள்ள செய்தியில், தேச கட்டமைப்பில் இளைஞர்களின் ஆர்வம் மற்றும் ஈடுபாட்டிற்கு இது ஒரு சான்றாக திகழ்வதாக குறிப்பிட்டுள்ளார். தமிழகம், கேரளம், அசாம், மேற்குவங்க மாநிலங்கள் மற்றும் புதுச்சேரி யூனியன் பிரதேச சட்டப்பேரவைத் தேர்தலில் பதிவான வாக்குகள் நாளை எண்ணப்படுகின்றன. இதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் 62 மையங்களில் நடைபெறும் வாக்கு எண்ணும் பணிக்காக 10,545 பணியாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். வாக்கு எண்ணிக்கையின்போது வெளிப்படைத்தன்மை மற்றும் நேர்மையை உறுதி செய்ய 4,624 நுண் பார்வையாளர்கள் மற்றும் 234 வாக்கு எண்ணும் பார்வையாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். 1,135 கூடுதல் உதவி தேர்தல் நடத்தும் அலுவலர்களும் பணியில் ஈடுபடுத்தப்படுவர். பாதுகாப்பு காரணங்களுக்காக முதன்முறையாக தேர்தல் ஆணையத்தின் QR குறியீடு அடிப்படையிலான புகைப்பட அடையாள அட்டைகள் வழங்கப்பட்டுள்ளன. கைபேசிகள் உட்பட பிற தடை செய்யப்பட்ட பொருட்கள் வாக்கு எண்ணும் அறைகளுக்குள் கொண்டு செல்லப்படாமல் இருப்பதை உறுதி செய்ய கடும் சோதனைகள் மேற்கொள்ளப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டு மக்களின் ஆதார் அட்டைகள் இந்த ஆண்டு இறுதிக்குள் வடிவம் மாற்றப்பட்டு புகைப்படம் மற்றும் QR குறியீட்டுடன் மட்டுமே இருக்கும் என்று வெளியாகும் செய்திகள் முற்றிலும் தவறானவை என மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சகம் தெளிவுபடுத்தியுள்ளது. அத்தகைய மாற்றம் செய்யும் திட்டம் எதுவும் இல்லை என்று அமைச்சகம் விளக்கம் அளித்துள்ளது. மத்திய சுகாதார குடும்பநலத்துறை அமைச்சகம் நாடு தழுவிய தீ பாதுகாப்பு வாரத்தை நாளை முதல் கடைபிடிக்க உள்ளது. அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் உள்ள சுகாதார நிலையங்களில் தீ தடுப்பு தொடர்பான விழிப்புணர்வு மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ள ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. ஆந்திரப்பிரதேசம், தமிழ்நாடு வழியாக குமரி கடல் வரை நிலவும் காற்றழுத்த தாழ்வு பாதை காரணமாக கோவை, திருப்பூர் மாவட்ட மலைப்பகுதிகள், தேனி, திண்டுக்கல் மாவட்டங்களில் இன்று இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நாளை திருச்சி, திண்டுக்கல், ஈரோடு, சேலம், நாமக்கல், அரியலூர், பெரம்பலூர், திருவண்ணாமலை, கரூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் இம்மையம் கூறியுள்ளது. சேலம் அருள்மிகு நஞ்சுண்டேஸ்வரர் திருக்கோவில் சித்திரை தேரோட்டம் இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று தேரை வடம் பிடித்தனர். ஹைதராபாத்தில் நடைபெறும் IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்துக்கு எதிராக 166 என்ற வெற்றி இலக்குடன் களமிறங்கியுள்ள கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் சற்று முன் 7 ஓவரில் 1 விக்கெட் இழப்பிற்கு 79 ரன் எடுத்திருந்தது. முன்னதாக முதலில் பேட் செய்த சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் 19 ஓவரில் 165 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 7 மணிக்கு.

திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதலாளி வரிசை 936 கிலோஹெர்ட்ஸையும் திருச்சி ஃப்ரம் ரெயின்போ 102.1 கேட்டடைஞ்சிருக்கோங்க. எல்லாத்துக்கும் இனிமையான, சந்தோஷமான, உற்சாகமான, ஜாலியான, மகிழ்ச்சியான மாலை வணக்கம்.

இந்த ஞாயிற்றுக்கிழமையின் மாலை பொழுது உற்சாகமாக ஆரவாரம் செய்ய காத்திருக்கும் திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளோட இந்த நேரத்தில் நம்ம ஒரு முக்கியமான தகவலையும் கூட தெரிஞ்சுக்கலாம். நாட்டில் இந்த டிஜிட்டல் அரெஸ்ட்டை பற்றி எல்லாரும் பேசுகிறாங்க, நம்மளும் கூட பல விழிப்புணர்வுகளை பெற்றிருக்கோம். ஆனாலும் இன்னும் கூட நாட்டோட ஏதோ ஒரு சில பகுதிகளில் இந்த தொல்லை அக்கிரமம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. சமீபத்தில் கூட ஒரு இடங்களில் ஒரு வீடியோ கால் மூலமாக டிஜிட்டல் அரெஸ்ட்னு சொல்லி ஒரு பெண்ணை உட்கார வச்சு அவங்க வந்து நிறைய பாதிப்புக்குள்ளானாங்க வடநாட்டில். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம கேள்விப்பட்டுக்கிட்டே இருக்கோம். அதனால் இப்போ நான் அவங்கள்ட்ட சொல்ல போகிற அந்த அரிய கருத்து என்ன அப்படின்னா, நம்ம ஒரு விஷயத்துல விழிப்புணர்வு பெற்றுட்டோம் அப்படின்னா அதை நம்மளோடயே வச்சுக்காம நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கணும். இப்படி சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சோம்னா நாட்டில் விழிப்புணர்வு இல்லாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. இந்த கருத்தோட இந்த ஆரவாரம் நிகழ்ச்சியில் இனிய மாலை பொழுத தொடங்கலாமா? திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளோட

நேரம் 6:10 ஆயாச்சுங்க. ஆரவாரம் கேட்டு நினைச்சிருக்கோம் திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளோட. இடம் தருவாயா இடம் தருவாயான்னு பாடல் கேட்டு முடிச்சிருக்கோம். ஆனால் இந்த வெயில் காலத்தில் பயணிக்கும் போது நமக்கு ஏதாவது அந்த பயணத்தில் இடம் தருவாங்களா அப்படின்னு நம்ம யோசிச்சுட்ருப்போம். ஆனால் வண்டிகள்லாம் குறைச்சலாக இருக்கிறனால நமக்கு வந்து இடம் கிடைக்கிறது கொஞ்சம் யோசிக்கக்கூடிய விஷயமா இருக்கும். ஆனால் இந்த மாதிரிலாம் பயணிகள் சிரமப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரயில்வே வந்து கூடுதல் ரயில்களை இயக்க போகிறாங்க. எங்கேருந்து எங்கே அப்படின்னு கேட்குறீங்களா, நம்ம திருச்சியிலேருந்து பெங்களூருக்கு கரூர் வழியாக கோடை காலத்தில் பயணிகளோட வருகை அதிக அளவில் இருக்கிறதுனால அதை கருத்தில் கொண்டு இந்த கூடுதல் ரயில்களை இயக்க போகிறாங்க. இந்த வாராந்திர சிறப்பு ரயில் இம்மாதம் அதாவது மே மாதம் 5, 12, 19, 26 இந்த 4 இந்த சிறப்பு ரயில் இயங்க போகுது. இந்த ரயில் தினமும் நம்ம திருச்சிராப்பள்ளி ஜங்ஷனில் காலையில் 6:15 புறப்படும். பிற்பகல் 1:45 பெங்களூரை சென்றடையும். திரும்ப பெங்களூர்லேருந்து பிற்பகல் 3 புறப்பட்டு 10:30 திருச்சியை வந்தடையும். இந்த ரயில் சேவையை பொதுமக்கள்லாம் பயன்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க.

0: திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளில் நேரம் மாலை 6:15.
1: இன்னைக்கு டே எல்லாருக்கும் எப்படிங்க போச்சு? எல்லாரும் இப்பதான் ரிலாக்ஸா வீட்டுல இருக்கீங்களா? ஒரு நாள்ல குறைஞ்சபட்சம் ஒரு நேரமாவது குடும்பத்தினர் அனைவரும் ஒன்னா சேர்ந்து சாப்பிடறத பழக்கமா வச்சுக்கணுங்க. அப்படி சாப்பிடும் போது மொபைலோ டிவியோ பாக்காம அன்னனைக்கு என்னென்ன நடந்ததுங்கறத பேசிக்கிட்டே சாப்பிட்டு பாருங்க. அது ஒரு குட் ஃபீல கொடுக்குங்க. இன்னைக்கு உணவே மருந்து நிகழ்ச்சியில ஆலோசனைகளோட இணையறாங்க திருச்சி ஊட்டச்சத்து நிபுணர் மீரா முரளிதரன் அவர்கள்.
2: 30 வயதிலிருந்து 60 வயதுக்கு உட்பட்டவர்கள், 15 மில்லியன் மக்கள் நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நான் கம்யூனிகபிள் டிசீசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கம்யூனிகபிள் டிசீசஸ்னா பாக்டீரியா, வைரஸ் போன்ற கிருமிகள்னால பரவக்கூடிய தொற்று, நோய் தொற்று வந்து கம்யூனிகபிள் டிசீசஸ். நான் கம்யூனிகபிள்னா ஒருத்தருட்டேந்து இன்னொருத்தருக்கு பரவாத வியாதிகள். அது வந்து நம்ம இப்ப பார்த்தோம்னா இந்த நீரிழிவு, இருதய நோயெல்லாம் ஒருத்தருட்டேந்து இன்னொருத்தருக்கு பரவாது. ஆனா இந்த மாதிரியான வியாதிகள் வந்து இப்போ நம்மளுடைய சமுதாயத்துல ரொம்ப அதிகமா இருக்கு. இதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா செடன்டரி ஜாப், ஒரு இடத்திலேயே உட்காந்து செய்யக்கூடிய வேலை. 50% மக்கள் வந்து ஒரு இடத்திலேயே உட்காந்து செய்யக்கூடிய வேலையை தான் செஞ்சுட்டு இருக்கோம். நம்ம வந்து எழுந்து போய் ஒரு இது பண்றதோ, நடக்கிறது, நம்ம வேலை செய்யும் இடத்திலிருந்து வீட்டிற்கு நடந்து போவது கூட கிடையாது, பஸ் ஸ்டாப்புக்கு நடக்கிற வேலை கூட கிடையாது. எல்லாரும் ஏதோ ஒரு 2-வீலர் வச்சிருக்கோம், ஒரு கார் வச்சிருக்கோம், அதுல வந்து நம்ம போயிட்டோம். ஸோ நடக்கிறது அப்படிங்கறதே ஒரு வழக்கொழிந்த விஷயமா போயிட்டு இருக்கு. அதே மாதிரி உணவு பழக்கம், உணவுங்கிறது ரொம்ப மாறி இருக்கு. உணவு பழக்கம்ங்கிறது ஒரு 30 வருட இந்த கேப்ல உணவு பழக்கம் நிறைய மாறி இருக்கு. ஒரு 20 வருடம், 25 வருடத்துக்கு முன்னாடி நம்ம வீட்டில் சமைத்த உணவுகளை மட்டுமே உண்போம். எப்பவாவது ஏதோ ஒரு அக்கேஷன், எங்கேயாவது வெளியூர் போனா அப்படி இருக்கும் பொழுது வெளியே ஒரு ஹோட்டல்ல ஒரு உணவு சாப்பிடுறதுங்கிற ஒரு வழக்கம் இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு 2000 வருடத்துக்கு அப்புறம் இந்த மில்லினியம் ஆரம்பித்த உடனே என்ன ஆயிடுச்சுன்னா, நம்ம வந்து ஒரு ஃபேமிலியா ஒரு அவுட்டிங் போனோம். எல்லா குடும்பம் வந்து எல்லாருமே இப்போ வேலைக்கு செல்கிறோம், எல்லாருமே ரொம்ப பிஸியா இருக்கோம். அப்ப எல்லாம் ஃபேமிலி ஒன்னா சேர்ந்து வாரத்துல ஒரு நாள் நம்ம வெளியே போய் உணவு அருந்தலாம் அப்படிங்கிற ஒரு வழக்கம் வந்தது. அதுக்கப்புறம் கோவிட் அப்படின்ற கூடிய இந்த பெருந்தொற்று இந்த காலத்துக்கு அப்புறம் பார்த்தோம்னா நிறைய இந்த ஆன்லைன் ஆர்டரிங் அப்படிங்கிற ஒரு பழக்கம் வந்துருச்சு. வீட்டுல சமைக்க முடியலையா, நம்ம வந்து அதை ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணிடுறோம், அந்த உணவை வாங்கி சாப்பிடுறோம். அந்த உணவுல என்ன இருக்குன்னு கூட நம்ம யோசிக்கிறது இல்ல, அந்த உணவு நமக்கு அந்த நேரத்தில் தேவையானு யோசிக்கிறது இல்ல, நம்ம அந்த உணவை சாப்பிடுறோம். அந்த மாதிரியான உணவு வகைகளும் மாறுது. அதுல இருக்கக்கூடிய பல சத்துக்கள் சீர்குலைந்து போன நிலையில நம்ம ஒரு உணவு உண்டுட்டு இருக்கோம். நம்ம ஒரு சக்கையை தான் இப்ப உண்டுட்டு இருக்கோம். நம்ம வந்து இந்த உணவு வந்து சுவையாக இருக்கிறதா அப்படிங்கறத மட்டும்தான் பார்க்கிறோமே ஒழிய அதுல என்ன சத்து இருக்கிறது, அந்த சத்து நமக்கு இப்பொழுது தேவையா அப்படிங்கறத நம்ம யாருமே யோசிக்கிறது இல்ல. உதாரணத்துக்கு இப்ப சொல்லணும்னா, நம்முடைய நாட்டு உணவுலயே நம்ம பல மாற்றங்களை ஏற்படுத்தி உண்கிறோம். இப்ப வந்து ஒரு பிரியாணி அப்படிங்கிற அந்த ஒரு உணவு வந்து ஒரு கம்ஃபர்ட் ஃபுட் நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும். மாசத்துக்கு ஒரு தடையோ 15 நாளைக்கு ஒரு தடையோ வீட்டுல கறி எடுத்து சமைக்கிறது அப்படின்னு சொல்லி பிரியாணி செய்வாங்க. இல்லைன்னா ஏதாவது ஒரு விசேஷம், திருவிழா அப்படின்னா பிரியாணி சமைக்கிறது அப்படிங்கிறது போக, இப்ப எப்ப வேணும்னாலும் நம்மளுடைய மொபைல் போனை எடுத்து ஒரு பிரியாணி வாங்கி சாப்பிடலாம் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு நம்ம வந்துட்டோம். அந்த பிரியாணி அப்படிங்கறது பார்த்தோம்னா அதுல இருக்கக்கூடிய அத்தனை கலோரி நமக்கு தேவையா அப்படிங்கிறது ஒரு க்வெஸ்டின் மார்க். அதை தவிர இப்போ குளோபலைசேஷன் வந்தது மூலமா பல வெளிநாட்டு உணவுகள் நம்ம சாப்பிட ஆரம்பிச்சிருக்கோம். பீட்சா சாப்பிடுறோம், பாஸ்தா சாப்பிடுறோம், அதெல்லாம் பார்த்தோம்னா அவ்வளவு கொழுப்பு சத்து நிறைந்த உணவுகள். நம்ம அந்த உணவெல்லாம் ரொம்ப சர்வசாதாரணமா நம்ம சாப்பிடுறோம். அது வந்து நமக்கு டைஜஸ்ட் ஆகுதா அப்படின்னு கூட நம்ம யோசிக்கிறது இல்ல. திருவள்ளுவர் என்ன சொன்னாருன்னா, மருந்தன வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உனின் அப்படின்னு சொன்னாரு. எத்தனையோ வருஷங்களுக்கு முன்னாடி அவர் சொல்லி வச்சிருக்காரு. மருந்துங்கிறது நமக்கு எப்போ வேண்டான்னா, ஒருவேளை சாப்பிட்ட உணவு ஜீரணமான பிறகு அடுத்த வேளை உணவை உண்ண வேண்டும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. பசித்து புசி அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம பெரியோர்கள். ஆனா நம்ம இப்ப அதெல்லாம் பாக்குறது இல்ல. உணவு கிடைக்கும் போதெல்லாம் உண்கிறோம். அந்த மாதிரி உண்ணும் பொழுது வாழ்வியல் சார்ந்த வியாதிகள், நோய்கள் நமக்கு வந்து ரொம்ப அதிகமா நம்மளை பாதிக்குது.
1: உணவோட ருசிக்காக சாப்பிடாம அதுல என்னென்ன சத்துக்கள் நிறைஞ்சிருக்குன்னு தெரிஞ்சு சாப்பிட்டா தொற்றா நோய்களும் வராம தவிர்க்கலாம்னு சொன்னாங்க திருச்சி உணவியல்.

0: வல்லுநர் மீரா முரளிதரன் அவர்கள்.
1: நேரம் 6:20 ஆயாச்சு. ஆரவாரம் கேட்டணிஞ்சிருக்கோம் திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளோட.

0: சில கதைகள் நமக்கு உற்சாகம் தரும்.
1: சில கதைகள் நமக்கு கண்ணீரை வரவழைக்கும்.
2: சில கதைகள் நம்மை நிகழ வைக்கும்.
1: சில கதைகள் நம்மை சிரிக்கவும் சிந்திக்கவும் வைக்கும்.
0: இந்த மாதிரி நவ திருச்சி FM ரெயின்போ நேயர்களை கட்டி போடுற மாதிரியான குறுங்கதைகள் உங்ககிட்ட இருக்கா?
2: அந்த கதைகளை பண்பலையில கேக்கணும்னு ஆசையா இருக்கா?
1: நீங்க பள்ளி கல்லூரி மாணவரா இருந்தா 3 நிமிடங்களுக்கு மிகாம உங்களது குறுங்கதைகளை பேசி topyouthrj@gmail.com என்கிற மின்னஞ்சல் முகவரிக்கு மே மாதம் 5ஆம் தேதிக்குள்ள அனுப்பி வைங்க.
0: காற்றலைகளில் உங்கள் படைப்புகள் உங்கள் குரலில் ஒலிபரப்பாக வாழ்த்துக்கள்.
3: நேரம் 6:26 ஆக போகுதுங்க. ஆற வாரம் கேட்டணிஞ்சிருக்கும் திருச்சி FM ரெயின்போ 102.1 திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதலலை வரிசை 936 கிலோஹெர்ட்ஸ்லையும்

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். தமிழக சட்டப்பேரவை தேர்தல் வாக்கு எண்ணும் பணிக்காக விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. வாக்கு எண்ணும் மையங்களில் கூடுதல் பாதுகாப்பு ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று திமுக கோரியுள்ளது. இந்த தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும் என்று பிஜேபி நம்பிக்கை தெரிவித்துள்ளது. தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 6 தினங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. லக்சம்பர்க் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் மேகனா ரெட்டி வெள்ளிப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் பதிவான வாக்குகளை எண்ணும் பணி நாளை காலை 8 மணிக்கு தொடங்கும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. இது தொடர்பாக தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் மாநிலம் முழுவதும் 62 மையங்களில் இப்பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்காக விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. முதலில் தபால் வாக்குகள் எண்ணப்படும் என்றும் அதனைத் தொடர்ந்து 30 நிமிடங்களுக்கு பின்னர் காலை

0: 8:30 மணியளவில் மின்னணு வாக்குப்பதிவு எந்திரத்தில் பதிவான வாக்குகள் எண்ணப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடைசி சுற்று வாக்குகளை எண்ணும் பணி, தபால் வாக்குகளை எண்ணும் பணி முடிந்தவுடன் தொடங்கப்படும் என்றும் தேர்தல் ஆணையம் அந்த செய்திக்குறிப்பில் தெளிவுபடுத்தியுள்ளது. ஒவ்வொரு வாக்கு எண்ணும் மையத்திலும் ஒரு பகுதியில் தபால் வாக்குகளும், மற்றொரு பகுதியில் வாக்குப்பதிவு எந்திரங்களில் பதிவு செய்யப்பட்ட வாக்குகளும் அதற்கான மேஜைகளில் எண்ணப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இப்பணிகளை தனித்தனியே கண்காணிப்பதற்கென உதவி தேர்தல் நடத்தும் அலுவலர் நிலையில் அதிகாரிகள் நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. 500 தபால் வாக்குகளுக்கு ஒரு மேஜை என்ற விகிதத்தில் அவை எண்ணப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேர்தல் பணியில் ஈடுபட்ட 360,000 அலுவலர்களில் 288,000 பேர் தபால் வாக்குகளை பதிவு செய்துள்ளதாகவும் தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. இது தவிர தேர்தல் பணிக்காக நியமனம் செய்யப்பட்ட காவல்துறை அலுவலர்கள், தேர்தல் கண்காணிப்பு குழுக்களில் பணியாற்றியவர்கள் என 336,000 பேர் தபால் வாக்குகளாகவும், 110,000 பேர் தேர்தல் பணிச்சான்றிதழ் பெற்று நேரடியாக வாக்குச்சாவடிகளிலும் தபால் வாக்குகளை செலுத்தியுள்ளதாக அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 85 வயதுக்கு மேற்பட்ட மூத்த குடிமக்கள் மற்றும் மாற்றுத்திறனாளி வாக்காளர்கள் 173,000 பேர் தபால் வாக்கு செலுத்தியுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சேவை வாக்காளர்கள் 18,000 பேர் வாக்களித்துள்ளதாகவும் தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. இதற்கிடையே மாவட்டங்களில் வாக்கு எண்ணும் பணிக்காக மேற்கொள்ளப்பட்டுள்ள நடவடிக்கைகள் குறித்து எமது செய்தியாளர்களிடம் நேரடியாக கேட்கலாம். முதல்ல திருவள்ளூர் மாவட்டத்தில் செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஏற்பாடுகள் குறித்து சொல்லுங்க தனசேகர்.
1: அதாவது பாத்தீங்கன்னா, திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள 10 சட்டமன்ற தொகுதிகளான கும்மிடிப்பூண்டி, பொன்னேரி, திருத்தணி, திருவள்ளூர், பூவிருந்தவள்ளி, ஆவடி, அம்பத்தூர், மதுரவாயல், திருவொற்றியூர் ஆகிய 10 சட்டமன்ற தொகுதிகளில் நடைபெற்ற வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பெருமாள்பட்டு மற்றும் செவ்வாய்ப்பேட்டை தொழிற்பயிற்சி கல்லூரி மையங்களில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டு நாளை வாக்கு எண்ணிக்கை நடைபெற உள்ளது. ஒவ்வொரு இடங்களிலும் 3 அடுக்கு பாதுகாப்பு அமைக்கப்பட்டுள்ளது. முதல் அடுக்கு அதாவது இன்னர் பெரிஃபெரி என்று சொல்லக்கூடிய இருப்பு அறையை ஒட்டியிருக்கும் இடங்களில் மத்திய காவல் படையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். 2ம் வளையம் அதாவது அதற்கு அடுத்து இருக்கும் பெரிஃபெரி, அதை தமிழ்நாடு சிறப்பு காவல் படை பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். 3வது வெளிப்புற பாதுகாப்பு அடுக்கில் கல்லூரியின் நுழைவாயிலிருந்து வாக்கு எண்ணும் மையத்தின் நுழைவாயில் வரைக்கும் மாநில காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். ஒவ்வொரு மையங்களிலும் ஒரு காவல் உதவியாளர் தலைமையில் 2 இடங்களையும் சேர்த்து 387க்கும் மேற்பட்ட சிசிடிவி பொருத்தப்பட்டு வளாகம் முழுவதும் கண்காணிக்கப்பட்டு வருகிறது. தொடர்ந்து நாளை காலை நடைபெறவுள்ள வாக்கு எண்ணிக்கைக்கான ஆயத்த பணிகள் முழுவீச்சில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது.
0: கோவை மாவட்டத்தில் வாக்கு எண்ணும் பணிக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் எவ்வாறு செய்யப்பட்டிருக்கு ஹரிஹரன்?
2: வணக்கம். நீங்க குறிப்பிட்டதை போல கோயம்புத்தூர் மாவட்டத்தில் உள்ள வாக்கு எண்ணும் மையத்திலும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. கோயம்புத்தூர் மாவட்டத்தை பொறுத்தவரை இங்குள்ள 10 சட்டமன்ற தொகுதிகளில் பதிவான வாக்குகள் தடாகம் சாலையில் அமைந்துள்ள அரசு தொழில்நுட்ப கல்லூரியில் நாளை எண்ணப்பட இருக்கிறது. இதற்காக மாவட்ட நிர்வாகம் மற்றும் மாவட்ட காவல்துறையினர் கோயம்புத்தூர் மாநகரம் முழுவதும் பாதுகாப்பு பணிகளை தீவிரப்படுத்தியுள்ளனர். குறிப்பாக வாக்கு எண்ணும் மையம் அமைந்துள்ள தடாகம் சாலை, வடவள்ளி, இடையார்பாளையம், தாய்பாபா காலனி ஆகிய பகுதிகள் தற்காலிக சிவப்பு மண்டலமாக அறிவிக்கப்பட்டு இந்த பகுதிகளில் ட்ரோன்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. அறிவிப்பை மீறி ட்ரோன்கள் பறக்க விடுவோர் மீது உரிய சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என மாவட்ட நிர்வாகம் எச்சரித்துள்ளது. அதேபோல் வாக்கு எண்ணும் பணிகள் நடைபெற உள்ளதையொட்டி தடாகம் சாலை, மேட்டுப்பாளையம் பிரதான சாலை, தாய்பாபா காலனி இணைப்பு சாலைகள் ஆகிய பகுதிகளில் போக்குவரத்து மாற்றத்திற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளது. வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் மையமான அரசு தொழில்நுட்ப கல்லூரியில் 3 அடுக்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. இதில் மாவட்ட காவல்துறையினரோடு மத்திய பாதுகாப்பு படையினரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் வெப் கேமராக்களின் மூலம் வாக்கு எண்ணும் மையத்திற்குள் வரக்கூடிய வாகனங்கள், வரக்கூடிய நபர்கள், கொண்டுவரக்கூடிய பொருட்கள் அனைத்துமே லைவ் ஸ்ட்ரீமிங் தொழில்நுட்பம் மூலம் கண்காணிக்கப்பட்டு வருகிறது. நாளை வாக்கு எண்ணும் மையத்திற்கு வரக்கூடிய நபர்கள் தேர்தல் ஆணையத்தால் வழங்கப்பட்ட QR கோடுடன் கூடிய அடையாள அட்டை வைத்திருப்பவர்கள் மட்டுமே வாக்கு எண்ணும் மையத்திற்குள் அனுமதிக்கப்படுவார்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
0: இதேபோல நாமக்கல் மாவட்டத்தில் செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகள் குறித்து எமது செய்தியாளரிடம் கேட்கலாம். கண்ணன், அங்கு வாக்கு எண்ணிக்கைக்காக என்னென்ன நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு?
3: நாமக்கல் மாவட்டத்தில் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் பதிவான வாக்குகளை எண்ணுவதற்காக திருச்செங்கோடு விவேகானந்தா மகளிர் தொழில்நுட்ப கல்லூரி மையம் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளது. காலை 8 மணி அளவில் தபால் வாக்குகளும், அதனைத் தொடர்ந்து 8:30 மணி அளவில் மின்னணு வாக்குப்பதிவு எந்திரத்தில் பதிவான வாக்குகளும் எண்ணப்பட உள்ளன. மொத்தமாக மாவட்டத்தில் 12,12,630 பேர் வாக்களிக்கின்றனர். தபால் வாக்குகளை எண்ணுவதற்காக 6 சட்டமன்ற தொகுதிகளிலும் தலா 6 மேசைகள் அமைக்கப்பட்டுள்ளன. மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்களில் பதிவான வாக்குகளை எண்ணுவதற்காக ஒவ்வொரு சட்டசபை தொகுதிக்கும் தலா 14 மேசைகள் வீதம், 6 சட்டமன்ற தொகுதிகளுக்கு மொத்தம் 84 மேசைகள் போடப்பட்டுள்ளன. ஒரு சட்டசபை தொகுதிக்கு தலா 17 மேற்பார்வை

0: பார்வையாளர்கள், 17 உதவியாளர்கள், 17 நுண்பார்வையாளர்கள் என மொத்தம் 306 அலுவலர்கள் வாக்கு எண்ணும் பணியில் ஈடுபடுகின்றனர். அதேபோல தேர்தல் முடிவுகளை அவ்வப்போது வழங்குவதற்காக நவீன ஊடக மையமும் அமைக்கப்பட்டுள்ளது. வாக்கு எண்ணிக்கைக்கு தேவையான அனைத்து முன்னேற்பாட்டு பணிகளும் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகின்றன. வாக்கு எண்ணிக்கையின் போது மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திருமதி சு விமலா தலைமையில் துணை ராணுவ படையினர் உட்பட சுமார் 700 காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். தேர்தல் முடிவுகள் வெளியாகின்ற நேரத்தில் அரசியல் கட்சியினர் வெற்றி கொண்டாட்டங்களில் ஈடுபடும் போது எந்தவிதமான அசம்பாவித சம்பவங்களும் நடக்காமல் இருக்க அந்தந்த சட்டமன்ற தொகுதிகளில் துணை ராணுவம் மற்றும் காவல்துறையினர் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளனர்.
1: வாக்கு எண்ணும் பணிக்கான ஏற்பாடுகள் குறித்து தகவல்களை வழங்கிய செய்தியாளர்களுக்கு நன்றி. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. மக்கள் தீர்ப்பு. நேயர்களே, சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளை உடனுக்குடன் வழங்கும் வகையில் எமது செய்தி பிரிவு நாளை காலை 9 மணி முதல் மக்கள் தீர்ப்பு 2026 என்ற சிறப்பு கலந்துரையாடல் நிகழ்ச்சியை நடத்த உள்ளது. பத்திரிகையாளர்கள், அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் பங்கேற்று தேர்தல் முடிவுகள் குறித்தும் மாவட்டம் வாரியாக தொகுதிகளின் முன்னணி நிலவரம் குறித்தும் எமது செய்தியாளர்களுடன் விவாதிக்க உள்ளனர். இதேபோல் தேர்தல் முடிவுகள் குறித்த சிறப்பு செய்தி அறிக்கைகளும் மணிக்கு ஒருமுறை ஒலிபரப்பாக உள்ளன. சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளை உடனுக்குடன் அறிந்து கொள்வதற்கு ஏதுவாக ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சிகளை கேட்க தவறாதீர்கள். வாக்கு எண்ணும் மையங்களில் கூடுதல் பாதுகாப்பு ஏற்பாடுகளை மேற்கொள்ள வேண்டும் என்று தேர்தல் ஆணையத்தை திமுக வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி சார்பில் தேர்தல் ஆணையத்திற்கு மனு ஒன்றும் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக அக்கட்சியின் அமைப்புச் செயலாளர் திரு ஆர் எஸ் பாரதி சென்னையில் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். இந்த தேர்தலில் திமுக தலைமையிலான கூட்டணி வெற்றி பெறும் என்றும் திரு ஆர் எஸ் பாரதி நம்பிக்கை தெரிவித்தார். சட்டப்பேரவை தேர்தலில் அஇஅதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும் என்று பிஜேபி நம்பிக்கை தெரிவித்துள்ளது. இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அக்கட்சியின் செய்தி தொடர்பாளர் திரு நாராயணன் திருப்பதி, மக்கள் ஆட்சி மாற்றத்தை விரும்பியுள்ளதாக குறிப்பிட்டார். இதனையே தேர்தல் முடிவுகள் வெளிப்படுத்தும் என்றும் திரு நாராயணன் திருப்பதி கூறினார். தமிழகத்தின் ஒருசில பகுதிகளில் அடுத்த 6 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. கோவை, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், ஈரோடு, சேலம், நாமக்கல், தென்காசி, திருநெல்வேலி உள்பட 15 மாவட்டங்களுக்குட்பட்ட ஒருசில பகுதிகளில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாவட்ட செய்திகள். ஈரோடு மாவட்டத்தில் உள்ள 2 வாக்கு எண்ணும் மையங்களில் 8 சட்டப்பேரவை தொகுதிகளுக்குட்பட்ட வாக்குகள் எண்ணப்பட உள்ளதாக ஆட்சியர் திரு கந்தசாமி கூறியுள்ளார். திருச்சியில் உள்ள வாக்கு எண்ணும் மையங்களில் 288 கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளன. விளையாட்டுச் செய்திகள். லக்சம்பர்க் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் மேகனா ரெட்டி வெள்ளிப்பதக்கம் வென்றார். மகளிர் ஒற்றையர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான காது கேளாதோர் கிரிக்கெட் போட்டித் தொடரை இந்தியா வென்றது. 3 2020 மற்றும் 2 ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளில் இந்தியா வெற்றி பெற்று இந்த தொடரை கைப்பற்றியது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழக சட்டப்பேரவை தேர்தல் வாக்கு எண்ணும் பணிக்காக விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. வாக்கு எண்ணும் மையங்களில் கூடுதல் பாதுகாப்பு ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று திமுக கோரியுள்ளது. இந்த தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும் என்று பிஜேபி நம்பிக்கை தெரிவித்துள்ளது. தமிழகத்தின் ஒருசில பகுதிகளில் அடுத்த 6 தினங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. லக்சம்பர்க் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் மேகனா ரெட்டி வெள்ளிப்பதக்கம் வென்றார். செய்தியறிக்கை நிறைவடைகிறது.
2: எல்லா காலங்களிலும் உறுதுணையாயிருப்பது, எல்லோருக்கும் இதமளிப்பதை கடமையாய் கொண்டது. இது திருச்சிராப்பள்ளி வானொலி.
3: டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை வழங்குகிறது வலியில்லா அதிநவீன லேசர் கண்புரை அறுவை சிகிச்சை. தலை சிறந்த மருத்துவர்கள், அதிநவீன தொழில்நுட்பம். இன்றைய அணுகுங்கள் திருச்சி டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை, சாஸ்திரி ரோடு. தொடர்புக்கு 9594900480.

கானங்களும் கருத்துக்களும் நித்தம் வரும், மனங்களையும் தன் வசமாக்கிக் கொள்ளும். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காற்றலைகளின் ஒலி அரசி, திருச்சி வானொலி.

சிறந்த மருத்துவர்களுடன் அதிநவீன தொழில்நுட்பத்தை கொண்டு 60 ஆண்டுகளுக்கும் மேலாக உலக தரமான சிகிச்சையை வழங்கி வருகிறது டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை. இன்றைய அணுகுங்கள் திருச்சி டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை, சாஸ்திரி ரோட். தொடர்புக்கு 9594900480.

0: நேரம் 7:10. ஆகாஷ்வாணி இன்றைக்கு இடம்பெறுவது மயிலாடுதுறை மாவட்ட செய்திகள். எழுதியவர் ஜி மணிகண்டன்.
1: மயிலாடுதுறை மாவட்டத்தில் நடைபெற்ற தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் அமைதியான முறையில் நடைபெற்றது. மயிலாடுதுறை, பூம்புகார் மற்றும் சீர்காழி ஆகிய 3 தொகுதிகளை கொண்ட மாவட்டத்தில் மொத்தம் 735,135 வாக்காளர்கள் வாக்களிக்க தகுதி பெற்றிருந்தனர். இதற்காக 951 வாக்குச்சாவடி மையங்கள் அமைக்கப்பட்டிருந்தன. இதில் 54 மையங்கள் பதற்றமானவை என கண்டறியப்பட்டு கூடுதல் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது. பூம்புகார் தொகுதியில் 13 வேட்பாளர்களும், சீர்காழி தொகுதியில் 10 வேட்பாளர்களும், மயிலாடுதுறை தொகுதியில் 20 வேட்பாளர்களும் போட்டியிட்டனர். தேர்தலுக்காக 1504 வாக்குப்பதிவு எந்திரங்கள், 1140 கட்டுப்பாட்டு எந்திரங்கள் மற்றும் 1235 விவிபேட் எந்திரங்கள் பயன்படுத்தப்பட்டன. பாதுகாப்பு பணியில் 216 துணை ராணுவத்தினர், வெளிமாநிலத்தைச் சேர்ந்த 256 ஊர்காவல் படையினர் உட்பட 1668 போலீசார் ஈடுபட்டனர். மேலும் 4564 தேர்தல் பணியாளர்கள் பணியில் ஈடுபட்டனர். இறுதியில் சீர்காழி தொகுதியில் 82.44%, மயிலாடுதுறை தொகுதியில் 79.67% மற்றும் பூம்புகார் தொகுதியில் 84.09% வாக்குகள் பதிவாகின. மொத்தம் மாவட்டத்தில் 82

0: 2.14% வாக்குப்பதிவு நடைபெற்றது. இந்திய பள்ளி கல்வி விளையாட்டு ஆணையம் சார்பாக 69வது தேசிய அளவிலான கடற்கரை கைப்பந்து போட்டியானது கோவா மாநிலத்தில் உள்ள மிதான்மர் கடற்கரையில் நடைபெற்றது. இதில் தமிழக அணி சார்பாக சீர்காழி பெஸ்ட் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியைச் சார்ந்த மாணவி ராகவி 17 வயதுக்குட்பட்ட பிரிவில் தேசிய அளவில் தங்கப்பதக்கம் வென்று சாதனை படைத்துள்ளார். மேலும் 10ஆம் வகுப்பு மாணவர் விஸ்வா 17 வயதுக்குட்பட்ட பிரிவில் தேசிய அளவில் தங்கப்பதக்கம் வென்று சாதனை படைத்துள்ளார். 2 தங்கப்பதக்கங்களை வென்று தமிழகத்திற்கும் மயிலாடுதுறை மாவட்டத்திற்கும் பெருமை சேர்த்துள்ளவர்களை அனைவரும் வெகுவாக பாராட்டினர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே குன்னம் கிராமத்தில் ஐயனார் கோவில் குளத்தை பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் பயன்படுத்தி வந்துள்ளனர். அப்பொழுது முதலை இருப்பதாக தெரிய வந்ததை அடுத்து பொதுமக்கள் வனத்துறையினருக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். இதனையடுத்து அச்சுறுத்தி வந்த முதலையை மீட்க சீர்காழி வனச்சரக அலுவலர் அயூப்கான் தலைமையில் வனவர் வனக்காப்பாளர் சுமார் 7 அடி நீளம் கொண்ட 50 கிலோ எடை கொண்ட முதலையை மீட்டு வனத்துறையினர் அணக்கரை பகுதியில் பாதுகாப்பாக விட்டனர். காலநிலை மாற்றத்தால் ஏற்படும் ஆபத்துகளை சமாளிக்க வெப்ப ஆலை மேலாண்மை மற்றும் தணிப்பு நடவடிக்கைகள் மிகவும் அவசியமானவை என அவர் தெரிவித்துள்ளார். விவசாயிகள் வானிலை அறிவிப்புகளை தொடர்ந்து கண்காணித்து அதற்கேற்ற நீர்ப்பாசன மேலாண்மையை மேற்கொள்ள வேண்டும். குறிப்பாக சொட்டு நீர் மற்றும் தெளிப்பு நீர் பாசன முறைகளை பயன்படுத்துவது பயனுள்ளதாக இருக்கும். காலை அல்லது மாலை நேரங்களில் மட்டுமே பாசனம் செய்ய வேண்டும். பயிர்களின் வெப்பத்தை குறைக்க நிழல் வலை மற்றும் மூடாக்கு முறைகளை பயன்படுத்தலாம். மேலும் உரங்கள் மற்றும் பூச்சிக்கொல்லிகளை பகல் நேரத்தில் தெளிப்பதை தவிர்க்க வேண்டும். குறைந்த நீர் தேவையுள்ள கம்பு, ராகி, சிறுதானியங்கள் மற்றும் பயிர் வகைகள் போன்ற பயிர்களை சாகுபடி செய்வதன் மூலம் நீர் பயன்பாட்டை குறைக்கலாம். விதைப்பு காலத்தை மாற்றி அமைப்பதும் வெப்பத்தாக்கத்தை குறைக்க உதவும். மா, எலுமிச்சை, கொய்யா மற்றும் காய்கறி பயிர்களுக்கு அதிகாலை அல்லது மாலை நேரங்களில் நீர் தெளிப்பதன் மூலம் மலர் உதிர்வை தடுக்கலாம். கலை கட்டுப்பாட்டை மேற்கொண்டு மூடாக்கு முறைகளை பயன்படுத்துவதன் மூலம் நீர் விரயம் குறைக்கப்படும். மேலும் அதிக வறட்சி நிலை காணப்படும் போது பொட்டாசியம் குளோரைடு கரைசல் தெளிப்பது பயிர்களை பாதுகாக்க உதவும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. விவசாயிகள் அனைவரும் பயிர் காப்பீடு செய்து கொள்ள வேண்டும். நீர்ப்பாசன வசதி உள்ள இடங்களில் மட்டுமே சாகுபடி செய்ய வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை முறையாக பின்பற்றுமாறு மாவட்ட ஆட்சியர் HS ஸ்ரீகாந்த் விவசாயிகளிடம் கேட்டுக் கொண்டுள்ளார்.
1: தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் கீழ் செயல்படும் விளையாட்டு விடுதிகளில் 2026-27ஆம் ஆண்டிற்கான சேர்க்கைக்கான ஆன்லைன் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. 7, 8, 9 மற்றும் 11ஆம் வகுப்புகளில் பயிலும் மாணவ மாணவியர்கள் www.sdat.tn.gov.in இணையதளம் மூலம் May 3ஆம் தேதி மாலை 6 மணி வரை விண்ணப்பிக்கலாம். மாவட்ட அளவிலான தேர்வு போட்டிகள் May 7ஆம் தேதி மாணவர்களுக்கும் May 8ஆம் தேதி மாணவியர்களுக்கும் மயிலாடுதுறை சாய் விளையாட்டு அரங்கில் நடைபெற உள்ளது. மேலும் தகவல்களுக்கு 9514000777 மற்றும் 7401703459 என்ற எண்களில் தொடர்பு கொள்ளலாம்.
2: இதுவரை நீங்கள் கேட்டது மயிலாடுதுறை மாவட்ட செய்திகள். எழுதியவர் ஜி மணிகண்டன். சில நொடிகளில் தமிழ் செய்தி அறிக்கை தொடரும்.
3: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். உலகின் முதலாவது ஆப்டோசர் செயற்கைக்கோளான திருஷ்டி விண்ணில் செலுத்தப்பட்டுள்ளதற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். அரசியல் சாசன அமைப்புகளின் மாண்பை குலைக்கும் வகையில் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் செயல்படுவதாக மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ குற்றம் சாட்டியுள்ளார். ஆதார் அட்டையில் விரைவில் மாற்றங்கள் கொண்டுவரப்பட உள்ளதாக வெளியான செய்திகள் தவறானவை என்று மத்திய அரசு கூறியுள்ளது. கம்போடியா உடனான கூட்டு ராணுவ பயிற்சியில் பங்கேற்பதற்கான இந்திய குழுவினர் அந்நாட்டிற்கு புறப்பட்டுச் சென்றனர். 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய மகளிர் அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இனி விரிவான செய்திகள். உலகின் முதலாவது ஆப்டோசேர் செயற்கைக்கோளான திருஷ்டி விண்ணில் செலுத்தப்பட்டுள்ளதற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள செய்தியில் நமது விண்வெளி பயணத்தில் மிகப்பெரிய சாதனை இது என்று குறிப்பிட்டுள்ளார். நமது இளையோரின் புதுமை கண்டுபிடிப்புகளின் வலிமைக்கு எடுத்துக்காட்டாக இது திகழ்கிறது என்றும் பிரதமர் தெரிவித்துள்ளார். பெங்களூரைச் சேர்ந்த புத்துழு

0: நிறுவனமான கேலக்ஸ் ஐ வடிவமைத்துள்ள இந்த செயற்கைக்கோள் அமெரிக்காவின் கலிபோர்னியாவிலிருந்து ஃபால்கன் 9 ராக்கெட் மூலம் விண்ணில் செலுத்தப்பட்டது. மேற்கு வங்கம், தமிழகம், கேரளம், அசாம் மற்றும் புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தலில் பதிவான வாக்குகள் நாளை எண்ணப்படுகின்றன. இதற்காக விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. மேற்கு வங்கத்தில் 293 தொகுதிகளில் பதிவான வாக்குகளை எண்ணும் பணி 77 மையங்களில் மேற்கொள்ளப்பட உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்த மையங்களில் 200 கம்பெனிகளின் மத்திய படையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக அவர் மேலும் கூறுகிறார். முதல் முறையாக காவல் பார்வையாளர்கள் இப்பணியை கண்காணிக்க உள்ளது குறிப்பிடத்தக்கதாகும். தமிழகத்தில் உள்ள 62 வாக்கு எண்ணும் மையங்களில் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டு பாதுகாப்பு ஏற்பாடுகள் வலுப்படுத்தப்பட்டுள்ளன. கேரளத்தில் உள்ள வாக்கு எண்ணும் மையங்களில் 3 பாதுகாப்பு போடப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். அசாமில் 40 வாக்கு எண்ணும் மையங்களில் வாக்குகள் எண்ணப்பட உள்ளதாக எமது செய்தியாளர் கூறுகிறார். புதுச்சேரியில் வாக்கு எண்ணும் பணிகள் வெளிப்படைத் தன்மையுடன் மேற்கொள்ளப்படும் என்று தலைமை தேர்தல் அதிகாரி திரு ஜவஹர் கூறியுள்ளார். தேர்தல் ஆணையத்தால் நியமிக்கப்பட்ட பார்வையாளர்கள் வாக்கு எண்ணும் பணியை கண்காணிக்க உள்ளதாகவும் அவர் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். இந்த மையங்களில் வாக்கு எண்ணும் பணி காலை 8 தொடங்குகிறது. முதலில் தபால் வாக்குகள் எண்ணப்படும் என்றும் காலை 8:30 மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் பதிவான வாக்குகள் எண்ணப்படும் என்றும் தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. இதேபோல் கர்நாடகாவின் பாகல்கோட், தெற்கு தாவணகரே, நாகாலாந்தின் கோரிடாங், திரிபுராவின் தர்மா நகர், குஜராத்தின் உம்ரேத் மற்றும் மகாராஷ்டிராவின் ராகுரி, பாராமட்டி ஆகிய சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு நடைபெற்ற இடைத்தேர்தலில் பதிவான வாக்குகளும் நாளை எண்ணப்படுகின்றன. அரசியல் சாசன அமைப்புகளின் மாண்பை குலைக்கும் வகையில் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் செயல்படுவதாக மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ குற்றம் சாட்டியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், அரசியல் அமைப்புகள், தேர்தல் ஆணையம், மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மற்றும் ஊடகங்களை தாக்கி வந்த எதிர்க்கட்சிகள் நீதித்துறை மீதும் தாக்குதலை தொடுப்பதாக குறிப்பிட்டுள்ளார். ஜனநாயகத்தின் அடித்தளத்திற்கே இது பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதை உணராமல் எதிர்க்கட்சிகள் செயல்படுவதாகவும் அவர் கூறியுள்ளார். இதன் காரணமாகத்தான் காங்கிரஸ் கட்சிக்கு தேர்தல்களில் மக்கள் உரிய பாடம் புகட்டி வருவதாக திரு கிரண் ரிஜிஜூ தெரிவித்துள்ளார். டிஜிட்டல் பண பரிவர்த்தனை தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. உலக அளவில் செய்யப்படும் டிஜிட்டல் பண பரிவர்த்தனைகளில் 46% இந்தியாவில் செய்யப்படுவதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே டிஜிட்டல் பண பரிவர்த்தனையில் உலகிற்கே இந்தியா வழிகாட்டியாக உள்ளது என்று மத்திய அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை பதிவு செய்துள்ள அவர், பிரதமர் திரு நரேந்திர மோடி மேற்கொண்ட நடவடிக்கைகளே இதற்கு காரணம் என்று குறிப்பிட்டுள்ளார். ஆதார் அட்டைகளில் விரைவில் மாற்றங்கள் கொண்டுவரப்பட உள்ளதாக வெளியான செய்திகள் தவறானவை என்று மத்திய அரசு கூறியுள்ளது. இது தொடர்பாக சமூக வலைதளங்களில் பரப்பப்படும் தகவல்கள் உண்மைக்கு புறம்பானவை என்று தகவல் தொழில்நுட்பத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இவற்றை பொதுமக்கள் நம்ப தேவையில்லை என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மக்களிடையே தேவையற்ற குழப்பத்தை ஏற்படுத்தும் நோக்கில் இதுபோன்ற தகவல்கள் பரப்பப்படுவதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: மக்கள் தீர்ப்பு. நேயர்களே, சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளை உடனுக்குடன் வழங்கும் வகையில் எமது செய்தி பிரிவு நாளை காலை 9 முதல் மக்கள் தீர்ப்பு 2026 என்ற சிறப்பு கலந்துரையாடல் நிகழ்ச்சியை நடத்த உள்ளது. பத்திரிகையாளர்கள், அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் பங்கேற்று தேர்தல் முடிவுகள் குறித்தும், மாவட்டம் வாரியாக தொகுதிகளின் முன்னணி நிலவரம் குறித்தும் எமது செய்தியாளர்களுடன் விவாதிக்க உள்ளனர். இதேபோல் தேர்தல் முடிவுகள் குறித்த சிறப்பு செய்தி அறிக்கைகளும் மணிக்கு ஒருமுறை ஒலிபரப்பாக உள்ளன. சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளை உடனுக்குடன் அறிந்து கொள்வதற்கு ஏதுவாக ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சிகளை கேட்க தவறாதீர்கள்.
0: நாடு முழுவதும் இதுவரை இல்லாத அளவிற்கு கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய பிரதேச முதலமைச்சர் திரு மோகன் யாதவ் கூறியுள்ளார். இந்தோர் பீதம்பூர் பொருளாதார வழித்தடத்திற்கான கட்டுமான பணிகளை தொடங்கி வைத்து அவர் பேசினார். இந்த திட்டத்திற்கான முதல்கட்ட பணிகள் 2,360 கோடி ரூபாய் செலவில் மேற்கொள்ளப்பட உள்ளதாக அவர் கூறினார். இந்த திட்டத்திற்காக நிலம் வழங்கிய விவசாயிகளுக்கு 60% நிலம் வீட்டு மனைகளாக அவர்களுக்கு திருப்பி வழங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். நாட்டிலேயே முதன்முறையாக இந்த முறை செயல்படுத்தப்படுவதாகவும் திரு மோகன் யாதவ் கூறினாா்.

0: திருப்பி வழங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். நாட்டிலேயே முதன்முறையாக இந்த முறை செயல்படுத்தப்படுவதாகவும் திரு மோகன் யாதவ் கூறினார். பஞ்சாபில் ஆளும் ஆம் ஆத்மி கட்சி அரசு அதிகார துஷ்பிரயோகத்தில் ஈடுபடுவதாக பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. இது தொடர்பாக அம்மாநில பிஜேபி தலைவர் திரு சுனில் ஜாக்கர் தலைமையிலான பிஜேபி குழுவினர் ஆளுநர் திரு குலாம் சந்த் கட்டாரியாவை சந்தித்து புகார் மனுவை சமர்ப்பித்தனர். அம்மாநில சட்டப்பேரவையின் ஒருநாள் சிறப்பு கூட்டத்தில் முதலமைச்சர் திரு பகவந்த் சிங் மான் மது அருந்துவிட்டு பங்கேற்றதாகவும் அந்த மனுவில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இது தொடர்பாக ஆளுநர் விரிவான அறிக்கை கோர வேண்டும் என்றும் பிஜேபி அந்த மனுவில் கோரியுள்ளது. ஜார்க்கண்டில் 36 பேர் கொண்ட அரசியல் விவகாரங்களுக்கான குழுவை காங்கிரஸ் ஏற்படுத்தியுள்ளது. அம்மாநிலத்தில் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா தலைமையிலான கூட்டணி அரசில் அங்கம் வகிக்கும் காங்கிரஸ் இந்த குழு உடனடியாக செயல்பாட்டிற்கு வருவதாக அறிவித்துள்ளது. கம்போடியாவுடனான கூட்டு ராணுவ பயிற்சியில் பங்கேற்பதற்கான இந்திய குழுவினர் அந்நாட்டிற்கு புறப்பட்டுச் சென்றனர். இந்த கூட்டுப் பயிற்சி கம்போடிய விமானப்படை பயிற்சி மையத்தில் நாளை தொடங்கி வரும் 17 தேதி வரை நடைபெறவுள்ளது. மேற்காசியாவில் பதற்றத்தை தணிப்பதற்காக ஈரான் முன்வைத்த புதிய திட்டம் ஏற்புடையதல்ல என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் அணு ஆயுதங்கள் உருவாக்கப்பட மாட்டாது என்ற உறுதிமொழிகள் இதில் இடம்பெறவில்லை என்று குறிப்பிட்டுள்ளார். பிரான்சில் படகு கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 2 பேர் உயிரிழந்தனர், 16 பேர் காயமடைந்தனர். அந்நாட்டின் வடகடலோர பகுதியில் 82 பேருடன் சென்று கொண்டிருந்த இந்த படகு என்ஜின் கோளாறு காரணமாக விபத்துக்குள்ளானதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். காயமடைந்தவர்களில் 3 பேர் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதாகவும் அவர்கள் கூறினர். இதில் பயணம் செய்தவர்களில் பெரும்பாலானவர்கள் புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் என்றும் இந்த விபத்து குறித்து விசாரணை நடைபெற்று வருவதாகவும் அந்நாட்டு காவல்துறை தெரிவித்துள்ளது. நாட்டின் பல்வேறு பகுதிகளில் அடுத்த சில தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஆந்திரா, சத்தீஸ்கட், மேற்கு வங்கம், சிக்கிம், கேரளம், பஞ்சாப் ஆகிய மாநிலங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 5 தினங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
1: தற்போது சுமார் 1.5 கிலோமீட்டர் உயரத்தில் தெற்கு சத்தீஸ்கர் முதல் குமரிக்கடல் வரை தெலுங்கானா, ஆந்திர பிரதேசம் மற்றும் தமிழ்நாடு வழியாக ஒரு வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று 3 முதல் 5 தேதி வரை நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், தேனி, திண்டுக்கல், ஈரோடு, சேலம், நாமக்கல், திருச்சிராப்பள்ளி, அரியலூர், பெரம்பலூர், திருவண்ணாமலை, கரூர் மற்றும் கள்ளக்குறிச்சி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் பலத்த காற்று மற்றும் இடிமின்னலுடன் கூடிய கனமழையும், 6 முதல் 8 தேதி வரை நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், தேனி, திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், தென்காசி, கன்னியாகுமரி, திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் பலத்த காற்று மற்றும் இடிமின்னலுடன் கூடிய கனமழையும் பெய்யக்கூடும்.
0: 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய மகளிர் அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுதில்லியில் நடைபெற்ற இதற்கான பயிற்சி ஆட்டங்களில் வெற்றி பெற்ற ஸ்வீட்டி முஸ்கான் உட்பட 10 பேர் இந்த அணியில் இடம்பெற்றுள்ளனர். இப்போட்டி வியட்நாமில் வரும் 23 தேதி தொடங்கி 31 தேதி வரை நடைபெறவுள்ளது. தென்னாப்பிரிக்காவிற்கு எதிரான காது கேளாதோர் கிரிக்கெட் போட்டித் தொடரை இந்தியா வென்றுள்ளது. 3 20 மற்றும் 2 ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளில் இந்தியா வெற்றி பெற்று இந்த தொடரை கைப்பற்றியுள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் கொல்கத்தா அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் ஹைதராபாத் அணியை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். உலகின் முதலாவது ஆப்டோசர் செயற்கைக்கோளான திருஷ்டி விண்ணில் செலுத்தப்பட்டுள்ளதற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். அரசியல் சாசன அமைப்புகளின் மாண்பை குலைக்கும் வகையில் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் செயல்படுவதாக மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ குற்றம் சாட்டியுள்ளார். ஆதார் அட்டைகளில் விரைவில் மாற்றங்கள் கொண்டுவரப்பட உள்ளதாக வெளியான செய்திகள் தவறானவை என்று மத்திய அரசு கூறியுள்ளது. கம்போடியாவுடனான கூட்டு ராணுவ பயிற்சியில் பங்கேற்பதற்கான இந்திய குழுவினர் அந்நாட்டிற்கு புறப்பட்டுச் சென்றனர். 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய மகளிர் அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளில் நேரம் 7:25.

0: முதலில் வாழை சாகுபடியில மட்டும்தான் வாழை இலை, வாழைப்பூ, வாழை தண்டு, வாழைப்பழம் அப்படின்னு பலவிதமான பொருட்கள் விவசாயிகளுக்கு நல்ல பலன் கொடுக்கக்கூடியதா இருக்குது. இருந்தாலுமே எதை நடவு செஞ்சாலும் பட்டம் பார்த்து பயிர் செஞ்சாதான் பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வாழைக்கும் அப்படிதாங்க. பலவிதமான ரகங்கள் இருக்குது. எந்த ரகத்தை எப்ப நடவு செய்யலாம், முக்கியமா ஊடு பயிரா எதை நடவு செஞ்சா குறுகிய காலத்துல நமக்கு பலன் கிடைக்கும், ரக தேர்வு, நிலம் தயாரிப்பு, உரம் கொடுக்கிறது, சிறப்பு பட்டமா எது இருக்குது, இப்படி வாழையில தன்னோட 35 வருட கால அனுபவத்தை நம்ம கிட்ட பகிர்ந்துக இருக்கிறாரு சிறுகமணி கே வேல்முருகன் அவங்க.
1: வணக்கம் நேர்களே. ஐயா பாத்தீங்க அப்படின்னா 35 வருடம் இந்த வாழை சாகுபடியில அனுபவம் கொண்டவர். அதாவது சொல்ல போனா கால் நூற்றாண்ட தாண்டி. எப்பங்க வாழைய உங்க கையால ஊன்னீங்க, எந்த வயசுல?
2: 22 வயசுலயே.
1: அன்னைக்கு எல்லாம் என்னென்ன வாழை ரகம் எல்லாம் இருந்துச்சு?
2: அன்னைக்கு வந்து நேந்திரன், பூவன், நம்ம ஊர்ல மந்தன், இப்படி இதெல்லாம் இருந்துச்சு. அதிகமா நம்ம ஊர்ல நேந்திரன் இருந்துச்சு. ஏலரிசிங்கிறது நம்ம ஊருக்கு வந்ததே ஒரு 15 வருஷம் முன்னாடிதான். அதுல இருந்து இப்ப அதிகமா இப்ப நம்ம ஊர்ல வந்து நேந்திரன் குறைஞ்சு ஏலரிசி அதிகமா இருக்கு.
1: இந்த ஒரு மாற்றம் தான் இந்த 35 வருடத்துல நீங்க உணர்றது. நேந்திரன், முந்தன், பூவன் போய் இப்ப ஏலரசி ஓரளவு.
2: பூவன் கூட நம்ம ஊர்ல அதிகம் கிடையாதுங்க, நேந்திரன் தான் நம்ம ஊர்ல அதிகம். ஃபர்ஸ்ட் எல்லாம் அதாவது சொன்னாலும் திருச்சி மாவட்டத்துல இங்கதான் வந்துச்சுன்னு சொல்லுவாங்க. சிறுகமணி தான் நேந்திரனே அறிமுகப்படுத்தினாங்க அப்படிம்பாங்க.
1: நேந்திரன் ஏன் அதை வந்து மக்கள் அதிகமா விரும்பி பயிர்றாங்க?
2: அதாவது குறுகிய காலத்துல பயிர் இதாயிரும், 10 மாசம்தான். அதுல வந்து கீழ் மகசூல் போடலாம், நேந்திரன்ல பருத்தி போடலாம், ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. வெட்டு வந்து சீக்கிரம் முடியும். இன்னைக்கு ஒரு 100 தார் வெட்டிட்டோம்னா ஒரு ஏக்கரில் அடுத்து ஒரு 10 நாளில் பார்த்தீங்கன்னா ஒரு 250 தார் வெட்டலாம். காற்றுக்கோ மழைக்கோ வெயிலுக்கோ எல்லாம் சீக்கிரத்தில் ஈல்டை பார்த்துடலாம். அது ஒரு அட்வான்டேஜ். இது வெட்டும் போது கீழே பருத்தி போட்டிருந்தோம்னா சீக்கிரம் பழுத்தி மேலே வந்துடும் வெயில் கிடைக்கிறதுனால. அதில் வந்து ஒரு நல்ல ஈல்டு பார்க்கலாம். எப்படி இருந்தாலும் ஏக்கருக்கு ஒரு நல்லா எடுத்துச்சுன்னா ஒரு 50,000 முதல் கொண்டு அந்த குத்தகையோ அந்த செலவோ எல்லாம் அதில் சரி பண்ணி வாழையோட பணம் மீதி இருக்கிற மாதிரி நேந்திரன் எல்லாம் விரும்புவாங்க. அதுக்கப்புறம் தான் ஏலரிசி வந்தது.
1: அதான் 22 வயசுல வாழை சாகுபடி ஆரம்பிச்சுன்னு சொல்றீங்களா? அப்ப அன்னைக்கு நேந்திரன்லாம் எட்டி எங்க அனுப்புவீங்க? என்ன
2: அப்ப வந்து
1: மார்க்கெட்டா, நம்ம திருச்சி மார்க்கெட்டா?
2: இல்ல, திருச்சிக்கெல்லாம் வராதுங்க. நேந்திரன் வந்து அதை உடையடியா அதை வந்து இது பண்றது கேரளா தான். கேரளாவை தான் அந்த நேந்திரன் நம்பி இருக்கோம் நம்ம. வேற எங்கேயுமே அதை ஒன்றும் பண்ண முடியாது. அதை வந்து நம்மளும் கொஞ்சம் அழிச்சோம்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். நம்ம யாரும் அதை சாப்பிட்றதும் கிடையாது, அழிக்கிறதும் கிடையாது. அது அவங்க மட்டும்தான் அதை செய்கிறதுனால நம்ம அவங்களே தான் சார்ந்திருக்க வேண்டியது இருக்குது. முந்தி வந்து அவங்க இங்கே வந்து வாங்கிட்டு இருப்பாங்க வியாபாரிங்க. இப்போ வந்து கேரளாவிலே கொண்டு போய் மார்க்கெட்லேயே எடுத்துகிட்டு வந்துடுறது. கொஞ்சம் ஒரு 4-5 பேர் சேர்ந்தாப்புல.
1: எந்த ஊருங்க உங்களுக்கு மார்க்கெட்டு கேரளாவில்?
2: நான் வந்து போனது திருச்சூர் போயிருக்கேங்க. அப்புறம் ஒரே ஒரு திருப்பு கோழிக்கோடு போயிருக்கேன். இங்கேயே வர்றாங்க, நம்ம இங்கேயே இடைய போட்டு கொடுத்துட்டு இது பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இங்கேயே கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம்.
1: இங்கிருந்து கேரளா போகிறதுக்கு எத்தனை நாளைக்குள்ளீங்க போய் ஆகணும் அந்த மாதிரி ஏதாவது கட்டாயம்?
2: இல்லை இல்லைங்க, ஒரு 8 மணிக்கு வண்டி கிளம்புனாலும் 5 மணிக்கு காலையில் போயிடணும். ஏலம் விடுற கடைக்கு வந்து சீக்கிரம் போகணும். கடையில் வச்சு வைக்கிறது கொஞ்சம் முன்ன பின்னாலும் பரவாயில்ல. அந்த டயத்தை மாதிரி ஆச்சுன்னா ஏலம் எடுக்கிறவங்க எடுக்க மாட்டாங்க, போயிடுவாங்க, அந்த காய் லாஸ் ஆயிரும். கடையில் வைக்கிறது எப்போ வந்தாலும் பிரச்சனை இல்லை. இதுதான் அதுக்கு சில ஊருங்கள் இருக்குது, பரூர் இது மாதிரிலாம் ஏலக்கடை இருக்குது.
1: ஐயா, இப்போ ஒரு நேந்திரன் தார் வந்து எத்தனை காய் கொடுக்கும், கிலோ வரும்?
2: ஒரு நல்ல தார் வந்து ஒரு சீப்பில் வந்து 12 காய் இருக்குங்க. அதாவது சாதாரண நேந்திரன் 5 சீப்பு 6 சீப்பு தாங்க. இப்போ ஹைப்ரிட் வந்துருச்சு. ஹைப்ரிட் வந்ததுக்கப்புறம் தான் நேந்திரனுக்கு கொஞ்சம் லாஸ் ஆகுது. ஏன்னா மீந்தி வந்து ஒரு 15 கிலோ அவ்வளோதான். நான் நம்ம நாட்டு நேந்திரங்கிறது இப்போ ஹைப்ரிட் வந்ததுக்கப்புறம் 40 கிலோ 35 கிலோ இப்படின்னு வந்துருச்சு. அது வந்து சீப்பும் நிறையா இருக்கும். அது வந்து ஈல்டுக்கு வர முடியலங்க, நிறையா பேர் நஷ்டமாயிடுறாங்க அந்த ஹைப்ரிட் வந்ததுக்கப்புறம். டோட்டலாகவே கடைசி நேரத்தில் இப்போ கூட நம்ம ஊரில் அது மாதிரி 2-3 பேர்த்துக்கு இருக்குது. நேந்திரம்லாம் உங்களுக்கு இப்போ நேரம் அறுவடை ஆயிருந்துங்க. இந்த மாதம் அறுவடை ஆகி காணி முடிச்சிடணும். இப்போ தான் அது தார் வெளியே வந்துட்டுருக்கு. இனி வெயிலில் வந்து அந்த தார் ஊறாது. அதாவது சீப்பு கம்மியாக இருந்தால் சீக்கிரம் ஊறும். இது ஏற்கனவே இந்த சீப்பு வந்து 10 சீப்பு 12 சீப்பு இருக்கும்.
1: இப்போ அறுவடைக்கு வரும்னா எந்த பருவத்தில் நீங்கள் வந்து நேந்திரனை பயிர் பண்ணணும்?
2: பங்குனியில் பண்ணிட்டோம்னா சீக்கிரம் முடிஞ்சிருங்க. அதை விட்டுட்டா சித்திரை, அதோட முடிஞ்சிச்சுங்க. இப்போ சித்திரைக்கு அந்த பக்கம் போகக்கூடாது. சித்திரைக்குள்ளே காயை காலி பண்ணிடணும் அந்த நேந்திரனை பொறுத்தவரைக்கும். ஏன்னா

0: உழவர் உலகம்
1: உற்பத்தியை பெருக்கிடுவோம். கண்மணி பொல்லில் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம்.
0: இன்றைய நிகழ்ச்சியில் வாழை சாகுபடி நேர்முகத்தில் பங்கேற்கிறார் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் சிறுகமணி கே வேல்முருகன் அவர்கள். தொடர்ந்து அறிவிப்புகளும் இடம்பெற கேட்கலாம்.

0: அதுக்கப்புறம் வெயில் வந்துடும். இந்த வெயில் வரும்போது அந்த மரம் வாடல் கொடுத்துரும். நேந்திரம் வந்து எப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு முருங்கை மரம் மாதிரி சீக்கிரத்தில் வாடிடும் வெயிலில், வெயில் தாங்காது. தார் டோட்டலாக பழுக்க ஆரம்பிச்சிடும். அதில் ரெண்டு காயை பிச்சிட்டாலும் அந்த தாரோட மவுஸ் குறைஞ்சிடும். அதுக்கப்புறம் அதை இது பண்ண முடியாது. அதனால் சித்திரக்குள்ளார நேந்திரனை முடிச்சிடணும். அதுக்கு பெதவுடை நேரம் பங்குனியில் பேய்ச்சிட்டா, பங்குனி கடைசியில் பேய்ச்சோம்னா எந்த பிரச்சனையும் கிடையாது.
1: விதைக்கண்ணெல்லாம் எங்கே வாங்குவீங்க?
0: நம்ம ஊர்லேயே அங்கங்கே நம்மள்ட்ட இருக்கிறத அப்படியே எடுத்துக்கலாம். இப்போ நான் ஒரு ஏக்கர் போட்டிருக்கேன்னு வச்சுங்க, அதில் 3 ஏக்கர் கண்ணு எடுக்கலாம், மரத்துக்கு 2 கண்ணு.
1: அதாவது வெளியில் போய் வாங்க வேண்டிய
0: அவசியம் இல்லை. நம்ம கண்ணு நல்ல கண்ணாக தராமல் இருந்தும்போது நம்மளே வச்சுக்கலாம், அப்படியே உற்பத்தி ஆகிறது தான். இதில் இப்போ என்னென்னா கண்ணை எடுத்து வெளியில் கொடுத்துறதுனால நம்மக்கிட்டே கண்ணு கிடைக்கல. கேரளாவுக்கு லோனில் எடுத்து கண்ணை எடுத்து கண்ணுக்கு 5 ரூபா தர்றாங்க அப்படிங்கும்போது அந்த நேரத்தில் அது ஒரு செலவுக்காகனு சொல்லிட்டு நம்மளால் எடுத்து கொடுத்ததுனால நமக்கு கண்ணு கிடைக்காம நம்ம அப்புறம் எங்கேயாவது போய் தொலைகிட்டு அலைஞ்சிக்கிட்டு.
1: நம்ம ஊரில் உள்ளவங்களுக்கே கொடுக்கும்போது எதுவும் விலைக்கு கொடுப்பீங்களா இல்லை?
0: இல்லை விலைக்கு தான் கொடுப்போம். நம்மளும் அவங்க விலைக்கு வாங்குறோம், நம்மளும் விலைக்கு தான் கொடுப்போம்.
1: எப்படிங்க இப்போ கேரளாவுக்கு கண்ணை கொண்டு போகிறோம்னா அங்கே இதே நேந்திரனை?
0: ஆமாம், இப்போ அதனால தான் இப்போ இன்றைக்கி விலை கிடையாதுங்க. நேந்திரனுக்கெல்லாம் 9 ரூபாயிலேருந்து 15 ரூபாய்க்கு வந்து இன்றைக்கி 16 ரூபாய் விற்கிது. ஆமாம், ரொம்ப லாஸ் இன்றைக்கி. நேந்திரம் வந்து சரியான நஷ்டத்தில் தான் ஓடிட்டுருக்கு. ஏன்னா அவங்க உற்பத்தி அதிகமாகிடுச்சு. கேரளாவில் எப்படின்னாக்கா நம்ம யூனியனில் மாதிரி ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. நம்ம கண்ணை கொண்டு போய் நீங்கள் ஏன் போய் அவங்கள எதிர்பார்க்கணும், நீங்கள் வீட்டுக்கு 5 கண்ணு ஃப்ரீயாக செடியெலாம் கொடுப்போம்ல, அது மாதிரி அவங்க கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதை வச்சு வீட்டு வீட்டுக்கு அவங்க உற்பத்தி பண்ணி இப்போ நேந்திரம் வந்து கேரளாவிலே அதிகமாகிடுச்சுங்க. அதனால் நம்ம காய் ஏதாவது இழப்பீடுன்னு ஆனால் நம்ம காய் விற்கிற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ
1: நீங்கள் கண் வந்து நம்ம நிலத்தில் விளையிற நேந்திரன் வாழையிலேருந்து எடுத்துக்கிறீங்க, நிலத்தை எப்படி தயார் பண்ணுறதுங்க?
0: ஃபஸ்ட்டு வந்து நிலம் நல்ல நிலமாக இருக்கும்.
1: மண் பரிசோதனைலாம் பண்ணுவீங்களா நீங்கள்?
0: மண் பரிசோதனை பண்ணுறதோட நமக்கு நிலத்தோட தரம் தெரியும், நல்லா கருநிலமாக இருக்கும். நடுவில் மண் சொட்டைகிட்ட இல்லாமல் அந்த மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி நிலத்தில் நேந்திரன் போடணும். கொஞ்சம் ஒரு மாதிரியான மண்ணில் கூட ஏலசி போடலாம். ஏலசி எந்த கொஞ்சம் விட்ட மண்ணாக இருந்தால் கூட வந்துடும். ஆனால் நேந்திரனுக்கு சரியான மண்ணாக இருக்கணும். மெயின் வந்து நேந்திரனுக்கு வடிகால் இருக்கணும். மழை பெஞ்சால் தண்ணி டைவர்ட் ஆகணும். அந்த தண்ணி வடிகால் இல்லைன்னா நேந்திரன் பொதுவாக எல்லா வேலையுமே இதாகிரும், பாதிக்கும். வடிகால் ஃபஸ்ட்டு நல்லா இருக்கணும்.
1: வடிகால் எவ்வளோ ஆழத்துக்கு நீங்கள் போடுவீங்க?
0: கிடங்கு வெட்டுறது வந்து முந்திர முழங்காலாலும் வெட்டலாம். மழை நிறையா அதிகம் பெய்ய வெட்டலாம். மழை குறைஞ்சிச்சுன்னா நிறுத்திக்கலாம். புழுதி நிறையா இருந்துச்சுன்னா நமக்கு கிடங்கு வெட்டுறது அதிகமாக இது பண்ணிக்கலாம். வடிகால் வந்து போகிறது சதுரம்லாம் சுத்தமாக இருந்து தண்ணி போய் வடிகிறது சரியாக இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை.
1: வாழை வந்து இப்போ தண்ணி பாய்ச்சறதா இருந்தாங்க?
0: தண்ணி பாய்ச்சறதுனா நமக்கு மேட்டூர் பாசனம் வைக்காதான், இல்லை என்றால் மோட்ரு தான், போர் போட்டிருக்கோம். போர்லேருந்து எடுத்து அப்படியே பாய்ச்சிக்கலாம்.
1: அதுக்கு உரம்லாம் என்ன எப்படி கொடுக்கும் காய் எடுக்கிற வரைக்கும்?
0: 3 மாதத்தில் ஒரு உரம், நல்ல மண்ணாக இருந்து நல்ல வேலையெல்லாம் நல்லா செஞ்சுருந்தா 100 கண்ணுக்கு 1 மூட்டை அப்படின்னு முதல் உரம் அவ்வளோதான் கொடுக்கணும். ரொம்ப கூட கொடுக்கக்கூடாது. கொடுத்தாலும் கிளைமேட் சரியில்லைனா கண்ணெல்லாம் டோட்டலாக வெந்த ஆரம்பிச்சிடும். அப்புறம் அப்படியே இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். 2வது உரம் 1/2 கிலோ அப்படி கொடுக்கலாம். அப்புறம் 3வது உரம் கொஞ்சம் அதையாக கூட கொடுக்கலாம், அவ்வளோதான். அதில் வரலை அப்படின்னா கடைசியில் ஒரு கம்மியான 1 மூட்டை எடுத்து, 10 மூட்டை எடுத்து முதல்ல கொடுத்த மாதிரியே எல்லா கண்ணுக்கும் டேர் பண்ணி கொடுத்துட்டோம்னா அவரு நல்லாயிருக்கும்.
1: ஐயா, இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி பங்குனியில் வந்து நேந்திரனை புதைக்கிறோம்னு வச்சுக்கோங்க.
0: சரிங்க.
1: இப்போ ஆடி மாதத்தில் ஓரளவு 4 உயரம் வரும்ல, அதுக்கப்புறம் நீங்கள் நவம்பர் இதெல்லாம் வரும்போது மரம் நல்லா வந்திருக்கும். நம்மளுக்கு இப்போ புயல் மூலமாக தான் நிறையா மழையெல்லாம் கிடைக்குது, காற்றெல்லாம் வீசும். அதுக்கு எப்படிங்க சமாளிக்கிறீங்க?
0: குச்சி தான், சவுக்கு தான் போட்டாகணும். அதாவது ஒரு நார்மல் காற்றுக்கு சவுக்கு தாங்குங்க, பெரிய புயல்னா இழப்பு தாங்க.
1: இன்சூரன்ஸ்லாம் போட்டு வைப்பீங்களா?
0: அதெல்லாம் போட்டு அதில் ஒன்றும் இது பண்ணுறதுக்கு இல்லைங்க. அதெல்லாம் போய் ஒன்றும் நம்ம அலைஞ்சிக்கிட்டு ஒன்றும் பண்ண முடியல. சொல்கிறாங்க, அதை பற்றின இது நான் என்ன போட்டது கிடையாதுங்க.
1: சவுக்கு வந்து இப்போ ஊனும்போது எப்படிங்க இந்த வாகல தான் ஊனணும் அப்படின்னு எப்படி டிசைட் பண்ணுவீங்க?
0: நம்ம சனி மூலைன்னு சொல்லுவாங்க, ஐப்பசி கார்த்திகை மாதிரியில் வர காற்று வந்து இந்த பக்கம்தான் வரும். அப்போ அந்த முதுகை பார்த்து அந்த இடத்துல முதுகில் போட்டு வைக்கணும். அப்போ காற்று இழுத்து பிடிக்கும். சித்திரை வைகாசியில் பார்த்தீங்கன்னா இந்த காற்று வரும், மேற்கு இருந்து காற்று வரும். அந்த காற்று வந்து அப்படியே லேசாக அடிச்சுக்கிட்டு தான் இருக்கும். அந்த காற்றால் வந்து நமக்கு இந்த பருத்தியெல்லாம் போட்டால் நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கு வந்து குச்சியெல்லாம் தாங்கும். பெரிய காற்று வந்து இந்த காற்று தான்,
1: சனிமுளை காற்று தான்,
0: சனிமுளை காற்று.
1: சரி, அப்போ 1 ஏக்கருக்கு எத்தனை கண்ணு நடலாம்?
0: 1 ஏக்கருக்கு நேந்திரன்னா 1100 கண்ணு நடலாங்க. 75 இன்ச்சு அதாவது 7.5 அடின்னு சொல்லுவாங்க, வச்சு நட்டோம்னா நல்லாயிருக்கும்.
1: மொத்தம் எத்தனை டன்னிங்க வரும்?
0: அது வந்து தான் ஒரு நல்ல மகசூல், நல்ல நிலமாக இருந்து வடிகால் நல்லா எல்லாம் பராமரிலாம் இருந்துனாக்கா நமக்கு 15 கிலோ கணக்கு வச்சு வெட்டினோம்னா நம்ம அதை கணக்கு பண்ணிக்கலாங்க. இல்லை, நல்லாயிருக்கும்.
1: செலவெல்லாம் போக இவ்வளோ நிற்கணும்னு எவ்வளோங்க சொல்லலாம்? இப்போ 1 வருஷம் ஆகுது, சொல்கிற கணக்குக்கு பார்த்தா இப்போ வெயிலுக்கு அறுத்துருக்கணும்.
0: அறுத்துருக்கணும். எல்லாம் விற்றுச்சுன்னா எல்லாம் சீக்கிரம் காலியாயிருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா காய் நிறையா நிற்கிதுங்க. நான் நேந்திரனை விட்டு தாண்டி வந்துட்டேன், நம்ம ஏலசி வந்தாச்சு.
1: நார்மலாக விவசாயிகள் வந்து ஏற்கனவே செய்யக்கூடிய பயிரை விட்டுட்டு இன்னொரு பயிர் போகணும்னா ரொம்ப யோசிப்பாங்க. அதுதான் அவங்களுக்கு கன்வீனியண்டாக இருக்கும். எப்படி திடீர்னு நேந்திரன்லேருந்து ஏலசி?
0: அதாவது

0: எல்லாம் ஒரே லைன் தான், வாழை தான் எல்லாமே. இது வந்து வேறு தொழிலுக்கு போகும்போது நம்ம பயப்படலாம். அதுவும் நேந்திரன் வாழை, இதுவும் வாழை தான். இதில் கொஞ்சம் அசால்ட்டோட வேலை பார்க்கலாம். எலசியில் நேந்திரனில் ரொம்ப சிவியராக வேலை பார்க்கணும், தண்ணி ரொம்ப கலந்தா மட்டப்படுத்துகிறோம் அப்படிங்கும் போது. அதில் பார்க்கும்போது இதில் நம்ம கொஞ்சம் அசால்ட்டாக கூட பார்க்கலாம் எலசிங்கும் போது. அதனால் அதை விட இது கஷ்டம் கம்மி தான்.
1: தண்ணி கலந்தாலும் பரவாயில்ல,
0: தண்ணி தான் பரவாயில்ல,
1: காற்று அடித்தாலும் பரவாயில்ல.
0: இல்லை காற்று ஒன்று மட்டும் எந்த வேலைக்குமே சுத்தம் கிடையாது. இதில் தான் அதிக வேலை, அந்த காற்றுக்கு காப்பாற்ற வேண்டியது இந்த வேலை தான் அதிக வேலை. எலசியில் அதுக்கு ஒரே ஒரு குச்சி போதும், இதுக்கு ரெண்டு குச்சி போடணுங்க. காயை கலராக கொடுக்கணும், கலராக கொடுத்தா தான் அந்த காய் விற்கும். அந்த மாதிரி வேலையெல்லாம் எலசியில் நிறையா இருக்குது. ஆனால் எல்லாம் ஒரே இதுதான், உரம் கூட கொஞ்சம் கம்மியாகிக்கலாம். இதுக்கு அதுக்கு கொஞ்சம் கரெக்டாக செய்யணும். இது கொஞ்சம் கூட போயிட்டாலும் ஒன்றும் பயப்பட முடியல. வெயிலை தாங்கும், மழையை தாங்கும், அதை தாங்காது.
1: இது ஏலரசி மார்க்கெட்டில் என்ன நல்லா வர
0: இன்றைக்கி நல்லா இருக்குது. இப்போ வந்து ஒரு 30 ரூபா 32 ரூபா இப்படி தான் இருந்துகிட்ருக்கு. இப்போ ஏலரசி போலாம் வீட்டில் எல்லாருமே சாப்பிடுவாங்க. இது என்னென்னா ஒரு வாரத்துக்கு தாங்கும். நேந்திரம் ஒரு 2 நாள், பூவன் ஒரே நாள் தான், அன்னைக்கே சாப்பிட்ருணும். இல்லைன்னா வீணாக போயிடும். ரப்போஸ்டா அன்றைக்கே சாப்பிட்ருணும், அது மணிக்கணக்கிலே சாப்பிட்ருணும். இந்த மாதிரி இருக்குது. இது வந்து ஒரு வாரம் தாங்கும் இந்த பழம். நீங்கள் அப்படியே வச்சுருக்கலாம், தோல் கருக்கும், பழம் நல்லாயிருக்கும். அதனால் எக்ஸ்போர்ட் ஆகுது. பவுடர் வேறு இதில் தயாரிப்பு பண்ணுறாங்க, நிறைய ஏகப்பட்ட இது பண்ணுறாங்க எலசியில். அதனால் அதுக்கு மார்க்கெட் இருந்து தான் இருக்குது.
1: சரிங்க, இதுக்கு வந்து கண்ணு வந்து வெளியில் வாங்கணுமா, இல்லை நம்ம வாழைமரத்துக்கு அடியில் இருக்கிற கண்ணே
0: இதே எடுத்துக்கலாம். வாழைமரத்துக்கு அடியில் இருக்கலாம். நம்ம தாய் கண்ணுக்கு மாதிரியே பக்கத்துலேயே விட்டோன்னு வச்சுங்க, அந்த நீர் மரத்து நீர் எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இது கொஞ்சம் சீக்கிரம் வளர்ச்சி வந்துடும். அப்போ நமக்கு மற்ற காணிக்கிறவங்கள நமக்கு ஈக்குவலாக வந்துடும்.
1: கீழ்பயிராக போடலாமா இதுலேயும்?
0: இதில் போடலாங்க, மாசியில் பதிக்கணும். இது எலர்சிக்கு மாசி தான் பட்டம். நான் இது கீழ் மகசூல் போகலாம். அதே மாதிரி தார் ஒன்று கூட இருக்குது, அதெல்லாம் வெட்டு போட்டுரும். ஏக்கருக்கு ஒரு 100 வாழை நின்றுட்டே இருக்கும், வெட்டுக்கு வராது. காற்று வந்துட்டு அந்த காய் ஊறாது, அப்படியே ஒரு கரலக்காய் மாதிரி. அது பாதுகாக்கிறது கஷ்டம், முட்டத்திலே உக்கரத்திலேயே ஊறிடும் காய். அந்த உக்கிற மாதிரி காத்துடுச்சுன்னா அந்த காய் ஊறாது. அப்படிங்கும்போது அதில் ஒரு 100 வாழை நிற்கிற மாதிரி இருக்கும். நிழல் இருந்தால் பருத்தி வராது, இதுதான் காரணம். பாம்பேக்கு வெட்டணும் அப்படின்னம்னா பருத்தி வந்துடும். ஏன்னு கேட்டால் மட்டையை பூரா எல்லாம் எடுத்துருவோம். மட்டை போட்டு தான் கொண்டு போவாங்க, அந்த ஒரு 600 தார் தான் லாரிக்கே கொண்டு போவோம். மட்டையெல்லாம் வெட்டி எடுத்துருவோம். எடுக்கும்போது வெயில் கழிச்சிடும், நம்ம காயும் நல்லபடியாக விற்றுரும், பருத்தி போட்டோம்னா வந்துடும். நம்ம லோக்கல் மார்க்கெட் வெட்டினோம்னாக்கா பெங்களூரு விலைய விலையாக வெட்டுவாங்க, நல்லா ஃபுல் டைட் ஆகி.
1: இலைய வெட்டி நீங்கள் மார்க்கெட்டுக்கு அனுப்பிச்சி விட்டுட்டு நீங்கள் நல்ல பருத்தியும் போடலாம், நல்லா பண்ணலாமைங்க, காயும் நல்லா திரண்டு வருமே ஏலரசியில்.
0: நானும் ஒரு கிட்டத்தட்ட நிறைய வருஷம் கொண்டு போனேன். சில வருஷத்தில் சில இதெல்லாம் ஆனதுனால நிறுத்திக்கிட்டேன்.
1: ஐயா, இப்போ அழகாக சொன்னீங்க நேந்திரன் ஏலரசி எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் சொன்னீங்க. பூவனுக்கும் இதே மாதிரி தானா, அது அதுக்கு ஏதாவது வித்தியாசமாக எதுவும் செய்யணுமா?
0: இல்லை, பூவன் வந்து உங்களுக்கு மரம் ஸ்ட்ராங்காக இருக்கும், நல்ல மரம். இந்த ரெண்டு மரமும் உங்களுக்கு ஸ்ட்ராங் கம்மி. நேந்திரன் ரொம்ப ஸ்ட்ராங் கம்மி, அதான் சொன்ன முருங்கை மரம் மாதிரி அது விடுது. ஏலரசி கொஞ்சம் நல்லாயிருக்கும். பூவன் வந்து நல்ல ஸ்ட்ராங்கு,
1: அதுக்கு சவுக்கு போட வேண்டிய
0: ஓட்டு தான் ஆகணும். அது சேலை திருச்சி லால்குடி ஏரியா இங்கிட்டலாம் போடாமல் இருக்காங்க, அது ரிஸ்க். அது நமக்கு சவுக்கு வாழைன்னா சவுக்கு போட்டு தான் ஆகணும். இப்போ மேட்டுப்பாளையம் அங்கெல்லாம் சவுக்கு போடாமல் விட்டுறாங்க, தூத்துக்குடி இங்கெல்லாம் சவுக்கு போடாமல் விட்டுறாங்க. அவங்க போச்சுன்னா சுத்தமாக போயிடுது. சவுக்கு வந்து ஒரு பெரிய முதலீடு.
1: எவ்வளோங்க
0: ஒரு சவுக்கு? இன்னைக்கு 100 ரூபா வந்துருச்சுங்க. ஓரளவுக்கு சவுக்குன்னு வச்சுட்டாவே, அதுவும் சவுக்கு கூட ரொம்ப சிரமமாக இருக்குது. தைல குச்சி தான் வந்துருச்சு, 100 ரூபா வந்துச்சு. அப்போ ஒரு 1000 வாழைக்கு 1000 சவுக்கு போடுறேன்னா அது இன்றைக்கி ஒரு பெரிய அமௌண்ட் ஆயிடுச்சு. அதனால் அவங்க என்ன பண்ணுவாங்க, பார்த்துக்கலாம் விடு, நம்ம பார்த்துக்கலாம். அவங்க கிளைமேட்டுக்கு அவங்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்கும். நமக்கு கன்ஃபார்மாக அந்த ஐப்பசி காத்தியில் அந்த மழை வரும், காற்று வரும். அவங்களுக்கு அது அப்படி வராது, அதனால் அவங்க துணிஞ்சு வச்சுருப்பாங்க. ஏதோ ஒரு டயத்தில் அடிச்சிட்டாலும், 1 வருஷம் அடிச்சிட்டாலும், 2-3 வருஷத்தில் அவங்க அந்த லாபத்தை பார்த்துருவாங்க. நமக்கு வருஷம் வருஷம் வரும் அந்த காற்று, கரெக்டாக ஐப்பசி காத்திகள் அந்த மழை வரும். அப்படிங்கும்போது நம்ம குச்சி போடாமல், அதாவது குச்சி அதிகமாக போட்டு காப்பாற்றக்கூடியது நம்ம திருச்சி மாவட்டம்.
1: ஒரு தடவை குச்சி வாங்கினா எத்தனை வருஷத்துக்கு வச்சுக்கலாங்க?
0: அதாவது நல்லா விளைஞ்ச குச்சியாக இருந்தால் ஒரு 3 வருஷம் வச்சுக்கலாங்க. அந்த விளைஞ்ச குச்சின்னா அந்த குச்சி சாம்பல் பூத்த மாதிரி இருக்கணும், தவுக்கில் சாம்பல் கலரில் இருக்கணும், அது விளைஞ்ச குச்சின்னு அர்த்தம். சும்மா அந்த அரைக்கலரில் இருந்ததுன்னா அது குச்சி பிஞ்சு குச்சி. அதெல்லாம் ஒரு அடி தான் ஒரு திருப்போடலாம், அப்புறம் அதுக்கப்புறம் சரியாக வராது. பாதுகாக்கிற முறை நிறையா இருக்குது. அதை பிடுங்கணுன்னே கொண்டு போய் பட்டரை போட்டு நல்லபடியாக வச்சுருக்கணும். அதை கொட்டாய் போட்டு வச்சுருந்தோம்னா ஒரு 3 அடி வச்சுக்கலாம். தைல குச்சி வந்து நல்லா பாதுகாத்தோம்னா அது பாட்டுக்கு இருக்கும். அதாவது சவுக்கு வந்து ஓட்டை உளுந்துடும், உளுத்து போயிடும் குறிப்பிட்ட காலத்தில். இதில் வந்து அது உழுவாது, வெயிட்லெஸ் ஆயிரும், ஆனால் அப்படியே இருக்கும் தைல குச்சி. இன்றைக்கி எல்லோரும் பெரும்பாலும் தைல குச்சி தான் வந்துட்டுருக்கு, கிடைக்காது வர. இப்போ அதுவும் அந்த சவுக்கு ரேட்டுக்கு வந்துருச்சு. இப்போ
2: வாழையில வடிகால் வசதி மிக மிக அவசியம். அதே போல எந்த ரகத்துக்கு நிலம் எப்படி இருந்தா வளமா இருக்கும், முக்கியமா வாழைக்கு முட்டு கொடுக்கறது தான் மிக மிக அவசியமான ஒன்று அப்படின்னு தன்னோட அனுபவத்தை நம்ம கிட்ட பகிர்ந்துகிட்டாரு திருச்சிராப்பள்ளி சிறுகமணி கே வேல்முருகன் அவங்க. இது மட்டும் இல்லைங்க, இன்னும் பூச்சி

0: நோய் தாக்கம் ஏற்பட்டா அதை தடுக்க நாம என்ன செய்யலாம், அதே போல வாழை மரம் எடுத்துக்கக்கூடிய அளவுல எப்படியெல்லாம் உரத்தை நாம கொடுக்கலாம், மகசூலை பாதிக்காத வகையில எப்படி கன்றுகளை பராமரிக்கணும், முக்கியமா வாழையில மஞ்சள் தேமல் நோயை கட்டுப்படுத்த என்னெல்லாம் செய்யலாம் அப்படிங்கறத தொடர்ந்து நம்ம கிட்ட பகிர்ந்துக்க இருக்கிறாரு.
1: பூச்சி எல்லாம் எப்படிங்க சமாளிக்கிறீங்க?
2: பூச்சி வந்து ஒரு அடல் நோய் மாதிரி வரும், ஏலர்ச்சியில நேந்திரம்லாம் வராது. ஏலர்ச்சியில வந்து அந்த கண்ணுலயே ஒரு அரக்கு கலவள வரும், அடியில் கிழங்கு வெட்டி பார்த்தா ஒரு அரக்கு கலரில் இருக்கும், அது கண்ணு நோய் கண்ணு. அதை அப்பயே பார்த்து எடுத்துட்டோம்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. 3 மாதம் கழித்து உரம் வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு டானி கொடுக்கலாம், உரம் வச்சதுக்கப்புறம் 1 வாரத்தில் அந்த கருகருப்பு கொடுக்கும், மட்டையெல்லாம் பச பசன்னு, அதுக்கு வந்து நோய் தாக்கம் வரும். அது வரும்போது நம்ம கரெக்டாக ஒரு வாரம் கழித்து, 10 நாள் கழித்து ஒரு பூச்சி மருந்து ஒன்று கொடுக்கலாம்.
1: உரம் வைக்கும்போது என்ன உரங்க வைப்பீங்க?
2: இப்போ ஃபஸ்ட்டு வந்து கலப்புறங்க, கண்ணு தாங்கக்கூடிய உரம் தான், அதான் 100க்கு 1 மூட்டை அப்படிங்கிற விதத்தில். நீங்கள் எவ்வளோ கொஞ்சம் சின்ன கண்ணாக இருந்தாலும் பரவாயில்ல, அந்த 90 நாள் இல்லை கொஞ்சம் கம்மியாகவே இருக்குது, கொஞ்சம் உரத்தை வச்சு சீக்கிரம் கொண்டு வந்துடலாம் அப்படின்னா கூட இந்த உரம் தான் பெஸ்ட்டு. இந்த உரம் வந்து கொஞ்சம் கலந்து வைக்கிறதெல்லாம் பொட்டாஸ் யூரியா ஃபேக்டம்பஸ் டிஏபி இதெல்லாம் கலந்து வைக்கிறதெல்லாம் அதை எடுத்துக்கூடிய தருணம் வரும்போது வைக்கணும், 2வது உரம் தான் அதை வைக்கணும். அப்போ மரமும் கொஞ்சம் உங்களுக்கு இதாக இருக்கும், எடுத்துக்கூடிய சக்தி இருக்கும்.
1: ஐயா, அப்புறம் நீங்கள் பேசிட்டு இருக்கும்போது சொன்னீங்க இந்த ஏலரிசியில் தாய் கண்ணுலேயே இன்னும் 2 கண்ணு விட்டு வளர்த்தா அப்படியே வந்துடும் அப்படின்னு சொன்னீங்க. ஒரு மரத்துக்கு எத்தனை கண்ணுங்க அது மாதிரி விடலாம்?
2: 1 கண்ணு தான் விடலாம், அதில் இருக்கிற கண்ணை எடுத்துடணும் நம்ம. அதாவது எல்லா கண்ணுலேயும் எல்லா மரத்துலேயும் ஒரே மாதிரி கண்ணு இருந்தால் வெட்டுக்கு வரும்போது ஒரே மாதிரி வரும், இல்லைங்கிற பட்சத்தில் ஒரு சின்ன கண்ணாக இருந்தாலும் நல்ல கண்ணாக இருந்தால் அதை விட்டுக்கலாம். விட்டுட்டோம்னா நமக்கு இது வந்து 2வது வலையை நம்ம பார்த்தோம்னா முத வலையை விட இதில் மகசூல் நல்லாயிருக்கும். அதை வந்து பார்க்கணும், நம்ம 2வது வலை தானே அப்படி அசால்ட்டாக விடக்கூடாது. முத வலைக்கு என்ன பார்க்குறோமோ அதை இதில் பார்த்தோம்னா அதை விட இதில் மகசூல் நல்லாயிருக்கும். என்னான்னு கேட்டிங்கன்னா இதுக்கு பூஸ்டராக தாய் மரத்தோட சத்தை இழுத்து வந்துக்கிட்டு இருக்கும், இது சாப்பிட்டு சாப்பிட்டு வர தாய் மரம் அப்படியே மடிஞ்சு கீழே சத்தையாக விழுந்துடும். நம்ம என்ன நினைப்போம், தாய் மரத்தோட சத்தில் வருது கண் நல்லாயிருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா 3 மாதத்துக்கு கண் வச்சுக்கலாம் நம்ம, அதாவது நம்ம அதை ரொம்ப முன்னாடி விட்டாலும் மகசூல் பாதிக்கும். நம்ம வந்து அந்த வெட்டகுல தார் எல்லாமே ஐப்பசி கார்த்திகை எல்லாம் தார் வந்துடும், எல்லாம் தார் வந்ததுக்கப்புறம் எல்லா கண்ணையும் குத்திக்கிட்டே இருப்போம். கண்ணு விட்டுட்டோம்னா வாழை வீணாக போயிடும், வாழை பெருக்காது. அதுக்கு முன்னாடி இல்லை விதைக்கே வேணும்னா கூட ஒரு சின்ன கண்ணு விடலாம், இந்த தார் வெட்டினோன்னு அவ்வளோதான், சத்து பூரா இது எழுத்துட்டு இது வேகமாக வர ஆரம்பிச்சிடும். வேணும்னா 2வது வலை வச்சுக்கலாம், இல்லைன்னா அந்த கண்ணை எடுத்து பேச்சிடலாம். அந்த மரத்தை வெட்டக்கூடாது, காய் வெட்டின மரத்தை வெட்டக்கூடாது நம்ம, அதுதான் அதுக்கு வந்து பேலன்ஸு. ஆனால் 1 கண்ணு தான் இருக்கணும்.
1: இப்போ நீங்கள் சொல்கிறபடி 7.5 வந்து மாசியில் வச்சா ஐப்பசி கார்த்திகையில் அறுத்தரலாமா?
2: ஆமாம், ஐப்பசி கார்த்திகையில் தார் வரும்.
1: திருவடைக்கு எப்போ வரும்?
2: மாசியில் வந்துடும். ஐப்பசி கார்த்திகையில் தார் வந்தால் நல்லாயிருக்கும், அப்போ வந்து நமக்கு மழை கிடைக்கும், அந்த மலையில் தார் வரும்போது அது சூப்பராக இருக்கும். அப்புறம் மழையில நேரத்தில் எவ்வளோ தான் தண்ணி வச்சுட்டாலும் மலையில் வர தார் மாதிரி ஆகாது. அந்த 7.5 காய் வந்து கொஞ்சம் லேட்டாக ஊறும், ஏன்னா அது வந்து 15 சீப்பு இருக்கும், இடைவெளிக்கு கூட இருக்கும்போது சீக்கிரம் ஊறிடும். நீங்கள் 10 சீப்பு இருக்கிற 7.5 தார் கூட பாருங்கள், காய் பெருசு பெருசாக இருக்கும், சீக்கிரம் ஊறிடும். சீப்பு அதிகம் போகும்போது லேட்டாகும், அவ்வளோதான் வித்தியாசம்.
1: வாழை விவசாயிகளுக்கு சொல்லணும்னு எதுவும் விருப்பப்படுறீங்களா?
2: கண்ணு வந்து திறமாக எடுக்கணுங்க, அதாவது நேந்திரனை வந்து பொடி கண்ணாக போடணுங்க. அது ஒரு மந்திர சொல்லு மாதிரி, நேந்திரனுக்கு சின்ன கண்ணு, 7.5க்கு பெரிய கண்ணு. 7.5 கண்ணு வந்து பெருசாக இருக்கணுங்க, பெருசாக இருக்கிற வரைக்கும் நல்லது. வாழை வளர்ந்தால் சின்ன தர தான் இருக்கும், சவுக்கு போட கட்டுப்படியாகாது. அதனால் எவ்வளோக்கு எவ்வளோ பெரிய கண்ணாக இருக்கோ, பெரிய தேங்காய் விட பெரிய கண்ணாக இருக்கோ அந்த அளவுக்கு போடலாம், தப்பு கிடையாது. நேந்தன்னுக்கு சின்ன கண்ணு தான் இருக்கும், நேந்தன்னுக்கு பெருங்கண்ணு போட்டோம்னா கட்ட மகசூலாக போயிடும். இப்போ அது இருக்கிறதே 5 சீப்பு 6 சீப்பு தான் வரும், அதிக மகசூல் 6 சீப்பு தான் நாட்டுக்கண்ணுக்கு. அதுக்கு பெருங்கண்ணாக போட்டோம்னா முத்த கண்ணு, அது 3 சீப்பில் வந்தால் நமக்கு மகசூல் குறைஞ்சிரும். அதனால் எவ்வளோக்கு எவ்வளோ பொடிக்கண்ணாக போடணும், அந்த பொடிக்கண்ணும் காய் வெட்டின மரத்தில் எடுக்கணும். நீங்கள் எவ்வளோ பொடிக்கன்று போட்டாலும் மகசூல் நல்லாயிருக்கும், வெட்டாத மரத்தில் எடுத்து போட்டோம்னா வயசு கம்மி வாழை வளரும். 7.5க்கு நம்ம வந்து ஒரு மாசியில் பேச்சோம்னா 75 இன்ச் போதுங்க, 4 மாதம் கூட கூட பங்குனி சித்திரை இப்படி போகும்போது பார்த்தீங்கன்னா அடியை கூட்டிக்கிட்டே போகணும், 75லேருந்து 80 வரைக்கும் போகலாம். அப்போ தான் நமக்கு இந்த மாசியில் உள்ள பலனை எடுக்க முடியும். நம்ம சித்திரையில் போய் பேச்சுட்டு இதே 75 இன்ச்சியை வச்சோம்னா வாழை வளராது, தார் வராது, காற்றுல மாட்டிக்கிட்டு நின்றுட்டு இருக்கும். அதை வந்து நம்ம ரொம்ப கவனமாக பார்க்க வேண்டியது விதையில் வந்து இந்த அடியும் கூட போகணும். 81 இன்ச் வரைக்கும் வைக்கலாம், வச்சா கரெக்டாக 1000 தார் தான், 1000 வெட்டு போட்டுரும், ஒன்றும் நிற்காது, பயப்பட வேண்டியதில்லை. நேந்திரனுக்கு 75 வைக்கலாம், எல்லாம் 72 வைப்பாங்க. இந்த பங்குனியில் பிதைக்கிறது தான் 72 இன்ச்சு, பங்குனியை தாண்டிட்டோம்னா அது 75 இன்ச்சுக்கு போயிடணும், பொடி கண்ணு இருக்கணும். நிலம்

0: வந்து நமக்கு வந்து மருந்துகளோட நல்லா வேலை செய்யணுங்க. புழுதி ஆக்கினோம்னா அதுக்கு ஒரு மகசூல் நல்லாவே இருக்கும். ஏர் ஓட்டணும், ஃபஸ்ட்டு டிராக்டரை விட்டு நம்ம அஞ்சு கலப்பை விட்டு நல்லா உழவு ஓட்டி கண்ணை பாய்ச்சிட்டு அதுக்கப்புறம் மருந்துங்கிறது அடிக்கலாம், களைக்கொல்லிங்கிறது அதை ஒரு அளவோடு வச்சுக்கணும். தவிர்க்க முடியாமல் ஒன்றே ஒன்று அடிக்கலாம். அப்படியே தாரெல்லாம் வந்துகிட்டு இருக்க இடத்துல டோஸை கம்மியாக போட்டு பாதிக்காத அளவுக்கு அப்போ போய் கொத்த முடியாது.
1: என்னது விலை வந்துச்சுன்னா வெட்டியெல்லாம்
0: வெட்டியெல்லாம்.
1: ஆனால் காய் வந்து எந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் சொல்கிற கணக்கு எடுக்கலாம்?
0: அதாவது வந்து இப்போ பாம்பேக்கு உங்களுக்கு வந்து முக்கால் விளைச்சல் தான் கேட்பான், போகக்குள்ளே பழுக்கக்கூடாது. கொஞ்சம் மஞ்சள் விட்டாலும் அந்த காயை அங்கே எடுக்க மாட்டான். இங்கேருந்து 55,000 ரூபா வாடகை பாம்பேக்கு. இவ்வளோ வாடகை கொடுத்து இங்கே 55 ரூபாய்க்கு கிலோவுக்கு வாங்கி செலவு பண்ணி அந்த காயை அங்கே உடனே தூக்கி அஞ்சிடுவான், எடுத்துக்க மாட்டான். அப்படிங்கும்போது அவன் முக்கால் விளைச்சல் கொடுப்பான். அதனால் அதிக விலை நம்மள்கிட்ட கொடுப்பான். இப்போ 10 கிலோ வருதுன்னு வச்சுங்க, 550 ரூபா ஒரு தார். இதை பெங்களூரில் எவ்வளோ கொடுப்பான்னு கேட்டிங்கன்னா நல்லா பெருசு வரணும், அதில் வந்து காய் வெடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. பெங்களூரில் வந்து காயை ரொம்ப சேதாரம் பண்ணுவோம், வெடிச்சிருச்சுன்னா பிச்சை வந்துடுவோம். அதில் வந்து நமக்கு 1 கிலோ இதுலேயும் 1 கிலோ பக்கம் லாஸ் ஆகும். நுனியை அறுத்துருவோம், கொஞ்சம் ரெட்டைக்காய் இந்த மாதிரி சீப்பு இதெல்லாம் இருந்தால் கூட கொல்ல சீக்கிரம் காலியாகுது. இல்லை சீக்கிரத்தில் எல்லா தாரும் அறுவடை ஆயிடுது. ஆனால் பாம்பே வந்து வெட்டலைன்னா நம்ம காயெலாம் ரொம்ப லேட்டாகி தான் வெட்டும், சீக்கிரத்தில் அழிக்க முடியாது. அலிமானம்னு ஒன்று வரணும்ல நமக்கு, அந்த அலிமானம் பாம்பேக்கு வெட்டும் போது அந்த அலிமானம் ஆகுது.
1: ஒரு வாழையில் ஒரு தொழில்நுட்பம் கேட்குறாங்க, அது நீங்கள் கூட முயற்சி பண்ணலாம். என்னென்னா உங்கள் வாழை இப்போ நீங்கள் அலிமணம் பண்ணுறீங்கள, வாழை தார் எடுத்த பிற்பாடு வாழை மரத்தை வெட்டி அப்படியே காட்டிலே போடுறீங்க, வாழை தண்டை மட்டும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து என்னென்னா பெரும் நிறுவனங்கள் ஹாஸ்டல்ஸ்க்கு விடுதிகளுக்கு பெரிய பெரிய கம்பெனிகளுக்கு சாப்பாடு கொடுக்குறாங்கல்ல, அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி வாழை தண்டை வந்து உணவுப் பொருளாக சமைச்சு கொடுக்கறதுக்கு கொள்முதல் பண்ணுறாங்க.
0: இல்லை முந்திலாம் லாரியில் வந்து லோடு கணக்கில் ஏற்றிட்டு போனாங்க, இப்போ ஆனால் யாரும் வரலை. வந்தால் ஒன்றும் எடுத்துக்கலாம், அதனால் ஒன்றும் பிரச்சனைங்க. அந்த மரம் அப்படியே இருக்குது, நார் உரிக்க விட்டுருவாங்க. நார் உரிக்கும் போது அந்த தண்டு கிடக்கும், அதை வந்து ஏற்றிட்டு தான் இருந்தாங்க, இப்போ யாரும் வர்றதில்லை. வந்தால் கொடுக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாதுங்க
1: ஐயா. அப்புறம் நீங்கள் எங்கள் பக்கத்தில் தான் வாழை ஆராய்ச்சி மையம் இருக்குது, ஏதாவது ஒரு தடவை போயிருக்கீங்களா, ஆலோசனை எதுவும் பெற்றிருக்கீங்களா?
0: போதாவூரில் போய் எனக்கு இந்த மஞ்சள் நோய் வாடல் நோய் மாதிரி ஏலசியில் வந்துச்சுங்க. அப்புறம் நான் கண்ணை எடுத்துக்கிட்டே போனேங்க, அவர் சொன்னதை செஞ்சேன், எனக்கு நல்லா இருந்துச்சுங்க, மாற்றி வந்துருச்சு. ஒரு ஏக்கருக்கு ஒரு கண்ணுக்கு 1 லிட்ரு அது மாதிரி ஒரு மருந்து ஒன்று கொடுத்தாரு, அதை கலந்து ட்ரம்மில் போட்டு வயல்லே கலந்து ஊற்றுங்க, சரியாக வந்துடும் அப்படின்னாரு
1: ஐயா. அப்புறம் ஊடு பேராக பருத்தி போடலாம் அப்படின்னீங்க, பருத்தி எந்த மாதங்க விதப்பீங்க?
0: பருத்தி வந்து உங்களுக்கு இந்த தாரெல்லாம் வந்துடணும், தார் வந்துட்டாக்க நீங்கள் அப்போதைக்கு ஒரு போட்டிங்கன்னா நேந்திரம்லாம் நீங்கள் போட்டிங்கன்னா அந்த காய் வெட்டுற மாதிரி இருக்கும். அப்போ ஒரு தார் களைக்கலாங்கும் போது போட்டால் தான் டக்கு டக்கு டக்குன்னு வெட்ட ஆரம்பிச்சிடும், இது மேலே வந்துடும். ஏலசியில் அப்படியே உள்ளே இருக்கும், போட்டு வைக்கலாம். ஆனால் மாசியில் போட்டோம்னா, மாசியில் கண்ணு பேச்சு வர்ற ஏலசியில் போட்டோம்னா,
1: அது எந்த மாதத்தில் போடணும்?
0: தையில் போடணும். ஆடி நமக்கு தண்ணி புது தண்ணி வந்து ஆடியிலலாம் அழித்து சாவடி வந்துடும், ஆடி மாதம் அழிச்சிடுவோம். அது உள்ளார கரெக்டாக எல்லாம் எடுத்து காலி ஆயிரும். அதுக்கப்புறம் போட்டோம்னா அது கொஞ்சம் இதுதான்.
1: சரிங்க ஐயப்பா, உங்கள்கிட்ட இந்த வாழை சாகுபடி சார்ந்து ஏதாவது சந்தேகம் கேட்கணும் அப்படின்னா வேல்முருகன் ஐயாவை நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எண் வந்து 99 94 83 61 17.

வாழையில எந்த ரகமா இருந்தாலும் இடைவெளி மிக மிக அவசியம். தேவையான அளவு இடைவெளி விட்டாதான் மகசூலை நம்ம பார்க்க முடியும். களைக்கொல்லிய அளவா பயன்படுத்தும் போதுதான் வாழை வளமா இருக்கும். அதே சமயத்துல அறுவடை செஞ்ச தார சேதாரம் ஆக்காம எப்படி உடனடியா விற்பனைக்கு எடுத்து செல்லலாம் அப்படிங்கிற பல தகவல்களை இதுவரைக்கும் நம்ம கிட்ட பகிர்ந்துகிட்டாரு திருச்சிராப்பள்ளி சிறுகமணி கே வேல்முருகன் அவங்க. வாழை சாகுபடி சம்பந்தமா இவரை தொடர்பு கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அலைபேசி என்ன மீண்டும் ஒரு முறை சொல்றோம், குறிச்சுக்கோங்க. 9994 834 6117.

மெல்லிசை கேட்டீர்கள். நிகழ்ச்சியில் அடுத்ததாக, நாமக்கல் மாவட்டத்தில் கால்நடைகள் வளர்ப்போர் கவனத்திற்கு. மிக அதிக நீடித்த பகல் வெப்பநிலை காரணமாக கறவை மாடுகளில் சினை பிடிக்கும் விகிதம் குறைந்தும் தண்ணீர் தீவனம் உட்கொள்ளும் அளவு குறைவாக இருக்கும். இதனால் உடல் எடை பால் உற்பத்தியும் கணிசமாக குறையும். கோடை காலத்தில் பாலில் கொழுப்பு கொழுப்பற்ற திடப்பொருட்களின் அளவை நிலைநிறுத்த ஒரு மாட்டிற்கு ஒரு நாளைக்கு தீவனத்தில் சோடா உப்பு 100 கிராம் என்ற அளவில் கோடைக்காலம் முடியும் வரை கொடுக்க வேண்டும். பகல் வெப்பநிலை

0: விலை தொடர்ந்து உயர்ந்து வருவதால் விவசாயிகள் கறவை மாடுகளின் பால் உற்பத்தி உடல் எடை குறையாமல் இருப்பதற்கு அடர்த்தீவனம் பசுந்தீவனம் அளிக்க வேண்டும். மேலும் ஒவ்வொரு கறவை மாட்டிற்கும் ஒரு நாளைக்கு 70 லிட்டருக்கு மேல் குடிதண்ணீர் கிடைக்குமாறு பார்த்துக் கொள்ள வேண்டும். அதிகாலை மாலை வேளைகளில் சினை ஊசி போடுவதன் மூலம் கறவை மாடுகளில் சினை பிடிப்பதை அதிகரிக்கலாம். கடந்த வாரம் கோழியின நோய் கண்காணிப்பு கட்டுப்பாட்டு ஆய்வகத்தில் ஆய்வு செய்யப்பட்ட இறந்த கோழிகள் பெரும்பாலும் நாள்பட்ட மூச்சுக்குழல், சுவாச நோய், வெப்ப அயர்ச்சி ஆகிய நோய்களால் பாதிக்கப்பட்டு இறப்பு ஏற்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. எனவே கோழி பண்ணையாளர்கள் கோடை வெப்பம் அதிகரிப்பதால் தகுந்த கோடைக்கால பராமரிப்பு முறைகள், தீவன மேலாண்மை முறைகளை கடைபிடிக்குமாறும், உயிர் எதிர் மருந்துகளை அளிக்குமாறும், கால்நடை மருத்துவர்களின் ஆலோசனைப்படி தடுப்பூசி செலுத்துதல், தகுந்த முன்னெச்சரிக்கை உயிர் பாதுகாப்பு முறைகளை கடைபிடிக்குமாறும் அறிவுறுத்தப்படுகிறார்கள்.
1: வேளாண் மக்களே, வரும் நாட்களில் கோடை மழை பெய்ய வாய்ப்பிருப்பதால் பாசிப்பயிறு சாகுபடி செய்யவிருக்கும் விவசாயிகள் புதிய ரகங்களான வம்பன் 7 மற்றும் வம்பன் 8 ஆகியவற்றை தேர்வு செய்து விதைப்பு செய்தால் அதிக மகசூல் பெறலாம். மேலும் விதைப்பதற்கு முன் 1 கிலோ விதைக்கு 10 கிராம் என்ற அளவில் ட்ரைகோடர்மா விருடி என்ற உயிர் பூஞ்சான கொல்லியுடன் விதை நேர்த்தி செய்து விதைத்தால் விதைகள் மூலம் பரவும் நோய் தாக்குதலை கட்டுப்படுத்தலாம். மேலும் 1 ஏக்கருக்கு 8 கிலோ விதை தேவைப்படும். தற்போது கோடைக்காலம் நிலவுவதால் மண்ணின் ஈரப்பதத்தை பொறுத்து இரவை பயிர்களுக்கு 7 நாட்கள் இடைவெளியில் நீர்ப்பாசனம் செய்யலாம். குறிப்பாக மக்காச்சோள பயிரில் வறட்சியை தாங்கும் திறன் அதிகரித்து உற்பத்தியை பெருக்க 1 ஏக்கருக்கு 3 கிலோ என்ற அளவில் மக்காச்சோள மேக்சிம் என்ற நுண்ணூட்ட கலவையை இளைவெளி தெளிப்பாக ஆண்மலர் உருவாகும் பருவம் மற்றும் கதிர் உருவாகும் பருவத்தில் என 2 முறை தெளிப்பு செய்யுமாறு நாமக்கல் வேளாண் அறிவியல் நிலைய தலைவர் தெரிவிக்கின்றார்.
0: திருச்சிராப்பள்ளி குமுளூர் வேளாண்மை கல்வி நிறுவனத்தில் விவசாயிகளுக்கு உதவிடும் வகையில் தரமான நெல் விதை ரகங்கள் உற்பத்தி செய்து திருச்சிராப்பள்ளி மாவட்ட விவசாயிகளுக்கும் நெற்பயிரிடும் அனைத்து மாவட்ட விவசாயிகளுக்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. தற்போது நவரை குறுவை பருவத்திற்கேற்ற நெற்பயிர் ரகமான AST16 ஆதார விதை 2000 கிலோ இருப்பில் உள்ளது. தேவைப்படும் விவசாயிகள் நேரில் சென்றோ அல்லது பார்சல் மூலமாகவோ பெற்றுக் கொள்ளலாம். தொடர்புக்கு முதல்வர், வேளாண்மை கல்வி நிறுவனம், குமுளூர், 621-712. தொடர்புக்கு தொலைபேசி எண் 9842652934. இவ்வாறு திருச்சிராப்பள்ளி குமுளூர் வேளாண்மை கல்வி நிறுவன முதல்வர் அறிவிக்கின்றார்.
1: உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள்.

0: திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளில் நேரம் இரவு 8 மணி. இப்ப நாம கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சத்யநாராயணன். தமிழகம், புதுச்சேரி யூனியன் பிரதேசம், கேரளம், அசாம், மேற்குவங்க மாநில சட்டப்பேரவை தேர்தல் வாக்கு எண்ணும் பணிக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் தேர்தல் ஆணையம் தயார் நிலையில் வைத்துள்ளது. நாளை காலை 8 மணிக்கு வாக்கு எண்ணிக்கை தொடங்கும். முதலில் தபால் வாக்குகள் எண்ணப்பட்டு அதனைத் தொடர்ந்து மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் பதிவான வாக்குகள் எண்ணப்படும். தமிழகத்தின் 234 தொகுதிகள், அசாமின் 126, கேரளத்தின் 140, புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தின் 30 மற்றும் மேற்குவங்கத்தின் 293 தொகுதிகளின் வெற்றி தோல்வி நாளை தெரியவரும். தமிழகத்தில் 62 மையங்களில் நடைபெறும் வாக்கு எண்ணும் பணிக்காக

10,545 பணியாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். 4,624 நுண்பார்வையாளர்கள் மற்றும் 234 வாக்கு எண்ணும் பார்வையாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். தேர்தல் ஆணையத்தின் QR குறியீடு அடிப்படையிலான புகைப்பட அடையாள அட்டைகள் வழங்கப்பட்டதன் மூலம் அனுமதி பெறாத நபர்கள் வாக்கு எண்ணும் மையத்திற்குள் நுழைவது தவிர்க்கப்படும். கைபேசிகள் உட்பட பிற தடை செய்யப்பட்ட பொருட்கள் வாக்கு எண்ணும் அறைகளுக்குள் கொண்டு செல்லப்படாமல் இருப்பதை உறுதி செய்ய கடும் சோதனைகள் மேற்கொள்ளப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அனைத்து சட்டமன்ற தொகுதிகளில் சுற்றுவாரியான முடிவுகளை ECI நெட் செயலி மற்றும் results.eci.gov.in என்ற இணையதளத்தில் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. பாதுகாப்பு பணியில் 100,000 மேற்பட்ட காவலர்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். தூத்துக்குடி மாவட்டத்தில் வாக்கு எண்ணும் மையமான வஉசி அரசு பொறியியல் கல்லூரியில் 1,000 மேற்பட்ட காவல்துறை மற்றும் துணை ராணுவப் படையினர் இன்று முதலே கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். திருப்பூர் மாவட்டத்தில் உள்ள 8 சட்டமன்ற தொகுதிகளுக்கான வாக்கு எண்ணும் மையமான LRG கலை அறிவியல் மகளிர் கல்லூரியில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து மாநகர காவல் ஆணையர் திரு ராஜேந்திரன் ஆய்வு மேற்கொண்டார். ஈரோடு மாவட்டத்தின் ஈரோடு கிழக்கு, மேற்கு, மொடக்குறிச்சி, பெருந்துறை, பவானி, அந்தியூர் தொகுதிகளின் வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் சித்தோடு அரசு பொறியியல் கல்லூரியில் மேற்கொள்ளப்பட்டுள்ள பாதுகாப்பு அம்சங்கள் மற்றும் அடிப்படை வசதிகள் குறித்து மாவட்ட தேர்தல் அலுவலர் திரு கந்தசாமி ஆய்வு மேற்கொண்டார். இம்மாவட்டத்தின் கோபிச்செட்டிப்பாளையம் மற்றும் பவானிசாகர் தொகுதிகளின் ஓட்டு எண்ணிக்கை கோபி கலை அறிவியல் கல்லூரியில் நடைபெறுகிறது. திருச்சி மாவட்டத்தில் ஸ்ரீரங்கம், திருச்சி கிழக்கு உள்ளிட்ட 9 சட்டப்பேரவைத் தொகுதிகளில் பதிவான வாக்குகள் எண்ணும் பணிகள் 288 CCTV கேமராக்கள் மூலம் கண்காணிக்கப்படும் என்று மாவட்ட தேர்தல் அலுவலர் திரு சரவணன் தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டத்தில் வாக்கு எண்ணிக்கை சுமூகமாக நடைபெறுவதை உறுதி செய்யும் வகையில் துணை ராணுவ படையினரின் கொடி அணிவகுப்பு இன்று நடைபெற்றது. திருப்பத்தூர், கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட மாவட்டங்களிலும் கொடி அணிவகுப்பு நடைபெற்றது. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தின் கள்ளக்குறிச்சி தனி தொகுதி, ரிஷிவந்தியம், சங்கராபுரம், உளுந்தூர்பேட்டை தொகுதிகளின் வாக்கு எண்ணிக்கை இந்திலியில் உள்ள 2 தனியார் கல்லூரிகளில் நடைபெறுகிறது. இதனையொட்டி கள்ளக்குறிச்சியில் காவல்துறையினரின் கொடி அணிவகுப்பு நடைபெற்றது. திருவாரூர் மாவட்டத்தில் திருவாரூர், நன்னிலம், மன்னார்குடி, திருத்துறைப்பூண்டி சட்டப்பேரவைத் தொகுதிகளின் வாக்கு எண்ணிக்கை திருவாரூர் திருவிக அரசு கலைக்கல்லூரியில் நடைபெறுகிறது. நாட்டு மக்களின் ஆதார் அட்டைகள் இந்த ஆண்டு இறுதிக்குள் வடிவம் மாற்றப்பட்டு புகைப்படம் மற்றும் QR குறியீட்டுடன் மட்டுமே இருக்கும் என்று வெளியாகும் செய்திகள் முற்றிலும் தவறானவை என்று மத்திய தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம் தெளிவுபடுத்தியுள்ளது. அத்தகைய மாற்றம் செய்யும் திட்டம் எதுவும் இல்லை என்றும் அமைச்சகம் விளக்கம் அளித்துள்ளது. நாடு முழுவதும் இளநிலை மருத்துவ படிப்பு சேர்க்கைக்கான நீட் நுழைவுத் தேர்வு இன்று நடைபெற்றது. 552 நகரங்களில் நடைபெற்ற இத்தேர்வை 2,200,000 மேற்பட்ட மாணாக்கர் எழுதினர். தமிழகத்தில் வரும் கல்வியாண்டிற்கான BE BTEC பொறியியல் படிப்பு மாணாக்கர் சேர்க்கை இன்று தொடங்கியது. முதல் நாளான இன்று 8,505 மாணாக்கர் விண்ணப்பித்துள்ளனர். வரும் ஜூன் 2 தேதி வரை இணையதளம் வாயிலாக இதற்கு விண்ணப்பிக்கலாம். ஜூன் 5 தேதி ரேண்டம் எண் ஒதுக்கீடு செய்யப்பட்டு 29 தேதி தரவரிசை பட்டியல் வெளியிடப்படும். ஆந்திரப்பிரதேசம், தமிழ்நாடு வழியாக குமரிக்கடல் வரை நிலவும் காற்றழுத்த தாழ்வுப்பாதை காரணமாக இன்று கோவை, திருப்பூர் மாவட்ட மலைப்பகுதிகள், தேனி, திண்டுக்கல் மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நாளை திருச்சி, அரியலூர், பெரம்பலூர், ஈரோடு, சேலம், நாமக்கல், கரூர், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, நீலகிரி, கோவை, திருப்பூர், தேனி, திண்டுக்கல் மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் இம்மையம் கூறியுள்ளது. அகமதாபாத்தில் நடைபெறும் IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் குஜராத் டைட்டன்ஸுக்கு எதிராக முதலில் பேட் செய்யும் பஞ்சாப் கிங்ஸ் சற்று முன் 6 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 35 ரன் எடுத்திருந்தது. முன்னதாக ஹைதராபாத்தில் நடைபெற்ற மற்றொரு போட்டியில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தை 7 விக்கெட் வித்தியாசத்தில் வென்றது. செய்தி சுருக்கம் நிறைவடைந்தது.

நாட்கள் எப்போவுமே ரொம்ப வேகமாக ஓடக்கூடிய ஒரு குணாதிசயம் கொண்டது. வருடங்களும் கூட அப்படி தான், இப்போ தான் தொடங்கின மாதிரி இருக்குது. மே மாதத்தில் வந்து சேர்ந்தாச்சு இந்த 2026. இந்த இனிமையான நாட்களை, கொஞ்சம் வேகமாக ஓடக்கூடிய இந்த வருஷங்களை நம்ம எப்படி கடக்கிறோம்? இனிமையான பாடல்களை கேட்டு தான்.

இரவு பொழுது தென்றல் காற்றை நமக்கு அறிமுகம் செய்கிறது. அதனோடே காற்றலைகளில் இனிமையான பாடல்கள். திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளில் இரவு இசை இனிமையில்

கூட்டமான பேருந்தினிலும் நம் மனதை அமைதிப்படுத்துவது நமக்கு பிடித்த பாடல்கள்தான். திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளில் நாளெல்லாம் நமக்கு பிடித்த பாடல்கள். இப்போது இரவு இசை இனிமை.

0: என்னடி ஜனனி ஏதோ எழுதிக்கிட்டு இருக்க?
1: பாட்டி இங்க வாயே, உனக்கு ஒரு ரகசியம் சொல்றேன், கேக்குறியா?
0: ரகசியமா? என்ன சொல்ற? என்ன ரகசியம்? எதை பத்தின ரகசியம்?
1: அந்த ரகசியம் என்னன்னா, நம்ம திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 என்ன மாதிரி பள்ளியில படிக்கிற 10, 11, 12 வகுப்பு பள்ளி மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள் அவங்களோட குறுங்கதைய அவங்க குரல்லயே 3 நிமிடத்துக்கும் மிகாம ஒளிப்பதிவாகி topyouthrj@gmail.com மின்னஞ்சல் முகவரிக்கு மே மாதம் 5ஆம் தேதிக்குள்ள அனுப்பி வைக்க சொல்லிருக்காங்க. சூப்பர்ல?
0: ஓஹோ, அதான் விஷயமா? சரிடி, ரகசியம் சொல்றேன், கேக்குறியான்னு சொன்னியே, அத சொல்லு.
1: ரகசியத்தை சொல்லிட்டேன், கேக்குறியான்னு சொன்னது என்னோட குறுங்கதைய, அத வானொலியில கேட்டுக்கோ.
0: அது சரி. ஏன் பேத்தியாச்சு? ஏன் பேத்திங்கிறது சரியாத்தான் இருக்கு, எனக்கே கதை சொல்ல போறாளாமே.

குளிர்ந்த நீர் நம் உடலை தொடும்போது உடல் சிலிர்க்கும். நல்ல பாடலை நம் காதுகள் கேட்கும் போதும் அப்படித்தான். வாய் தன்னால் முணுமுணுக்கும். இரவு இசை இனிமை கேட்டிணைஞ்சிருக்கும் திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளோடு.

டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை வழங்குகிறது வலியில்லா அதிநவீன லேசர் கண்புரை அறுவை சிகிச்சை. தலை சிறந்த மருத்துவர்கள், அதிநவீன தொழில்நுட்பம். இன்றைய அணுகுங்கள் திருச்சி டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை, சாஸ்திரி ரோடு. தொடர்புக்கு 9594900480.

சிறந்த மருத்துவர்களுடன் அதிநவீன தொழில்நுட்பத்தை கொண்டு 60 ஆண்டுகளுக்கும் மேலாக உலக தரமான சிகிச்சையை வழங்கி வருகிறது டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை. இன்றைய அணுகுங்கள் திருச்சி டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை, சாஸ்திரி ரோட். தொடர்புக்கு 9594900480.

0: நேயர்களே, நாளை காலை 9 மணி முதல் மக்கள் தீர்ப்பு 2026 தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் பற்றிய கலந்துரையாடல். நடுநிலையான செய்திகள் உடனுக்குடன், நேரடி கள நிலவர விவரங்கள். மக்கள் தீர்ப்பு 2026, மக்கள் யாரை தேர்ந்தெடுத்தார்கள், யார் முந்துகிறார்கள், ஆட்சிக்கட்டிலில் அமரப்போவது யார்? சுட சுட செய்திகள் உடனுக்குடன் நாளை காலை 9 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை உண்மை உடனுக்குடன். மிகைப்படுத்தாத ஊடகம் இது. நமது ஆகாஷ்வாணி FM ரெயின்போ 102.1 மத்திய அலை 936 கிலோஹெர்ட்ஸிலும் மக்கள் தீர்ப்பு 2026.
1: ஆண்டுக்கு ஆண்டு மெருகேறும் ஒலிபரப்பின் தரம், நேயர்களின் அன்போ என்றும் நிரந்தரம். இணைந்திருக்கிறீர்கள் ஆகாஷ்வாணி திருச்சி அலைவரிசையோடு.

0: சில கதைகள் நமக்கு உற்சாகம் தரும்.
1: சில கதைகள் நமக்கு கண்ணீரை வரவழைக்கும்.
2: சில கதைகள் நம்மை நெகிழ வைக்கும்.
1: சில கதைகள் நம்மை சிரிக்கவும் சிந்திக்கவும் வைக்கும்.
0: இந்த மாதிரி நவ திருச்சி FM ரெயின்போ நேயர்களை கட்டி போடுற மாதிரியான குறுங்கதைகள் உங்ககிட்ட இருக்கா?
2: அந்த கதைகளை பண்பலையில கேக்கணும்னு ஆசையா இருக்கா?
1: நீங்க பள்ளி கல்லூரி மாணவரா இருந்தா 3 நிமிடங்களுக்கு மிகாம உங்களது குறுங்கதைகளை பேசி topyouthrj@gmail.com என்கிற மின்னஞ்சல் முகவரிக்கு மே மாதம் 5ஆம் தேதிக்குள்ள அனுப்பி வைங்க.
0: காற்றலைகளில் உங்கள் படைப்புகள் உங்கள் குரலில் ஒலிபரப்பாக வாழ்த்துக்கள்.
3: மக்கள் சேவையில் இளமை குன்றா 86 ஆண்டுகள் இணைந்திருக்கிறீர்கள் திருச்சி வானொலியின் அன்பலைவரிசையோடு.